0: நன்றி சுவாமி, நன்றி. எடுத்துதிக்கிறோம் கர்த்தாவே, இந்த நேரத்துக்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்க ஜெபிக்கிறோம் மகள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, மகள் சோத்ரு.
0: நன்றி அப்பா. தகப்பனே சுவாமி சோத்ரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காய் நன்றி சுவாமி. ஆசீர்வதிக்கிறதுக்காய் எங்களுக்கு சோத்ரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கூடாக நீங்கள் பேச வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற உறவுகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கூடாக நீங்கள் பேச வேணுமாய். ஆழமான சத்தியத்தை அவர்களும் கற்றுக்கொள்ள வேணுமாய். உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவர்களை நடந்து வர நீங்கள் உதவி செய்ய வேணுமாய். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் கூட ஆதியாகமத்தின் புத்தகத்திலிருந்து நாங்கள் ஜோசப்புடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை பார்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி நாங்கள் வார்த்தை கூடாக கடந்து வருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் முதலிலே ஆதியாகமத்தின் புத்தகம் 37 நாங்கள் ஜோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்ப்போமே. ஆனால் அவர் அந்த நாட்களிலே மிகவும் அந்த குடும்பத்திலே, யாக்கோபுடைய குடும்பத்திலே யாக்கோபுக்கு ஒரு கடைசி மகனாக அவர் பிறந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜோசேப்புடைய வாழ்க்கையிலே அநேக சொற்பனங்களை அந்த இடத்திலே அவர் காண்பித்திருந்தார். அந்த சொற்பனங்களுக்கூடாக அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜோசேப்புடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கின்றதான அந்த திட்டங்களை குறித்து அந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்தி வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஜோசப் தான் கண்ட அந்த சொற்பனங்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்திலே தன்னுடைய தகப்பனாரோடும் தன்னுடைய சகோதரர்களோடும் பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஆனாலும் கூட ஜோசப் மிகவும் கடைசி பிள்ளையாக இருந்ததுனாலே குடும்பத்திலே தகப்பனார் ஜோசப்பை அதிகமாக நேசித்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனால் அது வந்து அவருடைய சகோதரர்கள் மத்தியிலே அந்த நாட்களிலே ஜோசப்புக்கு எதிராக அவர்களுக்கு ஒரு விசனம் ஏற்பட்டது. ஜோசப்புக்கு எதிராக திரும்பினார்கள். அந்த இடத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபுடைய குமாரர்கள் எல்லோரும் அந்த இடத்திலே ஆடுகளை மேய்க்கும் பொழுது தகப்பனார் ஜோசேஃபை அனுப்பி வைப்பார் அந்த இடத்திலே. அங்கு சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து வா என்று சொல்லி அந்த இடத்திலே ஜோசேஃபை அனுப்பி வைப்பார். அப்பொழுது ஜோசப் சென்று அங்கு அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து வந்து தகப்பனார் இடத்திலே சொல்லுவது வழக்கம். அதோடு கூட அந்த நாட்களிலே ஜோசப் வந்து தன்னுடைய சொற்பனங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது. ஏனென்று சொன்னால் ஜோசப் வந்து குடும்பத்திலே கடைசி பிள்ளை, அதோடு கூட அவன் சிறு பிள்ளையாக இருந்தான் அந்த நாட்களிலே. அப்பொழுது அவன் தங்களை ஆளப்போகிறானா, அவனால் தங்களை ஆள முடியுமா என்று சொல்லி அப்படியே தகப்பனாருக்கும் சரி சகோதரர்களுக்கும் மத்தியிலும் சரி அப்படி ஒரு கேள்வி இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஒரு நாள் ஜோசப் அங்கு சகோதரர்களை பார்க்க சென்ற வேளையிலே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜோசப்புக்கு எதிராக திரும்பி அந்த இடத்திலே ஜோசப்பை ஒரு குழியிலே போட்டு விட்டார்கள். அந்த இடத்திலே அந்த ஜோசப்பை குழியிலே போட்டது மாத்திரமல்ல, அந்த ஜோசப் உடுத்தி இருந்த அந்த ஆடையை ஒரு இரத்தத்திலே, ஒரு மிருகத்துடைய இரத்தத்திலே தோய்த்து அந்த இடத்திலே ஜோசப்பை ஒரு மிருகம் பீறி கொன்று விட்டது என்று சொல்லி தகப்பனாரிடத்திலே அந்த ஆடையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்படியாக பல காரியங்களை செய்தார்கள் ஜோசப்புக்கு எதிராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஜோசப்புடைய வாழ்க்கையிலே பல விதமான கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டது அந்த இளம் பருவத்திலே. இப்பொழுது நாங்கள் 39 இருந்தும் கூட சில காரியங்களை பார்க்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி நாங்கள் மிகுதியான வார்த்தைகளை தொடர்வோம். அப்பொழுது அந்த 39 நாங்கள் பார்ப்போமே. ஆனால் அப்பொழுது ஜோசப்பை வந்து அங்கு எகிப்துக்கு செல்லும் வழியிலே ஒருவனிடம் அங்கு அவர்கள் விட்டு போட்டார்கள் ஜோசப்புடைய சகோதரர்கள். அப்பொழுது ஜோசப் வந்து எகிப்திலே வந்து அந்த போத்திபாருடைய வீட்டுக்கு அங்கு கொண்டு போகப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அந்த கொண்டு போன தருணத்திலே அந்த இடத்திலே வீட்டு எஜமான் ஜோசப்பை மிகவும் நம்பினார். ஏனென்று சொன்னால் ஜோசப்புடைய உத்தமம், அவனுடைய நேர்மை, அவனுடைய உண்மை எல்லாம் அந்த எஜமானுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனாலே வீட்டு பொறுப்பு எல்லாவற்றையும் அவர் ஜோசப்பிடத்திலே ஒப்படைத்து விட்டார். அப்பொழுது ஜோசப் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த அரசனுடைய மனைவி ஜோசப்பை ஒரு தவறான காரியத்துக்காக தூண்டுகிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அந்த வேளையிலே ஜோசப் தான் உடுத்தி இருந்த அந்த துணியை கூட உதறிவிட்டு, இப்படியாக நான் தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவ காரியத்தை செய்ய முடியும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டவனாக அந்த இடத்திலே அவன் வெளியிலே ஓடுகிறதை பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதிலே இருந்து நாங்கள் பார்க்க வேண்டியதொரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த இளம் பிராயத்திலே ஜோசப் அந்த இடத்திலே வாலிபனாக இருந்த பொழுது அவன் பரிசுத்தத்துக்காக அவன் வைராக்கியமாக நின்றான். அவனுக்குள்ளே ஒரு தேவ பயம் இருந்தது. நான் எப்படியாக இந்த காரியத்தை செய்ய முடியும், எப்படியாக இந்த பாவ காரியத்தை நான் என்னுடைய தேவனுக்கு விரோதமாக செய்ய முடியும் என்ற அந்த இடத்திலே அவன் சிந்தனை பண்ணினவனாய் அந்த இடத்திலே அவன் அந்த இடத்தை விட்டு ஓடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அவன் வெளியிலே ஓடுகிறதை பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே அவனுக்குள்ளே தேவ பயம் இருந்தது, பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்தது. அதோடு கூட அவனுக்குள்ளே அந்த வாலிப வயதிலேயே அவனுக்குள்ளே ஒரு தேவ பயம் இருந்தது. அப்படியாக இருந்தாலும் கூட அவன் செய்யாத குற்றத்துக்காக அந்த நாட்களிலே சிறை தண்டனை அவனுக்கு கிடைத்தது. அப்படியாக அந்த சிறையிலே இருந்த பொழுதிலும் கூட கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. அந்த இடத்திலே சிறைச்சாலையிலே கைதிகள் எல்லாம் மேற்பார்வை பார்க்கும்படியாக அந்த இடத்திலே அவன் அங்கு நியமிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜோசப்புக்கு ஒரு வரத்தை கொடுத்திருந்தார். அதாவது அந்த சொற்பனங்களை பகுத்தறிகின்ற அந்த வரத்தை கொடுத்திருந்தார். அந்த இடத்திலே இருந்த வேளையிலே அந்த சிறை கைதிகள் இருவருக்கு அந்த சொற்பனங்கள் வரும் பொழுது அந்த இடத்திலே வந்து ஜோசப் அவர்களுக்கு அதை மொழிபெயர்த்து சொன்ன காரியத்தையும் நாங்கள் மறந்து விட முடியாது. அப்படியாக இருக்கும் பொழுது அந்த நாட்களிலே ஒரு சிறை கைதி அந்த இடத்திலே விடுதலையாகி அங்கு போய் அந்த அரசனிடம், அப்பொழுது ஜோசப் விண்ணப்பித்த ஒரு காரியம், அங்கு போய் அரசனிடம் பேசி தன்னையும் விடுதலை பண்ணுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் அங்கு சென்றதுமே அவன் ஜோசப்பை மறந்து விட்டாலும் கூட அந்த நாட்களிலே பார்வோனுக்கு பல சொற்பனங்கள் ஏற்பட்டது. அந்த சொற்பனங்களை யாராலும் மொழிபெயர்த்து சொல்ல முடியவில்லை. அங்கு எங்கேயோ இருந்தெல்லாம் ஞானிகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட அவர்களாலும் கூட அந்த சொற்பனத்தை பார்வோனுக்கு சரியாக சொல்ல முடியவில்லை. அப்பொழுது ஜோசப்பை பற்றி அந்த இடத்திலே அந்த சிறையிலிருந்து வந்த சொல்லும் பொழுது அப்பொழுது பார்வோன் அவசர அவசரமாக அந்த இடத்திலே ஜோசப்பை சிறையில் இருந்து வெளியிலே கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே ஜோசப் எல்லாவற்றையும் அந்த இடத்திலே பார்வோனுக்கு விவரித்து சொல்லுகின்றார், அவர் கண்ட அந்த சொற்பனங்களை. அதற்கு பிற்பாடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜோசப் மீது அங்கு பார்வோனுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அப்பொழுது அவர் ஜோசப்பை பற்றி அந்த இடத்திலே அவர் உணர்ந்து கொண்டவராய் அந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எகிப்து முழுவதையும் ஆளும்படியாக ஜோசப் அந்த இடத்திலே தெரிவு செய்யப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜோசப்புடைய வாழ்க்கையிலே அநேக திட்டங்களை வைத்திருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த 37 அதிகாரத்திலே பார்த்த பொழுது அவருடைய சொற்பனங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜோசப்புடைய வாழ்க்கையிலே வைத்திருந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பதாக ஜோசப் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கடினமான பாதையிலே போக நேர்ந்தது. அதோடு கூட முதலிலே ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் பார்த்தோம், சகோதரர்களாலே அவனுக்கு எதிர்ப்பு வந்தது. அதோடு கூட அந்த இடத்திலே வேலைக்கு போன இடத்திலே அந்த அரசனுடைய மனைவியாலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அப்படியாக அந்த இடத்திலே சிறிய வயதிலேயே கூட அவனுக்கு சிறை தண்டனை கிடைக்க நேர்ந்தது. அதுவும் அந்த சிறை தண்டனையானது அவன் செய்யாத குற்றத்துக்காக அநியாயமாக கிடைக்கப்பட்ட ஒரு சிறை தண்டனையாக இருந்தது. ஆனாலும் கூட அதற்கு மத்தியிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜோசப்புடைய வாயிலிருந்து கர்த்தருக்கு எதிராக எந்த ஒரு சொல்லும் வரவில்லை. அந்த இடத்திலும் கூட ஜோசப் வந்து தன்னுடைய விசுவாசத்தை இழந்து போகவில்லை. அந்த இடத்திலேயும் கூட அந்த சிறிய வயதிலேயும் கூட ஆண்டவருக்கென்று தான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் மாத்திரமே அவனுக்குள்ள இருந்தது. அந்த வைராக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை இன்னுமாக அந்த இடத்திலே அவனை ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக மாற்றும் அளவு அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகனுக்காக வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நிறைவேற்றி முடித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே கானான் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. ஆனால் எகிப்து தேசத்திலே மாத்திரம் உணவு இருந்தது. அப்பொழுது கூட அந்த இடத்திலே யாகோபின் குடும்பம் அந்த இடத்திலே உணவு தேடி அந்த இடத்திலே எகிப்துக்கு சென்றார்கள். அப்பொழுது ஒரு காலகட்டத்திலே அங்கு சகோதரர்களுக்கு ஜோசப் வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பிற்பாடு அங்கு யாகோபின் குடும்பம் முழுவதும் எகிப்துக்கு சென்று அந்த இடத்திலே குடியேறினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலே போன அந்த ஜோசப்பை அதிகாரியாக நியமித்தார். அந்த நாட்களிலே எகிப்து தேசம் முழுவதையும் அந்த இடத்திலே ஜோசப் ஆண்டு கொண்டான். அதே போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஊழிய பாதையிலே கூட உங்களுக்கு பல விதமான கஷ்டங்கள் நேர்ந்திருக்கலாம், நிந்தனைகள் வந்திருக்கலாம். அதனால கூட நீங்கள் ஒரு வேளையிலே சோர்ந்து போயிருக்கலாம். அதை கூட நீங்கள் இந்த நேரத்திலே நினைக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் அவருடைய நோக்கங்களை நீங்கள் நினைத்து அந்த இடத்திலே நீங்களும் கூட ஜோசப்பை போல தைரியமாக அந்த ஊழிய பாதையிலே முன்னடக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமான திட்டங்களையும் அந்த இடத்திலே நிறைவேற்றி தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட சில இடங்களிலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், வேதனைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய நிந்தனைகள் உங்களுடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அங்கு எங்களுக்கு மகிமையான ஒரு கிரீடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் தர அவர் காத்திருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஊழிய பாதையிலே சத்ருவானவன் எங்களுக்கு எதிராக பல மனிதர்களை எழுப்புவான். ஆனாலும் கூட அவனுடைய திட்டங்களை நாங்கள் முறியடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாங்கள் முன் செல்லும் பொழுது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஜோசப்புடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்பட்டது. அவனுக்கு சகோதரர்களாலே எதிர்ப்பு வந்தது. அந்த இடத்திலே வேலை செய்ய சென்ற இடத்திலே எதிர்ப்பு வந்தது. அப்படியாக அவன் செய்யாத குற்றம் அவன் மேல் சாட்டப்பட்டது. ஆனாலும் கூட அதற்கு மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனோடு கூட இருந்து அவனை நடத்தி சென்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் ஏசாயாவின் புத்தகம் 41:10-11 நாங்கள் வாசிப்போமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். அதிலே அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் அன்பின் தேவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் எங்களுடைய வலது கரத்தை பிடித்து அவர் எங்களை நீதியின் பாதையிலே அவர் எங்களை நடத்துகின்றவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களோடு பல விதமான பிரச்சனைகள் வரலாம். குடும்ப சூழ்நிலைகள் கூட எங்களுக்கு எதிராக திரும்பலாம். குடும்பத்திலே கூட பொருளாதார நெருக்கடிகள் வறுமைகள் என்று இப்படியாக சொல்ல முடியாத கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவற்றுக்கு மத்தியிலும் எங்களுடைய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எங்களை கைவிடுவதும் இல்லை, அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கின்றார். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரச்சனைகளுக்கு சில வேளைகளை முகம் கொடுக்கும் பொழுது நாங்கள் எங்களை அறியாமல் சில வேளைகளை நாங்கள் சோர்ந்து போய் விடுகின்றோம். சில வேளைகளை ஜெபிக்க கூட முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனாலும் கூட அதற்கு மத்தியிலும் எங்களுடைய தேவன் எங்களோடு கூட இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, அவர் மனம் மாற மனு புத்திரரும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே அவர் அழைத்தவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அழைத்தவர் அப்படியே செய்வார் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போம். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. சமீபத்துக்கும் போது மாணவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம் ஆண்டவரே. கஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் கர்த்தாவே சுவாமி, நாங்கள் உங்களுக்கு ஓடத்தக்கதாக எங்களை பலப்படுத்த வேணும் ஜெபிக்கிறோம். உங்களை பலப்படுத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்திலும் இந்த வானொலி ஊழியத்திலே பங்கு பெறுகின்ற தேவ பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம், வார்த்தையோடு வருகின்ற தாசர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி, பாடல்கள் சிந்தனை துளிகளோடு வருகிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணும் எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல சாதர் சுபாவை ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி, ஆசீர்வதிக்க வேணும் எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. கணவரை பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி, பாடசாலை காரியங்கள், வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களை திருக்கரத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரிக்கும் சகோதரியுடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே சுவாமி, எந்த ஒரு நன்மையும் குறைவு படாதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அதோடு கூட இந்த வானொலியிலே ஆண்டவரே சுவாமி கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த தேசத்திலே இருந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டாலும் கர்த்தாவே சுவாமி, அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசங்களில எல்லாம் ஒரு எழுப்புதல் தீ பத்தி எறியும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. வியாதி படுக்கையிலே உள்ளவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே வைத்தியர்களால கைவிடப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல அவர்களுக்கு சரீர சுகத்திலே ஆண்டவரே சுவாமி, சரீர சுகத்தை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய தழும்புகளாலே குணமானவர்கள் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்கள் அசிலி எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. மகனை நாங்கள் குடும்பமாக ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. பேர குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வேலையிடத்து ஊழியங்களையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையிடத்திலும் கூட அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சாதாரண மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே நாங்கள் தந்து ஜபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே அந்த அவளுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த பாடசாலை விடுமுறைகள் வருகின்றது கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சமர் காலங்களிலே வீட்டிலே இருக்கும் பொழுது கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பேரண்ட்ஸ் வேலைக்கு சென்றதும் கர்த்தாவே சுவாமி தவறான வழிகளை நோக்கி போய் விடாதபடி கர்த்தாவே சுவாமி, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுக்குள்ளே வளர வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சத்ருவானவினால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளிலும் வர இருக்கின்ற அந்த வெக்கேஷன் பைபிள் கேம்ப்ஸையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் அதிலே பங்கு கொள்ள வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. அந்த இடத்திலும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகள் விதைக்கப்படும் பொழுது கர்த்தாவே சுவாமி, இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதலின் ஆவியை நீங்கள் கட்டளையிட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த சம்மர் நாட்களிலே கர்த்தாவே சுவாமி வெக்கேஷனுக்கு போக இருக்கிற குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அவர்களோட போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த பிரயாணங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ண வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த விதமான கொள்ளை நோய்களும் பரவி விடாதபடி ஆண்டவரே சுவாமி, நீங்கள் எல்லோரையும் வேலி அடைத்து காக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உலக தலைவர்களுக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே சுவாமி, உலக தலைவர்களுக்குள்ளே ஒரு தேவ ஞானத்தை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே ஏசப்பா நீங்கள் ஒரு தேவ ஞானத்தை கட்டளையிட வேணுமாய், அவர்களுக்குள்ளே ஒரு தேவ பயத்தை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் கர்த்தாவே சுவாமி உங்களுடைய சித்தம் அறிந்து அவர்கள் எடுக்கிற முடிவுகளாக இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களிலே வறுமை வராதபடி ஆண்டவரே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். விலை அதிகரிப்புகளிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தேசங்களில் ஏற்படுகின்ற பொருளாதார சரிவுகள், பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் இருந்த ஒரு விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. எல்லா தேசங்களிலும் சுயமத்தை காண உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். தேசங்களிலே ஆண்டவரே சுவாமி அதிகாரிகள், ராஜாக்கள், தலைவர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த யுத்த நாடுகளுக்காய் நாங்கள் வருகிறோம் கர்த்தா. பாதிக்கப்பட்ட மக்களை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இருப்பிடங்களை இழந்தவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்ப உறவுகளை இழந்தவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. காயன் பட்டிருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே போஷாக்கு குறைவினால் தவிக்கிற சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தைகள் பசியினால் வருந்தாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அந்த குழந்தைகளுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலக நாடுகளிலே உள்ள ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஒவ்வொரு சபைகளிலேயும் ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதங்கள் நடக்க வேணுமா ஜபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. சபைகள் எல்லாம் ஒருமெனப்பட்ட திறப்பின் வாசலிலே நிக்க வேணுமா ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜப வீரர்கள் ஜப வீராங்கனைகளை நீங்கள் தேசம் எங்கும் எழுப்ப வேணுமா ஜபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு தேசத்திலும் ஜப சேனைகள் துதி சேனைகள் எழும்ப வேணுமா ஜபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே சுவாமி. இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வெள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் நமக்கு வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தி இந்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்து யோசிப்பு கூடாது. நிச்சயமாக யோசிப்பு திட்டம் இருக்கிறது. அதுவுமில்லை அந்த வாலிப மகனுக்குள்ள இவ்வளவு ஆசைகள் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் இருந்தாலும் அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறான். இந்த விலகி ஓடுகிறது சுபாவம் கற்றுக் கொடுத்தது. திட்டமுடைய வாழ்க்கையில நிறைவேறும். பானபாத்திரக்காரன் மறந்தாலும் அவனை பாத்திரமாக்குற பரம் சுத்த பரம தகப்பன் அவனை மறக்கவில்லை. இச்சவடி அவனை உயர்த்தினார், சகாயம் செய்தார். நீ பயப்படாதே, உன்னுடைய நீதி வலது கருத்தினால் தாங்கி ஏந்தி உயர்த்தினார். அருமையான வார்த்தையில் வெளிச்சம். இன்றைக்கு இந்த வாலிய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பரிசுத்த உணர்வு உண்டாகணும். பாவத்துக்கு விட்டு விலகியோடு பார்வைகள் பேச்சுகள் நடக்கிய செய்யல் எல்லாம் பாவத்தை விட்டு விலகியோடத்தக்க இனம் கண்டுகொள்ளத்தக்க பாவத்தை அவர்களின் இது நன்மை இது தீமை என்று உணரத்தக்கதா பகுத்தறியத்தக்கதாக அச்சர் உதவி செய்யும் அப்படிப்பட்ட வரங்கள் செயல்பட வேண்டும். ஆவியை பகுத்தறிந்த வரங்கள் செயல்பட வேண்டும். வாடிய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகமால ஊற்றப்பட வேண்டும். ஜோசேப்பை போல விட்டு விலகி வளர்த்து அப்படியா கத்தருக்குள்ள நீதியும் விருத்தங்களாய் சத்துருக்களோட உரிமை வாசல் நின்று பேசுறதாய் நம் வாலிய பிள்ளைகளை எழும்புவார்கள் நிற்பார்கள். அருமையான வார்த்தையில் வெளிச்சம் நம்மளை கற்றுக் கொடு சத்தியத்தின் ஆழத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்த எல்லா காரியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திரை சித்தமிடால் நாங்கள் இன்னொரு அழைப்பிலே சந்திக்கும் சமாயத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.
0: நன்றி. காட் பிளஸ் யூ. உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு. இந்த நாள் நேரம் சரியா தோன்ற நேரம் 8:27. அடுத்ததாக எங்களோட சிஸ்டர் சாந்தி அவர்கள் நோர்வேல இந்த இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து அவர்கள் பாடுவார்களா துதிப்பார்களா கத்தோடைய தாளந்துகளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இணைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ் லோ சிஸ்டர். பிரைஸ் லோ சிஸ்டர். சாந்தி தானே நீங்கள்?
2: ஓ சாந்தி தான்.
1: எடுத்து வாருங்கள் சிஸ்டர். ஜபிக்க போறீங்களா துதிக்க போறீங்களா? அதோடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை வாழ்த்தி
2: வரவேற்கிறேன். கத்தாவே அப்பா நன்றி சொல்லுறோம். ஆண்டவரே கத்தாவே அப்பா அப்பா அம்மாக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா தாப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா அப்பா தாப்பனே உங்களுக்கு நன்றி. வேலையில இந்த நேரத்தை எங்களுக்கு எல்லாருக்கும் தந்ததுக்காக ஆண்டவரே அப்பா சின்ன ஒரு துதியோட ஆண்டவரே கத்தாவே எங்களை ஆரம்பித்து வைக்கிறவரே நமக்கு சூத்திரம் நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா ஜோசப்பின் வரலாறு ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில நடந்திருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஜோசப்ப போல பொறுமையா இருந்து நேர்மையாய் உண்மையாய் தேவனுக்கு முன்னால கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க எங்களுக்கு கற்று தந்தவரே நமக்கு சூத்திரம் ஆண்டவரே. ஜோசப்பின் வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அப்பா அவரை உயரத்துல கொண்டாந்து வைத்திருந்த அப்பா உண்மையானவர் அப்பா தள்ளி விடாதபடி ஆண்டவரே அதை போல எங்களையும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நாங்க பயந்து நடக்கும்படியாக எங்களை நாங்க தாழ்த்தி உமக்கு முன்னால நாங்க எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்பா. நீரே எங்களுக்கு இல்லாமா இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல இந்த வானொலியில இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் பாதுகாத்து வழி நடத்துறவர் நீரப்பா உமக்கு நன்றி. வழியில சொல்லிக்கொண்டு

கழித்திரவே காத்திருப்போம் காதலே நீ கருணை செய்யும். கழித்திரவே காத்திருப்போம் காதலே நீ கருணை செய்யும். வரும் ஐயா போதகரே வந்தம்மிடம் தங்கீரும் சேரும்.

நமஸ்கரிக்க ஐயா, நீங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னவரே உமக்கு சூத்திரம் ஐயா. நான் இருக்கிறேன் பயமேதன்னு சொன்னவரே உமக்கு சூத்திரம். ஒளியாய் எங்களுக்கு இருள் இருந்தாலும் நீர் ஒளியாய் வந்து ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் ஒளிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. நீரே எங்களை வெளிச்சமாய் இருக்கிறீரப்பா. அப்பா வேலையில உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. அப்பா, உங்களோட பரிசுத்த ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரோடையும் இருப்பதாக, உங்க ரத்தம் எங்களை பாதுகாக்கிறதுக்காக அப்பா, எங்களை வந்து தீங்குகாதபடி, எந்த தீங்கும் எங்களை தீண்டாத படி பாதுகாக்கிற உங்களோட ரத்தம் ஐயா. உங்க ரத்தத்தை எங்கள் ஒவ்வொருவரோட தலைமையிலும் பூசுகிறோம் ஐயா. தீங்கு எங்களை அணுகாத என்று சொன்னவர் ஐயா. அப்பா, ரத்தம் எங்களோட தலைமையில் இருப்பதால் தீங்கள் அணுகாது, வியாதிகள் நெருங்காது என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம் ஐயா. அப்பா, நான் இருப்பேன் நாடுவில் என்று சொன்னவர் அல்லவா, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா.

அப்பா அப்படியே எங்களோட கூட இருந்து பாக்கியத்தாலே தள்ளவர் அப்பா. திருச்சபையில எல்லாத்தையும் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா. திருச்சபையில நிர்வாசம் செய்யறதுக்காக அப்பா அந்த கட்டிடங்கள்ல நிர்வாசம் செய்யறீங்க என்று சொன்னீர். ஆனாலும் ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து ஜெபிக்கும் இடத்துல நீர் நடுவுல வந்து வாசம் செய்யறன்னு சொன்னதுக்காக நன்றி சொல்லுறோம்ப்பா. இந்த இடத்துல நீங்க வாசம் செய்யறதுக்காக நன்றி சொல்லுறோம்ப்பா அப்பா. இந்த ஜெப வேலையில இவ்வளவு பேரையும் நினைத்து கொண்டதுக்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் பதில் தரத்துக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருடைய ஜெபங்களையும் மீறெடுக்கிறவராய் இருக்கிறேன். அதுக்காக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்களை. ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மட்டும் இல்லைன்றா நாங்கள் நிர்மூலமாய் இருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மட்டும் இல்லைன்றா நாங்கள் நிர்மூலமாய் இருப்போம் அல்லவா. நீர் எங்களோட இருக்கிற நிமித்தம் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோட இருக்கிறது நிமித்தம் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. நீர் அதிசயம் காண செய்த தேவன் ஆண்டவரே. அற்புதம் கண்டுடுவன் என்று வாக்கு தத்தம் தந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புத

என்று வாக்களித்த தேவன் என்று நிறைவேற்ற வந்ததற்காக சோத்திரம் ஐயா, என்று வாக்களித்த தேவன் என்று நிறைவேற்ற வந்து நாங்கள் அதிசயம் கண்டிடுவோம், எங்களோட துன்பங்கள் எல்லாம் மறந்து போயிடும் என்று சொன்னவரே, என்று வாக்களித்தவர் என்று வந்து விட்ட நடுவில் ஆண்டவரே வாசம் செய்த தேவன் அப்ப ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம் தாப்பனுக்கு, சோத்தரிக்கிறோம் ராஜா, சோத்தரிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை தாப்பனே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் எங்களை இணைத்தவரே, உமக்கு சூத்திரம் இவ்வளவு வேறும் ஆண்டவரே, இந்த இணையத்துல இணைந்திருக்கிற அத்தனை பேரும் உமக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம் தகப்பனே, நீர் இந்த இடத்துல வாசம் செய்யறதுக்காக சூத்திரம் ஐயா, ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், எங்களை தூக்கி நிறுத்தி அபிஷேகம் செய்து வச்சுக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, வேலையில உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம் ஐயா அப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, கம்பீரமாய் நாங்கள் அறுவடை செய்ய எங்களுக்கு அப்பா நீர் வாக்களித்ததுக்காக உமக்கு நன்றி, எங்களை அப்படியா ஜெபிக்கிற ஆவியானவரே, எங்களுக்கு ஜெபங்களை ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ஏற்றெடுக்கிற எங்களுக்கு ஜெபங்களை ஏற்றெடுக்கிறதுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா, எங்களுக்கு ஜெபங்களை எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் ஆவியானவரே, நீர் சொல்லித்தரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாகும் என்று சொன்னவரே, துதியில வாசம் செய்கிற தேவனே உமக்கு சூத்திரம் அப்பா, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதியில வாசம் செய்கிறவரே உமக்கு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் மகிழ்ச்சியோடு துதிக்க சொல்லி தந்தவரே உமக்கு நன்றி, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, மன்னமா வந்து துதிக்கிறோம் ராஜா, எங்களை மன்னவரை பண்ணீர், எங்களை மன்னவரே இயேசு ராஜா, மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமா வந்து துதிக்கிறேன் மன்னவரே இயேசு ராஜா.

0: நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேட்டு நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினேன். அற்புதரே அதிசயமே, அற்புதரே அப்பா அதிசயமே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. நன்றி அப்பா, நன்றி. வேலையில இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி, துதிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா, நன்றி அப்பா. ஏசு நம்ம தெரியவங்கட்டு நிற்கிற நல்ல பிதாவே, நமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. சிஸ்டர்
1: அமேன், அமேன், கிறிஸ்தவ சிஸ்டர், அமேன்,
0: சிஸ்டர்,
1: அமேன். அருமையான துதி பாடல் கூட உங்களுக்கூடாக ஜபித்து நாமத்தை பாட்டினால் உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியாக துதித்து ஜபித்த உங்களையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி சிஸ்டர். அமேன், அமேன். நாங்கள் இதுவரை நேரமும் துதி பாடல் உங்களுக்கூடாக கடந்த சகோதரி இணைந்தவர்கள் சாந்தி அவர்கள் 100 பேர் என்று இணைந்து அவங்க அதிகாலை வேலை அதிகாலையில் தேடுவோர் கண்டடிவார்கள். சொல்லியிருக்க கத்தர் சொல்லியிருக்க அதிகாலை தேடுவதற்கு அதிகமான கிருபியை கொடுக்கிறது. அதிகாலையில் அவர்கள் எதிரெடுத்த ஜெபங்கள் துதி வேலையை

கத்தர் கேட்ட அவர்களுக்கு புதிய கிருபியால புதிய பலத்த கிடை கட்டி அவளை ஆசிரியத்திருக்கிறார். கத்தருக்கு சோஸ்திரம். ஆமே, நாங்கள் அடுத்ததாக வாசையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைவோம். கத்தர் உங்கள் சகோதரி சுபாலங் அவர்கள் இணைகிறேன். என்னோட நீங்க நாங்கள் வாசையின் வெளிச்சத்தை காண்போம். ஆமேன். கத்தரா கத்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நான் நன்றி செலுத்துறேன். இந்த வாய்ப்பு தந்த கிருபைக்கா என்று வாய்ந்து சோசரித்து ஜெபித்து நாங்கள் வாழ்த்துக்களாக கடன் சொல்வோம். ஜெபிப்போம். சோசரம் தாப்பனையும் மட்டும் நடத்தினே வினேசரே, நன்றி இதுவரை உதவி செய்தவரே. கூட இருக்கிறீரே நன்றி கத்தாவே. இந்த நாளிலும் இந்த தளத்தை எங்களுக்கு களமா கொடுத்து வார்த்தையும் வெளிச்சத்துல அப்பாமுடைய வார்த்தையை கொடுக்கும்படியா கிரிய செய்திருக்கிற கிருபை அளித்திருக்கு. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தணும். சங்க வாழ்க்கை நன்றி செலுத்தணும். ஊழியர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. நித்திய வெளிச்சத்து ஊழியர்களை ஆசீர்வதிங்க. மறுவழிப்பை கேட்க போற நேர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்கள் எல்லாரையும் திருக்கருத்துக்குள்ளாய் தருகிறோம். ஒவ்வொருத்தரையும் பேர் பேரா குடும்பம் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெறுமனை திரும்புவதில்லையே கத்தா. இது விளைந்து பலனை கொடுக்கிற வார்த்தைகள். இந்த நாளிலும் கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் விடுதலையாக்குங்க, வெளிச்சமாக்குங்க, ஆவிக்குரிய படிநிலையில உயர்த்துங்கப்பா. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். அடையாளம் தியான சமூகத்துக்கு பிரதியா இருப்பதா இவ்வளவேன பெருக நான் சொல்கிறேன். கற்றுக்கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். கதராமன்றே மகிமைப்படுவதாக. ஆமீன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எந்த அஞ்சுமானிரே என் கோட்டை.

ஆனிரே என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கு.

உருவாக்கும் தெய்வமே, குறைவான என்னையே நிறைவாக்கும் தெய்வமே, உதவாத என்னையே உருவாக்கும் தெய்வமே, குறைவான என்னையே நிறைவாக்கும் தெய்வமே, உங்க பிரசன்ன

உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அமீன். கத்தனா ஒன்றை மகிமைப்படுவதாக நாங்கள் அடுத்த வார்த்தை உலகத்துக்குள்ளாய் கடந்து சொல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கத்தனுக்குள் விசுவாசிக்கிறேன். நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியான செய்திதான். அந்த செய்தியின் தலைப்பு இப்படி போகிறது, அடுத்த படிநிலைக்கு அழைக்கிறார், அழைத்தும் செல்கின்றார். அடுத்த படிநிலை எங்களுடைய உலக வாழ்க்கை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த பூமி ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய படிநிலைகள் என்ன? அதுக்கு எப்படி நம்மை அழைத்தார், அழைத்து செல்கின்றார்? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் படிநிலை தான் என்ன? அந்த படிநிலை நாங்கள் எப்படி எங்களை அழைத்தார், அழைத்து செல்கிறார்? அழைத்து செல்றவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருப்பார். அப்படியாக அதியாமத்தில் அங்கே யோசிப்பேன். அங்கே தகப்பன் எப்படியாக ஒரு அடிமை பாத்திரமா போனவர் அதிபதியா உயர்த்தி அங்கே தகப்பனுக்கு வழிபடும்படியாக மகிமை பிரசன்னம், அங்கே அவருடைய மகிமை, அவருடைய கொடுத்த அந்த உயர்வின் தன்மையை வெளிப்படுத்துற அவருடைய அடுத்த படிநிலை எப்படி உயர்வானது, எப்படி அதுவன் அழைத்து சென்றார் என்பதை வெளிப்படுத்தியது. அதே போலதான் யாத்ரா புஸ்தகம் 14 அதிகாரம் அங்கே 4 வசனத்துல தேவன் மகிமைப்பட்டார். எப்படியாக யாத்ரா 14:14 உங்களுக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் இருக்கிற, நீங்க சும்மா இருங்க மோசே சொன்னார். அதே போல அங்கே செங்கடல் கூட பார்வோனே அவருடைய ரதங்களை கர்த்தர் என்ன செய்தார், அழித்தார். கடலுக்குள்ளே அழிச்சு அங்கே தன்னுடைய ஜனங்களை வட்டாந்திரியா நடத்தி சென்று அடுத்த படிநிலை தரையை கடந்து அங்கே பயாதியம் யாத்ரா 15 அதிகாரம் 1 வசனத்துல அங்கே தேவனை பாடி உயர்த்தி மகிழும்படியாக அங்கே துணித்தது சத்தம் வெற்றி சிறந்த தேவன் மகிமைப்பட்டார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 24:7 வசனத்திலே அங்கே சொல்லப்படுது, மகிமை ராஜா உத்ரசிக்கிறார், அந்த தலைகளை உயர்த்து, அநாதி கதவுகளை உயருங்க. அந்த மகிமை ராஜா உத்ரோசிக்கிறார். அப்ப நாங்கள் எங்களுடைய தலைகளை உயர்த்தி அவரை துதிக்கும் போது எங்களை நிரப்புற தகப்பன் அடுத்த படிநிலைக்குள்ள ஆவிக்குள்ள எங்களை நடத்தி ஒருமுகப்படுத்தி ஒருமனப்படுத்தி அவருடைய சமூகத்தின் பிரசன்னத்தை நடத்தி செல்றதை நாங்கள் உணர்கிறோம். அதனாலதான் அங்கே சொல்கிறார், சாலமோடைய ஆலயம் கட்டின ஆலயம் அடுத்த படிநிலை வளர்ச்சியை கண்டது எப்படி என்று சொன்னார், அது சக்தினா மகிமையால் மிக்க கூடாத படிக்கு ஆலயம் முழுவதுமாய் நிரம்பிச்சு என்று சொல்லி அங்கே 2 நாளா புஸ்தகத்துல அங்க வாசிக்கலாம். அந்த பகுதியை 5 அதிகாரம் 14 வசனம் மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரம்பிச்சு அந்த மகிமையை பிரசன்ன அடுத்த படிநிலைக்கு கொண்டு போன அடுத்த படிநிலையை காணத்தான் மத்தியில சுவிசேஷம் 17 அதிகாரத்துல இருந்து அந்த 1 வசனத்துல தன்னுடைய சீஷர்கள் ஆகிய அங்கே ஜோவானை ஜாக்கோவையும் அழைத்து செல்கிறார். அங்கே மருவ மலையில அவர் மகிமைப்படுகிறார். அங்கே மருவ மலையில் அவர் மகிமைப்படும் பொழுது மருவப்படும் பொழுது அங்கே சீஷர்கள் அதை காண்கிறார். அவ்வளவு காலம் நடந்து சென்று நன்மை செய்ய சுற்றி திரிந்தது இயேசப்பாவுடைய பாதங்கள் அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் ஓமை கதைகளுக்கூடாக சுகப்படுதலுக்கூட விடுதலைகளுக்கூட கண்டது. அவ்வளவு காலம் நடந்த பாதங்கள் அங்கே மருவப்பட்டு அடுத்த படிநிலையின் உயர்வை அழைத்து சென்றது அழைத்து செல்கிற விதத்தை நாம் கண்டோம். நேற்றைய தினத்துல இன்றைய தினத்துல நாங்கள் பார்க்க போறோம். அதுதான் ஆபவுக்கு அங்கே ஆகாய 2 அதிகாரம் 9 வசனம் சொல்கிறது, முந்தின ஆலயத்தை பார்க்கலாம் அது பிந்தின ஆலயத்தின் மகிமை விருந்தாயிருக்கும். அதான் முந்தின ஆலயம் எப்படி இருந்தது, அந்த வீட மகிமையின் மறுரூபமான ஆலயமாக அங்கே தேவன் மகிமைப்பட்டார் மறுரூபத்தில். அதைத்தான் மோசேக்கு அங்கே சொல்லுகிறார். சீனாய் மலையிலே 40 நாள் மோசே அங்கே சீனாய் மலையிலே தங்கி இருக்கும் போது இறங்கி வந்த போது அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால ஜனங்கள் அந்த முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு முகத்தை மூடு முக்காடு போடும் என்று ஜனங்கள் சொன்னார்கள். ஜனங்கள் அப்ப பாருங்க, ஜனங்களுக்கு ஏன் பார்க்க முடியவில்லை, அடுத்த படிநிலை வளர்ச்சியில அழைத்தவர் அழைத்தும் சென்ற விதத்தை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அதனால் அவருடைய முக பிரசன்னம் அவருடைய பிரசன்னம் முக பிரசன்னம் அவருடைய முகத்திலே வெளிப்பட்டது, மகிமையின் பிரசன்னமாக மாற்றது. அப்ப அடுத்த படிநிலை எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, அதே போலதான் இன்றைய நாள் அந்த தொடர்ச்சியினை நாங்கள் காணப்போகிறோம். எப்படி என்று சொன்னார், அங்கே பேதுரு சொல்கிறார் மத்தியில் சுவிசேஷம் 17 அதிகாரத்திலே அங்கே 4 வசனம், அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது, நமக்கு சித்தமானால் இங்கே நமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்றார்.
அப்ப பாருங்க, கூடாரம் கூடாரம் என்று சொன்னால் தங்குகிற இடம் எல்லாருக்குமே தெரியும். அப்ப தங்குகிற இடம் என்று சொன்னால் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுவார் 118 சங்கீதத்திலே, அங்கே வசனம் சொல்கிறது, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பேன் கம்பீர சத்தம் உண்டு. 118 சங்கீதம் 15 வசனம் சொல்றது, நீதிமானின் கூடாரத்தில நீதிமான்களுடைய கூடாரத்தை ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகள் பராக்கிரம். அப்ப நீதிமான்களுடைய கூடாரம், அப்ப அங்க துதியின் கூடாரம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அங்கே துணிக்கும்படி அப்ப கூடாரங்களை போடுவோம். ஏன் போடுவோமா? துதிக்கிறது அடுத்த படிநிலை. நாங்கள் மறுவப்படுகிற நிலை. துதிக்க துதிக்க துதிக்க மகிமையும் பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், பலத்தின் மேல பலனடைய முடியும்,

0: கொண்டு செல்வே. அப்ப இங்கே கூட்டிக் கொண்டு போனவர் அங்கே என்ன செய்யற கூடாரத்தை போட்டு நாங்கள் தங்கி இருப்போமே. கரண்ட் பில் இல்ல, மோர்கேஜ் பில் இல்ல, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில் இல்ல, எல்லாமே ஃப்ரீ அப்படி என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லவே இல்லை. அப்பா உறவாடுற அப்பாவோட அன்பு, உண்மையான அன்பு அந்த அரசாட்சி காலத்துல நானும் நீங்கள் அனுபவிக்க போகின்றோம். அப்ப பாருங்கள், எங்களுடைய அடுத்தபடி நிலை நிலை எங்கே கொண்டு வருது? அவைக்கு ஜீவியம் பரலோ ராஜ்யத்தின் வாழ்க்கை செல்கிறது, பரிசுத்த வாழ்க்கை அங்கத்துவத்துக்களை கொண்டு செல்கிறது. அவருடைய அரசாட்சி, நானும் ஒரு பிள்ளை, நானும் ஒரு மகள் மகன் என்ற ஒரு அங்கத்துவத்தை காண்பிக்கிறது, அங்கத்துவம் உண்டு என்பதை அது நிரூபிக்கிறது அல்லவா? ஒரு அடுத்தபடி நிலை எப்படிப்பட்ட உச்சக்கட்டத்தை கொண்டு வருது? அதை அழிக்க முடியாது, அழியாதது, விலை கொடுத்து வாங்க முடியாது, அது பணத்தால பதவியினால பெற்றுக்கொள்ள முடியாதது, கிருபையினால பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் பிரியம், அந்த கிருபை, அந்த கிருபையின் தாழ்மை உள்ளதுக்கு கிருபை அளிக்கிறார். அந்த தாழ்மை உள்ள குணத்தை யார் எதிர்பார்க்கிறார்? என்னிடத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அடுத்த படி நிலைக்கு அழைத்து செல்லவும் எங்களிடத்துல தாழ்மையை எதிர்பார்க்கிறார், காத்திருப்பை எதிர்பார்க்கிறார், பொறுமையை எதிர்பார்க்கிறார். அப்ப பாருங்க, அடுத்த நாளுக்கு நல்ல ஆதரப்பூர்வமா அங்கே ஜோவான சுவிசேஷம் தெரிந்த பகுதியான 2:10-11 பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே இயேசு அழைக்கப்படுகிறார், அங்கே காணா ஒரு கல்யாணம் திராட்சரசம் குறைபட்டது. ஆனா அடுத்த கட்ட வளர்ச்சி அங்கே குறைபட்ட திராட்சரசம் அங்கே தண்ணீரால் பாத்திரம் 6 கச்சாடி நிரப்பப்படுது. அந்த நிரம்பின பாத்திரத்தை இயேசு வண்டையில என்ன செய்யறார்? இயேசு அதை திராட்சரசமாக மாற்றுகிறார். அப்ப அந்த மனுஷன் சொல்லுகிறான், எந்த மனுஷனும் 9:10 உங்களுக்கு வாசிக்கிறேன், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். அப்ப அடுத்த கட்ட வளர்ச்சி நிலை என்ன? அப்ப முதல் பந்தில இருந்தவனை தகப்பன் குந்தி இருக்க பண்ணி தான் செய்யும் அற்புதத்தின் மகிமை பிரசன்னத்தை, அடுத்த கட்ட வளர்ச்சி இது குறைவல்ல, நிறைவு. இயேசு இருக்கிற இடத்துல நிறைவு. இசப்பா வந்து விட்டாலே அது நிறைவு தான், இசப்பாக்கு தொட்டு விட்டாலே அது நிறைவு தான். அவர் ஆடையில வல்லமை, அவர் பார்வையில வல்லமை, அவர் பேச்சில வல்லமை, அவர் நடக்கையில வல்லமை, அவர் சொல்லில வல்லமை, செயல வல்லமை. அப்ப அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் வல்லமை உண்டு, விடுதலை உண்டு, வெளிச்சம் உண்டு, அர்த்தப்பட்ட வளர்ச்சி நிலை உண்டு எனக்கும் உங்களுக்கும் பிரிய மாட்டார்கள். அப்ப இங்கே பாருங்க, முதல் பந்தியில குந்தி இருந்தவனே அங்கே அடுத்த பந்திக்கு குந்தி இருக்க பண்ணி அங்கே ருசி பார்க்க வச்சிருக்கிற நீர் என்னுடைய மகிமையை பிரசன்ன. இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில காணா ஊர்ல செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த மகிமை வெளிப்பட்ட மகிமையின் தேவன் அழைப்பு பெற்றார். நேற்ற வேலை வந்தது, வேலை வரும் வரை அவர் அதை செய்யவில்லை. வேலை வந்தது, பிதாவின் வேலை, அந்த வேலையில் அற்புதம் நடந்தது, தண்ணீர் ரசமாக மாற்றப்பட்டது. ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி நிலையை இந்த பந்தியில இருந்த ஒரு மனுஷன் உணரும்படியாக அந்த குறைவை நிறைவாக்கி அந்த காணொரு கல்யாணத்துல தேவ மகிமை வெளிப்படும்படியாக முதலாம் அற்புதம் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி நிலையை காண்பிக்கிறது. பிரியமானவர், அப்ப இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார் பாத்தீங்களா? அப்ப நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் என்று சொல்லி 1 Corinthians 13:10 சொல்லுகிறார். அப்ப அந்த நிறைவானவர் யாரு? நம்முடைய இயேசப்பா. அந்த நிறைவான நிறைவான மகிழ்ச்சியை தரும் பொழுதுதான் எங்களுக்குள்ளே நிறைந்திருக்கின்றார். நாங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி அழைத்து செல்றதவரிடம் எப்படி அழைத்திருக்கிறோம், அழைத்து கொண்டு செல்கிறோம் என்பதை நானும் நீங்கள் உணராதபடிக்கு சில குறைவுகளை கண்டு, சில பலவீனத்தை கண்டு நாங்கள் முறுமுறுத்து சோர்ந்து போகின்றோம். ஆனால் அப்பா சொல்றாரு, இல்லை இல்லை மகளே, நான் காணும்படியாக நீ சமூகத்துல குந்தி இருந்துப்பார், நீ குந்தி இருந்துப்பார், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அறியுங்கன்னு சொன்ன அறிந்துப்பார். நிச்சயமாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அழைக்கிறார், அழைத்தும் செல்கிறார், நம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல இன்னொரு உதாரணத்தை பார்த்து பார்ப்போமா என்றால், அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 23 உங்களுக்கு தெரிந்த பகுதி தான், ஆனாலும் பார்ப்போம் அந்த சங்கீதத்தை. அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் பாருங்க 4 சொல்கிறது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு இருளின் பள்ளத்தாக்கு நிச்சயமா அந்த மரண இருள், ஒரு கொடிய இருள், ஒரு பயத்தின் இருள். அடுத்த நிமிஷத்துக்கு என்ன நடக்க போகுது? மரணம் தானே. அப்ப அந்த இருளில் நான் நடந்தால் நான் பயப்படுறேன். ஏனென்று அவரோட விசுவாசத்தின் அடுத்த படி நிலையில் வளர்ச்சி அழைச்சிருக்கிற அழைத்து செல்கிறதுனால அங்கே அவர் சொல்லுகிறான் என்னென்று சொன்னால், நான் பயப்படுகிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கூட இருந்ததால கூட்டி கொடுத்து விட்டார் ஆயுசை. அந்த மரண இருள் அவனை என்ன செய்யவில்லை, சேதப்படுத்தவில்லை. என்று சொன்னால் இருளின் தேசத்தில் குடியிருக்க வெளிச்சம் உதித்தது. ஏசாயா தீர்க்கர் சொன்ன வார்த்தை நிகழ்ந்தது, நிறைவேறியது. அப்ப இங்க பாருங்க, அடுத்த கட்ட வளர்ச்சி விசுவாச வளர்ச்சியின் நிலை எப்படி சொல்லப்படுது பாத்தீங்களா? இது நமக்கு இன்னொரு படி நிலையை உயர்த்தப்படுறதுலாம் அழைத்திருக்கிறார், அழைத்து செல்கிறார் அல்லவா? அப்ப இந்த எந்த இருள் வந்தாலும் இந்த இருள் நம்மை மூடிக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்ன வெளிச்சம் இருளுக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லை. வெளிச்சம் வந்துவிட்ட இருளுக்கு இடமே இல்லை. இருள் இருக்கிறது, ஆனால் நம்மை பெற்றாது, நம்மை சூழாது. அதனாலதான் சொல்றாரு, என்னென்று சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கி நடந்தாங்க, பொல்லாப்புக்கு பயப்படாது. என்ன பொல்லாப்பு இருந்தாலும் நான் பயப்பட போறதில்லை. ஏன்னு சொன்னா, நீர் கூட இருக்கிறீர், உம்மது கோலும் தடியும் என்னை தேய்ச்சும், உமது கோலும் தடியும் என்னை தேய்ச்சும். நிச்சயமாக இன்றைக்கு அவருடைய கோலும் தடியும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. வார்த்தையான அவர் பாருங்கள், எப்படியாக அவர் தேர்ச்சி ஆட்சி இங்கு நடத்துகிறார் பாருங்கள். அடுத்தபடி நிலைக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கைய, விசுவாச வாழ்க்கைய, எங்களுடைய மன பலத்தின் வாழ்க்கைய, பலத்தின் மேல் பல நடத்தக்க வாழ்க்கைய அங்கே காண்பிக்கிறார். அதைத்தானே நாங்க பெந்தைக்கோஸ் நாள்ல பாக்குறோம். அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஒருமனப்பட்டு ஊரிடத்துல கூடியிருந்தார்கள். என்ன நடக்கும் என்றது தெரியாது, ஆனால் வாக்கு கொடுத்த வாக்கு மாறவே இல்லை. வம்சமான ஜாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னவர் ஜோவல் 2:27 அங்கே ஊற்றினார். அந்த ஊற்றுதலுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அப்போ சிலர்கள் 1:14 பார்க்கலாம், ஒன்று போய் ஜோவாலயத்துல போய் என்ன செய்யுங்க, காத்திருங்களுக்காக என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள். இயேசுவின் தாய கூட அங்கே காத்திருக்கிறார்கள். அப்போ சிலர் 1:14 ஆனா அப்போ சிலர் 2 அவர்கள் பெந்தைக்கோஸ்தினால ஒவ்வொரு இடத்துல ஒருபட்டு ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடத்துல அடுத்த கட்ட வளர்ச்சி நிலை அழைக்கிறார், அழைத்து செல்கிறார். எப்படி என்று சொன்னார், அங்கே நிரப்புகிறார், ஆவியினால் அபிஷேகிக்கிறார். புது பலன், புதிய வல்லமை, புதிய பலனோடு அவர்கள் செயல்பட தொடங்குகிறார்கள், பேச தொடங்குகிறார் அந்நிய பாஷை. அங்கே பாருங்கள் எப்படியாம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது. அப்போ சில 2:2 பலத்த காற்று அடித்து முழக்கம் போல வானத்தில் சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்று வாக்கினால் சொன்னதை கரங்கள் நிறைவேற்ற தேவை. இங்கே கரங்கள் நிறைவேற்றினார் வார்த்தையே அல்லாமலும் அக்கிரிமயமான நாவுகள், பிரிந்திருக்க நாவுகள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தங்களுக்குள்ளே ஆவியானவர் தங்களுக்குள்ளே தந்திருந்த வரத்தின்படியே ஒவ்வொரு பாஷைகள் பேச தொடங்கினார்கள். அங்கே கூடியிருந்த ஜனங்கள் தம் தம் மொழியில் விளங்கி கொண்டார்கள். வியத்தகு அதிசயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் கலிலேயர் அல்லவா, படிப்பறிவர் இல்லாதவர்களா, இவர்களுக்குள்ள எப்படி எப்படி இவர்கள் எங்கள் மொழியில பேச நாங்கள் கேட்கிறோமே, விளங்க வைக்கிறோம் என்றார். அடுத்த கட்ட வளர்ச்சி நிலை அடுத்த படிநிலைக்கு அழைச்சார். எங்கே மேல் தரையில ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல குந்தி இருக்க வச்சார். அடுத்ததாக அழைத்து செல்கிறார், பரிசுத்தாவி நிரப்புதலுக்களை கொண்டு சென்று ஆவியிலே பலனடைந்து அந்நிய பாஷையில பேசி அங்கே என்ன செய்தார், தேவன் நல்லப்படுத்தி வழி நடத்தி அங்கே என்ன நடத்துகிறதை அடுத்தபடி நிலைக்கு அழைத்து சென்றதை காண்கலாம். பிரியமானவர் இப்ப பாருங்க, அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், இவர்கள் ஒருவேளை மதுவிலால குடித்திருக்கிறார்களா, ஒற்றை கொண்டிருக்கான் கூட சந்தேகப்படுறார்கள். ஆனா பேதுரு எழுந்து சொல்கிறார், அவர்களுக்கு நீங்க சிலுவையில் அரைஞ்சீங்க, ஆனா பிதாவோ அவரை உயிரோடு எழுப்பினார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தேவன் நாம இந்த நாள் நிரப்பி இருக்கிறார், நடத்துகின்றார். அதனால நீங்க என்ன செய்யுங்க, பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள மனம் திரும்புங்க, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அன்றைய தினத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய வளர்ச்சி நிலை, சபை வளர்ச்சி நிலை அடுத்த படி வளர்ச்சி சபைக்குள்ள கொண்டு வரப்படுகிறது. இன்றைக்கு நானும் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய படிநிலை அடுத்த கட்ட நிலைக்குள்ள கொண்டு போகும். குடும்பம் அசைக்கப்படும், அயல்கள் அசைக்கப்படும், எங்கள் நாங்கள் போற சபையில ஒரு எழுப்பு உண்டாகும். எனக்குள் எழுப்புதல், என் சபைக்குள் எழுப்புதல், என் பட்டணத்துக்குள்ளே ஒரு எழுப்புதல், என் தேசத்துக்கு அது எழுப்புதலாய் மாறும். எங்களுடைய அடுத்த படி வளர்ச்சி நிறைய அழைத்து செல்றது, அழைத்து செல்லவே இன்றும் என்னையும் அழைக்கிறார், உங்களையும் அழைத்திருக்கிறார். இது மறக்கவும் மறைக்கவும் முடியாது பிரியமான. அந்த அப்போஸ்தலர் ஊற்றப்பட்ட அதே அபிஷேகத்தை இன்று நம்மேலும் ஊற்ற அவர் வாஞ்சியாயிருக்கிறார். நாம விட்டு கொடுப்போமா, நாம் உருவனப்படுவோமா, உருமுகப்படுவோமா? எங்கள் ஆவியாத்தும சரீரம் சிந்தனை சொல் செயல் யாவும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு அவருடைய சமூகத்துல உறவாடி ஒருமனப்பட்டவர்களா விட்டு கொடுத்தும் பொழுது குயவன் அவர் கழிவண்ணான எங்களை அம்சித்தம் போல வனைந்து தம் சாயல் வெளிப்படும் பாத்திரமாக, தன் திட்டத்துக்கு ஏற்றமாறு தம் சித்தத்துக்கு ஏற்றமாறு கூடாரம் அவர் தங்குற ஆலயமாய் மாற்றி மகிமைப்படுவார். மகிமை தேவன் மகிமைப்பட அடுத்தபடி நிலைக்கு அழைத்து செல்ல அழைச்சிருக்கிறார் அல்லவா? அந்த வளர்ச்சியை காணத்தன் என்று அழைத்திருக்கிறார். இந்த ஒரு நான் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். எப்படி என்று சொன்னால், தகப்பன் தான் அங்கு பைலட்டா, மகளும் அவருடைய தாயாரும் அதில் பிரியாணப்படுகிறார்கள். மனைவியும் சொல்ல போனால் அந்த பைலட்டினுடைய மனைவியும் பிள்ளையும் பிரியாணப்படுகிறார்கள். வேறு பயணிகளும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த மகளுக்குள்ள சந்தோஷம் என்று சொன்னால், அந்த மனைவி தாயார் சொல்லியிருக்கிறார், அப்பா தான் பைலட், அப்பாதான் இந்த விமானத்தில் ஓட்டுநர் என்று. அந்த பிள்ளை ஆவலோடு அந்த வாசலை பார்த்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டு அந்த விமானம் தரை இறங்கி அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அப்பா அவளாய் அந்த விமான தரையில் இறக்கப்பட்டு பயணிகளும் இறக்கப்படுகிறது. ஆனா இந்த மகளோ அப்பாவை பார்க்கும்படியாக அந்த கதவை பார்த்து கொண்டு அப்படியே அந்த கதவை திறக்கும் என்று சொல்லி கரத்தை ஆட்டி ஆட்டி கொண்டே இருக்கிறாள், கையாட்டி கொண்டே இருக்கிறாள். அப்பா அதை பார்த்து, அப்பா எங்கே பார்த்ததையா, அப்பாவும் அந்த தரையை இறக்கின அந்த விமானத்தை விட்டு அந்த கதவை திறந்து அங்கே மகளிடத்துல மகளை பார்க்கிறார் அட்டி. மகளோ தன் சகையினால் அந்த கரங்களை ஆட்டிக்கொண்டே இருக்கிறாள். அந்த அன்பு உணர்வின் வளர்ச்சி எத்தகையது பார்த்தீங்களா? இவ்வளவு ஆவலோடு அந்த அப்பா முகத்தை பார்க்க, அப்பா அப்படியே இறக்கின அப்புறம் தரை இறங்கின அப்புறம் அப்பா என்னை பார்ப்பார் என்ற நோக்கம் அந்த பிள்ளைக்குள்ள இருக்குது அல்லவா? அதை அந்த அப்ப பார்க்கும் வரைக்கும் அந்த பிள்ளையோட கரம் அசைந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு நம்முடைய கரம் இவ்வளவுக்கு உயர்ந்து அசைகிறது. என்னப்பா என்னை அடுத்தபடி கட்ட வளர்ச்சிக்கு நடத்த வேண்டும், நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு அந்த கதவாகிய அவருடைய முகமாய் கதவு திறந்து என்னை பார்க்கட்டுமே, என் உள்ள கதவு திறந்து அவரோடு இசையட்டுமே, அவர் என் இதயம் அவருக்கு இசைவான இதயமா, அவர் தங்கும் ஆலயமா மாறட்டும், அது வரைக்கும் என்னுடைய கை தராது அப்பாவை நோக்கட்டுமே. அடுத்த கட்ட வளர்ச்சி நடத்தி செல்வோம். அந்த அன்பு பரிமாற்றம் எனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்த பிரியமானவர்களே, அதே போலதான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அழைத்தவர் அழைத்து செல்ல ஆசையா இருக்கிறார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. அடுத்த படி நிலையை அங்க அழைச்சீங்க, அழைத்து கொண்டு செல்றீங்க அப்பா. அந்த உச்ச நிலையை காணும் வரைக்கும் உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்கும். உம்முடைய முகங்காய், உம்முடைய வல்லமை மேல வல்லமை பெற, வெள்ளத்தின் மேல பலனடி சீயோனை காணும் வரைக்கும் எங்கள் கரங்கள் உண்மையே நோக்கி, எங்கள் முகங்கள் உண்மையே நோக்கி. அன்றைக்கு நீராப்பி சீசர்களை மகிமையின் தேவன் வழிபடுங்க, அடுத்த கட்ட நிகழ்ச்சி வளர்ச்சிக்குள்ள வளர்த்து வளர செய்தீங்க, பலனடைந்தார்கள் அப்பா. சாட்சி அப்பா வாழ்க்கை வெளிப்பட்டது, சத்தியம் வெளிப்பட்டது, வசனம் விருத்தி அடைந்தது, சீஷத்துவம் பெருகினது, சபை பெருகினது அல்லவா? இந்த நாட்கள் எங்கள் சபைகளுக்குள்ள அப்படிப்பட்ட அசைவுகள் உண்டாட்டும் ஐயா. பட்டணம் அசையட்டும், தேசம் அசையட்டும், நாங்கள் அசையணும் ஆண்டவரே. அப்படி நாம் உங்களுக்கு கூட மகிமையா தேட்டுமேனப்பா. எங்களை தாழ்த்துறோம், வறுமையாக அப்படியாக நிரப்பி பயன்படுத்துங்கப்பா. அடியாளையும் கேட்டுக்கணும், ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்பி பயன்படுத்தும். இயேசுவின் நாமம் நல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து தியான வேளை வார்த்தை வெளிச்சத்துல நீங்க அவர் வழி நடத்தும்படியா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன், ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஒன்றையும் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமேன். சுவிசேஷ வாரம் நெருக்கியே விட்டும் நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு. சரியா 9:09 எங்களோடு பாஸ்டர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பாஸ்டர் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர்.
1: ஆமென். இன்றைக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. மக்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மெய்யான தேவனிடத்தில் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த கடைசி காலத்தில எங்களை இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ கூடாக விசேடமாக தமிழ் மக்களுக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியர்களையும் அழைத்திருக்கிறீர். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல தமிழ் மக்களுக்கும் சென்றடைந்து அவர்கள் ரட்சிக்கப்பட மதம் ஒரு விடுதலை தரும். மதங்களால விடுதலை கொடுக்க முடியாது, பரலோகத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை விசேடமாக அஞ்சு கண்ட தமிழ் மக்களும் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. இனி அவர்கள் போனால் திரும்பி வராத தேசம்தான் நரகம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அந்த மெய்யான தேவனிடத்துல வந்து அந்த பரலோக ராஜ்ய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. கேட்கிற ஒவ்வொருவருடைய காதுகளை கேட்கிற காதுகளாக மாற்றும்படியாக, இதயத்தில் ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக, அந்த குருடாக்கப்பட்ட கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமை இயேசுவின் நாமத்தில திறக்கப்படுவதாக. மக்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு உம்மை காணுகிற, உம்மை காண நீர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ரோமர் 15:15 போல் சொல்லும் பொழுது, என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். பாருங்கள், சவுலாக இருந்து இயேசு இடைப்பட்ட பொழுது முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம் என்று இயேசுவின் நாளே இயேசுவின் ஒளியை சந்தித்த சவுல் பவுலாக மாறி, என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். பாருங்கள், அவர் இயேசு இடைப்பட்டு 3 நாளைக்கு பின்பு சுகம் கிடைத்த பின்பு பாருங்கள், அன்றைக்கு இயேசுதான் இரட்சகர் என்று பிரசங்கித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊழியர்களும் இரட்சிக்கப்பட்டவர்களும் விசுவாசிகளும் இன்னும் கொஞ்ச காலம் அந்த காலத்துக்குள்ள அவர்கள் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களிலேயும் எழுப்புதலை நோக்கிய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். புதிய ஆத்துமாக்கள் விசேடமாக தமிழ் மொழி மூலமாக நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக இந்த சுவிசேஷம் சகல தமிழ் மக்களும் மெய்யான தேவனை அறிந்து கொண்டு ஒன்றான மெய்த்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு இந்த பரலோக வாழ்வு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, இந்த பூமியை போல அந்த வாழ்வு இல்லை. நீங்கள் அந்த பரலோகத்தில பாவம் இல்லை, சாபம் இல்லை, இருள் இல்லை, பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு, இப்படியான ஒரு வாழ்வில ஒவ்வொரு தமிழ் மக்களும் அந்த வாழ்வை நோக்கி அவர்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தேவன் விரும்புகிறார். அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது ரோமர் 16:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. பாருங்கள், சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு அது உங்களுக்கு ஒரு பலனை தருகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிற பலனை தருகிறது. பாருங்கள், இந்த சுவிசேஷம் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவரின் துளியோடு எழுதப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. அந்த பதான் பரிசுத்த ஆவியானவருடைய பெலன், தேவனுடைய பெலன், பரிசுத்த பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். அந்த தேவ பலனோடு தான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்த மறுபடியும் பிறந்த வாழ்வு. பாருங்கள், இயேசு நிக்கதேமுவுக்கு விளங்கப்படுத்துகிறார், நாங்கள் தாயின் வயிற்றில ஒரு பாவ உணர்வோடு இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பாருங்கள், நாங்கள் ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய நாங்கள் ஒரு பாவ உணர்வோடு பிறக்கிறோம். பாருங்கள், நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அதுதான் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் பின்பாகத்தான் இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரத்தில தான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய பாவ உணர்வுள்ள ஒரு சரீரத்தோடு தான் நாங்கள் பிறக்கிறோம். இதனாலதான் எங்களுக்கு மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்று பெற்று நாங்கள் ஒரு புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக இயேசுவை போன்று வாழுகிற வாழ்வு, இயேசுவை போல நற்கிரியைகள் செய்து வாழுகிற வாழ்வு, அதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்களேன், அந்த பெலனோடு, தேவனுடைய பெலத்தோடு நாங்கள் வாழுகிற வாழ்வு. சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பெலன் கிடைக்கிறது, ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறது பொழுதும். அப்படியான சந்தோஷத்தை அவர் தருகிறார், அன்பை தருகிறார், மற்றவர்களை நேசிக்கிறார் அன்பு. இந்த மக்கள் எல்லாரும் இயேசு அறியாவிட்டால் அவருடைய வாழ்வு அந்த பிசாசோடு நரகத்தில வாழுகிற வாழ்வு, அக்கினியும் கந்தம் எரிகிற கடலில வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்திலேயே ஒரு நெருப்பில, ஒரு அக்கினி குழம்பில் ஒரு மனிதன் உயிரோடு போடப்படுவானாக இருந்தால் அவனுடைய வேதனை எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். அந்த அக்கினி குழம்பில ஒரு தமிழ் மகனும் போகக்கூடாது, அந்த அக்கினியும் கந்தம் எரிகிற கடலில போகக்கூடாது என்ற நோக்கத்துக்காகத்தான் இயேசு ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிக்கும்படி அந்த உணர்வோடு, கம்பேஷன், எங்களுடைய இயேசு ஒரு இரக்கம் உள்ளவராக, மனதுருக்கம் உள்ளவராக, நீங்கள் துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, அழுகையோடு வாழுகிற வாழ்வு அவருடைய விருப்பம் அல்ல. அவர் சொல்லி இருக்கிறார் மத்தேயு 6:33, பரலோக ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் இன்றைக்கு மதங்களுக்கூடாக உணவை தேடுகிறார்கள், வேலை வாய்ப்புகளுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், முதலாவது ஃபர்ஸ்ட் யூ சேஞ்ச் த கிங்டம் ஆஃப் கோட் அண்ட் ஹிஸ் ராஜ்யஸ்னஸ். தேவனுடைய நீதி, வேதாகமம் தான் நீதி, பைபிள் தான் நீதி, இயேசு தான் நீதி. அவரை அறிய அறிய உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், இந்த உலகத்திலேயும் சந்திக்கப்படும், இன்மைக்கு பின்பு மறுமையில அந்த இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக் கூடாது. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலனை தருகிறார். அவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். இயேசு இந்த சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் அறிவித்தார். பாருங்கள், அவரிடத்தில் வந்த மக்கள் எல்லாரும் நன்மைகளைத்தான் பெற்று சென்றார்கள். ஒரு தீமை கூட செய்யாதவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் இருக்கிற இருள், இருள் பிசாசு கூடாக வருகிறது, வறுமை பிசாசு கூடாக வருகிறது, தீமைகள் பிசாசு கூடாக வருகிறது. இந்த பிசாசு தான் ஆதாம் ஏவாள் இழந்து போன திறவுகோலை மீண்டும் இயேசு அந்த சிலுவை மரணத்துக்கூடாக, அந்த பரிசுத்த சரீரத்துக்கூடாக சிலுவையில மரித்து எங்களுக்கு அந்த அதிகாரத்தை மீண்டுமாக எடுத்து தந்து விட்டு போயிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், அவர் ஒரு வாழ்வை தர இருக்கிறார். இன்னைக்கு பின்பு மறுமையில இந்த உலகத்திலேயும் ஒரு 1000 வருட ஆட்சி, 10 ஜெனரேஷன் இந்த உலகத்துல நாங்கள் சமாதானமாக சண்டை இல்லாத ஒரு ராஜ்யத்துல வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக நிரந்தரமாக பிசாசுதான் அந்த நரகத்தில் தள்ளப்படுவான். பிசாசை தேவன் உருவாக்கவில்லை, அந்த ஒன்றான மெய்த்தேவன் ஏஞ்சல் சைத்தான் உருவாக்கினார். அவர்கள் தவறு செய்த பாவம் செய்ததன் விளைவாக அவர்கள் பிசாசாக மாறி தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களுக்கு உண்டாகவும், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசு உங்களுக்கு சோதனை தருவார். ஆனால் இயேசு பிசாசை பற்றி சிறந்தார். நாங்களும் அவருடைய வழியிலே, அவருடைய அன்பிலே, இரக்கத்திலே மற்ற மனிதர்களை நேசித்து நேசித்து வாழும் பொழுது அவர் எங்களை இந்த தீமைகளில் இருந்து அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவை போல நாங்கள் நன்மை செய்து தீமையை சகிக்க வேண்டும். பாருங்கள், அதுல பரலோகத்தில உங்களுடைய பலன் நிறைவாக இருக்கும். நீங்க நன்மை செய்யும் பொழுது பல மத மக்கள் பல சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பல தடைகள் வரும். பிசாசு இந்த மதம் வழிபாடு உள்ள மக்களுக்கு கூட தீமைகளை செய்வான், தடைகளை ஏற்படுத்துவான். ஆனாலும் இயேசு பெற்று சிறந்தார். பாருங்கள், அவருடைய அதிகாரம் மற்ற இந்த உலக அதிகாரத்திலும் பார்க்க பெரிய அதிகாரமாக இருக்கிறது. பாருங்கள், அவர்தான் உலகத்தில் உள்ளவல்லையிலும் உள்ளவனிலும் பார்க்க, இந்த உலகத்தில் இருக்கிறவன் தான் பிசாசு. பிசாசு தான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். தீமை செய்கிறது தான் அவனுடைய காரியமாக இருக்கிறது. திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, போய் பேசுவது, இப்படியாக மனிதனை நகரத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். உங்களுக்கு அடிமைத்தனத்தை தருகிறவன் இந்த விபச்சாரம், பேசித்தனம், ஸ்மோக்கிங், ஒவ்வொரு பேட் ஹேபிட்ஸுக்கு பின்னாலேயும் பிசாசின் ஆவிகள், டூ மெனி பிசாசின் ஆவிகள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆவிகள், துரைத்தன் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியாக இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், இப்படியாக தீமைகளை இன்றைக்கு மதங்களில் வாழுகிற மக்களுக்கு கூட நாங்கள் இயேசுவை அறியாத காலத்தில் இப்படித்தான் பய ஆவியோ கூட தீமையான ஆவிகளுக்கு கூட நாங்கள் எந்தெந்த இடங்களில் இடவழி கொடுக்கிறோமோ பிசாசுக்கு, அவன் எங்களுடைய வீட்டு வாசலில் வந்து படுத்திருப்பான். பாருங்கள், இப்படியான பிசாசு, தீமைக்கு காரணமான பிசாசை நீங்கள் இயேசுடைய உதவியோட தான் வெற்றி கொள்ள முடியும். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், நீங்கள் தனிய உணவுக்காக மட்டும் ஓடக்கூடாது. உணவை தேவன் தான், இந்த நாடுகளை ஆசீர்வதிக்கிற தேவன், ரட்சிக்கப்படுகிற மக்கள் அதிகளவு எண்ணிக்கை இருக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாருங்கள், அந்த காலத்திலே கிறிஸ்தவ நாடுகளிலே கிறிஸ்தவ போதனை சிறு வயதிலே இருந்தே ஒழுங்காக பாடசாலைகளில போதிக்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில பிசாசனுடைய கிரிகைகள் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசு தவறான வழியில, தவறான மதங்களுக்கு கூடாக, தவறான காரியங்களுக்கு கூடாக மனிதருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். இந்த குருடான கண்களை விடுவிப்பதற்குத்தான் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். இருளில வாழுகிறார்கள் மக்கள், மதம் என்ற இருள், மர்மம் என்ற இருள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற இருள். பாருங்கள், சினிமா, சீரியல்ல நேரத்தை, காலத்தை போக்குவது, இப்படியான இருளில இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதற்காக தான் இயேசு இந்த உலகத்துல உதித்தார். அவருக்கு சரித்திர பூர்வமாகவும் இயேசு இந்த உலகத்துல பிறந்ததுண்மை. சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தவர், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி. இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்கு பின், இன்றைக்கு ஜூன் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு, ஒவ்வொருவரும் நீங்கள் பர்த்டே கொண்டாடும் பொழுது கிறிஸ்துவுக்கு பின் இந்த நாள் என்று நீங்கள் கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து தான் ஆரம்பித்து வச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பின் 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, ஒவ்வொரு நாட்களும் கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் திகதியை எழுதும் பொழுது, ஒரு காரியத்துக்கு ஆபீஸுக்கு எந்த இடத்துல போனாலும் நீங்கள் ஒரு திகதியை எழுதுவீர்கள். அது ஆஃப்டர் கிரைஸ்ட் 2026 இயர்ஸ் என்ற ஒரு உணர்வை இன்றைக்கு எல்லா நாட்டு மக்களும் கிறிஸ்துவை நீங்கள் சரித்திர பூர்வமாக ப்ரூவ் பண்ணுகிறீர்கள். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு முன்பாக 4004 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் இந்த உலகத்துல உருவாக்கினான். 6000 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து சென்று விட்டது. 7வது நாள் ஓய்வு நாளாக இயேசுடைய வருகையின் காலங்களாக இந்த காலங்கள் இருக்கிறது. நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவனை முன்னிலைப்படுத்த வேண்டும். எங்களுடைய மெய்யான தேவனுக்குத்தான் துதி, கன மகிமை. அவர்தான் துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். இயேசு உயரவும் எங்களுடைய மெய்யான தேவனை உயர்த்தவும் வேண்டும். பாருங்கள், யோவான் 3:30 சொல்லுகிறது, இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இந்த சத்தியத்தை நாங்கள் அடக்கி வைக்க கூடாது, எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். பாருங்கள், ரோமர் 17:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கன்று அந்த சுவிசேஷகத்தினால் வெளிப்படுத்தப்படுகின்றது. யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசம் கிரிகை செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை, இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ கூட கேட்கிறீர்கள், அந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் இந்த வார்த்தைகள் சென்றடைகிறது. அது உங்களுக்கு நினைப்பூட்டும். தேவையான நேரத்தில் அந்த வார்த்தைகள் நீங்கள் தியானித்து தியானித்து அந்த இருதயத்தில் சேர்த்து விட வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்களுடைய வார்த்தைகள் அதிக அளவு இருதயத்தில் இருக்கமாக இருந்தால் அந்த வார்த்தைகள் உங்களுடைய உதட்டின் ஊடாக மற்றவர்களுக்கு அந்த வார்த்தை சுகமளிக்கிற வார்த்தை, நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தை, பலனை கொடுக்கிற வார்த்தை, வறுமை அகற்றுகிற வார்த்தை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். இயேசுவை அறிய அறிய தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு ஞானத்தை தரும், புத்தியை தரும், அறிவை தரும், தெளிந்த புத்தியை தரும். பாருங்கள், பிசாசிடத்தில் இருந்து உலக பத்திரிகைகளை, உலக சினிமா சீரியல்களை பார்த்து கொண்டு இருந்தார்கள், பயமுள்ள ஆவி வரும். இந்த உலகம் பிசாசினுடைய கொலை செய்தான், கற்பழித்தான், இப்படி பாவத்தை பற்றி தான் இந்த உலக செய்திகள் எல்லாம் பெரிய கெடிங்காக வரும். அதை மக்கள் ரசிப்பார்கள் சினிமாவில். இப்படிய இதுகள் ஒரு ஒரு தீமையான காரியங்களை கேட்கிற பொழுது அது தீமையான காரியங்கள் உங்களுடைய வாழ்விலையும் இடம் வரும். உங்களுடைய அந்த தீமையான காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் பதிந்தால் அந்த தீமைகள் உங்களுடைய குடும்பங்களிலேயும் வரும். அதற்காகத்தான் இயேசுடைய வார்த்தையினாலே இந்த தீமைகளை நீங்கள் நன்மைகளாக மாற்ற முடியும். பாருங்க, நன்மையை தருகிறவர் தான் எங்களுடைய தேவன். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று சொல்லி, தீமை அவருக்கு பிடிக்காது. ஆபக்கூக்கு 3:13 சொல்கிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் தான் எங்களுடைய தேவன், உண்மை உள்ள தேவன், உயிர் உள்ள தேவன். பாருங்கள், இந்த பிசாசு தான் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அத்தனை தீமையான ஆவிகளும் இந்த பிசாசின் கிரிகை பிசாசிடத்திலே தான் இருக்கிறது. இதற்காகத்தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். பாருங்கள், இயேசு சொல்கிறார், அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். மத்தேயு 4:4 தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். இந்த ஆத்மா உணவாக அதை உட்கொள்ள வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 23:3 பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிற ஆத்மாவை தேற்றப்படும். இந்த ஆத்மா நீங்கள் தொடர்ந்து இப்படியான தீமையான படங்கள், தீமையான காரியங்களை பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த ஆத்மா துக்கப்படும், கவலைப்படும், துன்பம் வரும். தேவனுடைய வார்த்தை, இந்த உலகத்தை உருவாக்கின எங்களை உருவாக்கின அந்த தேவனுடைய வார்த்தை தான் எங்களுடைய கேட்லாக் ஆக இருக்கிறது. மனிதன் படிக்க வேண்டிய கேட்லாக். இன்னைக்கு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கவனித்து படிக்க வேண்டிய ஒரு பாடம் கேட்லாக். அந்த கேட்லாக் பைபிளாக இருக்கிறது. பாருங்கள், இருளிலே இருக்கிற மனிதனுக்கு வெளிச்சம் கொடுக்கிற கேட்லாக் தான் இந்த வேதாகமம். புதிய ஏற்பாடு இயேசுவை வெளிப்படுத்துகிறது. இருளில வாழுகிற மக்களுக்கு ஒளியை கொடுத்து அவருடைய வாழ்வில் இருக்கிற மரண இருள், பாவ இருள், சாப இருள், இப்படியாக மத இருள் இவற்றையெல்லாம் நீக்கி ஒரு விடுதலை கொடுக்கிறவர் தான் எங்களுடைய தேவன் பாருங்கள், 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. இப்படியான ஒவ்வொரு அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை தருகிறவர் எங்களுடைய தேவன். இந்த சத்தியத்தை நாங்கள் அடக்கி வைக்க கூடாது. சங்கீதம் 138:2 எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் தேவன் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை பேச பேச அந்த வார்த்தை கிரிகை செய்கிற வார்த்தைகளாக, உங்களுடைய வாழ்வை வளமாக்குற வார்த்தைகளாக, ஆயுசை கூட்டி கொடுக்கிற வார்த்தைகளாக, அன்பு செய்கிற வார்த்தைகளாக, மற்றவை யாராக இருந்தாலும் தேவனை அவருடைய 2 பிரதான கற்பனை, ஒன்று முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய் தேவன், ஒரு தேவன் தான். தேவனுக்கும் பூமிக்கும் இடையில மஸ்தியத்தர் இயேசுவாக இருக்கிறார். பாருங்க, இயேசு மூலமாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் பரலோகத்துக்கு கேட்கிறது. தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எங்களை தேவன் பார்க்கும் பொழுது இயேசுடைய பிடிக்கப்பட்ட உடலுக்கூடாக பார்க்கிறார், எங்களை நீதிமானாக பார்க்கிறார். நாங்கள் ரோமர் 18:18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்தி அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். நீங்கள் மத அடிமைத்தனத்தில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் ஒரு நாள் தேவன் கோபாக்கினை நாளாக வைத்திருக்கிறார். மதத்தில் உள்ள அந்த தேவர்களை எல்லாம் தண்டிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், நித்திய வாழ்வு அந்த ஒன்றான மெய்த்தேவரிடத்துல தான் இருக்கிறது. அவரை நாங்கள் தோத்தரிக்க வேண்டும். நன்றி உள்ள இருதயத்தோடு எங்களை உருவாக்கின தேவனுக்கு தான் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்கள், இன்னைக்கு மதங்களில எப்படி அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை உருவாக்குறார்கள் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:23 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாறினார்கள். பாருங்கள், பாம்பு ஒரு விஷத்தை தேவன் படைத்திருக்கிறார். அந்த பாம்பை கடவுளாக கும்பிடுகிறார்கள். இவ்வளவு ஒரு மூடத்தன்மையான அடிமைத்தனத்தில வாழ்ந்த பழைய மக்கள், பாருங்கள், இந்த வறும நாடுகளில் இப்படியான பாம்பை கும்பிடுவது. இப்போ தேவன் ஊரும் பிராணிகள், பாருங்கள், அழிவில்லாத நித்திய வாழ்வுடைய உயிர் உள்ள தேவனை, தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்களை சிலர் கும்பிடுகிறார்கள், பறவைகளை கும்பிடுகிறார்கள், மிருகங்களை கும்பிடுகிறார்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். பாருங்கள், இப்படித்தான் எங்களுடைய தேவன் இந்த உலகத்தை உருவாக்கிற தேவன், உங்களை உருவாக்கின தேவன். நீங்கள் அவர் உருவாக்கின பொருட்களை கும்பிடக்கூடாது. அவர் உருவாக்கின இந்த பறவைகள் மிருகங்களை கும்பிடக்கூடாது. அவரைத்தான் சூரியனை கும்பிடக்கூடாது. நீங்கள் ஒரு பொழுதும் சூரியனை படைத்த தேவனைத்தான் கும்பிட வேண்டும். இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனைத்தான் நீங்கள் கும்பிட வேண்டும். பாருங்கள், அவர்தான் இந்த உலக விமானத்தையும் பூமியையும் படைத்து மனுக்குலத்தை உருவாக்கி, நீ உங்களை உருவாக்கினவரை விட்டு நீங்கள் இந்த இறந்த மகல்லையும் மண்ணையும் மிருகங்களையும் பறவைகளையும் தேவன் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். பாருங்கள், 5 நாளில அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள், விதை தரும் கனிகள் எல்லாவற்றையும் படைத்தார். அவர்களை அவர் படைத்தவைகளை இந்த பாம்பு எல்லாம் எல்லாவற்றையும் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் தேவன் படைத்தவர். அவரைத்தான் நாங்கள் கும்பிட வேண்டும். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாத

வருபவரை தள்ளாத நேசரவர் அஞ்சிடாதே மகளே மகனே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்ன

வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவ

சுகம் தருமே பாருங்கள், சாக வேண்டும் என்று பிசாசு தான் தோட்ஸை தருவான், இயேசு தருகிற தோட்ஸ். நீ வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஒளியாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம்.

உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. எந்த தெய்வமும் உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்காது. ஒன்றான அமைத்தவன் இயேசு கிறிஸ்து, அவர்தான் உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய வாழ்வை வளமாக்குற தேவன், பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற தேவன். எந்த தெய்வங்களும் உங்களுடைய அதெல்லாம் அழிந்து போகும் என்று எரேமியா 10:11 சொல்லுகிறது. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர்.

உள்ளங்கையில் மறைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கையில் மறைந்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த எரேமியா 10:10 நீரே மெய்யான தெய்வம், உயிருள்ள தெய்வம், நித்திய பிதா. ஆண்டவரே, எரேமியா 10:11 சொல்லுகிறது, இந்த மதங்களில் உள்ள மக்களுக்கு சொல்லும்படியாக என்னுடைய மெய்யான தேவன் ஒரு நாள் கோபாக்கினை நாளாக அந்த தெய்வங்களை தேவர்களை தண்டிக்கிற தெய்வமாக இருக்கிறார். எங்களுடைய தேவன் தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, எல்லா தேவர்களிலே மிகப்பெரிய தேவராக தேவராக இருக்கிறார். அந்த ஒன்றான மெய்த்தேவன் தண்டிக்கப்படுவதற்கு முன்பாக மதங்களை மத தேவர்களை தண்டிப்பார், அதன் பின்பு மனம் திரும்பாத மனிதர்களையும் தண்டிப்பார். அந்த நேரம் வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு தமிழ் மக்களும் விசேடமாக மதங்களிலும் வாழுகிற இந்த சிலை வணக்கம் உள்ள தேவனுக்கு எரிச்சலை மூட்டுகிற சிலை வணக்கம் உள்ள ஒரு பிராணிகள் மிருகங்களை வணங்குகிற ஒவ்வொரு மக்களும் அந்த இரட்சகராய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொண்டு, பரலோகத்துக்கான ஒரே பாதை இயேசு என்பதை அறிந்து கொண்டு, இந்த உலகத்தில கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு நித்திய வாழ்வை, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ஒரு ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் முழுத்துக் கொள்வீராக. அறியாமையில் உள்ள இந்த மக்களை ஒரு முறை மன்னிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை காட்டும்படியாக நீர் சிலுவையிலே அந்த மனுக்குலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தல் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய வலது பார்சத்திலே இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுகிற தேவன் ஒவ்வொருவரோடும் இந்த மக்களுக்கு ஒரு கிருபியை கொடுக்கும்படியாக, இரக்கத்தினாலே அவர்களை இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறைந்து உயிருள்ள தெய்வம் இயேசு, உண்மையுள்ள தெய்வம் இயேசு, இருளை போக்க வந்த தெய்வம் இயேசு என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து இயேசு விடத்தில் வந்த அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்

0: தியாகனாங்க தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்ய சுற்றித்தந்தவருடைய பாவங்கள் பாதங்கள் இந்த நாட்களும் நாங்கள் தீமையை நன்மையால வெல்லுவோம். அவரே மெய்யானது. இந்த மதங்கள் அல்ல, இந்த மதங்கள் அல்ல, மதவெறிகள் அல்ல, மனம் திரும்புதலே ராஜ்யத்தின் பொக்கிஷம். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் வாழ்வு. அருமையான வாத்தைகள் ஆசீர்வாதம் அறிந்தது பாஸ்டர். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செல்ல எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் பிறகு இந்த ஒரு சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
1: God bless you, Subhanallah. God bless you, Nekali. Amen.
0: ஆமீன். God bless you பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் உங்களை எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை அறிமுகப்படுத்துங்கள், அன்பு கொடுங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமேன். சரியாக சொல்லுண்ட நேரம் 9:36. இதுவரைக்கும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு நம்முடைய தகப்பன் உங்களோடு பேசியிருக்கிறார், என்னோடு பேசியிருக்கிறார், உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாக இது நமக்கு ஆசீர்வாதமான நேரம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை அந்த பாக்கிய வான்களாய் என்னை உங்களை மாற்றி இருக்கிறார். இந்த தகப்பனுக்கு கொடான கொடு சோஸ்ரம். நாங்கள் முடிவு ஜெபத்துக்களாய் கடந்து வந்திருக்கிறோம். இதுவரை நேரமும் வழி நடத்தின தேவனுக்கு சோஸ்ரம். 7 மணி தொடக்கம் 30 இப்பொழுது சரியா சொன்ன நேரம் 7:36. இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்தின எபினேசருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நன்றி ஜெபம் ஒரு எடுப்போம். என்னோடு சேர்ந்து ஒருமனப்படுங்கள். நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. தகப்பனே, அவ எண்ணி முடியாதது, எழுத்துல எழுத்து முடியாது, எழுதி நீங்க கொடுக்கவே இல்லை. நாங்கள் வேண்டுவதை விட நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்குதையா. அந்த கிருபை, அந்த கிருபை நேரத்துக்காக உமக்கு சோஸ்ரம் சோஸ்ரம். இதாவது அந்த அனுகூலப்படுத்த தருணத்துக்காய் சோஸ்ரம். இனிப்போல் எல்லாம் சரியான முனை நினைத்து தந்ததுக்காய் சோஸ்ரங்களை ஒருமுகப்படுத்தினே சோஸ்ரம் தகப்பனே. நீங்க சைவத்துக்கு மாத்திரம் அது தூரத்துக்கு தகப்பனாயிருக்கு. இவர்களை முன்குறித்தவர்கள் அழைத்து வந்து நாமத்தை மைமைப்படுத்தும் பாத்திரங்களாக எங்களை நிறுத்திய கிருபைகளுக்காக நடத்தி வந்த கிருபைகளுக்காய் இந்த நித்திய வெளிச்சத்து நேரத்தை ஆசிரித்து வந்த கிருபைகளுக்காய் நன்றி தகப்பன். தொடக்கம் இம்மட்டு நேரம் நடத்தின எபினேசருக்கு நன்றி. ஒத்தாசையை பர்வதங்கள் அப்பா, ஒத்தாசை பர்வதத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை கிடைத்தமைக்காய் நன்றி ஆண்டவர். தகப்பனே, இதனாலும் ஆண்டவர் அடியாளர் கொடுத்த கிருபிகளுக்காய் நன்றி செலுத்துறோம். தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சொத்துவத்தையும் தந்தீங்கப்பா, அதுக்காக நன்றி செலுத்துற. ஆரம்பிச்சபம் பாடலு கூட அப்பா ஆளுக செய்தீரே, அடிமையை பயன்படுத்தினதற்காய் நன்றி ஆண்டவர். குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதி என் வல்லமை எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன். அதே போல கத்தா ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து விதித்த சகோதரி டோலிக்கா நன்றி செலுத்துறோம். கத்தாவின் மட்டு நேர இணைப்புல இருக்கிறார்கள். கத்தாவின் நீர் காண்கிற தேவன் அப்பா, ஊழியத்தை ஆசீர்வதியும் குடும்பத்தை ஆசீர்வதியும் வெள்ளிகளை விசாலப்படுத்தும். நாளை தினத்திலும் ஊழியத்தை செய்யத்தக்க பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்து வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன் தகப்பனே. அதே போல கத்தாவே, இந்த நாளிலும் கையாசுக்கா நன்றி செலுத்துறோம். நாமத்தை உயர்த்தி துதித்தினால் துதித்தார்களே, அருமையாக நாமத்தை பாட்டினால் உயர்த்தி துதித்த சகோதரியின் குட்டுமத்தை ஊழியத்தை ஆசிரியர்கள் இல்லையாலும் விசாலப்படுத்தும் தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமா. இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்புக்கொண்டு செபிக்கிறாண்டவர். அதே போல இந்த நாளின் கத்தாவே, சாந்தி என்ற சகோதரி அப்பா நோர்வே நினைந்தார்களே கத்தால், துதித்தார்களே செபித்தார்களே கத்தாவே. அப்படியாக உயர்த்தி துதித்து செபித்த சகோதரியின் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். எல்லைகளை விசாலப்படுத்தும், வல்லமை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தும் கரத்தை ஒப்புவித்து செபிக்கிற ஆண்டவரே. இதனால வார்த்தை வெளிச்சத்தை ஆசிரி தந்தீங்களே, மக்கள் நன்றி ஆண்டவரே. ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனாயிருந்ததப்பா. நீங்க பேசுனீங்கப்பா, நீங்க கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. கற்றுக்கொண்டது பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஆசிர்வாதம் அதுக்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா சத்தியத்தை அறிவை சத்தியங்களை விடுதலையாக்கும் தேவசனமே சத்தியம் ஆண்டவர், அது நித்தியம் ஆண்டவர், அது நிரந்தரம் ஆண்டவர். அப்படிப்பட்ட நித்தியத்தை எங்களுக்கு அசத்திய வசனத்தை கூட வழிநடத்துல கிருபைக்காக நன்றி. வார்த்தை வெளிச்சத்தை அலங்கரித்து அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த முதலாவது செய்தி எடுத்து வந்த மைந்திரையக்கா நன்றி செலுத்துறோம் அப்பா. ஊழியரை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க, கடத்தத்தால மூடுங்க ஆண்டவர். குயவன் நீங்க, களிமண் நாங்கப்பா, வணைந்துடுங்க உங்களோட சித்தத்தின்படி, உங்களோட திட்டத்தின்படி அப்பா.

0: ஆர்வத்தின் வாழ்க்கையில நீங்க சரித்திரம் ஆச்சு. ஞான வார்த்தை வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தார். அப்படியா கற்றுக் கொடுத்தது? ஆசிரியத்துடைய கனகனப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி கூட செபிக்கிறோம். இரண்டாவது வார்த்தை வெளிச்சத்தை தவறு செய்தியை கொண்டு வந்து ஏமி புஷ்பராஜாக்கா நன்றி செலுத்துவோம். யோசனை பண்ண நற்குணசாலியை விளங்கினாரே கத்தா. அப்பா பாவத்தை விட்டு விலகி ஓடினாரே, பரிசுத்தத்துல வளர்ந்தாரே, உயரத்து நீரே அடிமையாய் போன யோசேப்பு அதிபதியா. அப்பா அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்களுக்குள்ளே உண்டாற்றுவாண்ட. பாவத்தை விட்டு விலகி ஓடணும். எங்கள் பாவ பாலிய பிள்ளைகள் உமக்கா வாழணும். நற்குண சாலிய நற்குணதைகள் தேசத்துல இழுமணும். ஜோசப்பின் அபிஷேகம் ஊற்றப்படுத்துவன். அருமையான வார்த்தையாண்ட அழமான சத்திய தகப்பனே, மனுஷன் உயர்த்துறதல்ல, நீங்க உயர்த்தும் வரைக்கும் கூட பலத்த கருத்துடன் அடங்கி இருக்கத்தக்கிருபியாடி. இருந்து அருமையான வார்த்தைக்காய் நன்றி கற்றுக்கொள்ள சகோதரியின் குடும்பத்தை ஊழியர்கள் ஆசிர்வதி எல்லைகளை சாலப்படுத்தி வழி நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்போடு செபிக்கிறோம். அதே போல மூன்றாவது வார்த்தை வழி செய்தியை கொடு அடியாளர் கொடுத்து பாரான கிருபைக்கா நன்றி செலுத்துவேன். அப்பா தகப்பனே அடுத்தபடி நிலைக்குள் அழைக்கிறார், அழைத்தும் செல்கிறார். அந்த வார்த்தையை தொடர்ந்து நாள் தியானிக்க கிருபை செய்தீரே கத்தான். அப்படியாக தியானித்தோமே ஆண்டவர் சங்கீதக்காரன். பல்லது மரண பள்ளத்தாக்கு நடந்தாள் பொல்லாப்புக்கு பயப்படி நீர் என்று சொன்னதே கூட இருக்கு. அவருடைய விசுவாச வாழ்க்கையினுடைய அடுத்தபடி நிலை பெந்த கொந்தேசு நாள்ல பெருமலையாய் ஊற்றப்பட்ட பலத்தின் நிலை அடுத்தபடி நிலை வளர்ச்சியை கொடுத்ததேப்பா. இதனாலும் அதை கற்றுக் கொடுத்த வார்த்தை எங்கள் அடுத்த படிநிலைக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி பூமிக்குரிய வளர்ச்சி ஆசீர்வாதத்தை நாங்கள் பெருகணும். உண்மையில நிற்க நிலை நிற்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றி எங்கள் அனல் மூட்டி வழி நடத்தும். அடியாளு கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உடைய எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதி எல்லைகளை விசாலப்படுத்தும். நான் வாய்மைக்கு அடுத்து பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க. அதே போல கதாவை நான்காவது உதவ செய்தி எடுத்து வந்த பாஸ்டர் அன்றன் ராசனாயுதுக்கு நன்றி செலுத்தும். ஒன்றானவை தேவனே, உடைய சுவிசேஷம் உங்களுக்கு பலத்தை தர வச்சிப்பின் சந்தோஷத்தை தீமையை நன்மையால வெல்ல வைக்கிறது. அப்பா தகப்பினங்களுக்கு நியமித்த தோட்டத்தை ஓட வைக்கிறது. அந்த சுவிசேஷ பாரம் நெருக்கி ஏவட்டு எல்லாம் ரசிக்கப்படணும். எல்லாத்துவம் உடையதே கத்தம்படி வருகை சீக்கிரம் நாளை நியமித்திருக்கிறீர் ஆண்டவர். அந்நிய தேவர்களை நாடுவதற்கு வேதனைகள் பெருகும் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்க கத்தா. அது மாத்திரமில்ல உங்களுடைய அந்த நாளில அப்பா தகப்பனே மத மத வெறிகளோடு மத கொள்கைகளோடு இருக்கிறவர்களே நீர் ஆண்டவரே அப்பா நியாயம் தீர்க்கிற நாள் வருதே கத்தா. அந்த நியாயத்திற்கு நாள் அவர் கைவிடப்பட்டு போவார். ஒரு மரணம் திரும்ப இந்த நாள்ல உண்டாட்டும் இந்த செய்தியை கேட்டப்பா. அப்படியாக நீ வச்சிருத்திருக்கிறீர் அப்பா வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். இதனால் இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். ஒன்றான மெய்த்தேவன் நீர் என்பதை அறியும்படியாக மனம் திரும்பும்படியாக கிரியை செய்ய. மதம் திரும்பது கிறிஸ்தவ மதம் அல்ல, மனம் திரும்புதலே கிறிஸ்தவம் என்பதை கிறிஸ்துவ உடையவர்களாய் மாறும்படியாக கிரியை செய்ய வேணுமாய்ச்சிருக்கிறோம். அருமையான வார்த்தையை வெளிச்சத்தை கற்றுக்கொடுத்த ஊழியக்காரன் ஊழியத்தை ஆசிர்வத்த எல்லைகளை விசாலப்படுத்தி இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்புக்கொள்ள செபிக்கும். தகப்பனே வெற்றி எல்லாம் ஆண்டவரே மறு ஒழிப்பு செய்ய வேண்டும். மாத்துவ பாரத்தோடு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்களே கத்தாவே. அப்பா சிறு பிரதற்காக சிஸ்டருக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவர். அவருடைய எந்த தியாகமான ஊழியத்தை அந்த மறைமான ஊழியத்தை ஆசிரியர் கனப்படுத்தும். அந்த ஒளிப்பதிவு செய்த யாவும் ஒளிபரப்பாகும் போதும் மறு ஒழிப்பு செய்யும் போதும் தடைகள் இல்லாதபடிக்கு சீராக நேர்த்தியாக ஒளிபரப்பாக கிருபை பாராட்டும் ஆண்டு. எங்கெல்லாம் கேட்கின்றார்களோ என்னென்ன வேதனையோடு விடுதலைக்காக வெளிச்சத்துக்காக அப்பா தகப்பனே கண்ணீர்களுக்கு வியாதிகள் விடுதலை பிறந்து கேட்கின்றார்கள். அந்த விடுதலை வெளிச்சம் அவர்களுக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினார். அடைகளை உட்டைக்கிறோம். காரியத்தை வாய்க்கப்படும் கத்தெடுத்து ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்படியாக நீங்க ஆசிரித்தான் மறுவழிய ஆசிரித்தான் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியத்தை ஐயா பதிவு செய்த ஊழியத்தை செய்த மறைமோ ஊழியத்தை ஆசிரித்து கனப்படுத்தும். குடும்பத்தை ஆசிரியம் ஊழியங்களை ஆசிரியர்களை விசாலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தின் அன்பு செலுத்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளும் விசேஷித்த விதம் எங்கள் கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவர். இதே தேசத்தை ஆளுகிற தகப்பன் அவளுக்கா அதிகாரிகளுக்கா பதவியில இருப்போர்க்கா குடிமக்களுக்கா செபிக்கிறோம் ஆண்டு. ஒவ்வொருதரையும் பேர் பேரா குடும்பங்களுடன் ரட்சி விடுதலையாக வெளிச்சமாக்கும். பலதரப்பட்ட கலாச்சார சூழ்நிலையில வாழ்ற மக்கள் ஆண்டு எழுதப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்துல பாவம் பெருகி கொண்டிருக்கு அப்பா, அவட கிருபையும் பெருகி கொண்டிருக்கப்பா. இதனால நீர் கிரிய செய்வீரா, அவட ராஜ்யம் எழும்புவதாக, ஜனங்கள் நீரே செய்வோம் என்று அறியத்தக்கதாக. இதை நினைவோடு குந்தி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் உம்மண்டையில நெருங்கத்தக்கதா, நீரே தெய்வம் என்று உணரும்படியாக வெளிப்படும்படி கிரிய செய்வீராக. மனந்திரு உண்டாவதாக, வாழ்நோடு அதிகாரிகளோடு இடர்படுங்க. பதையுமோ பண ஆசை பாவச்சியில தூண்டாதபடி, பாவச்சியலுக்கிட்ட கொடுக்காதபடி, விசேஷித்த விதமாக வச்சிப்பை காண இந்த ராஜ குடும்பங்களுக்கு அசை உண்டாவிட ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினால். அதே போல இங்க இருக்கிற ஜூதர்கள் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பொறுப்படும். இந்த ஜூதர்கள் வன்முறையினால கண்டிக்கப்படுத தண்டிக்கப்படுத நெருக்கப்படு ஒடுக்கப்படுத கத்தாது. அப்பா அந்த வன்முறையில ஈடுபட்ட ஞாந்த ஜனங்கள் பாவி ஜனங்கள் ஆண்டவரை வன்முறையில யசிக்கப்படுகிறார்கள். அப்பா அந்த ஜூத ஜனங்களை நீ பாதுகாக்கணும் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அப்பா நீங்க அவர்களை பாதுகாத்தீர்கள். எங்கும் சிதறப்பட்ட ஜூத வச்சிப்பை காணணும், பாதுகாக்கப்படணும். இஸ்ரவேலுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம், ரத்தத்தால மூடுகிறோம். இஸ்ரவேலை காக்கிறோம், நீர் உறங்கவில்லை தூங்கவில்லை, நீர் வழி நடத்தும் பாதுகாத்து. நம்முடைய வல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, தொடர்ந்து வழி நடத்து இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடு ஜெபிக்கிறோம் அப்பா. இதனால முனைந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்தின எல்லாரையும் வாண்டும் ஆசீர்வத்து மகிமை மகிமைப்படுவீராக. நீ மட்டும் நடத்த எபினேசருக்கு நன்றி செலுத்துறனையா. தொடர்ந்து வழி நடத்துவன ஒப்பு கொடுக்கும் சமாதத்தோடு படுத்துக் கொண்டு நித்திர செய்வேன். நீர் ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்க சமாதத்தோடு படுத்துக் கொண்டு நித்திர காலையில் உமா கிருபையை பெற்றுக்கொள்ள, அதிகாலையில் உண்மை அதிகமாய் தேட, நீரே நான் தேவன் என்று அமர்ந்திரு நான் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள இன்னும் அறியணும் கட்டி சேரணும். அந்த பாரம் எங்களுக்குள்ள ஆத்ம பார நெருக்கிய வட்டும் சுவிசேஷ பாரத்தோடு அப்போ நம்முடைய சமூகத்தை நாடக்கிய பலம் சத்துவம் தந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நல்ல தகப்பெடுத்து ஒப்பு கொடுத்து செபங்கும் செபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம் ஒருமெனப்பட்டவர்களாய், என் ஆத்துமாவே
1: அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
0: சந்திக்கும் வரைக்கும் சமாதானம் உங்களோடும் அடியாளோடும் கூட இருப்பதாக.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே செய்ய போகிறோம். இப்பொழுதும் உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்யவே என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்து பாடுவோமா?

0: ஏனே, இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலையே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடானா குண்டை போகிறேன் அதை போகிறேன் சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும் போலையேனே.
1: என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது.
2: அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ.
0: அது எப்படி அப்படி சொல்கிறீங்கண்ணே?
2: நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பதினான்காம் பாகம்.
1: அதி சீக்கிரத்தில் வரப்போகிற என் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து பரலோகம் சென்ற என் அருள்நாதர் இயேசு மீண்டு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் அதிகமாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆம், ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் இதயம் குடி வெறியினாலும் களி ஆட்டத்தாலும் உலக கவலையினாலும் மந்தமடையாதபடி மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி அடையும்படிக்கு ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றும் எச்சரிக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் உமது நாமம் பரவுவதாக இந்த சப்தம் கேட்கிற ஒவ்வொருவர் இதயத்திலும் அப்பன் குடிகொண்டு ஆளுகை செய்யும். உமது பாவ மன்னிப்பால் உண்டாகிற சந்தோஷத்தால் என் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னுடைய வாழ்க்கையில் நான் சென்ற அநேக பாதைகளை என் தேவன் அறிவார். இக்கட்டு நேரத்திலும் வேதனையின் மத்தியிலும் தனிமையின் நாட்களிலும் நான் சென்ற பாதைகளை நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய தயவால் தான் நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இவ்வளவு பெரிய ஒரு சபையை இக்கட்டின் மத்தியில் நடத்துவதற்கும் தூக்கமில்லாத நேரங்களில் என் கையை பிடித்து தாங்குவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். அவருடைய தயவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மாத்திரம் மறக்க வேண்டாம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தயவால் எங்களை தாங்கிக் கொள்வார், எங்களை வழி நடத்துவார். ஆபரேஷனுக்கு போவதற்கு முன்பதாக நான் என் வாழ்க்கையை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரிடம் நான் சொன்னேன், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. 36 வருஷம் உமக்காக நான் ஊழியம் செய்து இந்த 20,000 பேருள்ள சபையை கட்ட என் கிருபை தந்தேன் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தர்மியான பாடலை எனக்கு தந்தார். என்னுடைய தயவு உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலியக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 5

8114 8119 8494 நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் மூலமாக நீங்கள் கேட்க விரும்பினால் www.sangamam.com. சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், 24 மணி நேரமும் கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் இரண்டாம் வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222268. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் மூன்றாவது வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்து கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆராதிப்போம் வாருங்கள் என்கின்ற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நம்முடைய மத்தியில் எப்ரோன் திருச்சபைகளின் தலைவரும் மூத்த போதகருமான பாஸ்டர் கே பி எடிசன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: ஆராதிப்போம் வாருங்கள் என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவன் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் தேவ தயவையும் கர்த்தர் கொண்டு வர வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். இந்த அருமையான பாடல்களை ராகத்துடன் ஏற்றிய டி ஆர் கிங்ஸ்லி அவர்களையும், இந்நிகழ்ச்சிக்கு இசையமைத்த அருமையான தேவதாசன் சாம் சுதாகர் அவர்களையும், தயாரிப்பாளர் டி பிரான்சிஸ் அவர்களையும் தேவன்தாமே உன்னதத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நிகழ்ச்சி உலகத்தின் எல்லா பகுதியிலும் பாடும்படியாக நாம் ஜெபிப்போமா? சங்கீதத்தின் புத்தகம் 89:1 கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என்ன அருமையான வசனம் பாருங்கள். தேவனுடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நாம் பாடும் பொழுது அது அநேகருடைய உள்ளங்களில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். மாத்திரமல்ல, அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி நம்மை ரட்சித்து அவருடைய உன்னத அனுபவத்திலே நம்மை கொண்டு போவது மாத்திரமல்ல, நித்திய நித்தியமாக அவரோடு வாழ தேவன் இரக்கம் பாராட்டுவார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் உச்சரிக்கும் பொழுது, பாடும் பொழுது கர்த்தரமை ஆஸ்வதிப்பார். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த அருமையான பாடல் கேசட்டையும் நிகழ்ச்சியை கண்டு களியுங்கள். ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென்.
2: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்முடைய காரணியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல, அவர் நம்மேல்

உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேதனைகளோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ, தொல்லைகளோ, வியாதிகளோ இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே. உங்களை அழைத்த இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். எப்பொழுது இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு அற்புதம்

இருக்கும்போது தாயும் தகப்பனும் உங்களை கைவிடல, அவங்க முதியோர்களாய் மாறும்போது நீங்களும் அவங்கள கைவிட்டுறாதீங்க. ஜூடா முதியோர் இல்லம் ஆதரவற்ற தாயும் தகப்பன்மாரையும் ஆதரிக்கும் ஒரு இல்லம். நீங்களும் ஆதரிக்க கீழ்கண்ட முகவரி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இன்படி இயேசு அவர்களை நோக்கி

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

சாமுவேல் ஏழாம் அதிகாரம். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலையாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் வாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர்

0: கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறிய அடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாயிருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையில இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் 1 சாமுவேல் 8 அதிகாரம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் செபாவிலே நியாயாதிபதிகளாயிருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள், நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திட சாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களையும் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான். உங்கள் ஆடுகளில் பத்தில் ஒன்றை எடுத்துக் கொள்ளுவான், நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றார். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர்
1: ஏசாயா 52 அதிகாரம். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன! உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும், இவ்வளவு அந்த கேடு அடைந்த படியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள்.
0: வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போலிருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கறைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது. தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி, தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு
2: நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66:8 வசனம் வாசிக்கலாமா? ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய என்ன செய்யணுமா? தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்கிற சத்தத்தை மற்றவங்க கேட்கும்படி செய்யுங்கிறாங்க. தேவனை எப்பெல்லாம் ஸ்தோத்தரிக்கலாம்? எதுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கணும்? வேதம் சொல்லுகிற ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னன்னா, தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்ப ஸ்தோத்திர பலியிடும் பொழுது, ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம்? கிடைத்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம், கிடைக்க போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ரெண்டுக்குமே, அதாவது நடந்தது இனி நடக்க போறது, ரெண்டுத்துக்குமே என்ன செய்யலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம் இல்லையா. அப்ப இன்றைக்கு இங்க வேதம் சொல்லுகிறது, ஜனங்களே எல்லாமே பார்த்து கத்த சொல்றாரு, தேவனை ஸ்தோத்தரித்து. ஆமே, நம்ம நித்தனித்த கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் இல்லையா, ஸ்தோத்தரித்து துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணணும், மற்றவங்களை கேட்க பண்ணணும். இப்ப துதிக்கிற சத்தம் கேட்குதா, உங்க வீட்டுல நீங்க பாடுற சத்தம் மத்த வீட்டுல கேக்குதா, நீங்க துதிக்கிற சத்தம் மத்தவங்களுக்கு கேக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப துதிக்கிற சத்தத்தை எல்லா இடங்களிலும் கேட்க பண்ணுங்க. இதை ஏன் செய்யணும், இதை நம்ம செய்யறதுனால என்ன நடக்க போகுது, இல்ல என்ன நடந்திருக்கிறது. மேல் வசனம் வாசிக்கலாமா, அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றுக்கு அரசாளுகிறார், அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமா இருக்கிறது, துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக பிராக்கெட்ல செய்யலாமே. அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளே தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். ஏன் நீங்க ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னா, அவர் தான் இன்றைக்கு அரசாண்டு கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டுல ஒரு சிஎம், இந்தியால ஒரு பிஎம், அதான் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இவங்கதான் நம்மள அரசாள்றாங்க. இல்ல இல்ல இல்ல இல்ல, அவங்களே அரசாள்ற ஒருத்தர் இருக்கிறார். ஆமேன். அவர் கொடுக்காட்டா அவங்களுக்கு அந்த அரசாங்க பதவி கிடைக்காது, அவங்களுக்கு அந்த ஆளுமை தன்மை கிடைக்காது. அப்ப யாரா இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன வேணும், அரசாளுகிற அந்த வல்லமைய, அந்த தகுதிய கர்த்தர் தான் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம யார் அரசாளுகிறாரா, அவர் தான் அரசாளுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு அவர் தான் ராஜா. நீங்க நீங்க யாருக்கேதான் இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவருக்கேதான் டிராவல் பண்றீங்க. நீங்க நீங்க யாரும் ஒரு அதிபதி கீழே டிராவல் பண்ணல, இயேசு ராஜா அவருடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளாங்க, நியாய பிரமாணங்களுக்குள்ளாக, அன்பின் பிரமாணங்களுக்குள்ளாக நீங்க டிராவல் பண்றீங்க. அவர் உங்களை அரசாண்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். அதனால அவருடைய கண்கள் யாராலாம் நோக்கமா இருக்கா, ஜாதிகள் மேல நோக்கமா இருக்கு. ஜாதிகள்னா ஜனங்கள் தான் இல்லையே, ஏழு ஜாதிகள் தான் வேதத்தின் பிரகாரம் இல்ல, அந்த ஜாதிகள் மேல, அது அது அந்த ஏழு ஜாதிகள் தான் இந்த உலகம் முழுசு பரம்பி கிடக்குறாங்க. அது அந்த ஜாதிகள் மேல என்ன பண்றாங்கன்னா நோக்கமா இருக்கிறது. ஏன் அப்படி நோக்கமா இருக்கிறாரு, அவர் தான் ஆளுகை செய்கிறார். அப்ப அவர் என்னதான் செய்வாரு, கவனிச்சுட்டே இருப்பார், யார் யார் என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கவனம் அவருக்கு பயங்கரமா இருக்கும். அப்ப உங்களை கவனிக்காம இருப்பாரா, நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை கவனிக்கிற ஒரு ராஜா உங்களுக்கு இருக்கிறார். ஆமீன். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நீங்க பாந்தளத்துல படுக்க போட்டாலும் அங்க அவர் இருப்பாரு, நீங்க வானத்துக்கு ஏறி போனாலும் அங்க இருப்பாரு, நீங்க இருளில உட்கார்ந்தாலும் உங்களை சுற்றிலும் அவர் கண்கள் இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அப்படி ஒரு ராஜாவை நீங்க பெற்று இருப்பதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரீங்களா. ஆமேன். என்ன நேரமும் காண்கிற ஒரு ராஜா எனக்கு இருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரம். என்னை கவனித்து கொண்டு இருக்கிற ராஜா எனக்கு இருக்கிற ஸ்தோத்திரம். நான் தடுமாறும் பொழுதுலாம் என்னை தாங்குற ராஜா எனக்கு இருக்கிற ஸ்தோத்திரம். அதுக்குதான் ஸ்தோத்திரம் பண்ணணுங்க, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்லுகிறது வேதம், அந்த ஏழாவது வசனத்துல, துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஒருவேளை உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம், அவங்க என்ன செய்வாங்க, அவங்க உயர்ந்து போக மாட்டாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது, அவங்க அதை உணர்வு வரைக்கும் உயர மாட்டாங்க. உணர்வுள்ள ஆவி அவங்க கிட்ட வேலை செய்யணும்ல, அதுவரை உயர போறது இல்ல. உணர்ந்துட்டாங்கன்னா மனம் திரும்பிட்டாங்கன்னா தேவப்பிள்ளையா மாறிடுவாங்க. இதுக்காக நீங்க துதி செலுத்துங்க. அல்லேலூயா. உங்களை ஒடுக்கினவர்களே, உங்களை உங்களை அவமானப்படுத்தினவர்களே கர்த்தர் சந்திச்சிட்டாரு, அதுக்காக என்ன செய்யுங்க, துதி செலுத்தி பாட்டு பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா. நல்ல தெய்வமே, இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காய் கொடான கொடி சோத்துற, அந்த வார்த்தை நிமித்தம் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து இயேசுவை நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.
3: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் 4:17. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வாசல்களை திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தேடல்களோடு தினமும் ஓடிக்கொண்டிருக்கிற வேண்டியதாய் இருக்கிறது. ஒரு சிலர் சமாதானத்திற்காய், அன்பிற்காய், ஒரு சில நன்மைகளுக்காய், ஆசிர்வாதங்களுக்காய், வேறு சிலரோ சுகத்திற்காய், ஜீவனுக்காய், மற்றும் பற்றாக்குறைகள், நிறைவடையாத காரியங்கள், தேவைகள் என்று தேடல்களும் அதிகம், ஓட்டங்களும் அதிகம். ஆனால் இவைகளில் எல்லாவற்றிலும் மனிதகுலம் மறந்து போன ஒன்று தேவ சித்தத்தையும் தேவன் தனக்கென்று ஆயத்தப்படுத்தியவைகளையும் காண முடியாமல் போனதுதான். இதனால் இழப்புகளை, தோல்விகளை, சமாதானத்தை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இழந்து விடுகின்றனர். காரணம், விசுவாசமும் நம்பிக்கையும் ஓடுகிற ஓட்டத்தின் மீது, தேடுகிற தேடல்களின் மீதுமே உள்ளது. சங்கீதக்காரன் தாவீது 116வது சங்கீதத்தில் மிக அழகாக பேசுகிறான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்கிறான். ஆகவே விசுவாசம் என்பது வாயினால் அறிக்கை பண்ண வேண்டியது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனை நோக்கி பாருங்கள், தேவனின் வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள் என்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு என்று இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். முதலாவதாக லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்ப்போமானால், அவர்கள் தங்கள் குல தொழிலாகிய மீன்பிடித்தலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றும், வழக்கம் போல மீன் பிடிக்க சென்றவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாமல் மிகவும் வேதனைகளோடு வருங்காலத்தை குறித்த கவலையோடு தேவைகளை எப்படி சந்திப்பது என்ற மனபாரத்தோடு வெறும் வலைகளை தோல்வியின் சாயலோடு அலசிக் கொண்டிருந்த வேளையில் இயேசு அவர்களை சந்திக்கிறார். தம் பிள்ளைகளுக்கு தெரியாதவைகளை, காண முடியாத ஆசீர்வாதங்களை அடையாளப்படுத்துகின்றார். ஆழத்தில் போடுங்கள் என்கிறார். அப்படியே வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆழத்தில் வலையை போட்டார்கள். திரளான மீன்களை வலை கிளியத்தக்க பிடித்தனர், பிரமிப்பு அடைந்தனர் என்று வாசித்தருகின்றோம். இங்கு சீமோன் பேதுருவிற்கு குல தொழிலாக மீன் பிடித்தல் இருப்பதால் நிச்சயமாக சிறு வயதிலிருந்தே கடலின் ஆழங்கள், நீரோட்டங்கள், மீன்களின் குடியிருப்பு, அவைகள் எங்கும் எங்கு கிடைக்கும் என்று தனக்கு நன்கு அறிந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அவர்களும் அதே ஆழத்தில் தான் முயற்சி செய்திருப்பார்கள். ஆனால் தங்களின் சுயத்தின்படி, அவிவிசுவாசத்தின்படி, பிறகு அவர்களின் முயற்சியானது இயேசுவின் சித்தத்தின்படியும் வார்த்தையை விசுவாசித்தும் செயல்பட்டபடியினால் வெற்றி பெற்றனர். அவர்கள் சொல்லும் பொழுது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் என்பதை பார்க்கின்றோம். நமக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை அவரின் வார்த்தையின்படி விசுவாசித்தும் சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தும் காத்திருக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை கண்டுகொள்வோம், பெற்றுக்கொள்வோம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கூட வெறுமையாய் பிரயாசங்கள் எல்லாம் வீணாத என்றும் மன விரக்தியும் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறோமே என்று இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை தேடி இயேசு வருகிறார். உங்களின் சூழ்நிலைகளின் நடுவில் தம் அதிகாரம் உள்ள வார்த்தையினால் கட்டளை கொடுக்கிறார். இதுவரையில் பெற்றுக்கொள்ளாதவைகள், அடைக்கப்பட்டவைகள், வெறுமையானவைகளை நிரப்பி ஆசீர்வதிக்கின்றார். உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டவைகளை, இதுவரையில் காண முடியாதவைகளை இன்றைக்கு காணும்படி செய்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் குறைவுகளை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பிரியமானவர்களே, கர்த்தர் நிறைவானவர். அதே போல அவருடைய பிள்ளைகளும் எல்லா விதத்திலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். காணாவூர் கல்யாண வீட்டில் எப்போது திராட்சை ரசம் குறைந்ததோ, எப்போது திராட்சை ரசம் இல்லாமல் குடங்கள் வெறுமையாயினவோ, அப்போதே அந்த வெறும் குடங்கள் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்டன. திராட்சை ரசத்துக்கு பதிலாக வேறு திராட்சை ரசம் வார்க்கப்படவில்லை, பதிலாக தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. சீசர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவினால் அற்புதம் நிகழ்ந்தது. அற்புதங்களை கண்டதினால் தான் சீசர்கள் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் அதிலும் பார்க்க காணாமல் விசுவாசிப்பவர்கள் சீசர்களை காட்டிலும் அதிக பாக்கியம் உள்ளவர்கள். இங்கே ஆறு கச்சாடிகள் சில ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை காண்பிக்கின்றன. முதலாவது அழைப்பு, இரண்டாவது திராட்சை ரசம் அதாவது பரிசுத்த ஆவி, மூன்றாவது தேவனுடைய நேரம், நான்காவது கீழ்ப்படிவு, அவர் சொல்லுகிறபடி செய்தல், ஐந்தாவது வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படுதல், ஆறாவது அற்புதம் நிகழுதல். ஆம், எமது அழைப்பை அனுதினமும் புதுப்பித்து புது ரசமாகிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய நேரத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்து அவருடைய சித்தத்தை செய்து உலக வாரங்களும் கவலைகளும் இல்லாமல் எம்மை வெறுமையாக்கி தேவனுடைய வார்த்தையால் எம்மை நிரப்பி தேவன் எம்மில் அற்புதங்களை செய்ய எம்மை ஒப்பு கொடுத்ததால் அந்த வெறும் கச்சாடிகளை இயேசு நீரால் நிரப்பியது போல் வெறுமையான எங்கள் உள்ளமாகிய பாத்திரங்களை தேவன் ஆசீர்வாதங்களால் நிரப்பி அற்புதத்தின் மேல் அற்புதம் நிகழச் செய்வார். பிரியமானவர்களே, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. உங்கள் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.

2006 வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஆதிகாமம் 28:15 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி கொண்டு வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று சொல்லி அந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, For I will not leave you until I have done what I have spoken to you. Book of Genesis chapter 28 verse number 15. கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்பதை இந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து மறுபடியுமா உன்னிடத்துக்கு நான் நீ சேர வேண்டிய இடத்திற்கு எந்த இடத்திலே இருக்க வேண்டுமோ எந்த இடத்திலே நீ வர வேண்டுமோ அந்த இடத்துக்கு உன்னை திரும்பி கொண்டு வருவேன் என்று சொல்லுறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யவும் உன்னை கைவிடுவது செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் ஆண்டவருக்கும் மனுஷருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லுவார், ஆனால் அதை செய்து முடிக்க மாட்டார். இதுதான் நம்மை உருவாக்கின கர்த்தருக்கு நமக்கும் இருக்கிற அங்கே ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவன் தன்னுடைய சகோதரனுக்கு செய்த ஒரு துரோகத்தின் நிமித்தம் நாட்களை பாருங்கள், அவன் புறப்பட்டு போகிறான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே அவருடைய தாயார் அனுப்பின வேளையிலே அவன் அப்படியே புறப்பட்டு போகிற வேளையிலே அங்கே வனாந்திரத்திலே பாருங்கள், அவன் இந்த நாட்களை நடந்து செல்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை இந்த நாட்களிலே காணுகிறான். தேவன் அவனை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தையும் அவனுடைய காரியங்களையும் குறித்து அந்த இடத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த தரிசனத்தின் மூலமா இந்த நாட்களிலே தேவன் பேசுகிறார். எப்படி என்றால், நான் உனக்கு சொன்னதை செய்ய முடியும். அப்படியானால் அந்த வார்த்தை, அவரோடு பேசின வார்த்தையினுடைய தரிசனத்தை தேவன் அவருக்கு செய்து முடித்தது மட்டுமல்ல, அவரை அங்கே இரு பரிவாரங்களோடும் அடுத்த நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்கிறது மறுபடியுமாய் அவருடைய தேசத்துக்கு அங்கே கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருள்ளே, இதுதான் கர்த்தர், அவர் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தேவன் தான் அவர் என்று சொல்லி, எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபோர் எவர். அப்படியானால் அருமையான கர்த்தருடையவர்களே, அந்த ஜீவன் உள்ள தெய்வத்தை நாங்கள் இன்றைக்கு தெய்வமாக கொண்டிருந்தால், அவரை சொந்த இரட்சகராக அந்த நாட்களிலே நாங்கள் அறிந்திருந்தால், அவரோடு நாங்கள் உண்மையாக அந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே அவரோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை ஆராதித்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரோடு நம்பிக்கை வைப்போமா இருந்தால், இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கை நீங்கள் திரும்ப நினைவுபடுத்தி பாருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் இந்த நாட்களிலே அங்கே பொய் சொல்லாது என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். தேவன் இப்படியாக தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தரிசனத்தை கொடுப்பாரா இருந்தால் அவர் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தேவனா இருப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனம் இந்த நாட்களிலே யோசேப்பை விட்டு நீங்கவில்லை. சிறைச்சாலையில் இருந்தாலும், குழியிலே போடப்பட்டாலும், அடிமையாக அந்த தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாலும், தரிசனம் தரிசனம் தான். அருமையான கர்த்தருடையவர்களே, கனவுகளை நிறைவேற்றுகிறவர் அவர், தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர் அவர், வாக்குத்தத்தை அங்கே இந்த நாட்களில் செய்து முடிக்கிறவர் அவர் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவரே வார்த்தையாக இருக்கிறபடியினால் அந்த வார்த்தையின்படி தான் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார். அதனாலே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்டு திரும்புகிற வேளையில் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 26ஆம் தேதி, 6ஆம் மாதம், 26ஆம் தேதி, ஜூன் மாதம், 26ஆம் தேதி, ஜூன் மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:32, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை எந்தெந்த நாளிலிருந்து இணைந்த ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலி கூடாக சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் என்று அந்த வசனம் முடிகிறது. ஏசாயா 30:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாரா? ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 5:6, ஏசாயா 51, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் வெளிப்படுத்தல், 12வது 13வது அதிகாரங்கள் என்று நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே அத்தோடு இன்றைய நாளுக்கான வாக்கு தத்துவங்களை, ஜீவ வார்த்தைகளை, நற்சிந்தனைகளை, ஜீவ மன்னாவை தேவனுடன் ஒரு நிமிடம் என்றபடியாக ஊழியர்கள் அனுப்பி தருகிறார்கள். அவற்றை அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு எங்களுடன் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே அதிகால வேளையிலே சௌரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், சௌதரி வீணோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சௌதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் ஓட்டமா வழி நடத்துங்களா? மேன் காட்
1: கொஞ்ச நேரம் எல்லாரும் வேறிய நம்முடைய காலமே நான் கொஞ்ச நேரம் இருந்து கொஞ்சம் ஆராதிக்கிறேன் ஐயா. சூத்திரம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம்.

நாம் ஹலேலூயா. அங்கே அப்போஸ்தலர் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்பொழுது அங்கே அவர்கள் மத்தியிலே தேவ கிருபை அதிகமாயிருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா. ஆனபடினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். ஹலேலூயா. ஒரு நாள்லே எத்தனை தடவை நாங்க சொல்ல முடியுமோ ஹலேலூயா? நெருக்கங்கள் மத்தியிலே, குழப்பங்கள் மத்தியிலே, போன்ற வேளையிலே என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். யோபு அப்படித்தான் சொல்றார், ஹலேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹலேலூயா. ஆனபடினால் இது தெரிந்த பாடல் தான், நாங்களும் சேர்ந்து பாடுவோம். நேற்றைய நாளிலும் பார்த்தோம், கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் அங்கே கிருபை பெருகும் என்று. ஹலேலூயா. நாங்க ஸ்தோத்திரம் செலுத்த ஸ்தோத்திரம் செலுத்த ஸ்தோத்திரம் செலுத்த தேவனுடைய கிருபை அதிகமாய் பெறுகிறது. ஹலேலூயா. ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ராஜா. ஹலேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை.

ஆண்டவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போறும் ஆகிய ராஜாவே, உமை ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மரித்து போன தெய்வத்தை ஆண்டவரே தேவனை ஆராதனை செலுத்தவில்லை அப்பா. ஆண்டவரே, தேவனை கேட்கின்ற காதையும் ஆண்டவரே தேவனை ரட்சிக்கின்ற கரங்களே முடிய எங்கள் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ராஜா தேவனே, அப்பா பிதாவே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் உயிர்ப்பிக்கிற தேவனையா ராஜா. வனாந்திர வழிகளில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளில் தண்ணீர் தடாகத்தையும் உண்டாக்குகிற தேவனையா ராஜா. ஆண்டவரே, மரித்து போன லாசருவ உயிரோடு எழுப்பின தெய்வம், மரித்து போன 500 ஆண்டவரே விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பின தேவனையா ராஜா. என் தகப்பனாய கர்த்தாவே, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அதை நான் செய்வேன் சொன்ன தேவனே ராஜா, உமக்கு சூத்திரம் ஐயா. தகப்பனே, உயிரோடு இருக்கிற ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரே இந்த கால வேளையில் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே தேவரே, நீர் எழுந்தருளி, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது, தண்ணீர்களை கடக்கும் பொழுது, அக்கினியை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவரே தைரியம் கொடுத்து பலன் கொடுத்து ஆண்டவர்களை வழி நடத்த விடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்களும் சொந்தேவனே. அப்பா பிதாவே, உமக்கு சாட்சிகளாக இருக்க, உமக்கு மகிமையாயிருக்க ஆண்டவரே எங்கள் மேல் கிருப பாராட்டும் படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு சூத்திரமையா ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, சூத்திரமையா ராஜா. ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தெய்வம் அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தெய்வம் அப்பா ராஜா. ஹாலேலூயா. நீரே என் தஞ்சம்.

முழுதும் நான் உண்மை சேவித்தேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உண்மை நேசிப்பேன் இயேசு.

முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள்னு சொன்னீரே ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தெய்வமே நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருவோமப்பா. என் தகப்பனே எங்களுடைய நினைவுகளிலே சிந்தனைகளே எங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே ஆண்டவரே உம்முடைய நேசம் இருக்கும்படி செவிக்கிறீங்க தாவே. உம்முடைய ஆண்டவரே தேவனே நேச அக்கினி எங்கள் மேல் கட்டி எரியும்படி செவிக்கிறேன். நேசம் போடி எங்கள் மேல் பற

ஹாலேலூயா தகப்பனே, ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ஐயா. ஆண்டவரே வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா, தம்முடையவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஹாலேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா தாவிது சொல்லுகிறார் ஐயா, என் விரத ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே ராஜா, என் விரல்களை நான் நம்பேன், ரதங்களை நம்பேன். ஹாலேலூயா என் வில்லை நான் நம்பேன். ஹாலேலூயா உம்மே நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ஹாலேலூயா தம்முடைய பலத்திலே தாவீது இருக்கவில்லை அப்பா ராஜா. தகப்பனே உம்மையே நம்பி இருந்த தாவீதை நீர் உயர்த்தின தகப்பன் அப்பா, எங்கள் எல்லாவற்றிலும் உம்மை ஆண்டவரே தேடுகிறோம், நேசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே உம்மை தேடுகின்ற வேளையிலே நீர் தென்படுவீரன் சொல்லப்படுகிறது ஐயா. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னவரே ஐயா ராஜா. ஆண்டவரே முக்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா, எங்கள் எல்லாவற்றிலும் உம்மை நேசிக்கிறோம் ஐயா. ஓ ஹாலேலூயா என் ஆவியானவரே நடத்தும் ஐயா. ஹாலேலூயா என் ஆவியானவரே நடத்தும். என் உயிரான உயிரான உயிரான இயேசு, என் உயிர்

எழுத்திற்கு வந்த ஒரு நோயும் உனக்கு வரவிடேன்னு சொன்னது இவனே. அப்பா, எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை எங்களை விட்டு விலக்கி விடுவிக்கிறது தேவன் ஐயா. ராஜா, எங்கள் பிளவினங்களை நீற்று ஏற்றுக் கொண்டீர் ஆண்டவரே. தேவனே தகப்பனே ராஜா, எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக் கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர். ஹாலேலூயா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கி மேல வந்தது ஐயா. உங்களுடைய தழும்புகளால்

ஒளி சூத்திரம் குணமாக்கும் தழும்புகள் கொண்டவரே போதான் கோடி சூத்திரம். ஹல்லேலூயா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே வருத்தங்களோடு வியாதிகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குணமாக்க ஆண்டவரே உம்முடைய வல்லமை இந்த வேளையிலும் விளங்குறபடியால் உமக்கு சூத்திரமையாய் நாவியானவரே. உம்மிடத்தில் வந்தவர்களை நீர் புறம்பே தள்ளுகிறது இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே எழுதப்பட்ட வார்த்தைகளை இந்த வேளையிலே ஆண்டவரே எங்கள் வாயினால் நாங்கள் உச்சரிக்கிறோம் தகப்பனே. என் தகப்பனே உமக்கு சூத்திரமையா ராஜா. ஹாலேலூயா. என் வார்த்தைகளை அனுப்பிய காரியமாகும்படி வாய்க்கும் அது வெறுமனே திரும்புவதில்லை என்று சொன்னீரையா ராஜா. ஆண்டவரே காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று சொன்னீரையா ராஜா. பாலான ஸ்தலங்கள் பயிர் நிலவமாக மாற்றப்படும் என்று சொன்னீரே அப்பா ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பன் இயேசு உம்முடைய பிள்ளைகளுக்காக சாபமாகி நியாயப்பிரமானது சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டீரென்று ஆண்டவரே கலாத்தியர் 3:13 சொல்லப்படுகிறது அப்பா ராஜா. அன்று என் கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய நல்ல ஆவியானவர் ஆண்டவரே தகப்பனே ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய சரீரங்களை நீர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறபடி ஆளுமக்கு சூத்திரமையா. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் வியாதிகள் ஆண்டவரே வலிகள் இயேசுவின் நாமத்தின இந்த வேளையில இப்பொழுதே அற்று போகிறதப்பா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. குணமாக்கும் தழும்புகள்

எல்லாம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரமே குடிகுள் சோத்திரமே சோத்திரம் சோத்திரமே துதி துதி சோத்திரமே வம்மாக்கும் கடம்புகள் கொண்டவரே கூடானு கூடி சூத்திரம் கழிவும் குப்பையும் ஆனவண்ணான் கர்த்தாவே என்னை தேடினிலே கழிவும் குப்பையும்

0: ஆவியானவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தும் ஐயா ராஜா. இந்த அண்ணிலும் ஆண்டவர் வேதனைகளிலே துன்பங்களிலே நெருக்கங்களிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சவுனுடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு திருச்சபைகளும் பலகி பெருக்கமாக்க வேணுமா செவிக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் எதிர்கால சந்ததிக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாய் தகப்பனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க நீர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபை உள்ள கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை வீடுகளிலே இருக்க விடாதேமா பாராஜா. தடைகளை நீக்கி ஐயா அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படி என் ஆவியானவரை உதவி செய்யும் செபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஐயா முறுமுறுக்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், ஆனாலும் கூட எங்கள் நல்ல ஆவியானவர் மிக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு வழிகாட்டினீரே அப்பா ராஜா. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளும் மக்கு ஆண்டவரே கீழ்ப்படியாதவர்களா இருந்தாலும் கூட ஆண்டவரே, தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாதவர்களா இருந்தாலும் கூட ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஒரு சந்ததி சேவிக்கும், அது கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும் தகப்பனே. தாய் தகப்பனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவரையுடைய சமூகத்திலே வளர்க்க கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசங்களிலே ஐயா ஒரு சந்ததி ஆண்டவரே உண்மை சேவித்ததப்பா. இன்று வரைக்கும் ஆண்டவரே தேவனே, அப்பா பிதாவே, சந்ததியின் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமுடைய தயை இருந்து நடத்துகிறதப்பா ராஜா. ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல் விளக்க போல் இருந்தார்கள் ஐயா. அவருடைய வெளிச்சத்திலே நாங்களும் ஆண்டவரை கழி கூறுகிறோம் தகப்பினே. அப்பா அந்த ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் மேல் இருக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. எங்கள் சந்ததி இந்த தேசத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. நாங்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் எங்கள் பிள்ளைகள் எங்கள் ஆண்டவரை குடும்பங்கள் எங்கள் சந்ததிகளே ஆண்டவரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறீர் என்பதை அறிக்கையிடுகிறோம் ஐயா. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்கள் சந்ததிகளை விடுதலையாக்கி அன்பிங்குமான ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே தேவனே. நீர் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எங்கள் சந்ததிகளுக்கு வாழ்வு கொடுக்கவும் அவர்கள் பரிபூர்ணம் அடையும் அந்த கர்த்தரப்பா ராஜா. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிற தேவனையா ராஜா. ஆண்டவரே இருளில் இருக்கிறவைகளை நீர் வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவனையா ராஜா. அந்த ரங்கத்திலே பார்க்கிற தகப்பன் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே உடைய கருத்திலங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிளஸ் யூ, பிளஸ் யூ.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். குடும்பமாக இணைகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரம் கூட இந்த வழி நடத்துவதாக. சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், விசேஷ காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை சித்தமான திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் அம்மா. ஆமீன்,
0: ஆமென். பிளஸ் யூ, பிளஸ் யூ. ஆமென்,
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிக்க
2: ஆயத்தமாக
1: ஊழியர்கள் இணைத்து வழி நடத்துவாராக. கத்தடி கரத்தில் போய்க்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கத்தடி ஆசீர்வதிக்கும் கரம் அவர்களோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்று 26ஆம் தேதி, 6ஆம் மாதம், 26ஆம் தேதி, ஜூன் மாதம், 26ஆம் தேதி, ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கத்திரண்டை யுவங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கத்திர தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தங்கு தடை என்று எண்ணிய கத்திர உதவி செய்வாராக. கத்திரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு இன்றைய நாளுக்கான வசனம் சாமுவேல் 5:6 மன்னிக்க வேண்டும். இன்றைய நாளுக்கான 365 நாளில் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் 1 சாமுவேல் 5:6, ஏசாயா 51, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து வெளிப்படுத்தல், பன்னிரெண்டு பதிமூன்று வெற்றி நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நச்சிந்தனை, வாக்கு தத்தம், அதோடு தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியங்களை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் ஆமேன் என்று அந்த வசனம் முடிகிறது. இசாயா 30:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக இணைந்திருக்கிற ஊழியரை பார்ப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. அதிகால வேளையில் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஆயிரின் அவர்கள் இணைந்திருந்தார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். 8 மணிக்கு அப்பா அவர்கள் வருவார்கள். அந்த வகையிலே எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி ஜெனட் இணைந்திருக்கிறார். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற அந்த ஊழியங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். இதே வேளையிலே ஆரம்பமாகிறது. அந்த வகையில் இணையுங்கள். பலர் இணைகிறீர்கள். இணையாதவர்களையும் இணைத்து நீங்கள் வழி நடத்துங்கள். ஒரு காரியம் செலவழிக்கிட்டேன். ஆமாம், நேற்றைய நாளிலே இரவு வேளையிலே சௌரிய சுபா இளங்கோ ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியை நான் வேலையிலிருந்து அப்லோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர முதல் 175 பேர் பார்த்துருக்கிறார்கள் அந்த செய்தி. என்ன செய்தி? உங்களை கர்த்தர் ரட்சித்து வழி நடத்தி வருகிறார். அது அந்த சந்தோஷத்தோடு மட்டும் இல்லாமல் அடுத்த படியிலே நீங்கள் கால் வைக்க வேண்டும். அடுத்த காரியங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது கர்த்தர் அதற்கான உந்து பலனை தந்து வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். ஒரே இடத்திலே தூங்கி நிற்காமல் ஓட வழிவிடுவோம். ஆமேன். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் அன்றன் தாசனையும் வரவேற்று கொண்டு சௌதரி ஜெனட்டிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் லோட்டம்மா.
0: ப்ரைஸ் லோட் அண்ணா.
1: ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். குட் தர்ஷன்.
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்றைய நாளில் நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்கிற நாளா இருக்கிறபடியா அங்கு சங்கீத 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே என்று சொல்லி எழுதியிருக்கிறோம். ஒரு வாலிபனுக்கு இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னான். அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய நடந்து வருகிற பகுதிகளிலே அல்லது அவனுடைய வழிகளிலே அங்கு பிரச்சனைகள் வருகிறபடியால் அவர்கள் அங்கு தேவனை விட்டு அங்கு பின்வாங்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றா இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஏனென்றா அங்கு சங்கீதம் 51:5 கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நீரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நண்டா பெற்றார் முதலாவது பிள்ளைகளுக்காக அங்கு காத்திருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனண்டா பெற்றாருடைய செபம் அங்கு பிள்ளைகளை அங்கு உயர்த்தும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எங்களுடைய அர்ப்பணிப்பு கூட பிள்ளைகளை உயர்த்தும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இந்த அதிகாலையிலே நாங்க காத்திருப்பது எவ்வளவோ மகிமையான காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். என்னுடைய வீட்டில கூட அநேக நாட்கள் என் பிள்ளைகளின் படிப்பு தடைகள், எத்தனையோ தடைகள் வந்தது. ஆனா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளும், நான் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொன்ன போதுதான் என் பிள்ளைகளுக்கு அதிக உயர்வு வந்தது. அதே போலதான் நாங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு நாங்கள் செய்யும் போது தேவனுக்கு எங்கள் பிள்ளைகளை உயர்த்தி கொண்டு ஆண்டவர் வருவார் என்றது நாங்கள் கண்டுகொண்ட உண்மையை சொல்லுகிறேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஞானமாகிய கிறிஸ்துவை நாங்கள் இன்னும் இன்னும் அறிய அறிய எங்கள் பிள்ளைகளின் வாழ்வு உயரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தியானித்து அதில் வருகிற புத்தி என்ன என்று உணர்ந்து தேவனுடைய கிருபை அங்கு தேவனுடைய பெலன் அந்த கூடிய ஞானம் தெளிந்த புத்தி நல்ல அறிவு இவைகளை நாங்கள் முதலாவது பெற்றார்கள் அறிந்து புரிந்து கொண்டு செயல்படுவோமா இருந்தால் எங்களுடைய ஜபம் பிள்ளைகளை நடத்தும். எங்களுடைய ஜபம் பிள்ளைகள் வழியிலே விழ விடாது. ஆகவே எங்களிலே பெற்றாரிலும் அநேக பிள்ளைகளை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளின் விவேகம் அங்கு வெளிப்படும். ஆனால் அதுக்குள்ளே அந்த தேவ நீதி இருக்குமானால் அங்கு நியாயப்படி செய்ய அவர் நிதானத்தை கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்னாலே பாருங்கள், சில சில காரியங்களை எவ்வளவு ஆலயத்துக்குரியவர்களாக இருந்தாலும் எவ்வளவோ அரசாங்கத்துட்டு அது இது என்று சொல்லி அங்கு எடுக்கிறதை என்னுடைய மகன் சொல்லி கவலைப்படுவார். அம்மா இப்படி எல்லாம் செய்கிறார்களே, எங்களுடைய கிறிஸ்தவ உலகமே எங்கள் தமிழ் இனமே இப்படி செய்கிறது. ஏனென்றால் மாறி மாறி மாறி மாறி அங்கு பணத்தை எடுக்க வேணும், அரசாங்கத்திட்டு எடுக்க வேணும் என்று சொல்லி படுகிற பாடுகள் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து நாங்கள் ஒரு கணம் மாற வேண்டும். அது எந்த பணமாக இருந்தாலும், உங்களோட வீட்டு பணமாக இருந்தாலும், என் வீட்டு பணமாக இருந்தாலும், அது கர்த்தருக்கு சொந்தம் என்றதை நாங்கள் ஒரு உணர வேணும், புரிய வேணும், அறிய வேணும். அப்பொழுது தான் நாம் எல்லாருக்கும் தரித்திரர்களுக்கும் போஷிக்கப்படவும் உண்மையான எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தகுதிகள் தகமைகள் அதை நாங்கள் இழந்து போகிறோம். ஏனென்றால் இதனால் அவர்கள் அங்கு வெறுப்பு கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த காரியங்கள் ஞானமற்று நடக்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இன்றைக்கு இடைவெளி அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் பிள்ளைகள் வந்து பெற்றாரை பார்க்கும்போது அம்மா இப்படி இருக்கிறா, அம்மா இவ்வளவு உண்மையா இருக்கிறா, அப்பா இவ்வளவு உண்மையா இருக்க, நானும் அப்படி உண்மையாகவே இருக்க வேண்டும். என்னுடைய மகனுடைய வேலைக்காக அவர் இதண்ட போது அவர் ஒரு பெரிய அதிகாரி ஒரு இடத்திலே சந்திக்க நீந்தது. அந்த அதிகாரி கேட்டாராம், உனக்கு என்ன வேலை, உனக்கு விருப்பம் என்று சொல்லி அவர் இவர் சொன்னாராம், நான் களவெடுக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நான் பொய்யான கணக்குகள் போடக்கூடாது, ஆனா நான் படிச்சது அதுதான் என்று சொன்னபோது அவருக்கு அந்த அதிகாரி அந்த வேலையை கொடுத்து அவரை உயர்த்தினார். ஏனென்றால் அந்த உண்மைத்தன்மைக்காகத்தான் அந்த வேலை அவருக்கு கிடைச்சது. ஆகவே இந்த வாலிபர்களுக்கு நாங்கள் சொல்லி காட்டி இந்த உண்மைத்தன்மை உன்னை எப்பொழுதும் உயர்த்தும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அதிலே நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும், துன்மாக்கனுடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், துன்மாக்கமா நாங்க பணம் சேகரிக்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் அது காரிருளுக்குள்ளே ஒரு நாள் போய்விடும் என்பதை நாங்க காணக்கூடியதாயிருக்கிறது. ஆகவே இந்த வாலிபர்களுக்கு மத்தியிலும் பெற்றாருக்கு மத்தியிலும் இன்றைக்கு பிரச்சனைகள் அதிகம். பிள்ளைகள் என்ன செய்தார்கள், நாங்க படிச்ச நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள். ஆனா பெற்றாருக்கு அனுபவம் இருக்குது, வாழ்க்கையிலே எப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்ற அந்த அனுபவம் இருக்கிறது. இந்த மாற்று கலாச்சாரத்திலே நாங்கள் படுகிற பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் சிலதுகள் உண்டு தான், எல்லா பெற்றாரும் அப்படித்தான். ஆகவே பாஸ்டர் அவர்கள் நீங்கள் இந்த பிள்ளைகளும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் இந்த பெற்றாரும் ஒரு உணர்வோடு புரிந்து கொண்டு இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் நிவர்த்தியாக்க வேணும் என்று சொல்லி நீங்க பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். ஆவியானவரே, இன்று பல மக்கள் பெற்றோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, அவர்கள் தேவனுடைய வசனத்தை தாங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடக்காததின் காரணமாக பெற்றோருக்கும் வாலிபர்களுக்கும் உள்ளே பிளவுகள் ஏற்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய சிறு வயதில இருந்து அவர்கள் இந்த வசனத்தின்படி வாழாததன் நிமித்தம், பெற்றோர்கள் வசனத்தை அறியாமல் வாழுகின்றதன் நிமித்தம், இந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழும் பொழுது ஆண்டவரே அந்த வாலிபர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது யோசேப்பை சிறையில போட்டார்கள். இப்படி பலவிதமான இடங்களில் இருந்தாலும் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அதே போல ஒவ்வொரு வாலிபர்களோடும் அந்த மெய்யான தேவனை அவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளும் பொழுது அந்த வாலிபனோடு தேவன் கூட இருப்பார். அவனுடைய வாழ்க்கை பொல்லாங்கான ஜெயிக்கிற வாழ்க்கை, தேவன் அந்த வாலிபனுக்கு ஞானத்தை, புத்தியை, அறிவை, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய நீதி, உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் வாலிபர்களுக்கும் நீர் அவர்களுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். இன்றைய காலத்தில, கடைசி காலத்தில மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வாழ்வதன் நிமித்தம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றோரும் வாலிபர்களும் தேவனை அறிகிற அறிவை பெற்று அந்த மெய்யான தேவனோடு உறவாடி அந்த தேவனுடைய கட்டளைகளின்படி ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் உம்மை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, இப்படியாக வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுப்பீராக. பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பீராக. ஒரு நாள் தேவனுக்கு என்று ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் இடப்படுவீராக. ஒவ்வொருவரையும் திருத்திக் கொள்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோட இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக உமக்கு பிரியமாக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர, பெற்றோர்களோடு நல்ல உறவோடு வாழ, ஆசீர்வாதமாக வாழ குடும்பத்தோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர்களே, அந்த பெற்றோர் பிள்ளைகளோடு அன்பாக தேவனுக்கு பிரியமாக நடந்தது நிமித்தம் அந்த பிள்ளைகளில் உயர்த்தப்பட்டார்கள். ஆண்டவரே, இப்படியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கேட்கிற விசுவாசிகளும் நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு விரோதம் தேவனுக்கு விருப்பமாக வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்து தங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை உயர்த்தி கொள்வார்களாக. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தேவனை பற்றிய அறிவு அவசியம் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் வாலிபர்களும் உணர்ந்து இந்த இம்மைக்கு பின்பு இன்னும் கொஞ்ச காலத்தில தேவனுடைய வருகையில இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஆயுதத்தோடு ஜெபித்திருந்து அவர் வருகைக்காக காத்திருந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்று இன்னைக்கு அவரோடு கூட 1000 ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசு கிறிஸ்துவோடு வாழ முடியும். அந்த வாழ்வை இழந்து போகாதபடி ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் இருதயங்களில உணர்வை கொடுப்பீனாக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிகன மகிமையை செலுத்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன்.
0: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் மாலிவ பிள்ளைகள் ஜுவதிகள் அவருடைய வளர்ச்சிகள் பெருக்கங்களை கர்த்தர் உயர்த்தி நடத்துவாராக. ஆமென்,
3: ஆமென். God bless you sister, God bless you everybody.
0: ஆமென், ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி
4: லார்ட். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்திய வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் தாமே மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால்
4: பிள்ளைகள் அங்க இருக்கிற அந்த அறியாமை நீக்கப்பட்டு தேவனை அறிகிற அறிவிலே அங்கு நிரப்பப்படுவனும். என்னோட அறியாமை என்ற அந்த இருள் அகன்றாதான் அறிவு அவர்களுக்குள்ளே உண்டாகும். ஆகவே நீங்கள் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே அந்த அறியாமை நீக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்கள் உங்களோட திரு பாதத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. அப்பா உங்களுடைய அன்பினால் நிரப்புங்க அப்பா. அப்பா நன்றி நன்றி நன்றி இயேசுவே. இந்த வாலிபர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நானே வாலியும் சாத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட வெள்ளிப்படத்தில் உங்களுடைய அன்பை இவர்கள் மேலே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வாலிபர்கள் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவரே உங்களோட திரு ரத்தத்தினால் இவர்களை கழுவி உங்களோட சித்தன்படி உங்களோட சித்தத்தின்படி நடத்துவதற்கு ஆண்டவரே அப்பா திரு கரத்தினால் நீங்க தாங்கி நடத்துற தகப்பனே மக்கு நன்றி அப்பா நன்றி. ஆள் கடையில் இல்லாண்டவரே அசையாய் அசையும் போது ஆண்டவரே அலைகளினால் அசையும் போது ஆண்டவரே அன்பராக நீங்க தான் அந்த படகில் இருந்தீங்க ஐயா. இப்பொழுது வாலிபர்களின் படகில் ஆண்டவரே அவர்கள் செல்லும் பாதையில் ஆண்டவரே அவர்கள் தற்கொலையிலும் இல்லாத தேவையில்லாத அசுத்தமான ஆவியலில் ஆண்டவரே மூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களால மட்டுமே இதை விடுதலையாக்க வேண்டும். இரத்தத்தினால் ஜெயம் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின் படி ஆண்டவரே அப்பா நீங்க உங்களோட அன்பினால நிரப்புங்க இவர்கள் ஆண்டவரே. உங்களை அறியத்தக்க அறிவையும் உணர்வையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அவர்கள் வழித்தக்கி தப்பி போகாத வண்ணமாக அவர்கள் உங்களை அப்பா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு அன்போடும் அப்பா உங்களுடைய அன்பை செலுத்தி அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா எபினேசரே எபினேசரே இதுவரையும் வழி நடத்தினீங்க ஆண்டவரே, இனிமேலும் வழி நடத்த வல்லவராயிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா ஒரு ஆத்மா என்றாலும் அழிவது உங்களோட சித்தம் இல்லை ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துற உங்களுடைய கிருபையினால கொடுத்து இவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கட்டளையிடும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய பெற்றோர்களுக்கான வருகிற அவர்கள் அப்பா இவ்வளவு மனம் தளம்பி அப்பா மனம் சோர்ந்து போயிருக்கிற நேரங்கள் ஆண்டவரே உங்களோட அன்பை ஊற்றுங்க. இந்த வாலிபர்கள் ஆண்டவரே போகும் உடமெல்லாம் உங்களோட சமூகத்தை உணரக்கூடியதாக ஆண்டவரே அப்பா அவர்களுடைய உதடுகள் உங்களை துதிக்கத்தக்கதாக அவர்களுடைய வாயிலையும் அப்பா அவர்களை உதடுகளை அப்பா உங்களோட வல்லமையின துதி பாடல் மூலமாக நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட தரிசனத்தை கொடுங்க அப்பா. அப்பா உங்களோட தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் உங்கள் சமூகத்தை அறியக்கூடியதாக அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என்ன விதமான அசுத்தமான ஆவியல் அவர்கள் அவர்களுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் இரத்தம் தான் ஜெயம். மூலமாக எங்களை மீட்டுக் கொண்ட தகப்பனே இப்பொழுதும் எங்கள் மத்தியில் எங்களுக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிற தகப்பனே மக்கு கொடி கொடி கொடி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. அவர்களும் அந்த துதி பாடல்களை அப்பா உங்களுக்கென்று பாடி உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு அப்பா விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்களோட சிலுவையை துளர்ந்து ஏற்று தூக்கி நடப்பதற்கு ஆண்டவரே உலகத்தை வெறுத்து ஆண்டவரே உங்களுக்கு நீங்க தான் ஒரே ஒரு தேவன், உங்களை விட தேவர்கள் இல்லை என்று அறியத்தக்கதாக உங்களோட சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க தயவுள்ள தகப்பனப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே மக்கு நன்றி நன்றி நன்றி. இவர்களை ஆண்டவர் இவரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைத்து அப்பா ஆல் ஓவர் த வேர்ல்ட் யுவர் ஸ்பிரிட் இஸ் மூவிங், உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு அனுப்பி அவர்களும் அந்நிய பாஷையில் பேசி நீங்களே ஒரு கத்தர் என்று அறியக்கூடியதாக அவர்கள் லட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்கிற ரகசியமாக மறைவில் செய்கிற ஊழியத்தை ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க. ஒவ்வொரு கிருகைகளையும் அப்பா நீங்க பார்க்கிறீர்கள். அவர்கள் ஆண்டவரே இழைப்பாக கலைப்பாக இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து உங்களுடைய கிருபையின் மூலமாக முடிசூட்டி அவர்களை அன்பலே அப்பா புட்ட வால ப்ரொடெக்ஷனை போட்டு ஆண்டவரே அவர்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. துதி பாடல் செய்த இந்த காலநேரம் பாஸ்டர் நியமலோகனு காண்டி வர்ற ஆண்டவரே அவரோட ஊழியத்துல ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. அவங்க சபை பிரகாசிப்பதற்கு உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட்டுக்காணி வருகிறேன். அவர்கள் இந்த காலை நேரம் வந்து ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடம் எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு கற்றி கொடுக்கிறதுக்கு கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வர பாஸ்டர் அன்டன் ராசனாம் அவர்களையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற சிஸ்டர் பிரதர் யாவரையும் ஆண்டவர் பிரதர்ஸ் யாவரையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களது தேவைகளையும் சந்திக்கும்படியா செய்த ஜெபிக்கிறேன் சிஸ்டர். என்னோட மகளுக்காண்டி வருகிறேன் அப்பா. அந்த மகள் உங்களுடைய ரத்தத்தினால மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. அவர் அவளுடைய தேவையில சந்திங்க. எந்த நேரத்திலும் உங்களோட உங்களோட கிருபை கிருபை கிருபை அவங்க கூட இருக்கும்படியாக அந்த தாயை உங்களோட கிருபையினால நிரப்பி வேண்டிய சேவைகளை சந்தித்து அவர்கள் இப்ப போற பாதையில உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யாவை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி மட்டுமே நடப்பதற்கு யாவரையும் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன்.
4: நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் படிப்பின் நிமித்தம் மனத்தாக்குதலுக்குள்ளே இருக்கிறார்கள். சிலர் யோசனையின் நிமித்தம் மனத்தாக்குதலுக்குள்ளே இருக்கிறார்கள். வேலை இல்லாத நிமித்தம் மனத்தாக்குதலுக்குள்ளே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு ஒரு புத்துணர்வு உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆண்டவரே, மகாந்தம் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னொரு நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்து ஆண்டவரே ஜீவனோடு எங்களை பாதுகாத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஜீவனை தந்து காத்துக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் என் ஆவியானவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஒருமித்து கூடியிருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் இந்த ஜங்கம வானொலியை தந்து ஆண்டவரே அப்பா மற்ற மனிதர்களுக்காக பல பல அப்பா மனிதர்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக யாவருக்கும் எங்களை ஜெபிக்க ஒருமித்து கூட்டி அமைத்திருக்கிறீங்களே ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே சோஸ்திரம். ஆண்டவரே இந்த வானொலியின் மூலமாக தகப்பனே ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் விடுதலை ஆகட்டும். ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் என்று இந்த வானொலி நடைபெறுகிற அப்பா காரணங்களை அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே கர்த்தாவே. ஆவியானவரே இந்த வானொலி மூலமாக விடுதலை ஆகட்டும். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறையும் பொருட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரின் காதுகளில் இந்த ஜெபங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒலிக்கட்டும். ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே நீங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்த தகப்பன் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உருவாக்கின தகப்பன் ஆண்டவரே, தாயின் கருவில எங்களை கண்டீங்களே ஐயா தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் அப்பா தாயின் கருவில கண்ட தகப்பன் ஆண்டவரே நீங்கள் என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் அப்பா உலகத்தில் உள்ள சகல ஜனங்களை உம்முடைய கரத்திலே தருகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, சத்துருவானன் களவாடாதபடி நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே தேவனே. இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. ஆவியானவரே எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களில் வேலைகள் இல்லாமல் டிப்ரெஷனுக்குள்ளாகி தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் அப்பா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆவியானவரே தங்கள் படிப்புகளுக்கு ஏற்ற வேலைகள் இல்லை என்று எத்தனையோ பிள்ளைகள் வீடுகளில் முடங்கி கிடக்கிறார்கள் ஆண்டவரே, வெறுத்து பலவீனம் அடைந்து ஆண்டவரே அப்பா பெற்றோர்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்கள் ஆண்டவரே தகப்பனே. இப்படியான பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆதாரமாகவும் அடைக்கலமாகவும் ஏன் தகப்பனே அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலைகளை நீங்கள் கொடுக்கும்படியாகும் ஏந்தவனே உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவர். அப்பா பலவீனத்தால் ஆண்டவரே அப்பா பலவீனம் அடைந்தேந்தவனே இந்த பிள்ளைகள் எதுவும் செய்ய முடியாமல் அப்பா அவர்கள் நிலைகள் தடுமாறி போகிறது ஆண்டவரே. செய்ய முடியாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு அப்பா தகப்பனே எத்தனையோ பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள்
7: நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய அடைக்கலத்துல கூட்டி சேருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகளின் வீடுகளுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கருணை கூடட்டும் ஆண்டவரே. தேவனே, அறியாமல் செய்த தவறுகள், அறியாமல் செய்த மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் தானே ஐயா. தகப்பனே, அறியாமல் நடந்ததை நீங்கள் ஒரு விசை மன்னிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? நீங்கள் மன்னிக்கிற தகப்பனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே, கர்த்தாவே, அவர்களுக்கு ஏற்ற இடங்களில் நல்ல வேலைகளை கொடுக்கும்படியாக அவர்கள் ஆண்டவரே இப்படியான நிலைக்குள் ஆளாகாதபடி அப்பா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அதே போல அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வேலைக்கு செல்கிறார்கள், ஆனாலும் கூட அந்த வேலையில எத்தனையோ இடிபாடுகள் ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அப்பா தகப்பன் இந்த ஐரோப்பா தேசங்கள் வெறுப்போடு காண்கிறீங்கள் ஆண்டவரே. அங்கு சென்றால் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல மரியாதை இல்லை. அப்பா வெளிநாட்டவன், வேறு இனத்தவன் என்று சொல்லி இனம் பார்த்து பாரபட்சம் பார்த்து நடக்கிறதை அப்பா தேவனே நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியாகவும் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் என் தேவனே. அப்பா, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அந்த வேலை இடங்களில் ஆண்டவரே ஒரு மரியாதை, ஒரு பதவி உயர்வு, ஒரு சமாதானம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, அந்த பிள்ளைகள் சந்தோஷத்தோடு வேலைகளுக்கு செல்லவும், சந்தோஷமாய் தாங்கள் செய்கிற வேலைகளை அப்பா நேர்த்தியாக முடிக்கவும் என் தேவனே, சமாதானத்தோட முடிக்கவும் ஆண்டவரே. என் தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அந்த வேலை இடத்துல இருக்கிற அதிகாரிகள் மத்தியில ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அந்த அதிகாரிகள் ஆண்டவரே பாரபட்சம் பார்க்காதபடி சமாதானத்தோட தங்கள் பிள்ளைகளாக ஒவ்வொரு வேலையில் இருக்கிற பிள்ளைகளையும் அப்பா கர்த்தாவே அவர்கள் என்ன அவர்களின் இருதயங்களை அப்பா நீங்கள் கடினப்படுத்தாதபடி, கடினப்படுத்தின இருதயங்களை நீங்கள் எடுத்து அப்பா நீங்கள் கடினப்படுத்தாத தகப்பன் ஆண்டவரே. அந்த இருதயங்களில் அப்பா நீங்கள் ஒரு சமாதானம் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களையும் அப்பா நீங்கள் பார்க்கிறீங்களே ஆண்டவரே. இப்படியான அதிகாரிகளுக்கு ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இன்றைய காலங்களில் ஏத்தனை எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பலவித பிரச்சனைகள், பலவித அவமானங்கள், பலவிதமான அப்பா எத்தனையோ காரியங்கள், வீடுகளின் பிரச்சனை, பெற்றோராலும் கூடிய ஆண்டவரே கர்த்தாவே அன்பு இல்லாதபடி ஏங்குகிற பிள்ளைகளும் கூட இருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்களும் தங்களின் பாடு, தங்களின் வேலை என்று பிள்ளைகளை கவனியாதபடி நடக்கிறதையும் நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியாகவும் தகப்பனே பிள்ளைகள் பலவீனப்பட்டு பிள்ளைகள் டிப்ரெஷனுக்குள்ளாக இருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சமாதானத்தோடு நிறைவோடு இருக்கும்படி அப்படியான பெற்றோர்களை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே அன்பு காட்டி, கருணை காட்டி, அக்கறை காட்டி நடக்கவும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று அந்த பிள்ளைகளை விட்டு போகாதபடி என் தேவனே, அந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய இரத்தங்கள் என்று சொல்லி, தங்களுக்கு ஆண்டவர் தந்த இதுதான் தந்த ஊழியம் என்று சொல்லி அவர்கள் எண்ணி ஏந்தவனே அந்த பிள்ளைகளை கருசனையோடு காக்கவும், ஏந்தவனே கோழிதன் குஞ்சுகளை காப்பது போல ஒவ்வொரு பெற்றோர்களும் தகப்பனே தங்கள் பிள்ளைகளை காத்து நடக்கவும், உமக்கு பயந்து நடக்கவும், இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்படியான பலவீனங்கள் வராதபடி காக்கவும், பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது, எங்கு செல்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், எப்படி வேலை செய்கிறார்கள், இந்த பணம் எப்படி வந்தது என்று கேட்கக்கூடியதான பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பணங்களை ஆசைப்பட்டு பணங்களை பார்த்து ஏங்கி போகாதபடி, எந்த எப்படி வந்தது இந்த பணம் என்று கேட்காதபடி பிள்ளைகள் அப்பா தகப்பனே பலவீனத்தினாலும் பண ஆசையினாலும் பொல்லாங்கனி சதி திட்டத்தினாலும் கொண்டு வருகிற இந்த பணங்களில் ஆசைப்படாதபடி என் தேவன் அந்த பிள்ளைகளை கேட்டு எப்படியாக வந்தது என்று சொல்லி அக்கறையோடு அப்பா தகப்பனே தங்கள் பிள்ளைகளை காவல் காக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு பெற்றோர்களின் இருதயத்தை தொடுங்காண்டவரே. தேவனே கத்தாவே இப்படியாகவும் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடும் கண்ணீரோடும் இது என்ன வாழ்க்கை என்று வெறுத்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு பணம் கொடுத்தால் தான் சந்தோஷப்படும் பெற்றோர்களை கூட நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகள் எத்தனையோ எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ கூடாத நடத்தைகள் கூடாத செயல்களுக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று எந்த விதத்தில் சம்பாதிக்கலாம் என்று அப்பா பிள்ளையான காரியங்களை செய்து இன்றைய காலங்களில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தகப்பனை பலவீனப்பட்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சமாதானம் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு பலவீனப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இப்படியாக பலவீனத்தினாலும் நோயினாலும் சோர்விட்டு போகிற இந்த பிள்ளைகளை நீங்கள் அடைக்கலமாக நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆதரமாக அப்பா உம்முடைய சிறகுகளால மூடி இந்த பிள்ளைகளை மூடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இது உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களுக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சத்ராதின் கையில் அகப்பட்டு போகாதபடி கள்ளவாடப்படாதபடி எந்தவனே நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் எந்தவனே கத்தாவே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனையும் அப்பா அந்த சகோதரியோடும் உம்முடைய திருக்கரம் கூட இருக்கட்டும். இந்த குடும்பங்களையும் இந்த அப்பா இந்த இப்ப இந்த இந்த இதை நடத்துகிற இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே அவர்களும் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் எல்லா விதத்திலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய குடும்பங்களை சத்ருவானவன் அந்த வாலிப பிள்ளைகளை எங்கே விழுத்தலாம் எங்கே எங்கே என்று சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கத்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய அக்கினி முதலாள வேலி அடைத்து எங்கு சென்றாலும் எந்த வேளையிலும் இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காதபடி எங்க எந்த தீங்கும் சத்ருவானவன் கொண்டு போகாதபடி உம்முடைய தூதர்களை அனுப்பி நீங்கள் காக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே இந்த நாளிலும் இங்க வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தகப்பனே செல்கிற இடங்களில் ஞானத்தோடு நடக்கவும் ஞானமாய் செயல்படவும் ஏன் தேவனே அந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. கத்தாவே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்ல வாழ்க்கைகளை அமைத்து கொடுங்க ஆண்டவரே. தேவனே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனி ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, மன மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. செல்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் ஒரு ஒளியுள்ள பிள்ளைகளாக செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யும்படிக்கும் வேலைகளிலும் ஒரு சமாதானம் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே அப்பா சோர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பலவீனத்தை கொட்டுக்கிற போல்லாங்கின் ஆவியை நீங்கள் முறையடித்து போடுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ராஜா. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டுங்காண்டவரே, தொட்டு பலப்படுத்துங்காண்டவரே. அப்பா அப்பா அதே போல கத்தாவே என்னுடைய மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா என் மகளோடும் கூட இருங்காண்டவரே. நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அப்பா நீங்கள் காத்து கொள்ளுங்காண்டவரே. இம்மட்டுமாக வழி நடத்தின எபினேசரே இனிமேலும் நீங்கள் எங்களை பாதுகாத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
4: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரன் நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் இசிமாவோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
7: ஆமேன் ஆமேன்
4: ஆமேன். நாங்கள் சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
8: Praise the Lord, sister.
4: Praise the Lord. இந்த வாலிபதிகளுடைய வாழ்க்கை பகுதிகள் அங்கு மிகவும் மிகவும் மோசமான நிலைமைக்கு கடந்து செல்கிறது. அங்கு சகிப்பு தன்மை இல்லாமல் குடும்பமாய் வாழ முடியாமல் விவாகரத்துகள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டும். குடும்பம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லியும் தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு இவர்கள் தங்களுடைய சரி செய்து கொள்ள கர்த்தர் அவர்களுடைய இருதயங்களையும் சிந்தையிலும் பேச வேணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: அன்பானா அப்பா பிதாவே, வேலையில இருந்த ஜெபத்தை தந்ததுக்காக ஜெபிக்க இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்காக உமக்கு சொல்லிக்கொள்றோம். உயிருள்ள தேவனே நீர் அப்பா உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அப்பா இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்பா இந்த பாலிவ ஜுவதிகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இங்கு பிறந்த பிள்ளைகளும் இளம் பிள்ளைகளும் ஆண்டவரே, குடும்பத்தை நடத்த தெரியாமலும் ஆண்டவரே உங்களுடைய அனுகிரகங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளாமையும் இந்த பிள்ளைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடுக்கிறவன் நீர் அப்பா. அப்பா உங்களுடைய அன்பு அந்த பிள்ளைகளுக்கு எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி பொறுமையாய் இருக்க வேண்டும் என்றத ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்ப பொம்பளைகளையும் அந்த குடும்ப தலைவனையும் தலைவியையும் அன்புக்குள்ள நடத்தும்படியாக ஆண்டவரே நீர் அந்த குடும்பங்களை நடத்தவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. தலைவன் ஆண்டவரே நீர் அவருக்கு தலையாய் இருக்கிறது போல மனைவியானவள் அந்த கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே அதை அவர்கள் பிள்ளையாய் எடுத்து அப்பா இப்படியாய் போட்டி போட்டி சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதுல இருந்து அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுக்க ஆவியானவரே அந்த பிள்ளைகள் அழகாக உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு தாழ்ந்து உமக்கு பயந்து கணவனும் மனைவியுமாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி ஆவியானவரே நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. எப்படி பேசணும் என்றதும் தெரியாம எப்படி கதைக்கணும் எப்படி அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்றது தெரியாமல் அறியாமல் புரியாமல் விட்டு கொடுப்பு இல்லாமல் ஆண்டவரே நடத்துகிறார்கள் ஆண்டவரே. நீர் அந்த குடும்பங்களுக்கு வாசம் செய்யறதுக்காக உமை போயிட்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அந்த வாசம் செய்யும் ஆண்டவரே. நீங்க நடுவுல இருக்கிறதுக்காக அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாய் நீங்க காவலாய் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சின்ன பிள்ளை ஜுவதிகள் பிள்ளைகள் கணவர் மாற ஆண்டவரே இல்லம் பிள்ளைகள் ஆண்டவரே அவசரப்பட்டு வயது வரும்போது முன்னமே கல்யாணம் கட்டுகிறார்கள் ஆனா அவசரமாக அப்பா விவாகரத்து செய்ய துணிஞ்சு நிற்கிறார்கள். துணிகரமான காரியங்களை செய்யாதபடி ஆண்டவரே நீர் அந்த குடும்பங்களுக்கு சாட்சியாய் நிற்கும்படி அப்பா இளம் வயது குடும்பத்துக்கு நீங்க சாட்சியாய் இருக்கிற என்று சொன்னது போல இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீங்க சாட்சியாய் இருக்கிறதுக்காக பாதுகாப்பாய் இருக்கிறதுக்காக ஆண்டு சண்டைகள் வரும்போது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து நடக்கும்படியாக விட்டு கொடுத்து ஆண்டவரே தாழ்ந்து நடக்கும்படியாக ஆண்டவரே. அப்பா பெற்றோர்கள் அந்த அனுபவங்களை அவர்கள் கேட்க தவறுகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் இதுக்குள்ள தலையிடக்கூடாது என்று சொல்லி உதறி தள்ளி அவங்களுக்கு அனுபவம் தேவையில்லை என்று சொல்லி தங்கட இஷ்டத்துல ஆண்டவரே தங்கட இச்சையில நடக்கிறார்கள் ஆண்டவரே. இஷ்டம் தங்கட விருப்பம் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த அதிகாரத்துல நடக்கிறார்கள் ஆண்டவரே. அதுல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு இங்க கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷ ஆண்டவரே ஒரு விஷ நீங்க அன்பு கூந்த அந்த குடும்பங்களை பாருங்க ஐயா. ஐயா இட்டங்குங்க ஐயா அப்பா உங்களுடைய இட்டக்கம் எங்களுக்கு வேணும் இந்த குடும்பங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. அறியாம இந்த குடும்பம் நடத்துற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே. அப்பா ஆலயத்துல வந்து கல்யாணம் செய்யறாங்க அவசர அவசரமா விவாதித்து செய்யறார்கள் அவர்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. கூட இருங்க ஒவ்வொரு கட்டி எடுப்புங்க ஆண்டவரே. அப்ப கட்டி எடுப்புங்க ஆண்டவரே அன்பு அந்த குடும்பங்களுக்கு அன்பு கொடுங்க ஐயா ஆண்டவரே. இப்படித்தான் நடக்க வேணும்னு அந்த ஞானம் ஆண்டவரே இப்படித்தான் குடும்பம் விட்டு கொடுத்து நடக்க வேணும் என்று ஆணும் பெண்ணுமாக யோசிக்க அந்த அறிவு ஆற்றல் ஞானம் உம்முடைய ஞானம் ஆண்டவரே உம்மட்டே

0: அவருடைய டெலிபோன் கட்டாகி இருக்குது. நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோட் டொனால் பிரதர் பிரைஸ்லோட் நீங்கள் வந்து எங்கள் வாலிப பிள்ளைகள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள்
1: வாலிப பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடுங்க ஐயா. உங்களோட அனுக்கிரகம் ஆண்டவரே எந்த காரியம் செய்தாலும் உம்மட்ட வந்து கேட்டு செய்யற அந்த ஞானத்தை நீங்க கொடுக்கறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா வேலையில இந்த ஜெபத்தை தந்ததுக்கு உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்.
0: நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன்
0: ஆமேன். நாங்கள் டொனால் புரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் வாலிபர்களின் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய சிந்தைகள்ல அவருடைய இருதயங்கள்ல தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுப்ப வேண்டும். நீங்கள் ஜெபத்திலே கத்தர் அவர்களோடு கூட இருந்து மற்ற வாலிபர்களை ரட்சிக்க கூடிய ஒரு இரக்கத்தையும் ஒரு தயவையும் ஒரு வல்லமையும் அவர்களுக்குள்ள உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பும் கிருபையும் பிதாவே தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைத்திருந்த தேவனே, ஒரே புதரான குமாரனை அனுப்பியப்பா, பரிசுத்த ரத்தம் சிந்தி தேவனே கட்டின சபைகளை பொறுப்படுங்களப்பா பிதா. தேவனே சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்களப்பா பிதா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க, ஒவ்வொரு விசுவாசிகளையும் பொறுப்படுங்களப்பா என் தேவனே. விசுவாசமாய் வாலிப பிள்ளைகளை தேவனே வழி நடத்த தேவனே தாய் தகப்பனுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா பிதா. ஓ உம்முடைய என்னுடைய ஜனங்கள் மீது அறிவில்லாமல் சங்காரமாறான் சொன்னீங்கள் தேவனே பிதா. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவனே சத்திய வார்த்தை போதிக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. ஞானத்தை போதிக்கிற வார்த்தை அறிவை உணர்த்துகிற வார்த்தையினாலே இந்த வாலிப பிள்ளைகளை ஊன்ற கட்டத்தக்கதாக தேவனே ஊழியக்காரர்களே பொறுப்பிடங்களையா இயேசு ராஜாவின் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே வழிநடத்துங்கப்பா. ஆவியானவரே உடைய கனியினாலே நிரப்புங்கப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஊழியக்காரரை தாய்தகப்பன் நிரப்புங்கப்பா என் தேவனே. கர்த்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டவிட்ட முயற்சி எல்லாம் வீடன் சொன்னீங்களே சார் ராஜாவே. தேவனே உம்முடைய வார்த்தையிலே குடும்பத்தை கட்ட தேவனே கணவன் மனைவி தேவனே ஒரு மனத்தின் ஆவியப்படும், ஐக்கியத்தின் ஆவியப்படும், அன்பின் ஆவியப்படும் அப்பா. வாலிப பிள்ளைகளை நடத்துறதற்கு தேவனே ஞானத்தை கொடுங்கள் அப்பா என் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா நன்றி என் தேவனே. இவருடைய பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா. உம்முடைய வாலிப பிள்ளைகளை வழிநடத்த தாய்தகப்பனுக்கு தேவனே உம்முடைய கிருபையினாலே அவளை நிரப்புங்கப்பா, உம்முடைய அன்பினாலே நிரப்புங்க, ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, தேவனே பொறுப்பிடுங்கள் அப்பா. தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா உம்முடைய வார்த்தையிலே சபைகளிலே ஊன்ற கட்ட தேவனே கிருபை செய்யுங்க. பவுல் சொல்லுகிறா, இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே நான் வந்தேன் அப்பா. தேவனே உம்முடைய தேவனே இது வாலிப பிள்ளைகள் சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளை தேவனே ஊன்ற கட்டத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையே தேவனே பிதாவே இந்த பிள்ளைகளுக்கு தேவனே போதிக்க தேவனே ஞானமுள்ள வார்த்தையை போதிக்க, அறிவை உணர்த்துள்ள வார்த்தையை போதிக்க தேவனே ஊழியக்காரருக்கு கிருபை செய்யுங்கப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே. இந்த பிள்ளைகள் புறப்பட்டு போய் மற்ற வாலிப பிள்ளைகளை ஆதாயப்படுத்தத்தக்கதாக தேவனே இந்த பிள்ளைகள் நீங்கள் அபிஷேகிங்கப்பா, அக்கினி ஜுவாலியாய் மாற்றுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ஆவி, உம்முடைய வார்த்தைகளாலே இந்த வாலிப பிள்ளைகள் நிரப்புங்கப்பா என் தேவனே. ஆத்ம ஆதாயம் செய்யத்தக்கதாக இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவனே உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா, உம்முடைய அறிவு தெளிந்த புத்தியை கொடுங்கள் ஆவியானவரே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த தேவனே பொறுப்படும் ஐயா என் தேவனே பிதாவே. வாலிப பிள்ளைகள் அப்பா சங்காரமாறங்க நீங்கள் பாக்குறீங்களப்பா பிதா. உலக காரியங்கள் மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் தவனே இவளை ஆட்கொள்ளாதபடி ஆவியானவரே நீங்கள் இவளை ஆட்கொண்டு வழிநடத்துங்கப்பா என் தேவனே. ஓ ஆவியானவரே ஆட்கொண்டு வழிநடத்துங்கப்பா என் தேவனே. விசுவாசமா சபைகளை பொறுப்படும் அப்பா பிதாவே, சபை உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. ஊழியக்காருடைய தேவனே ஊழியம் சேர பாஸ்டர்மாரை பொறுப்படும் அப்பா பிதாவே. அவருடைய பிள்ளைகளை பொறுப்படுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. அந்த குடும்பங்களிலே ஒருமனத்தின் ஆவியப்படும், ஐக்கியத்தின் ஆவியப்படும், அன்பின் ஆவியப்படும். அப்பா பிதாவே, குடும்பத்தை நடத்த தெரியாதவர் எப்படி சபையை கட்டுவான் சொன்னீங்களே ராஜா? தேவனே, குடும்பத்தை நடத்தவனே, இந்த ஊழியக்காரருக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா பிதாவே. சகோதர ஒருமித்து ஒருமித்து வாசம் என்ற அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நான் கண்டு கொண்டு சொன்ன தேவனே, ஒருமனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவிய கொடுமையா அன்பு தேவனே. கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே, தனிந்து

தேவனே, இந்த கடைசி நாட்கள்ல தேவனே பிதாவே, தேவனே இந்த வாழ்வு எப்படி அழிந்து போறதை பாக்குறீங்களே ராஜாவே, புறப்படுங்கள் ஐயா என் தேவனே, தேவனே புறப்படுங்கள் அப்பா பிதாவே, எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக, அறுப்ப மீதி வேலையாட்களோ சிற்பம் சொன்னீங்களப்பா தேவனே, உம்முடைய வேலையாட்களை அனுப்பி இந்த பால்வ பிள்ளைகளை தேவனே மீட்டுக்கொள்ள ரட்சித்துக் கொள்ளதவனே கிருபை செய்யுங்கப்பா, சத்திய வார்த்தையை தேவனே புறப்பட்டு போய் அனைவருக்கு மறவீங்கன்னு சொன்னீங்க சார் ராஜா, அறிவிக்க கிருபை செய்யுங்களப்பா, விசேஷமாய் சபையில் உள்ள பால்வ பிள்ளைகளை தேவனே பிதாவே, அவளை இனம் கண்டு தேவனே, அவளோடு பேசி அவளை ஆறுதல் படுத்த தேவனே கிருபை செய்யுங்கப்பா என் தேவனே, கிருபை செய்யுங்கப்பா பிதாவே, ஓ நன்றி ஆவியானவரே, தேவனே கிருபை செய்யுங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரே சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளப்பா பிதாவே, தனிமையிலே இருந்து ஒருவருக்கும் தேவனே தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லாதபடி தங்களுக்குள்ளே வைத்து தங்கள் உயிரை மாற்றிக் கொள்கிறத நீங்கள் பார்க்கிறீங்களே சார் ராஜா, தேவனே கிருபை செய்யுங்களப்பா, கிருபை செய்யுங்க ஆவியானவரே, சபையின் கட்டுகள் எல்லாம் தேவனே அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக, தேவனே உம்முடைய அபிஷேகம் சபையிலே இறங்குவதாக என் தேவனே பிதா, எல்லா மாம்ச கிரிகள் பெருமையின் ஆவியல் தேவனே, வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல், ஊழியக்காரர் சபையில விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், தேவனே உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா ஆவியானவரே, உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா, இந்த வாலிப பிள்ளைகள் அழிந்து போகாதபடி உம்முடைய அன்பை ஊற்றுங்க, ஞானத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே, எல்லா பிரிவினையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் சபையில விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே, ஆவியானவரே நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு இந்த காரியத்துக்காய் நீங்கள் வேண்டுதல் செய்வதற்காய் நன்றி என் தேவனே பிதாவே, உம்முடைய பிள்ளைகளப்பா பிதாவே, என் ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமானதல் தேவனே, சபவல்லே தேவனே பாக்குறீங்களே இயேசு ராஜாவே, ஊழியக்காரருடைய குடும்பங்களிலே பாக்குறீங்களே இயேசு ராஜாவே, என் தேவனே கிருபை செய்யுங்கள் ஐயா, இந்த அடிமத்தின் ஆவியல் எல்லாம் வெளியேறுவதாக, பெருமையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல் வெளியேறுவதாக, ஊழியக்காரர்களை விட்டு தேவனே கிருபை செய்யுங்கப்பா, ஆவியானவரே உம்முடைய கனியினால் ரப்பம், உம்முடைய அன்பினாலே என்றப்பம் அப்பா, ஐக்கியத்தினாலே என்றப்பம் கப்பா என் தேவனே, அப்படியாக இந்த கடைசி நாட்கள்லே தேவனே தேசமங்குள்ள சபையிலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போயிருக்காய் நன்றி அப்பா, தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா, உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தையை தள்ளி சேர ஒவ்வொரு கிரிகளையும் பொறுப்பிடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே, நீங்கள் வாசல் படியிலே நின்று தட்டுகிறீர்கள் ஐயா இயேசு ராஜாவே, இதோ நான் வாசல் படிகளை தட்டுகிறேன், என்னுடைய சத்தத்தை கேட்டால் தேவனே நான் உட்பேசிப்பேன் சொல்லி தேவனே பிதாவே, தேவனே இருதயங்களை திறவுங்கப்பா பிதாவே, சபை கலவுகளை திறவுங்க, இருதயங்களை திறவுங்க, ஊழியக்கால இருதயங்களை திறவுங்க, பாலிவ பிள்ளை இருதயங்களை திறவுங்கப்பா இயேசு ராஜா, நன்றி என் தேவனே சோஸ்தமப்பா, அப்படியாக இந்த கடைசி நாட்கள்லே தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் மூலமாக நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய போயிருக்காய் நன்றி அப்பா, கனியினால் ரப்பம், இந்த வாலிப பிள்ளைகளை வரங்களினால் என்றப்பும், ஓ தேவனே வரங்கள் வல்லும் அபிஷேகத்தான் ரப்பங்கப்பா பிதாவே, எல்லா தற்கொலை நாவியல் தேவனே பிதாவே, கொலைவரையின் நாவியல் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், திருடையும் கொல்லையும் அழிக்க மற்ற ஆவியல் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி அப்பா, அப்படியாக இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்க போவதுக்காய் நன்றி அப்பா, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா பிதா, கடைசி நாட்களிலே நோவாடே நாட்களிலே நடந்த போல் நடக்குவன் சொன்னீங்களப்பா பிதா, லோத்துடைய நாட்களிலே நடந்த போல் நடக்குவன் சொன்னீங்க தேவனே, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சுவாசமே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து ராவியானவரே, கண்டித்து உணர்த்துங்கப்பா பிதா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, இந்த வேண்டு போலே உடைய பாதத்திலே வைக்கிறேன், நன்றி பரிசுத்த இந்த ஊழியத்தில் ஆசீர்வதியுங்கப்பா தேவனே, இந்த ஊழியத்தின் மூலமாய் கடந்து போற வார்த்தைகளை ஆசீர்வதியுங்கப்பா, இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க, இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய வார்த்தையிலேயே கட்டுங்கப்பா இயேசு ராஜாவே, சாட்சியாய் நிறுத்துங்கப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசானவனை ஜெயித்தார் சொன்னீங்க தேவனே பிதாவே, அதுபோல் இவள் ஜெயிக்கிறவளா இவளை மாற்றுங்கப்பா பிதாவே, ஓ உம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் அப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு ராஜா, ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே, அக்னிமலாய் சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே,

0: അപ്പാ കളവനെ പുറപ്പെടേണ്ട പിള്ളേരെയും പുറപ്പെടും അപ്പാ പിതാവ്, പരിശുദ്ധരത്താലെ മൂടി പാതുകാത്തു കൊള്ളുങ്ങൾ അപ്പാ പിതാവ്, ഇന്ന പിള്ളേരെ പുറപ്പെടും അയ്യാ എസ് രാജാവ്, ഏറ്റ തുണയെ കൊടുങ്ങൾ അയ്യാ എസ് രാജാവ്, അക്കിനി ജോലിയായി മാറ്റങ്ങൾ അയ്യാ എൻ ദേവനെ പിതാവ്, നന്ദി രാജാവേ, നന്ദി അപ്പ, എല്ലാ വേണ്ടുകൾ വിണ്ണപ്പങ്ങൾ ജപങ്ങൾ ജാവേയും കത്രായ യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിലേ ജപം കേട്ട് നിക്കേൻ പരിശുദ്ധ പിതാവേ.
1: ஒருவரும் ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நாள் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தி இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர்க தாவே ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளேயும் பெரிய மாறுதல் மாற்றங்கள் வர கத்தாவே என்ற நாட்கள்ல அப்பா அந்த பிள்ளைகளின் வாழ்க்கைகள் ஆண்டவரே கத்தாவே, பிள்ளைகளின் வாழ்க்கையின் வழிகள் கத்தாவே சீரடிய குணமடிய கத்தாவே நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. பாதி வழியிலே ஆண்டவரே அழிக்க வைக்கிற பொல்லாத சத்துருக்கள், பாதாளத்துக்கு இழுக்கிற சத்துருக்கள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த வாலிப பிள்ளைகளை வாலிப உலகத்தை நீர் மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்ப ஆண்டவரே. இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய அந்த வாலிப பிள்ளைகளாய் கத்தாவே நீங்க மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இன்றைய நாள்ல நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. ஒவ்வொரு பெற்றாரும் வந்து ஆண்டவரை ஜெபித்தார்கள் கத்தாவே, இந்த செபத்தை கேட்டு கத்தாவே இந்த வாலிய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியங்களை கத்தாவே ஆண்டவரே நற்குணசாலிகளாய் இவர்களை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சங்கமா வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகளுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இங்கே இருக்கிற வாலிய பிள்ளைகள் எங்கள் குடும்பங்கள்ல எங்கள் ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு குடும்பங்கள் சங்கமவானத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகள் திருமண வயதை அடைந்திருக்கிற பிள்ளைகள் திருமணமாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து நாமங்கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். அந்த வாழ்க்கைகள்ல புரிந்து உணர்ந்து கத்தாவே கத்தாவே எல்லா சகிப்பு தன்மையோடும் வாழக்கூடிய ஒரு கிருபிய கொடுங்காண்டவரே, இரக்கத்தை கொடுங்காண்டவரே, தயவை கொடுங்காண்டவரே. உம்முடைய கரத்திலே எல்லாரையும் இன்றைய நாளிலே ஒப்பு கொட்டுக்கிறோம் ஆண்டவரே. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிற ஆண்டவரே அபிஷேக ஆராதனையிலும் எந்த அப்பனே நீ கூட இருந்து அந்த ஆராதனை ஆண்டவரே கத்தாவே நடத்துற சகோதர மகேந்திர மனாவை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கத்தாவே உயர்த்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவே. இன்னும் அநேகர் ஆண்டவரே அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கத்தாவே புதிதாய் ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனை செய்ய வர இருக்கிற ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொரு உள்ளங்களையும் சிந்தைகளையும் இயேசப்பா நீங்க கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஏற்ற ஞானங்களை கொடுத்து கத்தாவே நீங்க உயர்த்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் என்றைய நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வாலிப ஜுவதிகள் கத்தாவே யுத்த தேசங்கள்ல நின்று ஆண்டவரே நிக்கிற வாலிப ஜுவதிகள் கத்தாவே ரத்தம் சிந்துற வாலிப ஜுவதிகள் அப்பா எத்தனையோ ஆண்டவரே கத்தாவே இவைகளை எல்லாரையும் நீ கண்ணோக்கி பாரு. இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜுவதிகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இன்றைய நாட்கள்லே ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதல் வரட்டும் ஐயா ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவு வரட்டும் ஐயா. கத்தரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறது. உண்மை அறிந்து கத்தாவே உம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ளே உம்முடைய நீதியின் பாதையிலே நடக்கக்கூடியவர்களா என்ற எண்ணாக்கள்லே நீங்க மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். மனுஷனால் கூடாதப்பா, உங்களால் எல்லாம் கூடுமா ஆண்டவரே. அப்பா கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதி இருக்கிறதே கத்தாவே. அப்படியா ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு ஜுவதியும் ஆண்டவரே அப்பா மேல நம்பிக்கையா இருக்க நீர் உதவி செய்யும் என்ற நாளே நீர் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பொறுப்பேற்று வழி நடத்தும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன்
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனத்தை அவர்களையும் அதே வேளையிலே இணைந்து ஜபித்த அதிகால வேளையிலே காலவேளையிலே மாலை வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் அதே வேளையிலே இணைய முடியாத ஒருவரையும் கத்தர் தாமே காண்கிறார். அவரையும் கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை கால வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு ஜூமு கூட இணைவோம். அந்த வகையிலே இணையுங்கள். கத்தர் பிரதான காரியங்களை வழிநடத்துவார். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். தோடு கிழமை வீக்கெண்டிலே வாரத்தின் முதல் நாளில் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் ஊழியங்களை செய்கின்ற பொழுதும் பிள்ளைகளோடு குடும்பத்தாரோடு வீக்கெண்டில் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஜெபித்த உங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நேற்றைய நாளில் சகோதரி சுபா விலங்கு ஒரு தேவ செய்தியை கொடுத்தார். அந்த தேவ செய்தியை கிட்டத்தட்ட நான் அங்கு வேலையில் இருக்கும்போது அப்லோட் பண்ணிட்டு வீட்டை வந்து சேர்றதுக்கு முதல் 173 பேர் பார்த்துருக்கிறார்கள். அந்த செய்தியை நீங்களும் கேள்விண்டால் கேளுங்கள், அத்தோடு மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்தில் ஒப்புக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம்னு விசுவாசிக்கிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் நாளை நாளிலே திரும்பமாக காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். அருமையான உலகை நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக ஜபங்களுக்கூடாகவும் அத்தோடு பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனை காலை வழியிலே வழிநடத்தினார். கத்தரதாமே அவருடனும் கூடைந்து வழிநடத்துவாராக. கத்திர கரத்தில் எல்லோரையும் ஒப்புகித்துக் கொண்டு நாங்கள் மீதியான நிகழ்ச்சிகள் கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம்.

0: அழியாய். ஆயினும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத சில பேர் சர்வையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து எங்களுடைய கூட நடப்பார்கள். தேன் கொள்ளுறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவளுடைய நாமத்தை நான் பிரிக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவர்களுடைய தூதர்கள் முன்பாகவும் அவன்
1: உலோகமெங்கும் உள்ள
0: நாமத்தை அறிக்கை சபைகளுக்கு சொல்லுவதை காலில் அவன் கேட்க கடவான் என்றெழுது. சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவிலும் திறவுகளை உடையவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு கூட்டுகளுமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன்.
2: வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை
3: ஆராதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாம்

ஆரம்பமாகின்றது. திங்கள், புதன், வியாழன், வெள்ளி நாட்களிலும் செவ்வாய்க்கிழமை இதே நேரத்தில் வாத்தலின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியில் நடைபெறுகின்றது.

இந்த சானந்தை கொடுப்போர் ஆரம்ப ஜபம் மகேந்திரன் துதி ஆராதனை சோஸ்திர பாடலை எடுத்து வேதத்தியான பகுதியை நடத்துகிறார் சிஸ்டர் கிரேஸ் ஒன்டாரியோ. இன்று முதல் முறையாக ஸ்ரீலங்காவிலிருந்து துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் மேகலா கொண்டு வருவார். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, உங்களுக்கான ஜபம் சிஸ்டர் டோலியோ.

வார்த்தை விருத்தத்தை கொண்டு வருவதற்கும் மேலும் பதுக்கு எஸ்டர் ரூபி இந்தியா, 8 மணிக்கு சுகிருதா அராலி நோர்த் ஸ்ரீலங்கா, 8:30 பாச ஞான பிரகாசம், 9 மணிக்கு பாச ஆண்டில் தாஸ்ன, 9:30

0: ஆரம்ப ஜபத்தை எடுத்து சிஸ்டர் கிரேஸ் ஒப்பு கொடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே சங்கம வானொலியிலே நடக்கின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை சுவாமி நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சத்திலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த உலகம் எங்கும் விதைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாளந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைகள், வேத வார்த்தை கொடுக்கிற பிள்ளை அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது நாமம் மாயப்பட வேண்டும். இந்த ஒன்றான மெய் தேவனை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாழ்ந்தோடு நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆட்சி வைத்துக் கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வரையானவரை உமது பிரசன்னத்தை நிரப்பும், உமது பிள்ளைகளை நிரப்பும். வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொடுக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். சங்கமா வானொலியின் மீது ஒரு பிரசன்னம் இறங்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக வச்சிருக்கிற சார். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக, வார்த்தையில் வேறொன்று கண்ணிருக்கும் பிள்ளைகளாக ஆண்டவரே நீ மாற்றியமைக்க வேண்டுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்துவார் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள். அவர்களை நித்திய வளர்ச்சி சார்பிலும் அவர் அழைப்போம்மா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்க.
0: துதி ஆராதனை சோஸ்திர பாடல் ஏறெடுத்து தியான பகுதியை விவரமாக விரிவாக நடத்துங்கள். உங்களுக்கு 15 நிமிடங்கள் தந்துகிறேன். கத்தர் உங்களோடு கூட இருக்க வழி நடத்துங்க சிஸ்டர். ஆமென்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தப்பனே உமகளை ஒப்பிவித்து ஜபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் தேவன் ஆவியானவர், இந்த சகல சத்தியங்களுக்குள் உங்களை வழி நடத்துற தேவன் ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சமான இந்த பிரகாசமா எல்லா இடமும் ஆண்டவர், இந்த வெளிச்சம் உன் வெளிச்சம் எங்களுக்குள்ள எல்லா வெளிச்சம் தான். அந்த வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன்னொழியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் அந்த வெளிச்சத்தை தேடி இருள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இந்த உலகத்தில் உள்ள அந்த நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே.

கனமுமெல்லாம் உமக்கே தேவா உமக்கே. சோதனை என்னில் வந்த போதும் நீர் காத்தீர்.

பதினாயிரம் தூதர்கள் நடுவில் ஓய்வில்லாமல் துதிப்போம். துதிகள் நடுவே வாழ்ந்திடும் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்திடுவாரே. துதிகள் நடுவே வாழ்ந்திடும் தேவன் அற்புதமாய் நம்மை

0: துதிய தகுமே பாடி துதித்திடுவேன். நன்றி தகப்பனே, உண்மையே பாடி துதிக்க ஆண்டவரே, சியோனே ஆண்டவரே, சீக்கிரம் விழித்தெழும்பன்னு சொன்ன பிரகாரம் இந்த நாட்கள்ல சபைகள் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக தகப்பனே, ஒவ்வொருவருடைய வார்த்தைகள் இந்த நாளிலும் ஆண்டவரே துதிக்கு பார்த்துறானே. தேவாதி தேவன் கத்தாதி கத்த சர்வ வல்லவர் மகத்துவமானவர் மகிமை நிறைந்த தேவனை உயர்த்தி துதிக்க இந்த நேரத்தை தந்ததுக்காய் நன்றி செலுத்துறோம். துதியர் எடுக்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் சொல்லுங்க சார்.
1: அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறபடியினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேளையில கூடியிருக்கிற வேளையில நீர் எங்கள் மத்தியில அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதே போல் ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல மாறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவீராக. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும். இளைச்சிக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்கள் தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. யாவே உம்மை நம்புவேன்,

அவரை நம்புகிற யாவர் மேலும் எந்த குற்றமும் சுமராது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி, தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். அப்பா என்று சொல்லி அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகார ஆவியை தேவாதி தேவனங்களுக்கு கொடுத்திருக்கிறபடி நான் அவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். அப்பா என்று கூப்பிட்டு அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டா, ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நேற்று மென்றும் மென்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் என்று சொல்லி இருக்கிறீரே. அவன் இனி நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்து அவன் அறியாது மட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் தகப்பனே. நீ சர்வ வல்லம் உள்ள தேவனாய் இருக்கிறீரே. சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் அல்லவோ. நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்களும் மேச்சிரி நாடுகளும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

Hallelujah, hallelujah, hallelujah.

0: நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற தேவாதி தேவனப்பா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறீரே. ஹலேலூயா, ஹலேலூயா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லையே. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் உள்ள தேவனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்குரியது தகப்பனே. உமக்கு நன்றியையும் துதியையும் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜீவன் உள்ளவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஹாலேலூயா,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் மேகலா, முதல் தடவையாக நித்திய வசதியிலே வந்து ஆராதனை செய்தீர்கள். சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளின் சார்பிலும் உங்களை வருகிறேன் வரவேற்கிறோம். மிக அருமையான ஆராதனை செய்தீர்கள். முதல் தடவையாக வந்து கலந்து கொண்டிருக்கீர்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியர்கள் ஆசிரியப்பாராக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் துதி ஆராதனை சோஸ்திரப்பால் எடுத்தவர், தியானப்ப எடுத்தவர் ஸ்ரீலங்காவில இருந்து சிஸ்டர் மேகலா, ஸ்ரீலங்கா கல்கிசை ஸ்ரீலங்காவில இருந்து இந்த சகோதரி அதிகால வேலையிலே இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மயப்படுத்த சோதரி கத்து அவரது ஆசிரியப்பாக தியான பாதி நடத்துங்க. ஒரு ஆராதனை பாடலை பாடி தியான பாதி நடத்துங்க.
2: நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. சோக்ரம் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. சர்வத்தையும் படைத்த எங்கள் சர்வ வியாபி சர்வ லோகாதிபதி சர்வ கர்த்தர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே. சபையானது எப்பொழுதும் ஆண்டவரை விழித்துக் கொண்டிருக்கும்படியாக இந்த நாட்கள்ல ஆண்டவரே, கடைசி காலங்களில் ஆண்டவரே, நாங்கள் நிக்கிற நேரம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் விழித்தெழும்பத்தக்கதாக தகப்பனே நீர் வழி நடத்துறதுக்காக நன்றி. நான் எப்பொழுது தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் 144வது சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுப்புத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவர் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னகளை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புருவினாலும் பத்து நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவிதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்பிவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமை லோங்கி வளர்ற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்ரு உட்புகுதலும் குடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வார்த்தையில் நான் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் வந்து, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு விலக்கி காத்தருளும்னு சொல்லி. இந்த மாயான இந்த உலகத்துல இந்த நாட்கள்ல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்துக்குள்ள உள்ள ஒத்த வேஷம் தரிச்சு இந்த உலகத்துல உள்ள பொல்லாங்குக்கு தப்பி வைக்கப்படணும் என்றால், நாங்கள் தாய்மாரா இருந்து ஊழியக்காரரா இருந்து இந்த ஊழியங்களை செய்யற ஒவ்வொருத்தரும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமா ஜார் ஜாரோட இந்த சிநேகிதர்களா இருக்கிறார்களோ, ஜாரோடு அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்களோ, அப்படியான அந்த நேரங்கள்ல நாங்கள் அவைகளை கவனமா பார்த்து அவைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி இருதயத்திலே எப்பொழுதும் அதான் அந்த துன்மாக்களுடைய சங்கீதம் முதலாவதுல சொல்லப்படு, துன்மாக்களுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்கார்கள் நோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாக்கிமண்டு. அப்படியாக அந்த துன்மாக்களுடைய ஆலோசனை தேவ ஆலோசனை ஒன்றுதான். அவரே சொல்றார், இயேசு கிறிஸ்துவே எங்களில் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் பலனுமாய் அவர் இருக்கும் போது வெளியே போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொருவர் யாரோட சேருகிறார்கள், எந்த எதோட இணைக்கப்படுகிறார்கள், யாரோட திருமணமாக இருக்கிறார்கள் என்றது பொல்லாங்கன்னு. இந்த மாயையான சொற்களை கேட்டு மாயை பேசும் வாய் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் அந்த யார் யாரோட சேரினமோ, இந்த இளம் வயதுகள் வந்து தெரியாத ஒரு வயதாக இருக்கும் போது இந்த பிள்ளைகள் யாரோட சேர்ந்து வந்து வெளியே போட்டு வந்து போட்டு உள்ளுக்குள்ள நல்லது மாதிரி காண்பிக்கிறார்கள் தங்களை ரெண்டு முகமா. ஆனா நாங்கள் அதை வலிவா கவனிச்சு என்னடா எங்களால முடியாது. ஆண்டவர் சொல்ற, நான் உலகத்துல இருக்கிறவன் நினக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அந்த தேவன் சொல்ற, நாங்கள் ஜபிக்கும் போது இந்த பிள்ளைகள் தெய்வீக பாதுகாப்பு, அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பு காவல், தெய்வீக பராமரிப்புக்குள்ள எப்பொழுதும் உட்படுத்தி நாங்கள் ஜபிச்சு என்றவர் சொல்ற, இந்த வாலிபன் இதனால் தன்னை சுத்தம் பண்ணான், இதயத்துல வார்த்தைய காத்து கொள்ளுகிறான். அந்த தேவ வசனம் எப்பொழுதும் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறபடினால அவர்கள் போகிற இடமெல்லாம் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையிட்டு சேர்ற பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப எங்க இருந்து நன்மை வருகிறது என்றால், தேவன் நன்மையை எங்களுக்குள்ள தந்து விட்டார். ஏற்கனவே கல்வாரி பாடுகளுக்கூடாக எங்களுக்கு தந்த நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் எப்படி சுதந்திரிக்கிற அந்த திறவுகோல் தேவனுடைய வார்த்தை. அப்ப நாங்களும் அந்த வார்த்தை அப்ப அப்பொழுது உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர விருட்ச கன்றுகளைப் போலும் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலக்கற்களைப் போலும் இருப்பார்கள். அப்ப தேவன் அவர் சொல்றார், பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாற மனப்புத்திரன் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அதை அறிவிய கவனியாதிருப்பாரோ. அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணும் போது தேவனுடைய வார்த்தை யோசுவா புத்தகத்துல சொல்லப்படுது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை உன் கழுத்திலே பூண்டு இதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவீர்கள். அப்ப இங்க புத்தி புத்திமான நடந்து கொள்ள வேணும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை தியானித்து இந்த நாட்களில் இந்த மாயான யார் யாரோட சேருகிறார்கள், இந்த பிள்ளைகள் யாரோடு கண நேரம் இந்த நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்றதை நாங்கள் தாய்மாராயிருந்து பார்த்து கவனித்து அந்த இளம் பிராயத்திலே சிருஷ்டி கத்திர நினைண்டு இப்ப வாலிப பிள்ளைகளா வந்தால் அவைகள் கொஞ்சம் மாற்றங்களை தெரித்தாலும் நாங்கள் அந்த ஜெபத்தினால தேவன் எங்கள்கிட்ட பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்த வேணும்னு சொல்லி இந்த வார்த்தை கூடாக எனக்கு வந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு இதை அறிவிச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் உண்டே மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ் அவர்களே. இன்றைய நாளிலே துதி ஆராதனை பாடலை ஏறெடுத்து சங்கீதத்திலே அருமையான ஒரு விளக்கத்தை மிக தெளிவாக கொடுத்திருந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ,
1: ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்தினர் சிஸ்டர் கிரேஸ் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் பண்ணி அழைக்க போறோம். சிஸ்டர் ரஜினி அலங்காரம் என்று பிறகு நாங்கள் செய்தியை கடந்து சொல்வோம். முதலாவது செய்தி சிஸ்டர் சுகிருதா அராய் நோத் ஸ்ரீலங்கா கொடுக்க போறார். அதுக்கு முதல் நான் பிரைஸ் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் பண்ணி
2: பிரைஸ் லார்ட் பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ,
1: குட் பிளஸ் டு ஜெபிங்க. அதாவது கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக 220 நாடுகள் 1987 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பாடப்பாட்டு ஜெபித்து ஜெபிங்க, உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்களாமே.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். Thank you, Jesus, because you are seated on the throne, O God Almighty. In the name of Jesus, all things are possible. All things are possible to them that believe. Therefore, Lord, we can come into the throne of grace boldly. And you have given us, Lord, such privilege, Lord, to enter into the throne of grace. This very moment, Lord, even as Brother Mahendran has mentioned, Lord Jesus, 220 nations are now watching from 210 nations. Lord, nothing but your mercy and grace and power, O God, coming through your enablement of your favor upon this ministry, O God, that you have given to us, O God, right from morning, Lord Jesus. Even as Brother Leslie and Sister Rita have been waking up early hours of the morning to bring forth, Lord Jesus, to be enabling this radio program from radio for the radio gospel, the Kathangamam gospel radio, Lord, that is coming, Lord Jesus, at this very moment, coming into Nithya Valicham, Lord, and coming through, Lord, even as we are entering into to these nations, Lord, with 1,988 people listening at this one sitting, Lord. So this is nothing but your grace and mercy. And Lord, for all those that have already participated, Lord, we thank you for every one of them, Lord, for the handmaiden of the Lord that had come all the way from Sri Lanka, Lord Jesus, for such a clarity of the network to come through so beautifully, to be able to enable her to come and pray for the nation that are listening and to participate in this, Lord. This is nothing but your favor and your goodness, Lord. So we thank you, Lord, for the way you have opened doors right from Sri Lanka to come and bless the nations, Lord. So we also thank you, Lord, for Sister Grace, who had come and led in ministry, Lord, of worship and thanksgiving and sharing the word as well through the reading of the word, Lord. And so we thank you, Lord, for that ministry as well, Father. Thank you for the body ministry, Lord, that we, Lord, recognize as your work, as your spirit work, working and leading and doing the work of Calvary, coming through the people you have chosen and the handmaidens and the pastors that are coming from the nations of the world, Lord, even from the very soil of Sri Lanka, Lord, that you would give such a favor and grace and clarity to come through the network so clearly and well. Thus, it must be but your grace and love, Lord, for the nations to come and be blessed by it, Lord. So we thank you, my Master. Even as Brother Mahindran, who is hosting this, Lord. Lord Jesus, we thank you for the enablement, Lord, that you would be with him, Lord. Lead him and guide him and help him, Lord, all along, Lord Jesus, giving him the clarity and the power and the wisdom and the protection he needs, Lord, over his own very life, Lord, with your anointing resting upon him, Lord. We also pray for Sister Dolly, Lord, that for some reason she's still not here yet. But Lord, we pray, Lord, that you would be with her and take for her and be with her, Lord, with her family as well. Whatever the reason it is, Lord, we lay her at the feet of the altar, Lord, and cover her under your protection and be with her, Lord. I pray, Lord Jesus, with your precious blood laid upon, Lord, pleaded upon her very life and her call as well. So thank you, Lord, for all those men and women that you have, Lord, brought into this very channel at this very moment to bring forth the word, Lord. Word is the very way, Lord, you have chosen, Lord. The power of salvation comes through the preaching of the gospel, comes through the very word that gives them freedom and liberty and to come into the hearts and lives of people, breaking every yoke of bondage as they open up their hearts and lives, Lord. We touch, Lord, in the name of Jesus Christ, through the very power of your Holy Spirit, Lord, go into their hearts and lives, Lord, and prepare the soil of their hearts, Lord, as they open up their eyes of understanding, Father, especially those that are still, Lord Jesus, standing at the gateway and thinking which way to turn, which way to have their lives, Lord Jesus, coming into the well-being, Lord, that you have promised for them, Lord Jesus, Lord, with a way of your ways in which we can obey and see the good of the land. That is the only way they will see goodness of their lives to follow them when they, Lord, ask of you, Lord Jesus, to come and bless them and make them their Lord and their Savior, Lord, because there's nothing that can give us, Lord, all our requests to be answered when we go to idol worship or anything that is created by hands. There is no life in it. It cannot breathe. It cannot speak. But a living God who created the heavens and the earth, who can breathe, who can speak, who can hear our petitions and answer our cries and sees our tears. So we thank you, Lord, for your love and goodness and compassion. You are the God of mercy and love and compassion. You are the God who hears their prayers. You are the God who sees their tears. You are the God who answers their prayers. Even as we stand in the gap, Lord, between Sangamam to Nithya Valicham at this time, O Master, all those that have joined, Lord, on the teamwork, Lord, we thank you, Father, for every one of them who have the same heart, same spirit, Lord, to stand as one man before you. And we cry unto you, Lord God Almighty, to come into the hearts and lives of people, into these 220 nations, O God, that you would, Lord, do the work of Calvary upon their hearts and lives. Open, Lord Jesus, what you, no man can withhold. You will not withhold any good thing from the children of your care. That is your promise, Lord. And you have called it out by saying, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to enter into that rest that you have promised by calling out to the living God that can pursue into their, coming into their lives and pursue his kingdom and honor and power and might to come and deliver them. Therefore, you are the very source of that deliverance, O God. We acknowledge you as your living God. You are the way, the truth, and the life. There's no man who can come to the Father except through you. So we thank you, Lord, for doing that work upon their hearts and lives, opening their eyes of understanding. And we thank you, Lord, for the ways in which you're going to come through the blessings that has been bestowed, Lord, through the servants of the Lord. Anoint their lips, Lord, and come through them. Even as they speak your word, Lord, all those beautiful poor servants that you have prepared this evening, Lord, are going to impact the nations of the world through the anointing power of the Holy Spirit, breaking every yoke of bondage, bringing deliverance into their hearts and lives. And Lord, we will see the harvest of souls. We will see the glory of God manifested in their hearts and lives, I pray. In Jesus' name, amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajani Arangalamani, for your prayer. God bless you and your ministry. இதுவரை நேரமும் நாங்கள் துதி சோஸ்திரங்களை எடுத்தோம். சிஸ்டர் கிரேஸ் ஒன்டாரியோ கனடா, சிஸ்டர் மேகலா ஸ்ரீலங்கா, சிஸ்டர் ரஜினி அலங்கரமணி துதித்து ஆராய்த்து பாடினோம். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்துக்கு வருபவர் பாஸ்டர் அம்மா சிஸ்டர் சுகிருத்யா, அதாவது அராளினோ ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கிற அதிகால வேலையிலே அவரை
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்
1: சங்கமா வானொலி
3: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்
1: நித்திய நேரத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் அந்த பாஸ்டர் அம்மாவை வரவேற்போம். Praise the Lord, Pastor Lynn Sugurda.
4: Praise the Lord, praise the Lord.
1: Praise the Lord. இந்த மண்ணில் இருந்து உங்களுடைய குரலை கேட்கும் பொழுது மிகவும் ஆசீர்வாதம். நேற்றைய நாளை செய்தி என்ன தொட்டது அதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு 35 நிமிடங்கள் தருகிறேன் ஆறுதலாக. ஆவியானவர் உங்களுக்கு செய்தியை கொடுங்கள். இப்பொழுது சிஸ்டர் பாஸ்கரமா உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க விளையாடுத்துக்கலாமே.
4: ஆமென், ஆமென். ஒரு கணம் நாங்கள் தெய்வ பிரசன்னத்தோடு கூட இருக்கிற நாங்கள் அந்த ஒரு இடத்திலே மன்றாடி சுபத்தினை உயிரெடுத்து நாங்கள் தேவனுடைய வார்த்தை பகுதிக்குள்ளே கடந்து செல்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நேரத்திலும் உம்முடைய உன்னதமான பிரசன்னம் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்க இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையோடு நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற 220 நாடுகளுக்கு ஆண்டவரே, எந்த நபர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்டாலும் அந்த நிலையில் அந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், கேட்க போகிற ஆண்டவரே மிகுதியான ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய் இந்த நாட்களில் எங்களுக்கு தாரும். பரிசுத்தாவியானவர் நீங்க கிரியை செய்யும், அடிமையை உங்களோட கரத்துல வச்சு பாவீங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு மகிமை. அடுத்ததாக சங்கமம் வானொலி ஊடாக ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறதான இந்த குழுவினருக்கும், பிரதர் மகேந்திரம் ரியா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலும் மறுபடியும் ஒரு தடவை தேவ வசனத்தை பகிர்ந்தளிக்கும்படி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன், சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் என்கிறதான ஒரு தலைப்போடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். இதற்கு ஆதார வாக்கியமாய் 118வது சங்கீதம் 18வது வாக்கியம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் வாசிக்க கேட்கப் போகிறோம். இதன் ஆதார வாக்கியமாய் 118வது சங்கீதம் 18வது வாக்கியம், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையிலே எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ நம்பிக்கையற்ற நிலைகள், எவ்வளவோ

எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் என்னோடு கூட இருந்தார் என்றதை போன்று இந்த பகுதியில் அவர் பாடியதை நாங்கள் அவதானிக்கிறோம். நம்பிக்கை இல்லாத இடத்தில் தேவன் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். மனித வாழ்வு சாவுக்கு வழிநடத்தி கொண்டு போகிற பொழுது அந்த பாதையில் அவர் கடந்து சென்று அந்த இடங்களில் அவர் தப்புவிக்க என்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்வில் எத்தகைய துன்பத்தை அவர் சந்தித்தார் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் சுருக்கமாக நான் உங்களோடு முடிந்த அளவு பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், எங்களோட வாழ்க்கையிலே நாம் துன்பத்தை அனுபவிப்பதற்கு ரெண்டு நிலைகளை அதிகமாக நாங்கள் காண்கிறோம். ஒன்று, ஏன் எங்களுக்கு இந்த துன்பங்கள் அதிகரித்து எத்தகைய நிலைக்கங்களை கொண்டு போகிறது என்பதற்கு ரெண்டு நிலைகள் உண்டு. ஒன்று பாவ வாழ்வு, இன்னொன்று பாடுகள் நிறைந்த வாழ்வாய் இருக்கிறது. இவைகள் நிமித்தம் நாம் துன்பப்படுகிறோம். சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் எங்களை வேதனைக்கு உட்படுத்துகிறது. நாம் சிந்தனை செய்திருக்கவே மாட்டோம். அவைகள் நம்மளுக்கு படிப்பினையாக அமைந்து கொள்கிறது. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் கண்ட அனுபவங்கள், அவர் வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்கள், துரோகங்கள் அத்தனை மிகுதியாயிருக்கிறது. வேதத்தில் அநேக பக்தர்கள் இருந்தாலும் இவர் தன்னுடைய இளமை காலம், அவருடைய பிறப்பு, அவருடைய வளப்பு, அவருடைய ஆட்சி முறைமைகள் எல்லாவற்றிலும் அதிகமான ஒரு துன்பத்தை பட்ட மனிதன் என்று சொன்னால் அதில் மிகையாகாது. அவர் இந்த பகுதியை சொல்கிற பொழுது ஆண்டவரினை அதிகமாய் சண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்கிற அந்த வார்த்தையை சங்கீதம் 23வது சங்கீதத்தோடு நான் ஒப்பிட்டு சற்று சிறிய விளக்கத்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதக்காரன் தாவீது 23வது சங்கீதத்தை பாடியிருக்கிறார். இந்த 23வது சங்கீதம் அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. அநேகரால் சிறு குழந்தைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கேட்டாலே இந்த 23வது சங்கீதத்தை அவ்வளவு மனனம் செய்து கொடுத்து விடுவார்கள். அவ்வளவு மனனம் செய்யப்பட்ட ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. எல்லாராலும் கவர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சங்கீத பாடல் இந்த 23வது சங்கீதம். இப்படி அதன் மகத்துவம் ஏன் இவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கையில் அந்த சங்கீதத்தில் காணப்படுகிற ஒரு மகத்துவமான செயல், சங்கீதக்காரன் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை மெய்ப்பராக வர்ணனை செய்து எப்படி அவரை தான் அனுபவித்தேன், அந்த தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் மெய்ப்பனாய் இருந்து அவர் கிரியை செய்தார் என்பதை வர்ணித்து தன் அனுபவத்தின் ஊடாக அவர் பேசுகிறார், அவர் பாடியிருக்கிறார். அதைத்தான் சற்று நாங்களும் இந்த காலை பொழுதிலே நாங்கள் ஆராய்ந்து தேவ சமூகத்திலே இத்தகைய சங்கீதத்தின் மேன்மையை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் தெய்வத்திற்கு முதலிடம் கொடுத்து அவரை ஒரு மெய்ப்பனாக, சத்துருக்கள் நடுவில் எப்படி அவர் காப்பாற்றுகிற காவலனாய், ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணத்தை போல ஒரு பலன் நிறைந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். எங்களுக்கு பாருங்கள், சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தகைய துன்பத்தை சந்தித்தார், ஏன் அவர் இப்படி பாட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். இவருடைய பிறப்பிலேயே ஒரு பயங்கரமான சூழ்நிலை, அதுதான் அவர் சொல்லுகிறார். நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். மிகுந்த வேதனை, மிகுந்த துன்பம். இவர் அநேகரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். தாயால், தந்தையால், சகோதரங்களால் புறக்கணிக்கப்பட்டதை இந்த வேதத்தில் அநேக இடங்களில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு வாழ்ந்திருக்கிற பொழுது புகழ்ந்து பாடுவார், தாழ்ந்திருக்கிற பொழுது அவரை உயர்த்தி பாடியிருக்கிறார். இப்படியான அவர் நடந்து போன சந்தர்ப்பங்கள் பல ஆயிரக்கணக்காயிருக்கிறது. இதிலே அவர் துன்பத்தை சந்தித்த ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் துன்பத்தின் அந்த விளிம்புகளை எப்படி அவர் அனுபவித்தார் என்கிற அந்த துடிப்புகளை குறித்து வர்ணனையாக பேசப்பட்டிருக்கிறது.

0: இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில் தகப்பன், தாய், சகோதரன், மாமா, அது மட்டுமல்ல மனைவி, சொந்த பிள்ளை கூட ராஜ்யத்தை பறிப்பதற்காக அவருக்கு விரோதமாக செயல்பட்டு வஞ்சகமாய் இந்த ராஜ்யத்தை பறிப்பதற்கு முயன்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாயிருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுது ஒரு தடவை அவர் ஆண்டவரை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கோலியாத்தை தாவீது முறியடித்து விட்டார். முறியடித்தவுடன் ஜனங்கள் எல்லாரும் ஆடி பாடி கடவுளை மகிமைப்படுத்துவதோடு கூட சொல்லுகிறார்கள், தாவீது அதிகமான பேரை கொன்று விட்டார். தாவீதை புகழ்ந்து பாடின பாடல், தாவீதை உயர்த்தின அந்த தொனிகளை சவுல் ராஜா கேள்விப்பட்ட பொழுது காய்மகாரம் ஆனார் என்று சொல்லப்படுகிறது. இந்த காய்மகாரத்தின் ஆரம்பம் அவரை கொலை செய்யும் அளவிற்கு தூண்டியது. இதனால் தாவீது ராஜா என்ன செய்கிறார், இந்த சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் வனாந்தரத்தை அனுபவிக்க நேரிட்டது. இந்த வனாந்தர பாதையின் அனுபவத்தை இந்த காலை இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களோடு சற்று ஆராயலாம் என்று ஆசைப்படுகிறேன். இங்கே மிக முக்கியமான ஒரு சம்பவம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 23:26-27 வாக்கியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சிறிய ஒரு வசனத்தை மட்டும் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த பொழுது சவுலும் அவன் மனுஷரும் அவனை அவன் மனுஷர் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோசியுங்கள், தாவீது இப்பொழுது அங்கே மலைக்கு அந்த பக்கத்திலே, மலையின் அந்த பக்கத்தில் தாவீதும் தாவீதுடைய படையும், இந்த பக்கத்திலே சவுலும் அவருடைய படைகளும். சவுலுடைய ஒரே நோக்கம் தாவீதை கொன்றுவிட வேண்டும், தாவீதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் விரைந்து அவரை பிடிப்பதற்கு வளைந்து கொண்டு விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தாவீது யோசிக்கிறார். உங்களுக்கு தெரியும், 22வது சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்த்தால், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புகிறார் அவர். அது மட்டுமல்ல, அங்கே மிகுந்த வேதனை நிறைந்த உச்ச கட்டத்தில் நின்று கொண்டு, ஐயோ எனக்கு ஏன் இப்படி நேர்ந்தது, அவர் யோசித்திருப்பார், என் கதை இனி முடிந்து போக போகிறது, இந்த படையிலிருந்து நான் தப்புவதற்கு இனி எந்த வழியும் இல்லை, அவர்கள் என்னை வளைந்து கொண்டு விட்டார்களே, நான் சாகத்தான் போகிறேன், என்னுடைய முடிவு வந்து விட்டது என்று சொல்லி அவர் பயந்து துன்பத்தோடு கூட கதறின காரியங்களை நாங்கள் அவதானிக்கலாம். இப்பொழுது அப்படி சவுலும் அவருடைய படையும் வளைந்து விடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் 27வது வசனம் சொல்கிறது, அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் என்று சொல்லப்படுகிறது. தாவீதையும் அவருடைய படையையும் விடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தேவன் அங்கே ஒரு மகத்தான மாறுதலை உண்டாக்குறார் என்றுதான் நாம் கூற முடியும். அவரை பிடிக்க வகை தேடி கொலை செய்வதற்கு மிக ஆவேசமாய் வந்த சவுலின் படை வளைந்து கொண்டு பிடிக்க சமீபிக்கிற பொழுது ஒரு செய்தி வருகிறது சவுல் ராஜாவுக்கு, பெலிஸ்தர் படையெடுத்து நம் தேசத்தை பிடிக்க வந்து விட்டார்கள், உடனடியாக வாருங்கள், தாவீதோடு மினக்கிட வேண்டாம், அவரை பிடிக்க வேண்டாம், நீங்கள் வந்து விடுங்கள் என்று சொன்ன செய்தியை கேட்டதும் சவுல் திரும்பி போய்விட்டார். இப்பொழுது தாவீது இந்த இடத்தில் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார், எவ்வளவு கதறல். நாங்கள் பின்னணியை பார்க்கிற பொழுது சொல்லப்படுகிறது, தாவீதோடு இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி ஓடி விட்டார்களாம், சிதறி ஓடி விட்டார்கள். அதற்கு மேல் வசனம் 23வது அதிகாரத்தில் அங்கே நீங்கள் 22, 23, 24 வாக்கியங்களை படித்து பார்த்தால் சொல்லப்படுகிறது, அவர் மாகோன் வனாந்தரத்தில் நின்றார் என்று சொல்லப்படுகிறது. மாகோன் என்றால் நுழைவாயில் என்று சொல்லப்படுகிறது. அது ஜூதியா பாலைவனத்துக்கு போவதற்கு ஒரு நுழைவாயிலான இடமாய் இருக்கிறது. இவர் இப்பொழுது அந்த மாகோன் வனாந்தரத்தில் நிற்கிறார். அந்த நானும் வனாந்திரத்தில் நின்று அந்த பிடிபட்டு விடுவேன், நான் அழிந்து போய் விடுவேன், எனக்கு மரணம் தான் இனி வாழ்வு வேறே வழி இல்லை என்று சிந்திக்கிற பொழுது தேவன் அந்த படியை திருப்பும்படி ஒரு காரியத்தை அங்கே செய்திருக்கிறார் என்று நாம் கூறலாம். அந்த இடத்திலே சவுல் திரும்பி போய்விட்டார். இப்பொழுது தாவீதுக்கு போறதற்கு ரெண்டு காரியம்தான் உண்டு அவருக்கு முன்பதாக. ஒன்று, தாவீது போக வேண்டும் என்றால் சவுல் ராஜா போன வழியாய்த்தான் போக வேண்டும், இல்லாவிட்டால் அவர் போக வேண்டிய பாதை யூதேயா பாலைவனம். இதில் ரெண்டில் ஏதோ ஒன்றை அவர் தெரிவு செய்ய வேண்டும். ரெண்டு வழிதான் அதற்கு உண்டு. ஒன்று, அவர் திரும்பி சவுல் ராஜா போன வழியாய் போக வேண்டும், இல்லாவிட்டால் அந்த யூதேயா பாலைவனம் என்கிற அந்த பாலைவனப்புக்கு நுழைவாயிலாய் இருக்கிற மாகோனில், மாகோனுக்கு ஊடாக அவர் யூதேயாவுக்குத்தான், யூதேயா பாலைவனத்திற்குத்தான் போக வேண்டும். அவர் தெரிவு செய்தது, ராஜாவின் பாதையில் நான் இனி போக முடியாது, போனால் நானாகவே போய் சிக்கிவிட நேர்ந்திடும், அதனால் நான் யூதேயா பாலைவனம் வழியாக நான் போகிறேன் என்று சொல்லி அவர் கடந்து தனிமையாய் போகிறார். நாங்கள் யூதேயா பாலைவனம் எப்படிப்பட்டது, இந்த பாலைவனத்தை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது. யூதேயா பாலைவனம் என்றால் கொலை பாலைவனம், கொலை பாலைவனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த யூதேயா பாலைவனத்தின் அர்த்தம் கொலை பாலைவனம். ஏன் இந்த பாலைவனத்தை இப்படி சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு தெரியும், பாலைவனம் என்றாலே வறட்சி, அங்கே ஒரு நீரூற்றை காண முடியாது, அங்கே ஒரு செழிப்பு எந்த காரியமும் பார்க்க முடியாது, வெறும் வெட்டாந்தரை வெளி, ஒரு நீரூற்றுகளிலே இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் அங்கே இல்லை, அப்படி ஒரு கொடுகூரமானது இடம்தான் பாலைவனம். அதிலும் இந்த யூதேயா பாலைவனம் என்பது மிக மோசமான ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் எல்லா பாலைவனங்களை பார்க்கிலும் இந்த யூதேயா பாலைவனம், கொலை பாலைவனம் எப்படிப்பட்டது என்றால் உஷ்ணம் நிறைந்த பாலைவனம், மிகுந்த வெப்பம், பயங்கரமான வெப்பம். அவதிலே நடந்து ஒரு மனிதனால் அவருடைய சருமங்கள் அதை வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு அவருடைய சரீரங்களை மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு வெப்பம் நிறைந்த பாலைவனமாய் இருக்கிறது. இரண்டாவது, அந்த பாலைவனத்தில் காணப்படுகிற விடியம் மண் சூறாவளி. அங்கே மண் சூறாவளி புயல் ஒன்று வருமா, அந்த மண் சூறாவளி புயல் வரும் பொழுது முழு இடமும் இருளடைந்து போய்விடும். ஒரு சூரிய வெளிச்சத்தை அங்கே பார்க்க முடியாது, எல்லாம் முழுவதும் இருள் காடாகி மாறிவிடும், மிகுந்த இருளாய் எல்லாம் மாறி, எங்கே போவது, எதில் நடப்பது, எப்படி அந்த பாதையில் நகர்வது என்று தெரியாத அளவுக்கு எல்லாம் இருண்டு போய்விடும். யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரண இருள் நிறைந்த இடத்தில் நாம் எப்படி இருக்க முடியும்? அந்த இருளுக்குள் நாங்கள் இருக்கிற பொழுது எங்களோட கால்நடைகள் எங்கே போகிறது என்று அறியாமல் அங்கு மிங்கும் நாங்கள் அலைமோதி இருப்போம் அல்லவா? அதை பார்க்கிலும் ஒரு மோசமான நிலை, முழுவதும் இருண்டு போய்விட்டது, மண் சூறாவளி புயலாய் மாறி அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாலைவனத்திற்கு ஊடாக இந்த தாவீது தனிமையாய், சட்டம் தனி ஒரு மனிதனாய் அவர் போகிறார். எத்தனை வேதனையான ஒரு அனுபவம் அதுதான் அவர் சொல்லுகிறார். என்னை வெகுவாய் தண்டித்தும், நான் சாவுக்கு அங்கே சமீபித்த பொழுதும் என் தேவன் என்னை சாவுக்கு ஒப்பு கொடாமல் என்னை காப்பாற்றினார். இப்படிப்பட்ட இந்த வனாந்திர பாதையிலே மிகுந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டு, ஒரு பக்கம் உஷ்ணம், ஒரு பக்கம் மண் சூறாவளி புயல் அடித்துக் கொண்டு இருக்கிறது, ஒரு கண் பார்வை ஒன்றும் தெரியவில்லை, என் பாதை எங்கே என்று புரியவில்லை, எதில் போகிறேன், எதில் பயணிக்கிறேன் என்று ஒன்றும் விளங்கவில்லை, முழுவதும் இருண்டு போய் கிடக்குது. அந்த இருள் நிறைந்த இடத்திற்கூடாக அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். மூன்றாவது, இந்த பாலைவனத்தின் காரியம் சிறிய கற்பாறைகள் அங்கே இருக்குமா. அந்த கற்பாறைகள் இருக்கிற பொழுது இவருக்கு எங்கே எப்படி போவதென்று பாதை சரியாய் புரியாது, அதனாலே அவர் போகிற பொழுது அந்த கற்பாறைகள் அவரை கிழித்து காயப்படுத்தி கொண்டிருக்குமா. மிகுந்த சரீர உஷ்ணம், கடும் வெப்பம், அது மட்டுமல்ல மண் சூறாவளி புயல் அடித்து இருண்டு போய் கிடக்கிறது, சிறிய கற்பாறைகள் கிழித்து காயங்கள் அங்கே ஏற்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது, மிகவும் களைப்பு சரீரத்தில். ஐயோ, என் கதை முடிய போகிறது, எனக்கு சாவு சமீபித்து விட்டது, கண்கள் எல்லாம் இருளாயிருக்கிறது. ஒரு பாதையில் என் பயணத்திற்கென்று ஒரு மனிதன் எதுவுமே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் கலங்கி பாதையில் நடந்து கொண்டு இருந்தாராம். நடந்து கொண்டு போகிற பொழுது திடீரென்று தண்ணீரின் சலசலப்பு சத்தம் ஒன்று கேட்கிறது. துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டு அந்த கடினமான வேதனைகளை அவர் அனுபவித்துக் கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சலசலப்பான சிறிய ஒரு சத்தம் கேட்கிறது. அவர் யோசித்திருப்பார், ஐயோ மறுபடியும் சவுலின் படைகள் என்னை துரத்திக் கொண்டு வந்து விட்டார்களோ, திரும்பி என்னை அவர்கள் சூழ்ந்து கொள்ளப் போகிறார்களோ, நான் வசமாய் மாட்டிவிட்டேன் என்று யோசித்துக் கொண்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தண்ணீரின் பக்கமாய் அவர் கண்களை திருப்பி பார்க்கிறாராம். அன்பு பிள்ளைகளே, அந்த வனாந்திர பாதையின் முடிவிடமாகிய இடத்தை அவர் சமீபித்து விட்டார். அவருடைய கண்கள் அப்படியே களைப்பானாலும் இருளினாலும் சூழ்ந்து போயிருந்தது. இப்பொழுது ஒரு சலசலப்பு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் என்ன, அந்த சத்தத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி அவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களும் பலவிதமான துயரங்களும் வனாந்திரம் போன்ற அனுபவங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உள்ளத்திலே மிகுந்த வேதனை, வெப்பத்தை போல சுட்டரிக்கும் சூரியனின் அந்த சூடை போன்று எங்களோட வாழ்க்கையை அழிக்கத்தக்க அநேக காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களை மிகுந்த வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். மண் சூறாவளியை போன்று மிகவும் பயங்கரமான புயல்கள் எழும்பி அந்த இருண்ட சூழ்நிலைக்கு நாங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். கற்கள் கிழித்ததை போல இன்றைக்கு அநேகருடைய பழி சொற்கள், அநேகருங்கட வாழ்க்கையிலே வந்ததான கொடுத்ததான நிந்தனைகள், அந்த நிந்தனைகளின் நிமித்தம் தலை நிமிர முடியாதபடி களைத்து போன சந்தர்ப்பங்கள் எத்தனை. எனவே இன்றைக்கும் அன்றைக்கு தாவீதை போல நானும் நீங்களும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்ததை போன்று தன்னுடைய வாழ்வில் அவர் அங்கே மிகுந்த அங்கே கஷ்டங்கள் கடினமான கட்டங்களுக்குள் நடந்ததை போல நானும் நீங்களும் இந்த நாட்களிலே ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு உதாரணத்துக்குரிய ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், ஆகார். ஆகார் என்றாலே அலைந்து திரிந்தவள் என்றது அர்த்தம். அந்த ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில் அலைச்சலை தவிர அவள் கண்டது ஒன்றுமில்லை. எஜமானை நம்பினால், எஜமாட்டியை நம்பினால் அவர்கள் ரெண்டு பேரும் ஏமாற்றம் கொடுத்தது போல ஒரு பிள்ளையை கொடுத்து ஒரு திருத்தி தண்ணீரும் கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அவள் வனாந்திரத்தில் போகிறாள், வனாந்திரத்தில் நடந்து போய் தண்ணீர் எல்லாம் முடிந்து போய்விட்டது, கொண்டு போன ஆகாரம் முடிந்து விட்டது. இந்த மகள் அலைந்து திரிந்து வனாந்திரத்தின் வழியாய் போகிறாள். அலைந்து திரிந்தாள், குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அழுதாள். குழந்தையை ஒருபுறம் கிடத்தி விட்டு மறுபுறம் போய் அழுகிறாள், ஐயோ இந்த வனாந்திரம் கொடுமையாயிருக்கிறது, கடுமையாயிருக்கிறது, என் பிள்ளையை கொல்ல போகிறது என்று கதறினாள். நான் சாகிறதை பார்க்க முடியாது, என் பிள்ளை சாகிறது, இதை பார்க்கில் நான் செத்தால் நலமாயிருக்கும் என்று யோசித்திருப்பாள். அவள் அலைந்து திரிந்தாள், அழுதால், அழிவின் விளிம்பில் நின்றாள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் காண்கிற தேவனாகிய அந்த தெய்வம் வெளிப்படுகிறார். ஆகாரே என்று அன்றைக்கு அழைத்த தேவன் இப்பொழுது குழந்தையின் சத்தத்தை கேட்டார். அந்த தாயின் கண்ணீரை தேவன் பார்த்தார். தன் பிள்ளைக்காய் கண்ணீர் வடித்த அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டு எந்த தாய் எந்த பிள்ளைக்காக அழுதாளோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பகுதி. அந்த எந்த பிள்ளைக்கு இந்த தாய் தான் சாக வேணும் என்று நினைத்தாலோ, எந்த பிள்ளைக்காக இந்த தாய் அழுதாளோ, எந்த பிள்ளையை கொண்டு அவள் அலைந்து திரிந்தாளோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டார். அது ஒரு வனாந்திரமான இடம், அது மிகுந்த வேதனை நிறைந்த இடம், ஒரு துளி தண்ணீரை காண முடியாத ஒரு இடம். தேவன் அந்த பெண்ணின் சத்தத்தை கேட்டது என்பதற்கு நல்ல ஒரு ஆதாரம். அவள் எதற்காக எந்த காரியத்துக்காய் போராடினாலோ அந்த பிள்ளை பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டு ஒரு நீரூற்றை தேவன் காண்பித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை பெரியவன் ஆக்கினார், கர்த்தர் அவனோடு தெய்வம் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கண்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடித்திருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமையை நினைத்து நீங்கள் புலம்பி இருக்கலாம், உங்கள் பிள்ளைக்காக இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் இருக்கலாம். இன்றைக்கு எங்கள் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஆகாரின் கண்ணீரை கண்டவர், குழந்தையின் சத்தத்தை கேட்டு அவனை வாழ வைத்தவர், அவனுக்கு ஒரு பெரிய ஜாதியாய் மாற்ற அவனுடைய கைகளை பிடித்து நடத்தின அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அந்த அதுதான் அவள் சொல்லுகிறாள், என்னை காண்பவரை நானும் கண்டே, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி காண்கிற தேவன் என்று தேவனுக்கு பெயரிட்டால் எத்தனை மகிமையான ஒரு அனுபவம். இன்றைக்கும் நாங்கள் மறைவிடங்களிலே துக்கித்துக் கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கலாம், எங்களுடைய கண்ணீரை பார்த்து எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். அவர் வனாந்திரத்திலும் ஒரு வழியை உண்டாக்குற வல்லமை உள்ள கடவுள். அதனால் தான் ஆகாரின் கண்ணீரை பார்த்து குழந்தையின் கதறலை கேட்டு தேவன் வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அந்த நீரூற்றை உண்டாக்கி அந்த பெண்மணி அந்த நீரூற்றை பார்க்கும்படி அவள் கண்களை திறந்தார். அந்த நீரூற்றில் அவர்கள் தண்ணீரை குடித்து பிழைத்துக் கொண்டார்கள். அதே போல் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு நீரூற்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீரூற்றை காணும்படி ஆண்டவர் இந்த காலையில் அனுக்கிரகம் செய்கிறார். இதை அப்படியே சிந்தனை செய்து கொண்டு தாவீதின் பக்கமாய் மறுபடி வருவோம். தாவீது மிகுந்த வேதனையோடு அவர் அங்கே ஜூதேயா பாலைவனத்திலே இவ்வளவு மோசமான நிலைகளையும் சந்தித்துக் கொண்டு அவர் நடந்து வந்தார். சலசலப்பின் சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறார், படையா, இல்லாவிட்டால் இங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை மறுபடியும் என்னை சூழ்ந்து விட்டதா என்று பார்க்கிற பொழுது அங்கே ஒரு ஆடு அமைதியான நீர்நிலையில் தண்ணீர் குடிக்கிறதை அவர் பார்க்கிறார். அந்த ஆடு அந்த அமைதியான தண்ணீரை ஓடிக்கொண்டிருக்க அந்த தண்ணீரை அது குடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக உற்று கவனிக்கிறார். அதில் ஒரு மெய்ப்பெண் நின்று அந்த ஆட்டை வழிநடத்தி கொண்டு வந்து அந்த தண்ணீர் நீர்நிலையிலே கொண்டு வந்து விடுகிறது. அந்த நீர்நிலை தான் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று அது அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அந்த என்கேதி என்கிற அந்த நதியருகில் வந்து தாவீது சேர்ந்து விட்டார். ஜூதேயா பாலைவனத்தை கடந்து என்கேதி என்கிற அந்த நீரூற்றண்டையில் இப்பொழுது தாவீது ராஜா நின்று கொண்டிருக்கிறார். நிற்கிற பொழுதுதான் அந்த ஆட்டுக்குட்டி தண்ணீர் குடித்து அந்த அமைதியான சத்தம் அந்த மென்மையான நீரோடும் அங்கே சத்தத்தை கேட்டு அந்த கண்களை ஏறெடுக்கிற பொழுது மெய்ப்பெண்ணை பார்க்கிறார். யோசிக்கிறார், இந்த ஆட்டை நடத்தி வந்த ஒரு மெய்ப்பெண் நல்ல நிலையை கொண்டு வந்து சேர்த்த அந்த மெய்ப்பெனை பார்க்கிறார். அது அழகாய் தண்ணி குடித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். கண்கள் தெளிந்து அவ்வளவு துக்கத்தையும் மறந்து அவர் யோசிக்கிறார், இவ்வளவு கடினமான வனாந்தரத்தில் நான் நடந்து வந்திருக்கிறேனே, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றின ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஆடு மேய்த்த அனுபவம் நன்றாய் இருக்கிறது. ஆடுகளை பற்றி தெரியும், மெய்ப்பெனை பற்றி நன்றாய் தெரியும். இந்த ஆடு பாருங்க, ஆட்டுக்குட்டியில எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கிறது, தேக்க நீர்கள், அதிலே அது ஒரு நாளும் தண்ணீர் குடியாது தேக்க நீரிலே. அது மட்டுமல்ல, வேகமாய் பாய்ந்து தெறிக்கிற அந்த தண்ணீர்களையும் அது குடியாது. ஆட்டுக்குட்டியில் ஒரு சிறப்பான பழக்கம், அமைதியான நீர்நிலைகளில் தான் அந்த தண்ணீரை குடிக்கும். அப்படித்தான் அது குடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக அந்த மெய்ப்பெனை அவர் பார்க்கிறார். தாவீது தன் கண்களை சற்று விரிவாய் திறந்து அவர் அப்படியே பார்த்து அந்த தண்ணீரை அள்ளி முகத்தில் கழுவிக்கொண்டு அந்த மெய்ப்பெனை பார்க்கிற பொழுதுதான் அவருடைய உள்ளத்தில் தோன்றுகிறது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சியடியேன். என்னை நடத்தி கொண்டு வந்தது என் மேய்ப்பர், என்னை வழிநடத்தினது என்னுடைய மேய்ப்பர், என்னை வழிநடத்தினது என் கடவுள். அந்த யெகோவா தேவன் என்னை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் தான் என்னை மேய்ப்பதை போன்று இந்த பாலைவனம் என்னை கொன்று அழித்து விடாதபடி, என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி, என் கேதி என்கிற அந்த அழகிய நீர்நிலைகளிலே அந்த பசுமையான புல்வெளியை காணும்படி கொண்டு வந்து என்னை விட்ட என் மேய்ப்பர் என்று சொல்லி கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அழகிய பாடலை தேவனுக்கு ஏறெடுக்கிறார். சற்று இந்த என்கேதியை குறித்து நான் அதிலே காணப்பட்ட சிறப்பான ஐந்து விடயங்களை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கட்டும். அதில் முதலாவது, இந்த என்கேதி நதி, இந்த நீரோட்டம், இந்த நீரூற்றிலே எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று நீங்கள் பாருங்கள். என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளை ஸ்தலம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதிலே முதலாவது, அது பசுமை நிறைந்த இடம். எங்கே அதிகமான தண்ணீர் நீர்நிலைகள் இருக்கிறதோ அதை சூழ ஒரு பசுமையான புல்வெளிகள் இருக்கும். அழகான அங்கே அந்த நீர்நிலைகளின் நிமித்தம் அழகிய மரங்கள் செடிகள் அழகாய் அங்கே வளர்ந்து அவைகள் எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கும் ஒரு அழகிய அருமையான பசுமையான இடம்தானாம் என்கேதி. இரண்டாவது, இது மிக பெரிய ஒரு நீரூற்று, இந்த மிகுந்த ஒரு பெரிய நீரூற்றாய் இது காணப்படுகிறது. இந்த நீரூற்றாய், அந்த மிகுந்த பெரிய நீரூற்றாய் அது காணப்படுவதனால் அநேக மேய்ப்பர்கள் வந்து அந்த தங்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அங்கேதானாம் அமைதியான அந்த நீர்நிலையிலே தண்ணீர் குடிப்பதற்கு வழிநடத்தி கொண்டு வருவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நீரூற்றாய் காணப்படுகிறது. மூன்றாவது, அங்கே அந்த நீரூற்றிலே சூழ இருக்கிற விடயத்தில் மிக முக்கியமானது, அங்கே ராஜாக்கள் உண்ணத்தக்க சுவை மிகுந்த பேரிச்ச மரங்கள் உண்டாம். அங்கே என்ன காணப்படுகிறது, ராஜாக்கள் உண்ணத்தக்க பேரிச்ச மரங்கள் காணப்படும். அவ்வளவு சுவையா இருக்குமாம் அந்த அந்த பகுதியில இருக்கிறதான பேரிச்சம் பழங்களின் சுவை மிகுதியா இருக்கும். அந்த சிறப்பான நிலமான சுவை நிறைந்த பழங்களைத்தான் ராஜ போஜனத்திலே வைக்கப்படுமாம். என்கேதியில் உள்ள அந்த பேரிச்சம் பழங்களைத்தான் ராஜாக்கள் உண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது, பேரிச்ச மரங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதை போல அடுத்தது அந்த இடத்தில் திராட்சை தோட்டங்கள் உள்ளது. அழகிய திராட்சை தோட்டங்கள் அங்கே பறந்து கிடக்குமா, அதிகமான அழகிய தோட்டமாய் இந்த திராட்சை தோட்டமும் அந்த இடங்களை சூழ காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவது, அங்கே ஒலிவத்தோப்புள்ள இடம், ஒலிவத்தோப்புள்ள இடம், ஒலிவத்தோப்புக்கள் அதிகமாய் பறந்து கிடக்கும். ஒலிவ எண்ணெய்களை எடுப்பதற்கு அங்கே வந்து அநேகர் அதை பறித்து கொண்டு காரியங்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு பசுமையான பேரிச்சம் மரங்கள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவத்தோப்புக்கள் நிறைந்த இடம்தான் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. இந்த என்கேதியை பார்த்து இவைகளை ரசித்து இவைகள் நடுவில் நின்று கொண்டு அந்த மேய்ப்பன் ஆட்டுக்குட்டியை நடத்துவது, அந்த ஆட்டுக்குட்டிகள் அழகாய் தண்ணீர் கொடுப்பது, அது பசுமையான இடத்தில் செழிப்பான இடத்தில் நின்று மகிழ்வதை அந்த கடினமான வழிகளுக்கூடாய் கண்ட தாவீது என்கிற பக்தன் தான் பாடுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அபிஷேக தைலத்துக்கு பாவிக்கப்படுகிற அந்த ஒலிவ எண்ணெய், ஒலிவைகளை எல்லாம் வர்ணித்துத்தான் அழகிய பாடலை பாடுகிறார். எனக்கு போஷிக்கிறேன், எனக்கு அமர்ந்த தண்ணீர் தருகிறேன், என்னை பசுமையான புல்வெளியில் என்னை அங்கே அமர்த்தி என்னை அழகு பார்க்கிறேன். எனக்கு நேரிட்டு வந்த அந்த சத்துருக்களின் கொடிய பாதகங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளமாய் அவர் பாடுகிறார். இப்படியாக இந்த சங்கீத புஸ்தகம் ஒரு அழகியான வர்ணனையோடு அவருக்கு பாடுவதற்கு இந்த காரியங்கள் அவருக்கு படிப்பினையாயிருக்கிறது. எனவே நானும் நீங்களும் மறித்து அழிந்து கெட்டு போகாதபடி எங்களை அந்த மரண உபாதையில் இருந்து எடுத்து மிக செழிப்பான என்கேதி போன்ற இடத்திற்கு தெய்வம் கொண்டு போய் நடத்த இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ள ஆண்டவராய் எங்கள் நடுவில் இருக்கிறார். இதை வர்ணித்து பாடின சங்கீதக்காரன் தாவீதின் அனுபவத்தை மிக அழகாய் குறுகிய நேரத்தில் தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதை அப்படியே ஒப்பிட்டு கொண்டு வந்து யோவான் புஸ்தகத்தோடு நான் தொடர்பு படுத்த விரும்புகிறேன். யோவான் 10வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் சொல்லுக கர்த்தரோடு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே பேசப்பட்ட ஒரு வசனமா இருக்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான், நானோ அவைகள் ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று சொல்லப்படுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகள் ஜீவன் உண்டாக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். 11வது வாக்கியம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். பாருங்க, அன்றைக்கு ஒரு மேய்ப்பனை போல தெய்வம் எப்படியாக தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டார் என்பதை வர்ணித்து பாடினது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாராம், தன் ஆடுகளுக்காய் அவர் ஜீவனை கொடுக்கிறாராம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். அவன் திருடன் என்ன செய்கிறான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நம்முடைய தெய்வமாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படும் அது முழுமை அடையவும் அவர் வந்தார் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பன், தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை எங்களை சுமப்பேன். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன், எங்களுடைய நல்ல ஆயனாய் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அவரை விசுவசித்து அவரை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். தாவீது ராஜா சொல்றார், அங்கே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் புண்ணுள்ள இடங்களில் என்னை மீய்த்து கொண்டு போவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார், சத்துருக்கள் நடுவில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எனக்கு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி பாடினது போல இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் நல்ல மேய்ப்பனாய் வெளிப்பட்டு ஜீவனை கொடுத்து அது மட்டுமல்ல அதை பரிபூரணப்படுத்தவும் அதை முழுமை அடையவும் நித்தியத்துக்கு நேராக நடத்தவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அதனாலேதான் அவர் கல்வரி சிலுவையிலே முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற நல்ல ஆண்டவராய் எங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் அவரை விசுவாசிப்போம். அவரை விசுவாசித்தவர்கள் நாங்கள் பலப்படுவோம். எங்களுடைய துன்பத்தில், எங்களுடைய கடினமான சூழ்நிலைகள், கஷ்டமான நேரங்கள், ஐயோ நான் மரித்து விடுவேன் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த இடத்தில் தேவன் எங்கள் பக்கமாய் கடந்து வந்து எங்களுக்கு ஒரு முடிவிடத்தை வைத்து, அந்த பாலைவனம் யூதியா பாலைவனத்துக்கு ஒரு முடிவிடமாய் எங்கேதி இருந்தது போல எங்களோட வாழ்க்கையின் துன்பத்திற்கும் துயரத்துக்கும் மரண ஆபத்திற்கும் மரண கண்ணிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்கேதி போன்ற சூழ்நிலையை கொடுப்பது மட்டுமல்ல, எனக்காக இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வரி சிலுவையில் மரித்து அந்த மீட்பை பெற்றுக் கொடுத்தார். அவர் இப்பொழுது சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்தார், சிலுவையில் அந்த அன்பை காண்பித்தார். அந்த அன்பை நம்புபவர்களை தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளில் நடத்தி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை, உயிர் மீழ்ச்சியை கொடுத்து வழிநடத்த அவர் வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நம் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை வெறுக்காதவர். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக அனுபவங்கள் உண்டு. நான் படிப்பதற்கு, என்னுடைய பட்டங்களை பெறுவதற்கு என் தாய்ப்பட்ட வனாந்தரம் போன்ற அனுபவம், நான் வனாந்தர வழிகளில் நடந்த அனுபவங்கள் எனக்கு அநேகம் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் என் வாழ்க்கையில் எத்தனை பாலைவனங்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனை பாலைவனம் போன்ற அனுபவங்களில் என் தேவன் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் தப்புவித்திருக்கிறார் என்ற அந்த சந்தர்ப்பங்களை சாட்சியாய் ஏற்ற ஒரு வேளை வருகிற பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். என் தாயார் என்னை படிப்பிப்பதற்காக அநேக காரியங்களை இழந்தார்கள். தகப்பனை இழந்த நான் என் தாயின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்டேன். என் தாய் என்னை வேதாகம கல்லூரிகளை முடிப்பதற்கும் என் தாய்ப்பட்ட கஷ்டங்கள் இன்றைக்கும் என் கண் முன்னே இருக்கிறது. எனவே தாயின் அன்பையும் தந்தையின் அன்பையும் நாங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம். எங்களுக்காக ஒரு நல்ல தகப்பனாய், நல்ல மேய்ப்பனாய், நமக்கு ஒரு உதவி செய்கிற உதவியாளரை போன்று மகிமையாய் எங்களை ரட்சித்து நடத்துகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவரை நம்புவோம், அவர் பக்கமாய் சார்ந்து கொள்ளுவோம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இருக்கும் நிலைகளில் கண்களை மூடுங்கள். உங்களுக்காக ஒரு கணம் நான் மன்றாடி தெய்வத்திடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நாளிலும் நாம் கேட்ட இந்த சத்தியங்கள் ஆண்டவரே, உடைந்து போனவர்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், ஆதரவில்லாமல் மிகவும் துன்பத்தோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு பதிலாய் இருக்கட்டும். சுவாமி தாவீது ராஜா ஆண்டவரே, அன்றைக்கு ஒரு யூதேயா கொலை பாலவனத்திலே பட்ட அவ்வளவு துன்பங்களை கடந்து ஒரு என்கேதியை நீர் வைத்தீரப்பா. அந்த என்கேதியின் சுகத்தை அவர் அனுபவித்தது போல, ஆகார் என்கிற பெண்மணி வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து அல்லது அழிவை சந்தித்து விட்டேன் என்று அவள் சிந்தனை செய்த பொழுது, காண்கிற தேவனாய் என்னை காண்கிறவரை நானும் கண்டே என்று சொல்லி அவள் பேரிட்டது போல, ஆண்டவரே அந்த காண்கிற தேவனாகிய நீர் இந்த நல்ல நாளிலும் உன் பிள்ளைகள் இருக்கிற நிலைகளை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். நல்ல நீரூற்றுக்கள் அவர்கள் கண் முன்பதாக வருவதாக, என் கேதியை போன்ற காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுவதாக. தேவனே நீர் அற்புதம் செய், மக்களை ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சங்கமம், ஆண்டவரே வானொலி ஊடாக தேவ செய்திகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு நபரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த குழுவினரை கூட நான் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். சகலமும் தேவ ஆசீர்வாதத்தின் நிரப்பப்பட்டு தேவ நாம மகிமைக்கு ஏதுவா எடுத்து பாவிக்கப்பட்டுக்கும். நீர் எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்து பொறுப்படுத்தி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தன்மையோடு செபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர்
1: நன்றி பாஸ்டர். ஒரு அருமையான ஒரு ஆழமான சத்தியத்தை மிக தெளிவாக தெரியப்படுத்தீர்கள். அநேக காரியங்களை உங்களுடைய செய்தி மூலம் கண்டுகொண்டோம். யூதா பாலவனம் ஆகார் பாலவனத்தை மிகவும் தெளிவாக வியத்து, யூதா பாலவன் உஷ்ணம் மண் சூறாவளி கண் தெரியான்னு சொல்லி கடைசியிலே யூதா ஆகாரை ஒப்பிட்டு, யூதா பாலவனத்தையும் ஆகாரின் பாலவனத்தை ஒப்பிட்டு வேதாம ரீதியிலே அருமையான விளக்கத்தை கொடுத்துட்டு, என்கேதி நீரூற்று ஆட்டுக்குட்டியான ஸ்தலம் அதை பற்றி மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள். பசுமையான இடம், மிகப்பெரிய நீரூற்று, சுவை மிகுந்த பெருச்சம்பளம், ராஜாக்கள் உண்பார்கள், திராட்சை தோட்டங்கள், ஒளிவத்தோப்புகள், இவைகளை மிகவும் சொல்லி கடைசியாக யோவான் 10:10 கொண்டு வந்து சொல்லி 10:11 நானே நல்ல மேய்ப்பேன் முடிச்சு விட்டீங்க. அதாவது சங்கீதம் 23 சங்கீதத்தை ஆரம்பத்தில் எடுத்து எல்லா விளக்கத்தை நீங்க கொடுத்து விட்டு முடிவிலே யோவான் 10:11 முடிச்சிருக்கிறது. மிக மிக மிக மிக ஆச்சரியமா இருந்தது. இப்படி செய்தி ஆன்மா சத்தியத்தை இன்று கற்றுக்கொண்டேன், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் இந்த கையிட்டு செய்யும் காரியங்கள் சபக்காரங்கான தேவன் ஆசிரிப்பாக. அதிகாலை வேலையிலே 5 நீங்கள் எழுந்து இந்த வார்த்தையை கொடுத்தீர்கள், அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் கட்டளிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய வானொலி நிகழ்ச்சிகள் யாவையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். சந்தி ரஜனி.
2: ஹலோ பிரதர் மகேந்திரன், நன்றாக இருந்தது, நன்றான வார்த்தை. ஐ வாஸ் ஆல்சோ ரியலி ரியலி பிளஸ்ட் வித் அ லிவிங் வேர்ட் தட் கேம் ஃப்ரம் ஆல் த வே ஃப்ரம் வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா. மை ஹார்ட் இஸ் ரியலி ரிஜாய்சிங் ஓவர் இட் தட் யூ குட் பிரிங் சச் வண்டர்ஃபுல் வேர்ட் ஃப்ரம் வெரி லேண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா கமிங் இன் டு த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் டு பிளஸ் த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஐ டோன் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங் தட் பிரதர் மகேந்திரன் ஹேஸ் ஆல் சோ பியூட்டிஃபுல்லி கேம் அண்ட் கேவ் ஹிஸ் ஃபீட்பேக். That was a wonderful word, Pastor, and the Lord has blessed you with such a wonderful ministry in Sri Lanka, and he will continue to bless, enlarge your borders with you and your husband doing such a wonderful work in Sri Lanka, in the northern part of Sri Lanka where I am also from. So God bless you. Thank you, Pastor. God bless you.
1: இந்த சாட்சி சொர்த்தவர் கனடா வன்கூவரில் இருந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. அருமையான சாட்சி. இதுவரை நேரமும் இந்த வார்த்தையை கொடுத்த பாச சுகிருத அராஜிதோ ஸ்ரீலங்கா, அருமையான ஒரு வார்த்தை. இது மறு ஒழுங்குப்படி போகும்பொழுது அன்னைகள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கத்தர் இந்த மகளை அபரிவிதமாக ஆசிரிப்பார. அது மட்டுமல்ல, சிஸ்டர் அருந்ததி கூட அவருடைய செய்தியை கேட்க அவரோடு வந்திருக்கார். சிஸ்டர் அருந்ததிக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஆமாம். தொடர்ந்து நாங்கள் இந்தியாவில் இருந்து ஒரு செய்தியை கேட்க போறோம். இந்தியாவில இருந்து ஒரு செய்தி, சிஸ்டர் ரூபி ஒரு செய்தியை கொடுத்துருக்க, அந்த செய்தியை கேட்க போமா? இதோ அந்த
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
4: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி என்னவென்றால், கர்த்தருடைய திட்டங்கள் நன்மையான திட்டங்கள். பாருங்க, நம்மை குறித்து, அதாவது உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் உயர்ந்த திட்டங்களாகவே இருக்கிறது. பாருங்க, எல்லா மனுஷரும், ஒவ்வொரு மனுஷரும் பாருங்க, பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வேலையை குறித்தோ, அல்லது வீடு கட்டுவதை குறித்தோ ஆளுக்கு ஒரு திட்டத்தை போடுகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, எல்லாத்தையும் எல்லாரும் பாருங்க ஒரு திட்டத்தை போடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம், ஆனால் மனுஷருடைய திட்டத்தை பார்க்கிலும் நம்மை உண்டாக்கின தேவனுடைய திட்டம் பாருங்க, அது அளவிடப்பட முடியாத நன்மைக்கு ஏதுவான திட்டங்களா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து 29:11 நாம் வாசிப்போம். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இங்கே எரேமியா சொல்கிறார், கர்த்தர் பாருங்க நம் ஒவ்வொருத்தரையும் குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிற அவருடைய எண்ணங்களில் இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு மொழிபெயர்ப்பை இவ்வாறாக சொல்லுகிறது, அவைகள் நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே. கர்த்தருடைய நினைவுகள்ல எண்ணங்களின் ஓரத்தில் கூட இங்க எழுத, இங்க எரேமியா சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, தீமையான எண்ணங்கள் அல்ல. அவர் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார் பாருங்க, அவர் என்னை குறித்து என்னெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார், நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே, உயர்ந்த திட்டங்களே. பாருங்க, வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய நோக்கங்கள் பாருங்க, நம்மளுடைய நோக்கங்கள் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளேயே அடங்கிவிடும். மனுஷருடைய திட்டங்கள் எல்லாம் பாருங்க ஒரு அளவுகோல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மனுஷருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளா இராது. ஆனால் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க நன்மையான திட்டங்கள். அநேகர் போல நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
4: அவர் நினைவுல, எண்ணத்தின் ஓரத்தில் கூட தீமையான எண்ணங்கள் இல்லை. ஏனென்றால் அவர் தீமையை பாராத சுத்தக்கண்ணரா இருக்கிறார். அவருக்கு தீமைனா என்னன்னே தெரியாது பாருங்க. குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 55 அதிகாரம் வசனங்கள் 7-13 வசனம் வரை நாம் ஒரு 2 வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55 வசனங்கள் 7-13 வரை இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை மட்டும் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தார்க்கிறார். அருமையானவர்களே, துன்மார்க்கன் பாருங்க, அக்கிரமக்காரன், பாவிகள், கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள், கர்த்தர் பாருங்க மனதுருகிறது மாத்திரமல்ல மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவரா இருக்கிறார். 8 வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அருமையானவர்களே, இதுக்கு மேல பாருங்க தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு புஸ்தகமே தேவையில்லை. பாருங்க, வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா பாருங்க சிந்தனைகளும் நோக்கங்களும், நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் போட்டு வைத்திருக்கிற அநேக திட்டங்களை பார்க்கலாம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உயர்ந்த ரகமான திட்டங்களை உங்களை குறித்து தேவன் போட்டு வைத்திருக்கிறார். அப்ப இந்த திட்டத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, இந்த திட்டங்களை எல்லாம் நாம் எப்படி பாருங்க கர்த்தருடைய திட்டத்தின்படி நாம் எப்படி வாழ்வது, அவருடைய திட்டத்திற்குள்ளாக நாம் எப்படி பாருங்க அனுபவிப்பது. அருமையானவர்களே, அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் பாருங்க இந்த செய்திகள் நற்செய்தி மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அவருடைய திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய திட்டங்களாக மாறுகிறது. இதற்கு வேதத்திலிருந்து ஆதாரமாக பாருங்கள், யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாமம் 37 வசனங்கள் 7. இந்த யோசேப்பை குறித்து உங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். யாக்கோபு பாருங்க அவருடைய அந்த மகன்கள் எல்லா பிள்ளைகளை பார்க்கலாம் யோசேப்பின் மேலே மிகவும் அன்பு கூர்ந்து பாருங்க ரொம்ப நேசிச்சு அவருக்கு பல வர்ண அங்கி எல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க ரொம்ப செல்ல பிள்ளை. நம்முடைய பாசையிலே சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப செல்லமா வளர்கிறார் யோசேப்பு. யோசேப்புக்கு பாருங்க ஒரு பெரிய திட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கர்த்தர் அங்கே கொடுக்கிறாரு. 7 வசனத்துல வந்து பாருங்க அதுல போடப்பட்டிருக்கும், நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் சுற்றி வணங்கி நின்றது என்றார். ஆனா அந்த யோசேப்பு வந்து சொப்பனம் கண்டுகிட்டே இருக்காரு. அந்த சொப்பனத்தை யார் தருகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க அந்த சொப்பனத்தை, அந்த தரிசனத்தின் மூலமா அவர்களுக்கு அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய உயர்ந்த திட்டத்தை உன்னை குறித்து போட்டு வைத்திருக்கிறேன் யோசேப்பே என்று அவருக்கு வெளிப்படுத்தும் போது இந்த யோசேப்பு பாருங்க தம் அண்ணன்மார்கள்ட்ட, தாய் தகப்பன்மார்கிட்ட எல்லாத்துக்கையும் சொல்றாரு. சொல்லும் போது பாருங்க அங்கே பகை உண்டாகிறது. கர்த்தருடைய திட்டம் பாருங்க யோசேப்பை குறித்து உயர்ந்த ரகமான திட்டமா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 9 சொல்வாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னைய வணங்கிட்டு இருக்குது. பாருங்க அப்பாக்கே ரொம்ப கோபம் வந்துருது, என்ன நானும் உன்னைய வணங்குறேன். அருமையானவர்களே, இங்க திட்டம் மனுஷருடைய திட்டம் அல்ல, இது யாக்கோபின் திட்டம் அல்ல. பாருங்க அவர் ரொம்ப செல்லமா வளர்த்தனால யோசேப்பை குறித்து யாக்கோபு ஏதோ பெரிய அளவுல திட்டம் போட்டு வைக்கல. ஆனா தேவாதி தேவனுடைய திட்டம் உயர்ந்த ரகமான திட்டமா இருந்தபடினாலே பாருங்க அவருடைய சகோதரர்கள்லாம் அவரை வந்து யோசேப்பை பகைக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துல பாருங்க 37:24 வசனத்துல போடப்பட்டிருக்கோம், ஆதியாகமும் 37:24 யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. எவ்வளவு ஒரு வெறுப்பு கசப்பு இருந்தா சொந்த சகோதரன் தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்கிருந்து வர்றாங்க அந்த வீதியாலைய கடந்து போறத பார்த்தோன்னே அந்த இஸ்மவேல
1: ப்ளீஸ்
4: அருமையானவர்களே, நோக்கம் என்ன, யோசேப்பு தரிசனம் அவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறும், குழியில போட்டா ஒரு வழியா 20 வெள்ளிக்காசு கிடைச்சதை இவனை வித்தே போட்டா யோசேப்பு இதோட க்ளோஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாருங்க எல்லாரும் வந்து மனுஷர்கள் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது, தீமைக்கு ஏதுவான எண்ணங்களாகவே இருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாம் சொந்த பந்த எல்லாருமே பாருங்க நீங்க நல்லா இருக்கணும், மேல ஒரு படி உயர்ந்து வரணும், நல்ல அந்தஸ்தல இருக்க வேண்டும் என்று யாரும் உங்களை குறித்து நன்மையான திட்டங்கள் பகைத்து அவனுடைய பாருங்க ஒரு இரக்கமே இல்லாம 20 வெள்ளிக்காசுக்கு முன்ன பின்ன தெரியாத இஸ்மவேல வித்து போட்டாங்க. அதோட யோசப்பின் சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் நேற்றம் என்றும் என்றும் மாறாததாகவே இருக்கிறது. பாருங்க, யோசேப்பை உயர்த்துகிறதற்காகவே அங்க பார்வோன்ட ஒரு சொப்பனத்தை வர வச்சு கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கோம் யா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41. ஆதியாகமம் 41:41. அருமையானவர்களே, இங்க போடப்படுற அந்த தரிசனத்தை, அந்த கனவு, அந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு விளக்கி காண்பிக்கிற ஒரு ஆள் கூட இல்ல. அந்த ஜெயில இருக்காரு, எல்லாம் கடந்து வர்றாரு. இதெல்லாம் கடந்து அந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நான் நேரம் இல்லாத காரணத்தினாலே சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 இங்க போடப்பட்டிருக்கோம். இந்த யோசேப்பை என்னெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சகோதரர்கள் செய்த மத்தியிலே இங்க என்ன ஆகிறார் பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற்சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் பாருங்க அதிகாரியாக்கினான். அருமையானவர்களே, சகோதரர்கள் நினைச்சாங்க, அப்பா நினைச்சாரு, அவ்வளவுதான், யோசேப்பை இறந்தே போயிட்டான், குழியில போட்டாங்க, யோசேப்பன் ஒருத்தனை நான் பெத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு தீமையாக எண்ணினார்கள். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:9 கர்த்தர் பாருங்க இஸ்மவேலர்கிட்ட அந்த வித்து போட்டப்பையும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் பாருங்க அந்த ஜெயில அவர் யோசேப்பை கிடைப்பாரு. அந்த போத்திபாருடைய மனைவி தகாத ஒரு கேஸ்ல பாருங்க அந்த சிறைச்சாலையில இருக்கும் போது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அருமையானவர்களே, ஒரு மனுஷனை குறித்த கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் கர்த்தர் பாருங்க யோசேப்பை ஜெயிலுக்குள்ள இருந்தாருன்னா கர்த்தர் அங்க ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்பாரு. பாருங்க அருமையானவர்களே, அங்கே கர்த்தருடைய திட்டம் எவ்வளவு உயர்ந்தவைகளா இருக்கிறது. அப்படியே குழியில போட்டு இஸ்மவேலட்ட வித்து போட்டு இவன் சிறைச்சாலை போனே அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லங்க. கர்த்தருடைய திட்டம் எப்போதும் மாறாதவைகளா இருக்கிறது. அது பாருங்க நிறைவேறியே ஆகும். தீமையாக பாருங்க மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எண்ணுகிற எண்ணங்களை பார்க்கிலும் உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எப்போதும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. நன்மையான திட்டங்களாக இருக்கிறதுனால் மாத்திரமல்ல, அதை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் செய்து முடிக்கும் அளவும் அந்த திட்டங்களை நீங்கள் பாருங்க பெறும் வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுகிறதே இல்லை. அதனாலதான் அங்க யாக்கோப்பட்ட சொன்னாரு, நான் உன்னை காத்து உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 போடப்பட்டிருக்கும் பாருங்க. யோசேப்பு சொல்றாருங்க, ஒரு பெரிய பஞ்சம் எல்லாம் வருது, சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க, பஞ்சம் பிழைக்கிறதுக்காக மறுபடியும் சகோதரர்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அங்கேயும் வர்றாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த யோசேப்பு வந்து சொல்றாரு பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அருமையானவர்களே, நாம் எரேமியா தீர்க்கதரிசியில வாஸ்தவம் பாருங்க, அவருடைய திட்டங்கள் தீமைக்கு அல்ல, அவைகள் எப்போதும் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. இங்க இவங்க எல்லாம் நினைச்சாங்க பாருங்க, தீமையா நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய, தீமை செய்ய இல்ல, தீமையே செஞ்சாங்க, அதுதான் உண்மை, தீமை செய்ய நினைத்தீர்கள் அல்ல, தீமை தான் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி தீமையிலிருந்து அவருடைய திட்டங்களை நன்மையாக முடிய பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து பாருங்க, இன ஜன பந்துக்கள் பாருங்க உங்களுக்கு தீமையான திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவைகளை பார்க்கிலும் நன்மையின் கரத்தை உடையவர், நன்மையை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிற இந்த தேவாதி தேவனுடைய கரம் அருமையானவர்களே உங்களுக்கு பாருங்க நன்மையை செய்கிறதுலே அதிக அதிக அதிக நிச்சயமா இருக்கிறார். இங்க எப்படி யோசேப்புக்கு பாருங்க தீமைய செஞ்சாங்க, ஆனா கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். அதுவும் எதுக்காகவா பாருங்க, உங்களை உயிரோடே காக்கும்படிக்கு மாத்திரமல்ல, வெகு ஜனங்களை, அருமையானவர்களே அநேக ஜனங்களை போஷிக்கிற ஒரு காப்பாற்றுகிற நாட்டையே பாருங்க காக்குற ஒரு பெரிய பொறுப்பை எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக்கிட்டார். மனுஷன் போடுற திட்டத்தை பார்க்கிலும் நம் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க மகா பெரிய திட்டங்கள். அதனாலதான் ஏசாயா சொன்னாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவா உன்னை குறித்து என் நினைவுகள் உயர்ந்தவைகளா இருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ இந்த பூமியில வாழ்ந்தோம், ஒரு அம்மா அப்பாக்கு அட்ரஸ் இல்லாத ஊர் பேர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த ஜனத்தோட ஜனக்கூட்டத்தோட இருக்கோம். இல்ல, உங்களை உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து கர்த்தருடைய நினைவுகள், கர்த்தருடைய திட்டங்கள், அவருடைய பாருங்க அனாதியான தீர்மானங்கள் வானலாவிய திட்டங்களா இருக்கிறது, நன்மையான திட்டங்களா இருக்கிறது. பாருங்க, இன்னும் ஒரு வேத பகுதியை நாம் பார்ப்போம். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எஸ்ரா 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வசனம் வரை. இந்த எஸ்ரா புஸ்தகத்திலே இங்க போடப்பட்டிருக்கிற இந்த கோரேஸ் என்பவரை குறித்து பாருங்க நாம் பார்க்க போகிறோம். இந்த கோரேஸ் என்பவரை குறித்து ஒரு சில குறிப்புகள் முன்பதாக சொல்லிவிட்டால் உங்களுக்கு இன்னும் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த கோரேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த பேருக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, இழிவானவன், பாருங்க, ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவன், வாழுகிறதற்கே அருகதையற்றவன். பாருங்க, கோரேஸ் என்ற பேருக்கு அப்படிதான் ஒரு அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று நூல்கள் இப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இந்த பெர்சிய தேசத்தினுடைய ராஜா அவருடைய மறுமனையாட்டிக்கு இந்த கோரேஸ் என்கிற இந்த மகன் பிறக்கிறான், ஒரு புறஜாதியான மனுஷன். பாருங்க, அந்த காலத்துல இந்த சம்பிரதாயங்கள், இந்த ஜோசியம் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்த மாத்திரத்துல அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பையன் அவங்களோட இருந்தானா ராஜ்ய பாரத்திற்கே பெரிய அவமானம் வந்துடும், ராஜ்ய பாரமே இவனால அழிஞ்சு போயிடும், முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்யறாங்கன்னா, அவர் இந்த பெற்ற தகப்பனே இவனை எப்படியாவது கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி தாய்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கொள்ளுகிறதற்கு மனசு இல்லாம, எப்படி பெத்த பிள்ளைய கொல்ல முடியும் பாருங்க, கொள்ளுகிறதற்கு மனசு இல்லாம ஒரு மேய்ப்பர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ஆனா அந்த மேய்ப்பர்களிடம் பாருங்க இந்த கோரேஸ் வளர்ந்து கொண்டு வருகிறார். அந்த மேய்ப்பர்கள் தான் இவருக்கு பாருங்க வளர்த்து ஆளாக்கி ஒரு பெரிய மனுஷனை அவர் கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து இந்த கோரேஸ் வருகிறார். பாருங்க, இவர் கர்த்தரை அறியாத பின்னணி, பெர்சிய தேசத்தினுடைய பாருங்க அந்த சந்ததி, பெர்சிய தேச ஜாதியான் பாருங்க. இவர் பிறப்பிலேயே பாருங்க ஒரு யூதர் கிடையாது, கிறிஸ்துவை குறித்து அறியாதவர் பாருங்க. அருமையானவர்களை கொல்லும்படி தகப்பனே பாருங்க கைவிட்டுட்டாரு, அவ்வளவுதான் இந்த பிள்ளை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டாரு. எங்கேயாவது தூக்கி போட்டு கொள்ளுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அருமையானவர்களே, இந்த தகப்பனாலே கைவிடப்பட்டு, தகப்பனாலே கீழே வெறுத்து ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட அப்படிப்பட்ட அந்த கோரேசை குறித்து கர்த்தர் இங்கே ஒரு பெரிய மகா பெரிய திட்டத்தை போட்டு வைத்திருந்தார். பாருங்க, பாபிலோனியர் பாருங்க இஸ்ரவேலரை சிறைப்பிடிச்சு விட்டு போயிட்டாங்க. அந்த சிறைப்பட்ட ஜனங்களை மீட்கும்படிக்கு, இடிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு புறஜாதியான இந்த கோரேஸ் என்கிறவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நாம நினைச்சிட்டே இருக்கிறோம், கர்த்தருடைய திட்டங்கள்லாம் ஒண்ணுமே புரியாம இருக்குது, ஏதோ ஒண்ணுமே நமக்கு வந்து பாருங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. இல்லங்க, கர்த்தருடைய திட்டங்கள் எல்லாம் அருமையான திட்டங்கள் மாத்திரமல்ல, அது அதிசயமான திட்டங்கள், நம்முடைய நினைவுக்கு எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. அதை குறித்து இந்த கோரேசி குறித்து நாம் வாசிப்போம் என்றால் பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. எஸ்ரா 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. இங்க மறுபடியும் போட்டுக்காங்க பாருங்க, பெர்சியாவின் ராஜா, பெர்சிய ராஜ்யத்தின் ராஜா. பாருங்க, இவர் இஸ்ரவேலருடைய ராஜா அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா அல்ல, பெர்சிய தேசத்தினுடைய ராஜா. அங்கே போடப்பட்டிருக்கோம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரலே, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக, அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன், எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இங்க பாருங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே கோரேசை குறித்து இங்க பாருங்க எரேமியா சொல்லுகிறார். எருமையானவர்களே, ஒரு புறஜாதியான், கர்த்தரை குறித்து அறியாத ஒரு மனுஷன், இஸ்ரவேலருடைய அந்த எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை கட்டும்படிக்கு தேவன் முன்குறிச்சிட்டாராம், தெரிந்து கொண்டுட்டாராம். அதனாலதான் பாருங்க கோரேசனுடைய தந்தையும் தாயும் கைவிட்டு அவங்க அவனை கொல்லும்படி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, கோரேசனுடைய அப்பா நினைச்சிருப்பாரு, ஒரு பிள்ளை பிறந்தது, ஓகே அவனுக்கு வாழ தகுதி இல்ல, அவன் அன்றோட மறிச்சு போயிட்டான் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே உங்களை கண்டிருக்க கண்டவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்களை குறித்து அனாதியான திட்டங்களையும் தீர்மானங்களையும் போட்டு வைத்து பெற்பாடுதான் பாருங்க தாயின் கற்பத்திலிருந்தே வழிபட செய்கிறார். அப்பேற்பட்ட மகத்தான ஒரு மனுஷன் பாருங்க இந்த கோரேஸ். இங்க போடப்பட்டிருக்க கோரேஸ் வந்து பாருங்க, அவரை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே

நான் வந்து உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி நான் எடுத்துட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன், நான் மீட்டு கொண்டுட்டேன். இல்ல, பரலோகத்தின் தேவன் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தாரு. எப்படி கோரேசனுடைய உள்ள எப்படி கர்த்தரை பாருங்க பாராட்டுகிறதே, கர்த்தரை குறித்து அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது பாருங்க. அதனாலதான் அவனுடைய தாய் தந்தை எல்லாரும் தூக்கி போட்டு அவ்வளவுதான் இவனுடைய சாப்டர் முடிங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு அத்தியாயம் முடிந்து விட்டது என்று தகப்பன் எண்ணிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அங்கே புதியதொரு துவக்கத்தை உருவாக்குகிறார், புதியதொரு ஆரம்பத்தை அங்கே தொடக்கி வைக்கிறார் பாருங்க. எப்படி பார்வோன் தேசத்துல அரண்மனையில அந்த மோசைய, மோசைய மாத்திரம் இல்ல இந்த இஸ்ரவேலருக்குள்ள பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போட்ட அந்த நைல் நதியிலிருந்தே மோசைய கண்டெடுத்து பார்வோனின் குமாரத்தையே கொண்டு போய் வளர்த்து மறுபடியும் பார்வோனுக்கு விரோதமாகவே எழும்பி வர செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு பெரிய மகா பெரிய திட்டத்தை மோசேயை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருந்தார் பாருங்க. அதே போலதான் கோரேசை குறித்து, இழிவானவன் தகுதியற்றவன் வாழ்வதற்கே பாருங்க ஒரு அருகதையற்ற நிலைமையிலிருந்து தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலைமை வாழ்றதுக்கு பாருங்க. பிறந்த குழந்தை என்ன பாவம் செய்திருக்கணும் பாருங்க, பிறந்த உடனே ஒரு நிற்கதியற்ற நிலைமை அவல நிலை, அப்பேற்பட்ட நிலைமையில மனுஷனுடைய திட்டம் அல்லங்க கர்த்தருடைய திட்டம் அங்கே கோரேசின் மேல வெளிப்பட்டபடினாலே மேய்ப்பர்கள் பாருங்க அவரை அருமையா வளர்த்து எடுத்து பாருங்க கர்த்தர் அவனை கோரேசை பாருங்க அவருக்கென்று உபயோகப்படுத்துகிறார், அவருக்கென்று பயன்படுத்துகிறார். ஏசாயா இவ்வாறு கோரேசி குறித்து சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:1-4. ஏசாயாவின் புஸ்தகம் 45:1-4. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறதாவது. பாருங்க இந்த கோரேசை குறித்து இங்க 7 விதமான ஆசீர்வாதத்தை இங்க ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரா, கோரேசனுடைய வலதுகைய கர்த்தர் பிடிச்சிருக்கிறாரா. அருமையானவர்களை, எப்பேற்பட்ட மகத்தான திட்டத்தை குறித்து கோரேசி குறித்து பாருங்க கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் பாருங்க, நான் உனக்கு முன்னே போய் முன்னாடி நடந்து போறாரு கோரேசுக்கு முன்பாக, கோணலானவை செவ்வையாக்குவேன். எதெல்லாம் வந்து பாருங்க அவருக்கு விரோதமாக எழும்பி நிக்குதோ அப்பேற்பட்ட எல்லா தடைகளையும் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறாராம். உன்னை பெயர் சொல்லி அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு, அருமையானவர்களே, நான் தான் உன்னை அழைச்சேன் அப்படின்னு இந்த புறஜாதி எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு அறிந்து கொள்ளும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைக்கிறாராம். எந்த மனுஷனால வெண்கல கதவுகளை உடைச்சு பாருங்க எல்லா இருப்பு தாழ்பாடுகளை முறிக்கிறாராம். இருப்பு தாழ்பாடுகள், வெண்கல கதவுகள், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசன் மன்னித்துக் கொள்கள், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். பாருங்க, கோரேசு பிறந்ததுன்னே கடவுளை பிடிச்சு அப்படியே ஒரு இஸ்ரவேல் தேசத்தான் அல்ல, யூதர் அல்ல, அவர் அறியவே இல்லை, நீ என்னை அறியவே இல்லை, ஆனாலும் என்னுடைய நாமத்தை உனக்கு தரித்தேன். அருமையானவர்களே, எப்பேற்பட்ட மகத்தான தேவன் பாருங்க. ஒரு இஸ்ரவேலருடைய எருசலேமின் தேவாலயத்தை கட்டும்படிக்கு யூதர் அல்லாத புறஜாதியான ஒரு மனுஷனை அவருடைய தாயின் அந்த பிறப்பு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கோரேசை குறித்து ஒரு மகா பெரிய திட்டத்தை போட்டு அவருடைய தெரிந்து கொண்டு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு முன்னாடி போறாராம். அருமையானவர்களை, பெயர் சொல்லி அழைக்கிறாராம், நான் தான் உன்னை கரம் பிடிச்சிருக்கேன்னு மத்த எல்லாருக்கும் வெளிப்படுத்தும்படிக்கு உள்ள இருக்கிற புதையல் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தேவாலயத்தை கட்டும்படிக்கு வேண்டிய எல்லா பொக்கிஷங்களையும் எல்லா புதையல்களையும் அதற்கு தேவையான எல்லா சம்பத்துகளையும் தேவனே பாருங்க கோரேசுக்கு கொடுத்தார் என்று இங்க ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அவரு அவருடைய தேவனை குறிச்சு இவர் அறியவே இல்லை, ஆனாலும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இன்னைக்கு கூட நீங்க இப்பேற்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களா? கோரேசை போல கைவிடப்பட்ட நிலைமையிலே, தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே எனக்கு தகுதி இல்லை, இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை,

0: சகோதரர்கள் நினைத்த போதும் கர்த்தருடைய தீர்மானம் அவருடைய அனாதி திட்டங்கள் அவரை உயர்த்தி எகிப்து தேசம் முழுமைக்கும் பார்வோனுக்கே அதிபதி ஆக்கின அவருடைய திட்டம் பாருங்க, மனுஷ திட்டம் இல்ல. அதனாலதான் ஒண்ணு குறந்தியர் இரண்டாம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கோம் பாருங்க, ஒண்ணு குறந்தியரின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் கடைசியாக அந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். ஒன்று குறந்தியர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம்.
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தத சிஸ்டர் எஸ்தர் ரூபி இந்தியா. தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்தி பாச ஞான பிரகாசம் கொழும்பு அவர் அழைக்க போறோம், அவர் அழைப்போம். ஞான பிரகாசம் கொழும்பு எஸ்டர் ரூபி இந்தியாவில் இருந்து அருமையான செய்தியை கொடுத்திருந்தார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கத்தர் நடக்கின்ற சபைகள் அனைத்தையும் தேவன் அப்படி விதமாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் பாச ஞான பிரகாசம் பிரசுவர் பாச பிரசுவர் பாச Praise Lord.
2: Recording stopped.
1: Praise Lord, Pastor.
3: Message to Kava.
1: Hama. Mula tongka kro. Mula message army ke Pastor. Mula opu kudukren. Nye kaya warte kudungo.
3: Sorry. Prasidiyya. Jiva todu aram. Ipon anbin parlogata apani. Swami inda naatkal ilam yerkayin seyerkayin ulogo yinak virodama kaikinda kwadilo kule.
2: Recording in progress.
3: நேரம் நெஞ்சத்தோடு எங்களை கலந்து கொள்ள நீர் கொடுத்த பாக்கியத்திற்காகவும் கோடான கோடி தோசுடன் நமஸ்கார பலிகளை உங்களுக்கு கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த மூத்த வயது உள்ள மனிதரன் ஐயாவை இந்த காரியத்தை செய்வதற்காக தட்டி எழுப்பி எங்களை அழைத்து அவர்களோடு இணைத்து கொண்டதற்காக அவரையும் மாணவர் முடியும் வரை சுவாமி உமது பிரசன்னத்தில் மூடி கொடுங்கள் என்று சொல்கிறேன். இந்த விதமாக இந்த நிமிஷம் இப்பாடல் ஊடாக ஜபங்கள் ஊடாக தேவ செய்திகளின் ஊடாக தேவனை ஆராதித்த தேவனை அன்பினால் அவர்கள் ஆராதித்த காரியத்தை அவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி என்று சொல்லி மது பாத்தில கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. அதனமாக சகோதரர் எஸ்லி ஐயாவும் தைரியத்தோடு பலவோ தொலைகள் மத்தியிலும் துயரங்கள் மத்தியிலும் இடுக்கங்கள் மத்தியிலும் இந்த ஊழியத்தை தைரியமாக செய்ய தட்டி கொடுக்கிற தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கமாக எட்டு செய்கின்ற எல்லா காரியங்களையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய பிள்ளைகளையும் அவரோடு கைகோத்து நிற்கின்ற சகல ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளையும் அறமல் முடிவுரை ஆசீர்வதிங்க சாமி என்று சொல்கிறேன். அதவனமாக அடியானுக்கு ஏற்பட்ட வார்த்தை உங்களோடு கலந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். அதாவது தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் என்கின்ற தலையங்கத்துக்குள் என்னுடைய வசனங்களினாலே ஒவ்வொருவருக்கும் அதை தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானோடு பலப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் அடியானுடைய உதடுகளிலே நாக்குகளிலே வெளிப்பட வேண்டும் என்று செஞ்சு கேட்டு என் செய்தியை துவக்குகின்றேன். தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். அதாவது ஒரு பெரிய வீட்டில பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்கள், மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில சில கணத்துக்குரியதும் சில கணத்திற்கு இல்லாதவைகளுமாக. ஆகால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளை செய்ய ஆயத்தப்பட்டவனாக கணத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது 2 தீமோத்தேயு 2:20 21 வசனத்தில் இவ்வண்ணமாக வரையப்பட்டு இருக்கின்றது. ஒருவன் தன்னை சுத்தி கரித்துக் கொண்டால் அவன் எஜமானனுக்கு உபயோகமாக இருப்பான். பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் இருப்பான், இந்த நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாக இருப்பான். மட்டுமல்ல, கர்த்தருடைய கையிலே கணக்குக்குரிய ஒரு பாத்திரமாகவும் அவன் இருப்பான். கர்த்தருடைய வீட்டுக்குள் வாருங்கள், சுற்றி பாருங்கள். அவருடைய வீடு மகா பெரிய வீடு. அங்கே சில பொன் பாத்திரங்கள் உண்டு, வெள்ளி பாத்திரங்கள் உண்டு, சில மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. கதையுங்கள், சில பாத்திரங்கள் மிகவும் உபயோகமானவைகள், சில பாத்திரங்கள் அழகு சாதனமாக மட்டுமே அந்த வீட்டிலே விளங்கக்கூடியதாக இருக்கும். அழகு சாதனங்கள் நம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்திலே பாத்திரங்களாக விளங்குகின்றோம். தாவீது தனக்குள் ஒரு பாத்திரமாக இருக்கிறதை உணர்ந்து தன் ஆத்மாவாகிய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 23:5 என்ன சொல்றாரு? என் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். ஆத்மாவாகிய பாத்திரத்தை கர்த்தர் நம்முடைய கையிலே எடுத்து பிரயோஜனமான பாத்திரமாக்கூடிய ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவார். மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையாக இருந்தார் என்ற எபிரேயர் 3:1-3 வாசிக்கின்றோம். யோபு உடைய பாடுகளிலே புலமிடப்பட்டு பொன்னினால் விளங்கிய ஒரு பாத்திரமாக விளங்கினான். ஏனோக்கு தேவனுடைய நடந்து ஒரு பாத்திரம், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக எண்ணப்பட்ட ஒரு பாத்திரம், ஈசாக்கு கர்த்தருடைய மன மகிழ்ச்சியாக இருந்த பாத்திரம், யாக்கோப்பு தேவனிடத்திலே போராடி ஜெயித்த பாத்திரம், எஸ்தர் தேசத்திற்காக உபவாசம் பண்ணி வெற்றி கொண்ட ஒரு பாத்திரம், டெபோரால் இஸ்ரவேலில் உள்ள கிராம மக்களுக்கு ஒரு தாயை போல் எழும்பின ஒரு பாத்திரம். புதிய ஏற்பாட்டிலும் அநேக பாத்திரங்கள் உண்டு. யோவான் கர்த்தரை அளவில்லாதபடி நேசித்து அன்பு செலுத்தின ஒரு பாத்திரம் என்றும், பேதர் கர்த்தருடைய காரியத்திற்காக வைராக்கியமாக காட்டின ஒரு பாத்திரம் என்றும், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டு பல்வேறு விதங்களிலே உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் என்று சொல்லலாம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஒரு நிபந்தனை, நம்மை சுத்திகரித்து கொண்டால்தான். நம்மை எப்படி சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? முதலாவதாக தேவனோடும் மனிதரோடும் ஒப்புரவாக வேண்டும். உள்ளத்திலே உள்ள கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், மன்னியாத சுவாபங்கள் எல்லாவற்றையும் எடுத்து எரிந்து விட வேண்டும். யாவரோடும் சமாதானமாக ஒப்புரவாக்கி விட வேண்டும். சபையானது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. கவனியுங்கள், சபையானது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. தனித்தனியே அவயங்களாக இருக்கின்றோம். சபை தேவனுடைய வீடாக மட்டுமல்ல, அவருடைய மனமாட்டியாக இருக்கிறது, தேவனுடைய மாளிகையாக இருக்கிறது, தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறது. நாம் எல்லோரும் பல வகையான பாத்திரங்களாக அந்த வீட்டுக்குள் இருக்கின்றோம், அந்த சபைக்குள் இருக்கின்றோம் என்று சொல்லலாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு படிப்பு உங்களுக்கு அவசியம் இல்லை, பட்டங்கள் அவசியம் இல்லை, சரீர பலமோ பராக்கிரமோ அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக வேதனைகளை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக வலை வீணர்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாகவும், இரண்டாவது எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமாகவும், மூன்றாவது எந்த நற்கிரியைகளை செய்ய உபயோகமான ஒரு பாத்திரமாகவும், நான்காவதாக கணத்துக்குரிய பாத்திரமாகவும் பயன்படுத்தும்படியால் அவர் விரும்புகின்றார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, தேவனுக்கு நன்றி. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறார், என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 9:15 வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே நம்மை சுத்திகரிப்பதற்காக 4 காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதலாவது, அது இயேசுவின் இரத்தம். தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஜனங்களை சுத்திகரிக்கிறார் என்று எபிரேயர் 13:12 வாசிக்கின்றோம். இரண்டாவதாக, வேத வசனங்களிலே நம்மை அவர் சுத்திகரிக்கின்றார். வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுமா? அவருடைய வசனத்தின் படி தன்னை காத்துக் கொள்கிறது தானே என்று வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரன் புத்தகத்திலே 119:9 அவர்ணமாக சொல்லுகின்றது. 3வதாக, ஊக்கமான ஜெபம் தீபியம் நமக்கு பரிசுத்த பலத்தை கொண்டு வருகின்றது என்று 1 தீமோத்தேயு 4:5 வாசிக்கின்றோம். 4வதாக, பரிசுத்த ஆவியின் அக்கினியையும் கூட நம்மிலே ஒரு புதிய சுத்திகரிப்பை ஏற்படுத்துகின்றது என்று ரோமர் 15:15 வாசிக்கின்றோம். தாவீது ஒரு முறை பாவத்தில் விழுந்து விட்டார். உடனே நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய பாவத்தை உணர்த்திய பொழுது உண்மையான மனஸ்தாபத்தோடு கதறி அழுதார். பாவ அறிக்கையாக அறிக்கையாக 51வது சங்கீதத்தை எழுதுகிறார், எழுதினார். என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரி, என் அக்கிரமங்களை நீங்க என்னை முற்றிலுமாக கழுவியருளும். ஈசோப்பினாலே என்னை கழுவியருளும். அப்பொழுது நான் சுத்தமாவன் என்று சொல்லி கதறி அழுகிறார் என்று சங்கீதம் 51வது அதிகாரத்துல 1வது வசனம், 2வது வசனம், 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். இதுல அவர் 4 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, மீறுதல்கள் நீங்க சுத்திகரியும், தட் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். 2வதாக, அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 3வதாக, பாவம் வர என்னை சுத்திகரியும். 4வதாக, ஈசோப்பினால என்னை சுத்திகரிக்கும். பரிபூர்ணமான சுத்திகரிப்புக்காக அவர் மன்றாடுகிறதை அதிகாரத்தோடு நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நமது மாமிசத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுசைகளையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபாயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்பதை நாங்கள் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இந்த வசனங்கள் உயிர் உள்ளவைகள். அப்பதெல்லாம் பவுலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்த பொழுது அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கின்றதாக நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் 9:15 தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவனுக்கு வரத்தையும் வல்லமையும் கொடுத்து இன்னொருத்தனுக்கு மறுக்கிறவர் தேவன் அவர் அல்ல. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். அவர்கள் கர்த்தருடையவர்களாக ஆகும்படியாகவும் அவர்களை பொன்னை போல வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் என்று மல்கியாகிய தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பக்தனான யோபுவை பொன்னான பாத்திரமாக வணையும்படி உருவாக்கும்படியாக எத்தனையாக அவனை புடமிட்டார், எத்தனை பாடுகள் பாதையிலே கொண்டு போனார். யோபு பக்தன் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10 அழிந்து போகின்ற பொண்ணு அக்னியினால சோதிக்கப்படும் பொழுதாக அதை பார்க்கலும் அதிக வெளியேறப்பட்டதாகவே இருப்பதற்கு உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகின்றது. ஏசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்பதை நாங்கள் 1 பேதுரு 1:7 வாசிக்கின்றோம். சுத்திகரிப்பின் பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்கின்றது? நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தைகளிலே ஆரம்பிக்கிறது. வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று ரோமர் 11:16 வாசிக்கின்றோம். வேர் என்பது உள்ளத்தின் ஆழமாகும். நான் உள்ளத்தின் ஆழத்தையும் பரிசுத்தத்தை குறித்து பிரதிச்சினையும் தீர்மானமும் மிகவும் அவசியம். பாபிலோன் தேசத்திற்குள் செல்வதற்கு முன்பாகவே தானியேல் தன் உள்ளத்தின் ஆழத்திலே தீர்மானமும் பிரதிச்சையும் செய்தார். ராஜாவினுடைய போஜனத்தையும் திராட்சரசத்தையும் நான் என்னை தீட்டுப்படுத்தவே மாட்டேன் என்பதே அந்த பிரதிச்சை. தானியேல் 1:8 உபயோகமான பாத்திரம். எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகளை செய்ய ஆயத்தப்பட்டதுமான கலந்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கின்றோம். சிறிய பாத்திரமாக இருந்தாலும் சரி, அற்பமான பாத்திரமாக இருந்தாலும் சரி, ஆனால் எஜமானனுடைய கையிலே அவர் பிரயோஜனமாக பயன்படுத்துகின்ற பாத்திரமாக இருந்தால் அது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வயது வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அன்பானவர்களே. ஒரு சிறிய பெண் நாமானுடைய குஷ்டரோகத்தை மீட்பதற்கான அவனை இஸ்ரவேலுடைய தேசத்திற்கு அனுப்பி வைத்தாள். சிறு வயதிலேயே கர்த்தர் சாமுவேலோடு பேசி தீர்க்க தரிசியாக அவனை உயர்த்தினாள். உங்களுடைய வீட்டிலே சிறு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் எஜமானனுடைய அல்லது எஜமானனுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக விளங்கட்டும். பிரிப்பு சுவிசேஷக்காரனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற 4 குமாரத்திகள் இருந்தார்கள். பிரிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். 4 பேர் மேலும் தேவனுடைய வல்லமை அபிஷேகம் இருந்தது. தீர்க்க தரிசிகளாக கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமாக இருந்தார்கள். தீர்க்க தரிசிகள் சபைக்கு ஆறுதலும் தேர்தலும் இருக்கிறது மட்டும் அல்ல, புத்தியும் பக்தியும் உண்டாக்குகின்றார்கள். தொற்கால் வயது முதிர்ந்தவளாக இருந்தாலும் கூட அங்கீகளை செய்து பணத்தை சேகரித்து பரிசுத்த மகான்களுக்கு ஊழியம் செய்தால் உபயோகமான பாத்திரம். அன்னாள் தீர்க்க தரிசி தன்னுடைய 85வது வயதிலும் கூட உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தாள் என்றும் எந்த வயதிலும் நீங்கள் கர்த்தருக்கு உபமான பாத்திரமாக விளங்க முடியும் அன்பானவர்களே. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை உள்ள பாத்திரமாக தன்னுடைய கருத்திலே ஏந்தி பயன்படுத்துவார். 3வது ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரம். ஆயத்தப்படுத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கிறோம். அந்த முதலையும் சொன்னேன், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், ஆதாயமாக்கப்பட்டு இருக்கின்றோம். பாருங்கள், இயேசு இந்த உலகத்திற்கு எவ்வளவு நற்கிரியைகளை செய்தார். குருடனுடைய கண்கள் திறந்தார், ஊமையனை பேச வைத்தார், செவிடனுடைய காதுகளை திறந்தார், நோய்களை குணமாக்கினார், குற்ற நோய்களை சொஸ்தப்படுத்தினார், மறித்தவரை உயிரோடு எழுப்பினார், அவர் நன்மை செய்கிறவராக சுத்தி திரிந்தார் என்று 17:10 10:38 வாசிக்கின்றோம். சாத்தானாகிய திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுதான் அவன் வரமாட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நமக்கு ஜீவன் உண்டாகுவதற்காக அது பரிபூர்ணமாகுவதற்காக வந்தார் என்று 10:10 வாசிக்கின்றோம். அவள் கர்த்தருடைய பாத்திரத்தை உபயோகப்படுத்தும் வண்ணமாக அவர் பாதத்திலே அமர்ந்திருந்தாள், பாதங்களிலே கண்ணீரை சிந்தினாள், பாதங்கள் கண்ணீரினாலே நனைந்தது. அவள் கண்ணீர் சிந்தி ஜெயிப்பது ஒரு நற்கிரிகை. இரண்டாவது, அவள் தலை மயிரை எடுத்து அவருடைய பாதத்தை துடைத்தாள். எத்தனை தாழ்மை, தாழ்வையும் ஒரு நற்கிரியை தான் நண்பானவர்களே. முன்னதாக அவள் கிருஷ்ணனுடைய பாதங்களை ஓயாமல் முத்தமிட்டாள் என்று, அந்த முத்தங்கள் துதி ஆராதனைக்கு ஒரு அடையாளமாக. கடைசியாக அவள் அவருடைய பாதத்திலே மிக அழகான ஒரு வசனம் இருக்கு, பரிமலை தைலத்தினை பூசினார் என்றும், அந்த வாசனை வீடு முழுதும் இனிய நறுமணமாக பரவியது என்றும், அது கர்த்தருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுவதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. என்னுடைய பிள்ளைகளை, நீங்களே நற்கிரிகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல விருப்பப்படுகின்றேன். தனமுள்ள பாத்திரம். நான்காவதாக, ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் தன்னுக்கு உள்ள கிறிஸ்துவுக்கு கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாக இருப்பான் என்பது 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கின்றோம். படிப்பினால் வருகின்ற கணத்தை பார்க்கிலும், பெரிய உத்தியோகத்தினாலே வருகின்ற கணத்தை பார்க்கிலும், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்துகளினாலே வருகின்ற கணத்தை பார்க்கிலும், கர்த்தருடைய கருத்திலே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக விளங்குவதே அதிகமான கணத்தை உண்டாக்கும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் அவனே பிதாவானவர் காணம் பண்ணுவார் என்று இயேசு சொன்னார். யோவான் 12:26 அவன் பிதாவினாலே கணம்படுத்தப்பட்டிருக்கின்ற கணத்துக்குரிய பாத்திரமாக விளங்குவான். கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும், உன் தேவனுடைய கரத்திலே ராஜா முடியுமாக இருப்பாய் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, அவர் உங்களை முத்திரை மோதிரமாகவும் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார் என்று ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மனிதனால் வருகின்ற கணம் மறைந்து போகும். மனிதன் ஒரு நாள் உயர்த்துவான், மறுநாள் தாழ்த்துவான், அடுத்த நாள் காலில் போட்டு மிதிப்பான். நம்மை கர்த்தர் கனப்படுத்தும் பொழுது தேவதூதர்களும் கனப்படுத்துவார்கள், முழு பரலோகமும் கனப்படுத்தும். அது நித்திய மகிமையை உண்டாக்கும்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஞான பிரகாசம், ஸ்ரீலங்கா குழம்பு. நேரம் இப்பொழுது 6 மணி, தொடர்ந்து நேரம் 9 மணி. இப்போ நாங்கள் பாஸ் அழைப்போம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். இந்த நாலேஜ் பாஸ் உங்களை ஒப்புக் கொடுக்க நீங்க வழி நடத்துங்க. ஆமென்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
4: ஆமென். நாங்கள் இன்றைக்கு 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் கேரும் எங்களுக்கு சேராமிங்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தார், எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் ஒருவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக பாவ சந்ததியாகிய நாங்கள் செய்த பாவத்தை எல்லாம் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்த வழியில நடத்துகிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் மீண்டும் அந்த இருளான வாழ்வில அந்த அசுத்தத்தில விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் விசுவாசிகளையும் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களையும் அந்த ஊழியான சேற்றில மீண்டும் விழுந்து போகாதபடி நாங்கள் அந்த சத்துருவின் வலையில பிசாசின் திருடுவது கொல்லுவது அழிப்பதில விழுந்து பாவ வாழ்வில மாம்ச சிந்தையில விழுந்து போகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்தது பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமாக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூண்டும் பரிசுத்தமாக நீர் வரும் பொழுது எங்களை நீ பரிசுத்தமாக்குறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டும் உணர்வுள்ள இதயத்தை கொண்டும் கேட்கிற காதுகளை கொண்டும்

என்பதை ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். பாருங்க, ரெண்டு விதமான பகுதி உண்டு. ஒரு பக்கம் இயேசுவின் பக்கமாக, மறுபக்கம் பிசாசின் பக்கமாக இருக்கிறது. எங்களை அழைத்தவர் எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக. நாங்கள் தாயின் வயிற்றில பாவ சிந்தியோடு பிறக்கிறோம், மாம்ச சிந்தியோடு பிறக்கிறோம். எங்களை பரிசுத்த ஆவியை தந்து பரலோகத்தில, பரலோகத்துக்கு போகிற வழி பரிசுத்த வழியாக இருக்கிறது. எங்களை அந்த பரிசுத்த வழியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஒன்று தெசலோனிக்கேயர் 4:8 ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். இன்றைக்கு சில மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால், அவர்கள் எல்லா மதத்துக்களாலேயும் நாங்கள் பரலோகம் போக முடியும், அந்த வைகுந்தம் போக முடியும் என்று தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள். வேதாகமம் தான் உண்மையான புஸ்தகமாக இருக்கிறது. உலகத்தை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கோலி பைபிளாக இருக்கிறது. பாருங்கள், கிஸ்டரியாகவும் சரித்திரபூர்வமாகவும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னாக சரித்திரபூர்வமாக இயேசு வாழ்ந்து காட்டினான். இயேசுவோடு வாழ்ந்த மத்தேயு, மாற்கு, லூக், யோன் இவர்கள் தான் இந்த மத்தேயு, மாற்கு, லூக், யோன் புஸ்தகத்தை எழுதினார்கள். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு அவர் இயேசு வாழ்ந்த காலத்தில 80 ஆண்டுகளுக்கு ஆப்டர் கிரைஸ்ட் 80 ஆண்டுகளுக்கு இந்த 4 புத்தகத்தையும் எழுதி முடித்து விட்டார்கள். பாருங்கள், இயேசுவோடு வாழ்ந்து அறிந்தவர்கள். ஒரு முகமது நபியதுக்கு நான் சொன்னேன், இப்படி 80 வருடத்துக்குள்ள எழுதி விட்டது, இதுதான் மெய்யான புத்தகம் என்று சொல்லி. முகமதியருடைய கேள்விகள், ஒரு ஒவ்வொரு கேள்விகளை கேட்டு கேட்டுக்கொண்டே தொடர்ந்து போவார்கள். மத்தேயுடைய அப்பா யாரு, இப்படி ஒரு குறுக்குமாறான கேள்விகளை கேட்டு அவர்களை அந்த ஒரு பிசாசு கட்டி வச்சிருக்கிறது. அவர்களுடைய வழியில மட்டும்தான் ஃபாலோ பண்ணும்னு சொல்லி பாருங்கள். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். பாருங்கள், இப்படி தேவனை, அந்த மெய்யான தேவனை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் பாருங்கள், இன்றைக்கு இப்படியாக தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள் மனம் திரும்பாவிட்டால் பாருங்கள், அவர்களுடைய முடிவு நரகமாக இருக்கிறது. அதற்காக தான் இயேசு அன்புள்ளவர், அவர்களுக்குள்ள இருக்கிற அவர்களையும் தேவன் தான் படைத்தவர். ஜெனிசிஸ் 21:26-27 எல்லா மனிதரையும் எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்கள் தேவ சாயலாகப்பட்டவர்கள். அவர்களோடு நாங்கள் பகைக்க கூடாது. எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்கள் அறியாமல் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள், அந்த தீமையான துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் அவர்களை தவறான மதங்களுக்கு கூடாக, பாவத்துக்கூடாக பிசாசுகள் செயற்பட்டு நரகத்துக்கு இழுத்து செல்கிறதுனாலே அவர்கள் அப்படி செயற்படுகிறார்கள். நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:9 சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய, எங்களுடைய தேவனுடைய கட்டளை. எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். தேவனை முதலாவதாக, அந்த ஒன்றான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தியோடும் அந்த மெய்யான தேவனை அன்பு கூற வேண்டும். பிறரை எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசின் கிரிகைகள், அந்த ஒவ்வொரு பிசாசுகள், பலவிதமான ஆவிகள், இந்த ஆவிகள் இருப்பதனாலதான் பொய்யின் ஆவி, திருடின் ஆவி, களவு ஆவி, இப்படியாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படி அத்தனை தீமைகளுக்கு பின்னால ஒரு ஆவிகள் செயற்படுகிறது. அந்த ஆவிகளை
அகற்றப்படும் பொழுது அவர்களை அவர்களுக்கு நாங்கள் ஜபிக்கும் பொழுது அல்லது அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை ஜபிக்கும் பொழுது ஆவிகள் பரிசுத்த ஆவிக்கு முன்னாலே அவர்கள் நீக்க முடியாது. அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அந்த ஆவிகள் எல்லாம் வெளியேறி விடுகிறதாக இருக்கிறது. அவர்களை நாங்கள் தேவனுடைய சாயலிருந்து சாயலாகத்தான் அவர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:10 சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். பாருங்க, நாங்கள் அன்பில தான் அதிகமாக பெருக வேண்டும். பாருங்க, இயேசு கூட அந்த சிலுவையில மடிக்கும் பொழுது இவ்வளவு ஒரு துன்பம் செய்தவர்களுக்கு, அவர்களை ஆணி அடித்தவர்கள், முள்முடியால வேதனைப்படுத்தினவர்கள், 39 சவுக்கடியை கொடுத்தவர்கள், பாருங்கள், அவர்களை இயேசு நேசித்தார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். சோவான் கூட மறிக்கும் பொழுது கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களுக்கு இருக்கிற அந்த பிசாசு தான் இவர்களுக்கு இந்த காரியங்களை செய்கிறது. இவர்களை மன்னியும் என்று சொல்லி பாருங்கள், மன்னியும் என்று மன்னிப்பு கொடுக்கும் பொழுது தேவன் மன்னிக்கிறவர்களை பரலோகத்தில அவருடைய ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து பாருங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சில்ட்ரன் ஆஃப் டெவில்ஸ் ஆக இருந்தோம். பாருங்கள், பாவ சரீரத்தோடு பாவ மனிதனாக நாங்கள் பிறக்கிறோம், இதழின் பிள்ளைகளாக. இயேசுவை நாங்கள் அறிந்து பரிசுத்த ஆவியத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்கிறோம். இதழின் பிள்ளைகளில இருந்து, அடிமைத்தனத்தில இருந்து புத்திர சுவிகார ஆவியை பெற்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு, பழைய பாவங்களுக்கு, சாபங்களுக்கு, பழைய இதுகளுக்கு நாங்கள் மீண்டுமாக அந்த வலையில விழுந்து விடக்கூடாது. ஊழையான சேற்றில மீண்டுமாக விழுந்து விடாமல் பாருங்கள். கடைசியாக ரெவலேஷன் 22 பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், தீமை செய்கிறவன் இன்னும் தீமை செய்ய வேண்டும். பாருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களை, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆயிருக்கட்டும், அநீதி செய்கிறவன் அநீதி இன்னும் அநீதி, தீமை செய்கிறவர்கள். ஆனால் தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் ஜட்ஜ்மெண்டை எடுத்து விடக்கூடாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:4 தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியான பாவங்களை செய்திருக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்லுகிறார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பதே பாவம் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார். மோக இச்சைகளுக்கு ஏற்படாமல் நாங்கள் எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்க, அடுத்த வசனத்திலேயே 1 தெசலோனிக்கேயர் 4:5 உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. சரீரத்தை பரிசுத்தமாக, பாருங்க, அந்த சரீரத்துலதான் பாவம் குடிவன்றிருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை நாங்கள் எங்களுடைய தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ரோமர் 12:1-2 இந்த உலகத்துக்கு உரிய இதை நாங்கள் தரிசிக்க கூடாது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பாருங்கள், பாவத்தில சாபத்தில எப்படியும் வாழலாம் என்று வாழ்கிறார்கள். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோசேப்பு எப்படி வாழ்ந்து காட்டினானோ பாருங்கள், எந்த இடத்திலையும் யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வோடு வாழ்ந்தான்.
எந்த எல்லா ஜெயிலில போட்டார்கள், குழியில போட்டார்கள், தேவனும் அவரோடு கூட இருந்தார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறார். அவரை துக்கப்படுத்தாதபடி நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பை போல தேவன் விரும்புகிறார். இந்த விஷயத்தில் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 4 வசனத்திலே, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் ஒரு நாள் துன்மார்க்கருக்குரிய தண்டனையை அவர் உடனே கொடுப்பதில்லை, அதற்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளில பாருங்கள், அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் அந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தேவன் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவர். அவர் ஒரு காலம் நேரங்களை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசுதான் ஜட்ஜாக வருகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து இந்த உணவில்லாதவர்கள் ஏழைகளுக்கு உதவி இறங்குகிறவர். ஏழைகளுக்கு உணவில்லாத ஏழைகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, இந்த நோயாளிகளுக்கு ஜெபிக்கிறது, நோயாளிகளை பார்க்கிறது, ஜெயிலில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, இப்படி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தவர்களை அவர் வலது பக்கத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். மற்றவர்களை இடது பக்கம்தான் நரகத்துக்கு, பிசாசு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போங்கள். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அந்த நரகம் என்ற இடம் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். பாருங்கள், நீங்கள் பிசாசின் கிரிகைகள்ல தொடர்ந்து பாருங்கள், ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புஸ்தித்தார். அதன்படி நாங்களும் நன்மை தீமையை எங்களுக்கு முன்னால வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் இயேசு, மறுபக்கம் சாத்தான். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இயேசுவின் பக்கம் ஆசீர்வாதம், மற்ற பக்கம் சாபம். இப்படியாக நன்மைகளை நாங்கள் இயேசுவின் பக்கத்துல இயேசுவுக்கு பிரியமாக நடந்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள், பாவத்தில தொடர்ந்து வாழுபவர்கள் பாருங்கள், மனம் திரும்பி விட வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் திரும்பும் பொழுது இயேசு அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசுவோடு சிலுவையில் அறையும் பொழுது ரெண்டு திருடர்களை சிலுவையில் அறைந்தார்கள். ஒரு திருடன் பாருங்கள், அவன் இயேசுவை பற்றி அறிந்தவனாக, இவர் ஒரு பாவம் கூட செய்யாதவர், இவரை இந்த சிலுவையில அறைந்திருக்கிறார்கள் என்று இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். நாங்கள் செய்த தண்டனை அனுபவிக்கிறான், ஒத்துக்கொள்கிறான், தான் செய்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைத்தது. மற்ற திருடன் பாருங்கள், நீர் தெய்வம் சேலஞ்ச் பண்ணுகிறார் இயேசுவோடு, நீர் தேவனானால் எங்களை இறக்கும் என்று சொல்லி ஒரு பெருமையோடு அந்த வேதனையில இப்படி உண்ணாடு. இப்படியான இருதயம், ஒரு நேர்மையின் பக்கம் இருக்கிற இதயம் எங்களுக்கு வேண்டும். பாருங்கள், அந்த அந்த அந்த அந்த திருடனை, இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பால் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், உண்மை இயேசுவை பற்றி, இயேசு எல்லாருக்கும் ஒரு தீமை கூட செய்யாமல் எல்லாருக்கும் நன்மை செய்த இயேசுவை பாருங்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ரிலிஜியஸ் எல்லாரும் அவருக்கு எதிராக நின்றார்கள். எல்லா மனிதர்களுக்கும் அவர் நன்மை தான் செய்தார். சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டி, தேவனோடு நீ ரா முழுவதும் ஜெபித்து நன்மைகளை நம்ம மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். பாருங்கள், இப்படி நன்மை செய்கிறவர்களை கூட இன்றைக்கு இந்த ஊழியத்துல நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. எங்களை அழைத்தவர் நற்கிரிகைகளை செய்ய அழைத்திருக்கிறார். இயேசுவை போல நன்மையை செய்ய அழைத்திருக்கிறார். நன்மை செய்யும் பொழுது பலர் உங்களை துன்பப்படுத்துவார்கள். அது அப்படியான நேரங்கள் வரும் பொழுது சந்தோஷப்பட்டு மகிழுங்கள் என்று சொல்லி இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பரலோகத்தில் அதற்குரிய பலன் பெரிதாக இருக்கும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார்.
அப்படியான இயேசு இரக்கம் உள்ள தேவன், கம்பாஷன் உள்ள தேவன். நாங்கள் 2 கொரிந்தியர் 6:14 பாருங்கள், பார்க்கும் பொழுது நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தமான பார்ட்னரை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்கும் பொழுது பாருங்கள், பரிசுத்தம் உள்ள பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இருக்க வேண்டும். 2 பேரும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமான குடும்பமாக வாழும். பாருங்கள், இப்படி இல்லாத குடும்பங்களில பல பல காலத்துக்கு பிறகு கூட அந்த பிரிவினைகள், டிவோர்ஸ் அதுகள் வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்காகத்தான் பரிசுத்த அந்நிய நுகத்தில வேதாகமத்தில சொல்லப்படுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது? ஒளி இயேசுவாக இருக்கிறார், இருள் பிசாசாக இருக்கிறார். இருளிலே இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய வெளிச்சத்தை தேவனுங்களுக்கு தந்திருக்கிறார். அடுத்த வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது, அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது. பாருங்கள், அவர்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், அவர்களை அன்பு கூற வேண்டும். ஆனால் எங்களுடைய சடங்காச்சாரங்களில், அவர்களுடைய சடங்காச்சாரங்களில நாங்கள் போய் அவர்களுடைய தெய்வங்களை, அவர்கள் செய்கிற காரியங்களில நாங்கள் பங்கேற்க கூடாது. இப்படியாக தேவனங்களுக்கு எச்சரித்திருக்கிறார். தேவனுடைய அடுத்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நாங்கள் தேவனுடைய ஆலயம். பாருங்கள், எங்களுடைய ஹெவன்லி ஃபாதர், ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். நாங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயத்தை, இந்த சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள், சிலை வணக்கம் உள்ளவர்கள் தங்களுடைய சரீர பிரகாரமாகத்தான் தங்களுடைய தெய்வங்களை தேடுவார்கள். கண்கள் பார்வைக்கூடாக அல்லது கைகளினால் தொடுதலின் மூலமாக நாங்கள் எங்களுடைய மெய்யான தேவனை, இன்ன உள்ளான மனிதன் இல்ல, எங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாங்கள் அந்த மெய்யான தேவனை தேடுகிறோம். பாருங்கள், அவர் அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் ஜெபம் பண்ணி துதித்து பரிசுத்தரை அழைத்து நாங்கள் அந்த மெய்யான தேவனை தொழுது கொள்கிறோம். நாங்கள் அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். நீங்க மதங்களில காணப்படுகிற காரியங்கள், பாவத்தில பாவ காரியங்கள், இப்படியான பாவத்தை செய்கிற மக்களோடு நாங்களும் அந்த பாவத்தை செய்யாதபடி எங்களுடைய சரீரங்களை காத்து கொள்ள வேண்டும். ஆனபடியா நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அந்த அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றிக்கொண்டு, பரிசுத்தமாக இருந்தா தான் எங்களுடைய தேவனங்களை எங்களை ஏற்றிக் கொள்ளுவார். அதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்த ராஜ்யத்தில வாழுவதற்காக தான் எங்களை அழைத்திருக்கிறார்.
நாங்கள் ரெண்டு கொரிந்தியர் ஏழாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலேயும் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாக்குகிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்ம சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். பரிசுத்த எப்பொழுதும் எங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, பாவ உணர்வுகள் வரும் பொழுது, நாங்கள் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வது என்ற ஒரு உணர்வோடு நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும். நான் பரலோக பிரஜை, நான் தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜாதியாக தேவனங்களை தெரிந்திருக்கிறார். அவருக்கு விரோதமாக நான் செயற்படக்கூடாது. பாருங்கள், செயற்படும் பொழுது நாங்கள் பிசாசை அழைக்கிறோம். ஒரு பாவம் செய்ய சிந்தனைகள் வரும் பொழுது, செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அவன் எங்களுக்கு வந்து எங்களை அடிமைப்படுத்தி விடுவான். ஒரு தவறுகள் செய்வதன் மூலமாக, போய் சொல்வதன் மூலமாக பணம் கிடைக்கும். பலு அப்படி பணங்களை தந்து எங்களை இறுதியாக அந்த படத்தினூடாக ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. பிசாசு தவறான வழியில உழைக்கிற பணங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள். எங்களுடைய தேவை எல்லாவற்றையும் அவரை தேடும் பொழுது அவர் எங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். வார்த்தையில உண்மை உள்ளவர். துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், வேதத்தை பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். நாங்கள் செய்கிறது வாக்கியமில்லை என்றால் நாங்கள் எங்களையே நாங்கள் செட் பண்ணி திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்ளும் பொழுது எங்களுடைய காரியங்களை அவர் வாக்கியப்படுகிற தேவனாக இருக்கிறார். லேவியராகமம் 11 அதிகாரம் 44 வசனத்திலையும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தரா இருப்பீர்களாக. பதினொன்றைக்கு மதங்களில் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த ஊரும் பிராணிகள், பாம்பு, பல்லி, இப்படியால இந்த ஊரும் பிராணிகளை அவர்கள் தெய்வங்களாக கும்பிடுகிறார்கள். தேவனுக்கு அருவருப்பானவை. பரிசுத்தமாக அழைக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் இப்படியாக ஊரும் பிராணிகளை வணங்கும் பொழுது தேவன் அருவருக்கிற காரியத்தை அவர்கள் செய்கிறதாக தேவன் பார்க்கிறார். அருவறுப்பான காரியங்கள். எங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். பாருங்கள், அவர் லேவியராக 11 அதிகாரம் 45 வசனத்திலே, நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்கள். பாருங்கள், எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அடிமைத்தனம், அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை கடினமாக்கினான் இந்த பார்வோன் ராஜா. அவர்களை பாருங்கள், இப்படியான அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இன்றைக்கு மனிதர்கள் இந்த பாவ அடிமைத்தனம், பிசாசனுடைய அடிமைத்தனம், இப்படியான மாம்ச குணங்களின் அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனத்தனில் இருந்தான் இன்றைக்கும் அந்த தேவன் பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார். நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரால செயற்பட முடியும். பாருங்கள், ஏசாயா 35 அதிகாரம் 8 வசனத்திலேயும், அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி. பரலோகத்து போக வேண்டுமாக இருந்தால் இயேசுதான் வழி. பரிசுத்த பெரும் பாதையான வழி அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. பாருங்கள், பேதை என்று சொல்வது யார் சொன்னாலும் நம்பி விடுவார்கள். நம்பி பாருங்கள் விழுந்து போவார்கள். தவறான பொய்யை சொன்னாலும் நம்பி விடுவார்கள் பேதைகள். ஆனால் அவர்கள் இயேசு அறிந்து ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அவர்கள் பேதைகளாயிருந்தாலும் அவர்கள் திசை கட்ட போவதில்லை. தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த வழியில போறதற்கு அந்த எல்லாரையும் அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் எசேக்கியேல் 36 அதிகாரம் 25 வசனத்திலேயும்,
அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில் உள்ளவர்கள் உங்களுடைய நரகலான விக்கிரகங்களை எல்லாம் அவர் நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது சுத்தமான ஜலத்தை என் மேல தெளியும். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களை உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அவர் தான் உங்களை சுத்தமாக்க வேண்டும். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் இந்த நரகலான விக்கிரகங்களை வணங்க மாட்டேன், அருவறுப்பான காரியங்களை செய்ய மாட்டேன். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பாருங்கள் அந்த உங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது கழுவி விடுவார். அடுத்ததாக அவர் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்துப்பட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், இந்த கிட்லர் பார்வோன் போன்றவர்களிடத்துல கடின இருதயம் இருக்கின்ற சில இப்ப கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள்ல கடின இருதயத்தோடு தான் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த மெயின் ஆட்கள் எல்லாரும் இருப்பார்கள். இந்த ஈரான் தேசத்துல அந்த மேலே இருக்கிற அத்தனை பேரும் ஒரு கடின இருதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கொல்லுவது வெட்டுவது பிசாசுடைய கிரியைகளோடு இப்படிய கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பார்கள். துரைத்த ஆவிகளாக இப்படியான இயேசு இடத்துல வந்தால் இயேசு ஒன்று இருதயத்தை மாற்றுவார். கடின இருதயத்தை கல்லான இருதயத்தை தசையான இருதயமாக இயேசு இடத்துல இயேசு மாற்றுவார். அத்தோடு நவமான இருதயத்தை கொடுத்து அதோடு புதிய ஆவியை அந்த பரிசுத்த ஆவியையும் உங்களுக்கு தருவார். பாருங்கள், சகை என்ற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது சகையுமாயும் அதிகாரத்துல சகை என்ற மனிதன் இயேசுவை இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வருகிறான். அவன் ஒரு குள்ளனாக இருந்தபடியால் கட்டாத்தி மரத்துல ஏறி இருக்கிறான். பாருங்கள், அவனை பார்க்கிறவர்கள் எல்லாரும் இவன் டேக்ஸ் கலெக்டர், இவனோடு பொல்லாதவன், தீமை செய்கிறவன். இயேசு அவனை இடைப்படுகிறான். பாருங்கள், அவன் இயேசுவை தேடுகிறான், அவன் இருதயத்துல தேடுகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ இவ்வளவு அற்புதம் செய்த தேவனை நான் இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று மரத்தில் ஏறி இருக்கிறான். பாருங்கள், இயேசு அவனுடைய இருதயத்தை அறிந்த பொழுது சகையுவே இறங்கி வா. பாருங்க, அவனுடைய இருதயம் இயேசு கூப்பிட்ட பொழுது அவனுடைய இருதயம் மாறுகிறது. நான் என்னுடைய ஆஸ்தியில் அரவாசியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், நான் தவறாக வேண்டின பணங்களில நாலு மடங்காக அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். இதுதான் இயேசு இடத்துல நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய கல்லான குணங்கள் கல்லான இதுகள் சதியாக மாறும். உங்களுடைய பிசாசின் ஆவிகள் தீமையான ஆவிகள் தான் உங்களுடைய இருதயத்துல வேலை செய்யும். இந்த ஆவிகள் வெளியில போய் பரிசுத்த ஆவி புதிதான ஆவி வந்து உங்களை இயேசுவை போல நன்மை செய்யற காரியங்களை அந்த ஆவியானவர் தருகிறார். சதியான கம்பேஷன் இருதயத்தை தருகிறார். மற்றவர்களுக்கு இறங்குகிற குணத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

என் மேல் எங்க கடு கடலவும் பயமில்லைங்க, லா லா லா லா லா லா லா.

0: அழைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் பரிசுத்தத்தை நோக்கி ஓடி வர பாவம் செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு நரகத்துக்கு இழந்து செல்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு மக்களும் பாவத்தை வெறுத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருடைய பாவங்களை கழுவும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக மாற்றுவீராக. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவினால் நிரப்பி பரவசப்படுத்துவீராக. அந்த சந்தோஷத்தை, இந்த பரலோக சந்தோஷத்தை தந்தினே, பரலோக அன்பை தந்தினே, சமாதானத்தை தந்தினே, உம்முடைய 9 விதமான நல்ல குணங்களை தந்தினே. இந்த நல்ல குணங்களை ஒவ்வொரு மக்களும், பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒவ்வொரு மக்களும் பெற்று அந்த பரலோக சிட்டிசனாக மாறி உம்மை நோக்கிய பரலோக பயணத்தில் அன்று நிழலான கானான் தேசத்துக்கு அழைத்து சென்று எங்களை நிஜமான அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறதற்காக பரிசுத்த ஆவியை தந்து சிட்டிசன் ஆஃப் ஹெவனை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியை பெற்று இமைக்கு பின் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. மறுமையில் உம்மோடு வாழுகிற வாழ்வு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காலம் இல்லை. எங்களை தேர்ந்து கண்ணான்றி துதி கண மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் நட்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி பாஸ்டர் அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். மறு உழைப்பில் போகும்பொழுது மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள். கத்தர் உங்களையும் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். காட் பிளஸ் யூ மகேந்திரன் ஐயா, காட் பிளஸ் யூ நேயர்களே. ஆமேன்.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஆண்டன் ராஸ்னாம் ஸ்காப்ரோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அழைக்க போறோம், பட்டிக்குளர் ஸ்ரீலங்கா. பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சாமுவேல் ராஜ், செய்திக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, அநேக தேசங்களில் அநேக பிள்ளைகள் உங்க செய்தியை கேட்க காத்திருக்கிறார்கள். நீங்க அநேக நேரம் 5 மணிக்கே வந்துட்டீங்க, பரவாயில்ல. இப்பொழுது கூட ஒப்புக்கிறேன் பாச, நீங்க வழி நடத்துங்க.
2: ஆமென். நல்லது, நாம சங்கமம் நிகழ்ச்சி வழியாக நித்திய வெளிச்சத்தின் ஊடாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்க. நாம நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம்

0: சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனமும் 28வது வசனத்தை நாம் இன்றைய நாளில் தியானிக்கலாம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். 28வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். இவைகள் லூக்கா 21:28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நல்லது, நான் இந்த பகுதியிலிருந்து ஒரு தலைப்போடு கூட நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். என்ன தலைப்பு என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய 4 சத்தங்கள். அழகவ நீங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய 4 சத்தங்கள். இந்த உலகத்துல எத்தனையோ வகை வகையான சத்தங்கள் பெருகி கொண்டே போகிறது. இவ்வளவு சத்தங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலையில எழுந்து நித்திரைக்கு போகிற வரையிலும் எத்தனையோ வகை வகையான விதவிதமான சத்தங்களை நாம கேட்கிறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய காதுகளில் எப்பொழுதும் கேட்க வேண்டிய 4 விதமான சத்தங்கள் என்ற தலைப்புல நான் மிக வேகமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்க வாசிக்க கேட்கலாம். 1வது சத்தம் ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 6:8, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். ஏன்னா 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்ல கவனிங்க, பரலோக தேவனுடைய சமூகத்திலிருந்து, பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. யார் என் காரியமாய் போவார், யார் என் வேலையாய் போவார் என்கிற ஒரு பிதாவினுடைய ஏக்க குரலை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து கவனிக்கிறோம். மிக வேகமாய் நம்ம கடந்து செல்லலாம். 2வது ஒரு இடத்திலிருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் லூக்கா 16வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27-28 வசனங்களை கவனிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க, உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அதே நேரத்துல அடிப்பாதாளத்துல இருந்தும் ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு ஐஸ்வர்ய வான் அவன் சொல்லுகிறான், ஐயோ வேதனை நிறைந்த இந்த இடத்துக்கு என் சகோதரர்கள் வராதபடிக்கு யாரையாவது அனுப்பி அந்த சகோதரர்களை தடுத்து நிறுத்த சொல்லுமே அப்படின்னு நரக பாதாளத்துல இருந்தும் ஒரு சத்தம் கேட்கிறது. இன்னொரு சத்தத்தை குறித்து வேதத்துல நாம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல நாம வாசிக்கும் பொழுது இப்படி நாங்க வாசிக்கிறோம். 9:10 வசனங்கள் அப்போஸ்தலர் 16:9-10 வசனங்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கோதுனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கோதுனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்தார் என்று தான் நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கோதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். நல்ல கவனிங்க, நாலாவது இன்னொரு இடத்துல இப்படி ஒரு சத்தத்தை நாம கேட்க முடியும். ஒன்று கொரிந்தியர் 9வது அதிகாரம் இப்படி நாம வாசிக்கிறோம், 16வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்பதே. நல்ல கவனிங்க, 4 விதமான சத்தம். உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, பூமிக்கு மேல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அதே நேரத்துல ஒரு தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. 4 வகையான சத்தங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, இன்றைக்கு இந்த சத்தம் எல்லாவற்றையும் நீங்க கூர்ந்து கவனித்தீர்கள்னு சொன்னால், ஆண்டவருடைய முழு ஏக்கமும் முழு பாரமும் எதுவென்று சொன்னால், நாம் புறப்பட்டு போய் இருளில் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்பது. தேவன் நம்மிடத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யாருக்காவது இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்லணும், இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லணும். அழிந்து போகிற இந்த ஜன கூட்டத்துல இருந்து ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று கத்த பிரித்தெடுப்பதற்காக அந்த பெரிய வேலையை ஆண்டவர் உங்களை நம்பி என்ன நம்பி இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். பரலோக தேவன் அந்த ஏசாயா 6:8 கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு ஏக்கத்தோட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்மிடத்துல ஒரு உதவி கேட்டு கையேந்து நிற்கிறது போல ஆண்டவர் காணப்படுகிறார். அவர் சொல்கிறார், யார் போவார் என் காரியமாய், என் வேலையா யார் போவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சத்தம் இன்றைக்கு நம்முடைய காதுகளில கேட்குமானால், அல்லது அந்த நரக பாதாளத்துல இருந்து அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறது போல, யாரையாவது அனுப்பும், என் சகோதரர்கள் இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு வராதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிற அந்த சத்தம் நம்முடைய காதுகளில கேட்குமானால், எனக்கு பிரியமான தேவதானமே, ஒரு ஆத்தும பாரம் நம்மை கவ்வி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை அவ்வளவு பெரிய ஆத்தும தாகமுடையவனாய் மாற்றினது இதுதான். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவனை அந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் ஊங்கி தள்ளிக்கொண்டே இருந்தது. புறப்பட்டு போ, யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த இடத்துல கண்டாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த பட்டணத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த கிராமத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு. அந்த சத்தத்தை கேட்ட அந்த அப்போஸ்தலனாகிய பவுலால் சும்மா இருக்க முடியவில்லை. அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவருக்காக அவர் பயன்படுத்தி கொண்டதை நாம் இங்க வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவர்களே, இந்த சிந்தையோடு கூட, இந்த நினைவுகளோடு கூட உங்கள் சிந்திக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 வகையான சத்தம் நம்மை கவ்வி பிடிக்கட்டும், நம்மளை ஊண்டி தள்ளட்டும், ஒரு ஆத்தும ஆதாயகனா எங்களை மாற்றட்டும், சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு சுவிசேஷ வீரனாய் அது எங்களை மாற்றட்டும். ஆண்டோட சமூகத்துல இந்த சிந்தையோடு கூட நாம நேர அந்த மற்ற வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல எப்படி வாசிக்கிறோம். என்ன அங்க நாங்க வாசிக்கிறோம், 36வது வசனம். லூக்கா 21:36, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறது. நாம் ஒரு நாள் அவருக்கு முன்பதாக நாம் நிற்க போகிறோம். அவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது பூனி குறுகி வெக்கப்பட்டு தலை குனிந்து நிற்பவர்களாக அல்ல. பைபிள் சொல்லுகிறது 28வது வசனம், 21வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தலையை நிமிர்த்தி உங்கள் தலைகளை உயர்த்தி மிகுந்த பலத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு. இந்த பூமியிலே தேவனே நீர் எனக்கு கொடுத்த வாழ்நாளில இவ்வளவு ஜனங்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு அவர் சமூகத்துல நாம நிற்கும்படியாக தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க, நாம் எல்லாரும் ஒரு நாள் நிக்க போகிறோம். நாம் எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த மாவட்டத்துல இருந்தாலும், எந்த மூல முழுக்குல இருந்தாலும், நாம் ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிக்க போகிறோம். வெறும் கையனாக அல்ல, வெறும் கையோடு கூட போய் வெக்கத்தோடு நிற்பவர்களாக அல்ல, ஆண்டவுடைய சமூகத்துல எதையாகிலும் சாதித்தவர்களாய், எதையாகிலும் ஆண்டவருக்கு செய்தவர்களாய், ஒரு கூட்ட சனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூறி, பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவர் சமூகத்துல நாம் நிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் தியானித்து பார்க்க போகிறோம். நாம் தேவ சமூகத்துக்கு முன்னதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக ஒரு நாள் நாம் நிக்க போகிறோம். நல்லது. நான் இந்த இடத்துல ரெண்டு மூன்று குறிப்புகளை மிக வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்தில், அது மனுஷகுமாரனுடைய முன்பதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு நான்கு காரியங்களை மிக வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு நான்கு காரியங்கள். வேத வசனங்களோடு கூட நாம் அவைகளை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு வல்லமை உண்டென்றால், ஒரு சக்தி உண்டென்றால், ஒரு காரியம் உண்டென்றால், வேதம் சொல்லுகிறது பாவம் உங்களை மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிக்க விடாதபடி அது உங்களை தடை செய்துவிடும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதுவரையும் தேவனோடு கரம் கோர்த்து உலாவிக் கொண்டிருந்த ஆதாம் ஏவா, நல்ல கவனிங்க, இவர்கள் தேவனோடு கூட எப்பொழுதும் தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பதாக நிற்கிற மனுஷர்கள். ஆனால் ஒரு நாள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய போது, தேவனுடைய கட்டளை அவர்கள் மீறின பொழுது, அதுக்கு பின்னதாக அவர்களால் நிற்க முடியாமல் போய்விட்டது. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது ஒரு சின்ன தவறு தான், சின்ன பாவம் தான், ஒரு சின்ன மீறுதல் தான், ஒரு சின்ன கீழ்ப்படியாமை தான், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியம் தான், நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள், அது தேவனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்து விடுகிறது. தேவ சமூகத்துல நின்ற ஆதாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தூரமாய் நிற்கிறான். காரணம் என்ன? பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன என்னெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம நிறைய பார்க்கலாம். இந்த பாவத்தினுடைய தன்மையை குறித்து நான் கொஞ்சம் உங்களோடு கூட சொல்லித்தர விரும்புகிறேன். வசனம் பாருங்க, சங்கீத புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம், பத்தொன்பதாவது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம், வேதம் சொல்லுகிறது பத்தொன்பதாவது அதிகாரம் 12-13 வசனங்களை பாருங்க. பாவமானது ஒரு வளரும் தன்மை உடையது என்று வேதம் சொல்லுகிறது. பாவமானது எப்படிப்பட்டதாம்? அது ஒரு வளரும் தன்மை உடையது. சங்கீதம் 19:12 வசனம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரு, அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். நல்ல கவனிங்க, இந்த வசனத்துல பாவத்தினுடைய தன்மையை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறான். முதலாவது சொல்லுகிறான், தன் பிள்ளைகள் என்று சொல்லுகிறான். இரண்டாவது சொல்லுகிறான் மறைவான குற்றம் என்று சொல்லுகிறான். மூன்றாவது சொல்லுகிறான் துணிகரமான பாவங்கள் என்று சொல்லுகிறான். நாலாவது சொல்லுகிறான் பெரும் பாதகம் என்று சொல்லுகிறான். சாதாரணமான ஒன்று அல்ல பாவம் என்பது. நாம் ஒரு சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்து விடுவோமா இருந்தால் அது வளர ஆரம்பித்து விடும். பெரும் பாதகத்துக்கு நேராய் அது நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது சின்ன சின்ன தவறுகள் தான். அதை சரி செய்ய வேண்டிய நேரத்தில் நாம சரி செய்ய தவறிவிட்டோம் என்றால் சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரிய துணிகரமான காரியங்களுக்கு அது நம்ம இழுத்து கொண்டு போய்விடும். பெரும் பாதகத்துக்கு அது நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். மறைவான பாவங்களுக்கு அது நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். ஆகவே வேதம் சொல்லுகிறது பாவமானது சிறிதாக நமக்குள்ள நுழைகிறது, அது பெரிய பெரிய அளவு அது வளர ஆரம்பித்து விடுகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தை விட்டு அது நம்மை பிரித்து விடுகிறது. தேவனுக்கு முன்னதாக நிக்க விடாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. ஆகவே முதலாவது மனுஷகுமாரனுக்கு முன்னதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு காரியம் உண்டென்றால் வேதம் சொல்லுகிறது பாவம் நம்மை தடுத்து விடுகிறது. இரண்டாவதாக வசனத்தை பாருங்க, இரண்டாவது வார வசனங்கள் நாம் கவனிக்கிறோம். ஆதியாம புஸ்தகம் நான்காவது அதிகாரம், ஆதியாமத்தின் புஸ்தகத்தின் நான்காவது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 16வது வசனம். ஆதியாகமம் 4:16, அப்படியே காயும் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதெனுக்கு கிழக்கான நோத்தெனும் தேசத்திலே குடியிருந்தான். நலகம் நீங்க சகோதர பகை நாம் தேவ சமூகத்துல நிக்க விடாதபடிக்கு அது நம்மளை தடை பண்ணிவிடும். நலகம் நீங்க மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்கிற ஒரு தீய சக்தி உண்டென்றால், ஒரு வல்லமை உண்டென்றால், வேதம் சொல்லுகிறது சகோதர பகை நம்மை மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு அது தடை செய்துவிடும். நம்மளோட வாழ்க்கையில நம் அநேக சகோதரர்களோடு பழகிறோம், அநேக நபர்களோடு நாம் நேரம் செலவிடுகிறோம். தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது, பிழைகள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவைகளை நாம் அப்பப்போ மன்னித்து மறந்து விடுவோமா இருந்தால் நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்துல நிக்க பாத்திரவான்களாய் மாறிவிடுவோம். காயினுடைய காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன், என்ன அங்கு நடந்தது? ரெண்டு பேர் நன்றாக தான் இருந்தார்கள். இந்த காணிக்கை கொண்டு வந்து தேவ சமூகத்துல வைத்து தேவன் அங்கீகரித்தார் அங்கீகரிக்கவில்லை என்று இந்த சம்பவம் நடக்கும் வரையிலும் அவர்கள் நல்ல சகோதரர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்த பொழுது தன்னுடைய சகோதரன் இவ்வளவாயும் அவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தாரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காயும் என்ன செய்யலையாம், சந்தோஷப்படல, அதை குறித்து எரிச்சலை அடைந்தான், பொறாமைப்பட்டான், கொலை செய்கிற அளவுக்கு அவன் கடந்து போய்விட்டான். இதனுடைய தாக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது அவன் கடவுளுடைய சந்நிதியில நிக்க முடியாதபடிக்கு அவன் துரத்தப்படுகிறான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் நம்முடைய சகோதரர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரர்களை தப்புதங்களை தவறுகளை மீறுதல்களை நாம் தயவாக மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வசனம் சொல்லுகிறது மத்தியிலிருந்த சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, மத்தியிலிருந்த சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 23, 24, 25 வசனங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்கிறார், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக, அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாக பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்துக்கு ஒப்பு கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனிடத்துல ஒப்பு கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்து. நல்ல கவனிக்க, வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புங்க, ஒப்புரவாகுங்க, நல்மனம் பொருந்துங்க. ஒரு நாள் நாம் மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிக்க வேண்டியதா இருக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது நாம் நம்முடைய சகோதரர்களோடு ஒன்று சேர்ந்து பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலதரப்பட்ட மனுஷர்கள் தான், ஆனா அவர்களோடு சேர்ந்து கரம் கோர்த்து பயணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட இடத்துல தேவன் பெரிய எழுப்புதலை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம் 30 வசனத்தை பாருங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். நல்லா வசனத்தை கவனிச்சு பாருங்க, பிரிந்து கிடந்த கோத்திரத்தார், அங்காங்கே இஸ்ரவேல் கோத்திரம், யூதா கோத்திரமாக இப்படி பிரிந்து கிடந்த கோத்திரத்தார் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு அவன் கொண்டு வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து, வேதம் சொல்லுகிறது அவன் சகல பலிபீடங்களையும் செப்பனிட்டான். சரி செய்ய வேண்டியதை சரி செய்தான், சீர் செய்ய வேண்டியதை சீர் செய்தான். வேதம் சொல்லுகிற அந்த பகுதியை வாசித்து பாருங்கள், என்னை கேட்டறிலும் சொல்லி ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுத்த பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிகளை எல்லாம் அச்சித்து போட ஆரம்பித்தது. நாம் சகோதரர்களாக ஒருமித்து நிற்கிற பொழுது தேசத்துல ஒரு பெரிய தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி விட முடியும். நாம் ஒருமித்து காரியங்களை செய்யும் பொழுது பெரிய அசைவை நம்மளால கொண்டு வந்து விட முடியும். ஒருவருக்கு ஒருவர் விரோதித்து பகைத்து பட்சித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிராமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியம் தேசத்துல ஒரு பெரிய காரியம் நடைபெற வேண்டுமா, நான் என்னுடைய பகுதியில நான் சீர் செய்ய வேண்டியதோ சரி செய்ய வேண்டியதை நான் சரி செய்து முன்னேறி கடந்து செல்ல வேண்டியவனாக நான் இருக்கிறேன். மூன்றாவதாக வேதம் சொல்லுவது, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற மூன்றாவது காரியம் வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் புஸ்தகம் பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 28 அதிகாரம், எசேக்கியேல் 28 அதிகாரம் வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 28 அதிகாரம் 13 தொடக்கம் 17 வசனம் வரை வாசித்து பாருங்களேன். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதோனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமதகம் யஸ்பி யந்திர நீளம் மரகதம் மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களோடு உன் நாகசுரம் முன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 28 வசனத்திலிருந்து பாருங்களேன் 17 வசனம் வரைக்கும், 17 வசனம் இப்படி முடிகிறது, நீ உன் அழகினால் உன் இருதய மேட்டிமை ஆயிற்று, உன் மீறுதலினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பதாக வேடிக்கையாக்குவேன். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது பெருமை மன மேட்டிமை தேவ சமூகத்துல இருந்து நம்மை தள்ளி விடுகிறது. நாம் மனுஷகுமாரனுக்கு நிக்க முடியாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. மன மேட்டிமை பெருமை நம்மை தடை செய்கிற தீய சக்திகளாகும். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை நாம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது லூசிபர் என்கிற ஒரு தூதனை குறித்து சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள், எப்பொழுதும் தேவ சமூகத்துல நின்ற ஒரு தூதன், இன்றைக்கு பேயாக பிசாசாக பூமியை கெடுத்து நாசமாக்குற ஒரு மோசமான ஆளாக சுற்றி திரிய காரணம் என்ன, ஒரு நாள் அவனுடைய மனதுல ஒரு மேட்டிமை வந்தது, ஒரு பெருமை வந்தது, என்ன நானும் தேவனை போல ஆகும், நானும் இந்த ஆராதனைகளுக்கெல்லாம் பாத்திரவனாய் மாறுவேன் என்கிற ஒரு எண்ணம் வந்த மாத்திரத்துல தேவன் அவனை அந்த இடத்துல இருந்து தள்ளி போட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, தேவனுடைய பெரிய விருப்பம் என்னவென்றால் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதுதான், நம்மை மேன்மையாக சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பதுதான். தேவன் நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை உயர்த்தி கொண்டு போகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இன்னும் நான் உண்மை அறியணும், இன்னும் நான் உண்மை கிட்டி சேரணும், இன்னும் நான் உங்களுடைய பலத்தின் மேல பலன் அடையும், மகிமை மேல மகிமையை காணும், கிருபை மேல கிருபை பெறணும் என்று நம்மை தாழ்த்தி தாழ்த்தி தேவ சமூகத்துல நாம் முன்னேறி போக வேண்டுமே ஒழிய நாம் பெருமையாக எதையும் சொல்லிடக் கூடாது, பெருமையாக எதையும் பேசிடக் கூடாது. தானியேல் 4:6 ஒரு நேபுக்கநேச்சர் சொல்லுகிறான், நான் கட்டின மகாபெரிய பாபிலோன். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தைகளை சொன்ன மாத்திரத்துல தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சியை கட்டளையிடுகிறான். எதிர்த்து நிற்கிறார். பெருமையாய் பேசுகிறவர்கள் ரொம்ப கவனமா நாம இருக்கணும். தேவன் நம்மளை எவ்வளவு உயர்த்திருந்தாலும், ஊழியத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, வேலை ஸ்தலத்திலையும் சரி, எந்த இடத்திலையும் கத்து நம்மளை உயர்த்தி வைத்திருந்தாலும், நம்மை தாழ்த்தி நம்ம தாழ்மையாயிருக்க கற்றுக்கொள்வோமா என்று சொன்னால், தேவன் நம்மை மேன்மையாக வைக்க அவர் ஆரம்பிக்கிறார். நான்காவதாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நல்ல கவனிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:18 வசனம் சொல்லுகிறது. 8 இப்படி வாசிக்கிறோம், லூக்கா 18:8 வசனம் சொல்லுகிறது பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாச குறை. நல்லா கவனிங்க, இந்த நாட்களில, இந்த கடைசி நாட்களில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னவென்றால், விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான், விசுவாசத்துல உறுதியாய் இருப்பதுதான். இந்த நாட்கள் மிக மோசமாக சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து, எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த விசுவாசத்தை கெடுக்கலாம், அழிக்கலாம், அதை ஒன்றும் இல்லாதபடி எல்லாவற்றையும் எடுத்து போடலாம் என்று போராடுகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜானமே, வசனம் சொல்லுகிறது பாருங்க, பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். லூக்கா 22:2 வாசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது லூக்கா 22:31 வசனம், பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னதாக மேல் வசனங்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். 30 இப்படி சொல்லுவார், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல உட்காருவீர்கள் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்த திட்டங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை குறித்து பேசும்போது சொல்வார், நீங்க ஒரு காலம் வரும், நீங்க இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நீங்க நியாயம் தீர்ப்பீங்க, இஸ்ரவேல இருக்கிற 12 கோத்திரத்தின் சிங்காசனத்துல நீங்க உட்கார்ந்திருப்பீங்க, நீங்க என்னோட கூட பந்தி இருப்பீங்க. ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு, ஒரு மகிமையான ஒரு வெளிப்பாடு. இதை பெற்றுக்கொண்ட அந்த சீடர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உடனே 31:2 வசனம் சொல்கிறது, சாத்தான் அவனை சுலகுனாலே புடைக்கிறதுக்கு தேவனிடத்துல உத்தரவு கேட்டுக் கொண்டான் என்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் சாத்தான் தேவனுடைய உத்தரவை பெற்று சோதிப்பதுக்கு அவன் கடந்து வருவான். எதற்காக கடந்து வருவான் தெரியுமா? உங்களில் இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை உங்களிலிருந்து எடுத்து போடுவதற்கு தான். தேவன் தொடக்கின, தேவன் முடிக்கிற அந்த விசுவாசத்தை உங்களிலிருந்து எப்படியாவது நீக்கி போட வேண்டும் என்பதுதான். அந்த யோபோட வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, எந்த வகையிலும் சாத்தான் அந்த சோதனைக்காரர்களை கொண்டு பாருங்க, ஆடு மேய்த்தவன் எல்லா ஆடுகளும் சாகிறது, ஆனா ஒரு வேலைக்காரன மாத்திரம் சாத்தான் நிறுத்தி வைத்திருந்தான். வீட்டுல எல்லாரும் அடிந்து போறாங்க, ஆனா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன மாத்திரம் ஏன் அவன் அப்படி வைத்திருந்தார் இந்த சாத்தான்? நல்லா கவனிங்க, இவன் ஓடி போய் அந்த யோபுக்கு சொல்ற பொழுது, யோபு தான் கஷ்டப்பட்டு அழுது புலம்பி வேதனையோடு ஆண்டவர் மறுதளிக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். கடைசியாக எல்லா முயற்சியையும் செய்து பார்க்கிறான். யோபு கொஞ்சமும் அசைகிற மாதிரி இல்லை. தன்னுடைய மனைவியையாவது பயன்படுத்தி அந்த மனைவியை குறித்து பேசும்போது அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். எல்லா வகையிலும் அவன் தேவன் பேரில் வைத்த அந்த நம்பிக்கையை அவனுக்கு எடுத்து போடுகிறதுக்கு அந்த சாத்தான் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையிலிருந்து நான் கொஞ்சமும் அசைய மாட்டேன் என்று சொல்லி நல்ல கவனிங்க. ஆகவே கடைசி காலத்துல வாழ்கிற இந்த நாட்களில நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. நமக்கு கிடைத்த இந்த விசுவாசத்தை தக்க வச்சு கொள்வதற்கு, பாதுகாத்து கொள்வதற்கு. ஏன்னா நீங்க வசனங்களை நான் நிறைய சொல்ல முடியும், வசனங்களை பாருங்க. ஒரு ஒன்று தீமோத்தேயு புஸ்தகம் வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ரெண்டு தீமோத்தேயு 4:7 நாங்க இப்படி வாசிக்கிறோம். ரெண்டு தீமோத்தேயு புஸ்தகம் 4:7 இப்படி வாசிக்கிறோம். பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், அதோடு அவர் நின்று விடினான், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல கவனிங்க, எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சவால் இந்த காலத்துல, இந்த நேரத்துல சத்துரு உங்களை இலக்கு வைத்து தாக்குறதுக்கான முதல் காரணம் உங்களில் இருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படியாகிலும் எடுத்து போட வேண்டும் என்பதுதான். இன்னொரு வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 Timothy 4:1 சொல்லுகிறது பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட வஞ்சிக்கிற ஆவிகளின் பிசாசுகள் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஒரு காலம் வரும், தேவனுடைய சனங்கள் வஞ்சிக்கிற போதனையில சிக்குண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு காலம் வரும். யூதா எழுதின சுவிசேஷத்தை பாருங்களேன், யூதா எழுதின புஸ்தகம் வெளிப்படுத்தினுக்கு முன்பதா இருக்கிற புஸ்தகம் 3 இப்படி வாசிக்கிறோம். யூதா 3:1 அதிகாரம் அதுல இல்ல, நாம 3 பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கு. பரிசுத்த வான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். ஒரு விசுவாச போராட்டம் வரும் கடைசி நாட்களில நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில. சத்துரு தன்னுடைய கைகளில எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னவென்றால், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை சிதறடிப்பதுதான், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வேரோடு துட்டுங்கி எறிவதுதான். என்ன முயற்சி செய்து ஆகிலும் இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுலை கூட நாமும் சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நாம் 1 Timothy புஸ்தகம் 1:18 1 Timothy 1:18 பாருங்க. வசனம் சொல்லு, குமாரனாக தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனுமாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது ஒரு கப்பல் பிரயாணத்துக்கு அது ஒப்பிட்டு பேசுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு கப்பல் ஒரு ஓட்டம் விழுந்துட்டுன்னு சொன்னா அந்த கப்பல் உடனே மூழ்கி விடுவது இல்லை, அது படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அது அப்படியே ஒரு பெரிய நீண்ட காலம் எடுக்கும். அந்த கால இடைவெளியில கடைசியிட இறுதி முடிவு என்னென்றால் அந்த கப்பல் அப்படியே மூழ்கி விடக்கூடியதா இருக்கும். இன்றைக்கும் சத்துரு நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன ஓட்டையை போட்டுட்டு சத்தப்படாம இருக்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த ஓட்டையானது ஒரு நாள் இந்த முழு கப்பலையே மூழ்கடித்து விடும் என்று சொல்லி. இந்த கப்பல் கரை சேருகிற ஒரு கப்பல் அல்ல, இந்த கப்பல் இலக்கை நோக்கி பயணிக்கிற கப்பலா இருந்தாலும் கரை போய் சேருகிற ஒரு கப்பல் அல்ல, இடையிலே மூழ்கி விடக்கூடிய கப்பல். காரணம் என்ன? விசுவாசத்தை எப்படி ஆகிலும் சேதப்படுத்தி விட வேண்டும், விசுவாசத்தை எப்படி ஆகிலும் உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போட வேண்டும், விசுவாசத்தை எப்படி ஆகிலும் உங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்கி போட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் பொழுது கடைசி நாளில விசுவாசத்தை காண்பாரோ. நல்லா கவனிங்க, நல்லா நமக்கு ஜெபிக்க தெரியும், நல்லா ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தமாய் வாழ தெரியும், ஆனால் நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில அந்த விசுவாசத்துல எவ்வளவு ஆழமாய் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு இருக்கிற பெரிய சவாலாகும். ஏதோ நம்ம வாயினால பேசி போகிறதுனால அல்ல, ஆராதனைகளுக்கு போய் கலந்து கொள்கிறதுனால அல்ல, எந்த சோதனையிலும் எந்த மோசமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நின்று தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கும். கடைசி நாளில் ஆண்டவர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோம். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து நாம் தேவ சமூகத்துல ஒரு நாள் வந்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நன்றாக கவனிங்க, நான்கு விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். பாவம் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை நிற்க விடாதபடி தடை செய்து விடும். சகோதர பகை நம்மை தேவ சமூகத்துல நிற்க விடாதபடி நம்மை தடை செய்து விடும். பெருமை நம்மை தேவ சமூகத்துல நிற்க விடாதபடி தடை செய்து விடும். கடைசியாக விசுவாச குறைவு நாம் தேவ சமூகத்துல நிற்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்துவிடும். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இவைகளை மனதில கொள்வோம். நம்முடைய நினைவெல்லாம், நம்முடைய எண்ணம் எல்லாம், நம்முடைய ஏக்கம் எல்லாம் நாங்க முன்பு பார்த்தோம் இல்லையா, முன்பு வாசித்தோம் இல்லையா, நான்கு வகையான சத்தம் இந்த உலகத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த மக்கதுனியா மனுஷன் வந்து நின்று கூப்பிட்டது போல இன்றைக்கும் கிராமங்கள்ல இருந்து ஜனங்கள் ஏங்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, பட்டணங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, தேசங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்ல மாட்டாங்களா, யாராவது எங்களை நல்வழிப்படுத்த மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அவன் சொல்கிறான், ஐயோ இந்த நரக வேதனைக்கு நான் தான் உள்ளே வந்துட்டேன், நான் தான் தவறுதலா இங்க உள்ள வந்துட்டேன், நான் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருந்த எல்லாவற்றையும் நான் தள்ளி விட்டுட்டு என்னுடைய பாவத்தை நிமித்தம், என்னுடைய அநியாயத்தை நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்தை நிமித்தம் நான் இந்த இடத்துல வந்து தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா என் சகோதரர்கள் அங்கு வந்துட வேணாம். யாரையாகிலும் அனுப்புங்கள். பரல நரக பாதாளத்துல இருந்து கேட்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கட்டும். தேவனுடைய இயக்கத்தை பாருங்க. ஏசாயா 6:8 சொல்லுகிறது, யார் என் காரியமாய் போவார், யார் என்னுடைய வேலையாய் போவார், அழிந்து போகிற ஜனங்களுக்கு என் செய்தியை சுமந்து கொண்டு யார் போவார் என்கிற அந்த தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு ஒரு பவுளை போல. எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, 1 Corinthians 9:6 இப்படி நாம வாசிக்கிறோம், பவுளை போல ஆண்டவரே என்னை அனுப்போம், ஒரு ஏசாவை போல என்னை அனுப்பும், ஒரு பவுலை போல நான் இந்த தேசங்களுக்கு, இந்த பட்டணங்களுக்கு, இந்த கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை. நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை அனுப்பும், நான் அதுக்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க முடியுமா? அப்படியானால் தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பூமியில இவ்வளவோ வகை வகையான விதவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஆனால் அவைகள் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய சத்தம் வானத்துல இருந்து கேட்கிறது, நரக பாதாளத்துல இருந்து கேட்கிறது, மக்கதோனியா மனுஷனை போல கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது, ஆண்டவரே பவுலுடைய உள்ளத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. அப்படிப்பட்ட அந்த சத்தத்தை கேட்கிற அந்த பாக்கியம் எனக்கு, என்னையும் பவுலை போல ஆத்தும ஆதாயகனாய் மாற்றும். ஒரு கவ்வி பிடிக்கிற ஒரு ஆத்தும பாரம், பரவி செல்லுகிற ஒரு ஆத்தும பாரம் என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவரே இந்த சத்தங்களை கேட்கும் பொழுதெல்லாம் நான் சும்மா இருக்க முடியாது, ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வரட்டும். என்னை மீட்டு ரட்சித்த ஆண்டவருக்காக, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டு அந்த ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற அந்த பெரிய தாக்கம், பெரிய பாரம் என்னை கவ்வி பிடிக்கட்டும். உம்முடைய கரத்துல ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுன வல்லமுள்ள நாமத்துல நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் என நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் சாமுவேல் ரீஸ். இங்க வேதாகமத்தில் உள்ள அதிகாரம் வசனம் எல்லாத்தையும் தொகுத்து விட்டீர்கள். அப்படியாக நாலு காற்று, நாலு சத்தம் முந்தியோர் செய்து கொடுத்தீர்கள். நாலு காற்று, இப்பொழுது நாலு சத்தம், அதாவது உயர வானத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, கிராமத்திலிருந்து, மனுஷத்திலிருந்து. அருமையான ஒரு வெளிப்பாடு. அடுத்தது தடை செய்கிறது, ஆதியம் பாவம், சகோதர பகை, பெருமை, விசுவாச குறைவு. இவ்வளவு காரியங்களையும் வேதாமத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி தொகுத்தீர்கள் என்பதை இப்ப சிந்திக்க வந்திருக்கிறேன். இத்தனை அதிகாரங்களை, இத்தனை வார்த்தையை தொகுத்து தொகுத்து வேதாகமத்தில் உள்ள அநியமான அதிகாரங்களின் வார்த்தை தொகுத்து இந்த செய்தியை கொடுத்திருந்த மிகவும் மிக ஒரு ஆசுவாம இருக்குது. நான் சிந்திக்கிறது ஏன் உங்களுக்கு நாலு காற்று நான் நாலு நாள் என்று வருகிறது அதோ சிந்தனை இருக்கு. நாலு காற்று சொன்னீங்க, நாலு சட்டம் சொல்றீங்க, ஏன் பாஸ்டருக்கு நாலு நாள் வருது என்று ஒரு சிந்தனை இருக்கு. அருமையான அருமையான வாசம் இது எனக்கு பிடிச்சது. அந்த பாதாளத்திலிருந்து வரும் சத்தம் இதுதான் எனக்கு பிடிச்சது. பாதாளத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, ஐயா நான் தான் வந்துட்டேன், இந்த சோதனை சோதல் இருக்கு, இப்ப சொல்லுங்க பாத்திரனாலும் நடக்காது. அருமையான எங்கே இருந்ததெல்லாம் தொகுத்தீங்கன்னு நான் அறிய மாட்டேன். அடுத்தது இந்த மனுஷ இருதயத்திலிருந்து வர்றது நல்ல நல்ல செய்தியை கொடுத்துருக்கிறீர்கள். இதை நான் இன்னைக்கு மறு ஒழுப்பில் கேட்பேன். இப்ப கேட்டுட்டு மறு ஒழுப்பில் ஆறுல கேட்டாத்தான் இன்னும் அதிகமாக விளங்குறாங்க. நல்ல செய்தி பாச, நீங்க எத்தனை எவ்வளவு நேரம் எடுத்தீங்களோ எனக்கு தெரியாது. செய்தியை நீங்க ஏற்படுத்துறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மத்தியமா வந்திருக்கு, குறைஞ்சது அவ்வளவு நேரத்து தேவனுக்காக நீங்க இந்த வார்த்தையை கொடுத்துக்கிற பாது. உண்மையில இந்த வார்த்தை உலகமகம் விதைக்கப்படும். 1982 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எல்லாம் விதைக்கப்படும், எல்லாரும் ஆண்டோட சொந்தம் ஏற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதம் உங்களும் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் சபைக்கு தான் வேறு. ஆமே உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் காரியங்கள் மட்டக்களப்பே முடிவதே தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்கலோ அருமையான செய்தி. இவர் செய்தியை கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம், செய்தியை கொடுக்கிறது மிக மிக கஷ்டம். செய்தி கொடுக்கிறது தான் அந்த அருமை தெரியும். மறுபடியில் இதை கேளுங்கள், ஆசீர்வாத பெற்றுக்கங்கள், கத்தவங்களை ஆசீர்வதிப்பாங்க. சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி, ஓகே ஓகே, முடிஞ்சே தேடுங்கம்மா பொதுவாக.
2: அருமையான வார்த்தைகள், நான் பிந்தி வந்தாலும் அந்த நீங்க கொடுத்த வார்த்தையே எனக்கு அது இந்த நாளைக்கு போதும். நன்றி பாஸ்டர், கத்தருங்களை ஆசீர்வதித்தங்கள் எங்களை மத்தியில் கொண்டு சேர்த்த கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். உங்களோட ஊழியத்தோட கத்த கூட இருந்து இன்னும் அதிகமாக அவர் உங்களை அவருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை அழைத்த அன்புக்கு நான் நன்றி செலுத்தி உங்களை வாழ்த்துகிறேன். சங்கமம் சங்கம் வானொலி சங்கமம் வானொலி குடும்பத்தார் மூலமாகவும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி நன்றி நன்றி. ஆமேன். அருமையான வார்த்தை எல்லாமே அதே போல கத்தர் சொல்றார், கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அதே மாதிரி உங்களோட வார்த்தைகளும் அவ்வளவு அந்த உறுதியாகவும் அவருக்குள்ள நாங்க எவ்வளவு மகிழ்ந்து அவருக்குள்ள நாங்க அவட அன்பையும் விசுவத்தையும் நம்பிக்கையும் உங்களோட வாழ்க்கையில அவருக்குள்ள உறுதியா இருக்க வேண்டும்ன்றதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. எனவே அதே போல கத்தரின்றி இவ்வளவு நேரம் உங்க கூட இருந்தார். நான் பிந்தி வந்தாலும் கத்தர் சில வார்த்தைகளை கொடுத்து என்னத்தோட கூடியதா இருந்துச்சு. கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, முடி ஜபத்தை எடுப்போம். நன்றி இயேசுவே அப்பா, வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். முதலாவது மகேந்திரன் ஐயாக்கா வந்து நான் ஜபிக்கிறனானவர் அவர்களுக்கு கிருபையை கொடுத்து இவ்வளவு நேரம் உங்களோட கிருபை மூலமாக அவரை தாங்கி நடத்தி ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவரே அவரை பயந்து கொடுக்கறதுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நேற்று மீண்டும் மாறாதவர், இன்றும் நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவது எங்களுக்கு நோக்கமா இருக்குது. அனுப்பிய நன்றி செலுத்துறேன். நீங்க அழைத்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா. நீங்க இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையை கேட்டது போல ஒவ்வொரு ஊழியக்காரங்களை ஆண்டவரே உங்களுக்குள்ள மறைத்து வைத்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரே ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு புதிதாக்கி ஒவ்வொரு நிமிடம் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மறுபடியுமாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்ட அந்த புதிதான வார்த்தையில நீங்க வல்லமையும் பெல்லனையும் சத்துவத்தையும் கொடுத்து நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று கூறியபடி இப்பொழுது எங்கள் மத்தியில் நீங்க உங்களுடைய ஆவியை ஊற்றி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த புதிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். மறைவாக இருந்து செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் இரவும் பகலும் ஆண்டவரே உங்களுக்காவது ஆண்டவரே அவர் வாழ்க்கை அவர் நேரத்தை அப்ப ஒதுக்கி வைத்து உங்களை மையப்படுத்துறதுக்கு அவர்களை அழைத்த அந்த மகாபிரதன அன்புக்கு நீ நான் நன்றி செலுத்துறேன். அவர்களை உடைய சிறையின் கீழே மறைத்து வைத்து அவர்களை உங்களுடைய சித்தத்தின்படி நான் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ரஞ்சித் சிஸ்டருக்கான ஜெபிக்கிறேன். அவர்களே ஆண்டவரே அவங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்களோட வார்த்தையை உயர்த்த வந்த ஒவ்வொரு ஊழியக்காரன் கூட இரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா இப்பொழுது ஆண்டவரே இந்த அருமையான ஒரு கத்தரட ஊழியக்கார் இரவும் பகலும் ஒரு நிமிடமும் அசையாமைக்கு இருந்து கத்தரட வார்த்தையை கேட்டுதான் அவங்க அவங்களோட சித்தத்தை நடத்துவாங்க. அவங்களோட பேர் ராணி. அவங்க வந்து கேன்சர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்பொழுதும் சிரிப்பா நான் போற இடம் சரியான இடம் தான் சொல்லி கத்தர்கள் மகிழ்ந்து கொண்டிருந்த இன்றைக்கு அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டு 78 hours கொடுத்துருக்காங்க. அது மட்டுமில்லை அருவாசியும் அந்த பிள்ளைகளுக்கு சகிக்க முடியாமைக்கு இருக்கும் பொழுது கத்தர் தூதர்களை அனுப்பி அவர்களை பெலப்படுத்தி அவர்கள் இப்பொழுது இந்த அம்மா சரியான இடத்துக்கு போறார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட பெரிதான நம்பிக்கை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. அவர்கள் கூட இருந்து அந்த பிள்ளைகளோடு ஜபித்து கத்தரிடத்துக்குள்ள எல்லாவற்றை ஒப்பு கொடுத்து தந்த ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறதுக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஒரு வார்த்தை அவர் சொன்னாங்க, நான் நல்ல இடத்துக்கு தான் போற, ஒரு தடவை எனக்காக அழாதீங்க, நீ நான் நல்ல இடத்துக்கு தான் போற, அங்க நோமோ பெய் நோமோ, அங்க வியாதி கஷ்டம் நஷ்டம் ஒன்றுமே இல்லை, அப்படி எல்லாரும் எனக்கான சந்தோஷப்படுங்க, நான் இயேசுவை பார்க்க போறேன் சொல்லிட்டு கண்ண முடினாங்க. சோ கத்தரே நன்றி சுவாமி. நீங்க எப்படி எப்படியோ எத்தனையோ ஊழியக்காரங்களை நீங்க அழைத்து ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரே நீங்க உங்களோட சித்தத்தின்படி உங்களோட வார்த்தையை அனுப்பிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்து. அவர்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்போறோம் யாவரை ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு அதிகமாக தாழ்மையான ஆவியை கொடுத்து நாங்கள் அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிருபை போதாதையா உங்களோட கிருபையை கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஜெப ஆவி மூலமாக ஆத்மா பாரத்தை கொடுத்து அதிகமாக எங்களுக்கு உங்களுடைய அன்புல நிலைத்தி நிற்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வித்து இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் அன்டன் ராசனாக வந்த செய்திகள் கொடுத்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வித்து அவர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக உன்னதத்தின் ஆவியின் மூலமாக நிரப்பி அவரையும் நாங்க உங்களுக்கு ஆண்டவரே மகிழ்ச்சியா இருப்பதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கிற மறுபடி நாளை காலம்பர ஆண்டவரே அப்ப அந்த அபிஷேகத்தின் ஊழியத்தை நீங்க கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. யாவரையும் எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடந்தபடியாக ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமையும் உங்களுக்கே உரியது ஆண்டவரே. நாங்க போராடி நாங்க ஓட்டம் வீண் போகாத வண்ணமாக அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட ஜெப ஆவி தேவையா. நாங்க எந்த விதத்திலும் குறைவாக இருந்திருந்தா உங்கள் ஜெபிப்பதுல குறைவாக இருந்திருந்தா எங்களை மன்னித்து அதிகமாக உங்களை இழுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்பாடு வேணும் என்று கூறி யாரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். ஆமேன். நன்றி இயேசு. நன்றி. ஆமேன். ஆமேன். ஆமேன் ஐயா.
1: நன்றி. இன்றைய நாளிலே எஸ்தர் ரூபி, சுகிருதா, பாஸ்டர் ஞான பிரகாசம், பாஸ்டர் அண்டன் அண்ட் சாமியல் ரஜ் பேட்டிக்குரு, அது மட்டுமில்ல இன்றைய நாளே துதி ஆராதனை பாடின சகோதரி கூட சிஸ்டர் மேகலா பட்டிக்குலோ தான். பட்டிக்குலோ ஆசிரியப்பாராக உண்மையில எல்லாம் ஆசீர்வாதமா இருந்து பட்டிக்குள்ள இருந்தா கண்ணவேர் வாழாரு அதோ இல்லையா. ஆமே. நான் நாங்க என் ஆத்மாவே சொல்லி கொடுத்துறோம். எல்லாரும் மைக் ஓன் பண்ணுங்க, என் ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே
3: கர்த்தரே, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி.
1: என் ஆத்மாவே
3: கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
4: இனிமேல் நடத்த வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. அவர்கள் செய்த ஊழியங்கள் ஒன்றுமே வீண் போக இல்லைவரே. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கார்கள், எத்தனை பேர் ஊழியத்துக்குள்ள வந்துட்டாரு. சங்கமம் வானொலி மூலமாக என்னையும் கடவுள் அழைத்து, எத்தனையோ பேர் அழைத்து, சிஸ்டர் ஜெனடேம் அப்பா ஒன்றாயிருந்த ஒரு சபையில இருந்தவர்களை இப்போல கொண்டு நீங்க உங்களோட சித்தத்தின்படி நடத்துற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். கோடி கோடி நன்றி. இது உங்களோட ஊழியம் ஐயா, பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட ஆவியினால மட்டுமே சகலது நடக்கக்கூடியதா இருக்கிறது. அதுபடி உங்க பரிசுத்தமான ஆவியின் மூலமாக இந்த காலை வரப்போற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் பாஸ்டர்ஸ் யாவரும் உங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட நீதியின் கரத்துல நீங்க தாங்கி நடத்துற தகப்பனாண்டவரே அப்பா. நீதி இல்ல நாங்க நடத்தும் பொழுது நடக்கும் பொழுது நீங்க அப்பா அவர்களை இன்னும் அதிகமாக உங்க அண்டையில இழுக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி செலுத்துறேன். யாருடைய தேவலையும் சந்தித்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. சிஸ்டர் ஜெயநட் பாஸ்டரா இருக்கிற அவங்களுக்கு நீங்க இன்று வரையும் அவங்களோட தேவலை சந்தித்து அவர்களை வழி நடத்தி கொண்ட கிருபைகளுக்கான நன்றி. எல்லா வாலிபர் புள்ளியாலையும் ஆண்டவரையும் மகனையும் மகளையும் அவங்க செய்யற ஊழியத்திலையும் அப்பா மான் தூரத்துல இருந்தாலும் அவரையும் காத்து கொண்டு இன்று மட்டும் உங்களோட ஊழியத்துக்கு அப்பா உண்மையா நீங்க வழி நடத்தி கொண்ட கிருபைகளுக்கு நன்றி. அவர்களை இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிங்க, கணவனையும் ஆசீர்வதிங்க. புள்ளியில இரத்த கோட்டைகளை யாவரையும் மறுத்து வைத்து உங்களோட சித்தத்தின் படி செய்வதற்கு உங்களுடைய அன்பை அதிகமாக எல்லா ஊழியக்காரர்களுக்களையும் கொடுத்து உங்களுக்கென்றே வாழ்வதற்கானவரே யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்று மாலை நடக்க போற நித்திய வெளிச்சத்தையும் காலை நேரத்துல நடக்கிற ஊழியங்கள் யாவற்றையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களுடைய அன்பினால அனைத்து உங்களோட வார்த்தை மட்டுமே நாங்க பகிர்ந்து கொள்வதற்கு தர்ற இந்த மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். இரத்த கோட்டைகளை மறித்து வைத்து உங்களோட சித்தத்தை செய்வதற்கு யாவரைக்குள்ளே ஆண்டவரே தேவ பயத்தையும் தாழ்மையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி அவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
5: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப மகனோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
5: ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஒரு நிமிஷம் என்னங்க,
6: ஹலோ,
4: பிரைஸ் லார்ட் சொல்லுங்கம்மா.
5: இந்த பாலிவர் அக்கிரம கட்டுக்களை அங்க தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் அவுக்க கூடியதாய் அவர்களுக்குள்ளே அந்த வல்லமையும் அந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய கிருபையே உண்டாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹாலேலூயா. சூத்திரம் பா, சூத்திரம், சூத்திர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலும் அது கிருபை நாளே எங்களை முடி சூட்டி எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தி வருகிறோம். அது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு போது மாறாத மறவாதவர், உறங்காதவர், தூங்காதவர் அப்பா. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இம்மட்டுமாய் கைவிடாமல் பாதுகாத்த கண்மலையே உமக்கு சூத்திரம். நீ செய்த இதெல்லாம் நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி வழிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. கொடுத்த எல்லா சுக வில ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வரும் வரை எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நாங்கள் பரிசுத்தமாய் கரைத்திரையற்றதாய் பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்நாளிலே கூட நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே வெவ்வேறு இடங்களிலும் தேசங்களிலும் வெவ்வேறு நேரங்களிலும் இருந்த போதிலும் பா வாலிபர்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காகவும் யுத பூமிக்கெல்லாம் ஜெபிக்க வந்திருக்கிற ராஜா, இலங்கைக்காகவும் எல்லா தேசங்களுக்காகவும் இந்தியா மற்ற இஸ்ரேவேல் நாடுகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம்ப்பா. திறப்பிலே நிற்கிறோம் தேவன் தாமே, எங்களுடைய அங்காளைப்பும் புலம்பலையும் கேட்டு ஆனந்த களிப்பாய் மாறு செய்து நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை செய்த பாதுகாத்த உதவி கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூடப்பா வாலிபர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கோம். வாலிபர்களின் வாழ்வை தேவன் நீங்க ஆசிர்வதிங்க. அநேக வாலிபர்கள் இந்த நாளிலே அப்பா பார்க்கும்போது தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து திரிகிற காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்படுத்துவீராக. உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. அதே போல இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார வல்லபை அந்தகார லோகாதிபதி அவர்களுடைய கண்களை எல்லாம் குருடாக்கி அவர்களுடைய வாழ்வை சீரழித்து போய் போட்டிருக்கிற நீ காரியங்களை எல்லாவற்றிலிருந்து அவர்களுக்கு நீ விடுதலை தாங்க. எல்லா அக்கிரம கட்டுகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. அந்த அக்கிரம கட்டுகளிலே இருந்து அவர்களை விடுதலை ஆக்க ஆத்துமாக்களை நீர் எழுப்புங்க தகப்பனே. வாலிபர்களுக்காக கூடி ஜெபிக்க ஜெபிக்க அவர்களுடைய வாழ்வின் சிறப்பு எல்லாம் நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. அநேக வாலிபர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல் தன் கடவுளுக்கும் தேவனுக்கும் கீழ்படியாமல் வாழ்கிற காலகட்டத்திலே

0: அக்கிரமங்களுக்கும் அவர்கள் செவி கொடுத்து அவர்கள் சிக்கிக் கொள்ளாத படிக்க ஆண்டவருடைய பலம் கொண்ட கரம் ஏற்பட்ட காரியங்களில் இருந்து விடுதலை ஆக்குவீராக. நாங்கள் ஜெபிக்க முடியும், கர்த்தர் தீர்த்தாமே கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறீரப்பா. அப்படியாக நாளிலே பார்க்கும் போது அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக வாரப்படுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளின் வாழ்விலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டப்பா. அவர்களுடைய ஞான கண்கள் எல்லாம் திறந்தரல, எல்லா விதமான தீய அக்கிரம கட்டுகளிலிருந்து பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து அவர்களை நீ வழி நடத்தும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க, உமக்கென்று ஊழியர் செய்ய ஆண்டவரே, தன்னை அர்ப்பணிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து வருகிறபடினாலே தேவன் நீர்தாமே எல்லா வாலிப ஆண் பெண்களையும் ரட்சிக்கப்படியாக உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாய் தங்கள் வாழ்விலே வாழ்ந்திருக்கவும் உமது நாங்கள் அப்பா சோத்திரம் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் அப்பா அற்புதங்களை அடையாளங்களை செய்து எல்லா வாலிபான் பெண்களையும் எல்லா விதமான அக்கிரமங்களில் இருந்து ஆண்டவர் வேண்டாத எல்லா தீய வல்லமையிலிருந்து நீ விடுதலை ஆக்கி பாதுகாத்து. வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான்? உடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி, உம்முடைய வேத வசனத்தின்படி அவர்களை வாலிபர்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாய் அவர்களுக்கு நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக தேவன் ஒரு விசை கூட எங்களுடைய ஜபத்தை கேட்டு எல்லா வாலிப ஆண் பெண்களையும் நீர் ஆசீர்வதித்து வேண்டாத தீய கிரியிலிருந்து அக்கிரமங்கள் இருந்தப்பா கட்டுகளில் இருந்து எல்லா விதமான சூத்திரப்பா சிறையிருப்பிலிருந்து நீர் திருப்பி அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்போது கூட சங்கமம் ஊடகத்தை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஊடகத்தை நடத்துகிறதான தேவதா லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா ஆண்டவரே நீர் சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஊழிய பாதையிலே நடக்க கத்திருத்தாமே கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் அதிகமான பரிமாணத்திற்குள் இந்த ஊடகத்தை நீர் அழைத்து சென்று அநேகர் இந்த ஊடகத்திலே வந்து பங்கு பெற கத்தர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இணைந்து பணிபுரிகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் உது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களையும் நீ பாதுகாத்து வேலி போடுங்க தகப்பனே. அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிபான் பெண்களையும் தேவன் நீங்க ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. பரிசுத்தமாய் வாழ கருவை செய்யுங்க. மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த ஜப வேலையை நடத்துகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனே இரு வாலிப பிள்ளைகளையும் உது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை நீ காண்பா என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. முது ஊழிய பாதையில நடத்துங்கப்பா. இந்த சத்துரு இந்த வீட்டின் மேல கண் போடாதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் அக்னி கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்னி கோட்டையிலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்த கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரே இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்க காத்துக்கொண்டு இருக்கிற எல்லா வாலிபா குடும்பங்களின் வாலிப ஆண் பெண்களை கூட தேவரீர் நேரு ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் மகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறதான ஆண்டவரே சோத்ரப்பா வாலிப பிள்ளைகளை கூட நீங்க ஆசீர்வதித்து பெருக செய்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கன்னமும் மகிமை யாவற்றையும் சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென்.
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் எல்லா ஜபத்தையும் கேட்டு வழி நடத்துவாராக. ஆமென்.
0: அப்படியே உங்களையும் வழி நடத்துவாராக.
1: ஜெபிப்பாரோ அல்லது
0: கொஞ்சம் பிஸியா இருக்கிறாருங்க, நாம ஜாயின் ஆகுறது.
1: ஓகே ஓகே ஓகே. நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ நேரமாய் நிக்கிறீர்கள். ஆகவே நீங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய தீய திட்டங்கள் அவர்கள் நினைவுகளிலே வராதபடி, எண்ணங்களிலே வராதபடி கதைதான்.

0: எல்லாமே பாதுகாக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: அன்பின் பரலோக தகப்பனே இறைவா, நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கத்தாவே, நாளிலும் இந்தவனே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அவியானவரே, ஜீவனை தந்து எங்களை, ஜீவனை காத்து எங்களை ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே இந்த நிமிடம் வரை காத்து வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே, எல்லா ஆபத்துகளின் எல்லா எல்லா நோய் நொடிகள் உங்களை பாதுகாத்து எங்களை உம்முடைய சித்தம் போல நடத்துகிற தயவிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே, ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இடத்தை தந்து அப்பா தகப்பனே கத்தாவே, மக்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரங்க பண்ணி இருக்கிறீங்கள் ஐயா, உங்களுடைய தயவுக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, இன்றைய நாட்களிலும் ஆவியானவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க குழுமையோடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் ஆண்டவரே கத்தாவே, நீங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை அப்பா நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல நடக்கவும் உம்முடைய கிருபையினால் எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளவும் தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை அப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, இனி வருங்காலங்களில் அப்பா சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகள் அக்கிரமமான பாதைகளில் அநியாயமான வழிகளில் செல்லாதபடி தகப்பனே, உம்முடைய கிருபையினால வழி நடத்தி உமது அன்பின் பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகள் இருக்கும்படியான கிருபை அந்த பிள்ளைகளுக்கு கொட்டுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொட்டுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் தீய வழிகளில் செல்லாதபடி அப்பா, பாதாள வழிகளில் சென்று போகாதபடி என் தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவர். தகப்பனே கத்தாவே, ஆவியானவர் அப்பா, இந்த பெற்றோர்கள் படுகிற வேதனைகள் கண்ணீர்களை காண்கிற தகப்பனே கத்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளின் பெற்றோர்கள் அப்பா இந்த பிள்ளைகளுக்காக வேதனைப்பட்டு கண்ணீரோடு தவித்து நிற்கிறத தகப்பனே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவர். தகப்பனே அப்பா, இந்த வாலிப பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்படி தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய போர்வைக்குள்ள பொத்தி மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். தகப்பனே, இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களில் தகப்பனே, வேலைக்கு செல்லும் போது படிப்பிலும் எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். சத்ருவான இந்த பிள்ளைகளை விழுத்த வகை தேடினாலும் என் தகப்பனே நீங்கள் அந்த பிள்ளைகளை அணைத்தால் ஆண்டவர் அந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தகப்பனே. இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். அறியாமல் செய்கிற காரியங்கள் அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவர். தகப்பனே, இந்த பிள்ளைகள் அநியாயமான பாதைகளில் செல்லாதபடி என் தகவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் பத்தி மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. உம்மாலே ஆகும் ஆண்டவரே, உம்மாலே ஆகாத காரியம்

தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை விட்டு விலகாதபடி அப்பா இந்த பிள்ளைகள் இருக்கும்படியாக என் தேவனே, அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே, இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களை விட்டு விலகாதபடியின் தகப்பனே, உங்களை கைவிடாதபடி தகப்பனே, இந்த பிள்ளைகள் அப்பா இருக்கும்படியான ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா தேவனே என்று உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பா அனுக்கிரகத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவர். அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் தங்கள் காரியங்களில் அப்பா தகப்பனே தேவையற்ற காரியங்களை செய்து அநியாயமாக அப்பா மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே. இப்படியான இந்த குழந்தைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு

படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவர. அப்பா தகப்பனே கத்தாவே, பெற்றோர்களின் வாஞ்சையும் பெற்றோர்களின் அப்பா எண்ணங்களை இயக்கங்களை மறைந்த தகப்பன் கத்தாவே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்களே இறங்கி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவே, அப்பா பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலைகளில் அப்பா நல்ல வாழ்க்கைகளை அமைத்து சமாதானத்தோடு அந்த பிள்ளைகள் வாழும்படியான கிருபை என் தகப்பனே ஒவ்வொருவர் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வெக்கப்பட்டு போக விட மாட்டீங்கள் என்று நாங்கள் முழுவதுமாக

0: தகப்பனே, இந்த சங்கம் அவாலனியில் நடத்துகிறார். இந்த சகோதரன் குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரன் குடும்பத்திலும் ஆண்டவரே இருக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் தகப்பனே. கத்தாவே, அந்த பிள்ளைகளோடும் கூட இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானம், நிறைவை, சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவரே, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன வாஞ்சைகள் இருக்கிறதோ தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்க ஆண்டவரை. அந்த குடும்பங்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரை. இந்த சங்கம வானொலி எந்தோரு தடைகளோ தடங்களும் வராதபடி மீண்டும் மீண்டுமாக தகப்பனே, அப்பா, எல்லா தேசங்களிலும் ஒலிக்கும்படியான கிருபையை தாங்க ஆண்டவரை. உம்முடைய கரத்திலே அப்பா உப்பு கொட்டுக்கிறேன் ஆண்டவரை. அப்போ ஆம் தேவனே, கத்தாவே, உம்முடைய கரம் ஒன்றே ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரை. இங்க வந்து செபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, தேவைகளை சந்திக்கிற தகப்பனே கத்தாவே, என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை கண்ணீரை காண்கிற தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தித்து ஆண்டவரை ஒவ்வொருவரை நீங்கள் பலப்படுத்தி நிறைவாக வழி நடத்த போறதுக்காக நாவியானவரே, உனக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. உடைய திருப்பாதத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர் ஐயா, உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கனமாகவுமே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க சுசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு, சுசிலி அம்மா பேசலோ
2: பேசலோ.
1: இந்த வாலிப ஜோதிகள் இந்த யுத்தத்திலே ரத்தம் சென்ற இடங்களிலே காயப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற வாலிப ஜோதிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவையே உமக்கு சோத்திரம் அப்பா. ஆவியானவரே, துதிகன மகுமே எல்லாம் உமக்கு. அன்பான தகப்பனே, அப்பா பிதாவையே, உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா கஷ்ட துன்பத்துக்காகவும் போகிறார்கள் தகப்பனே. அப்பா யுத்தத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பா யுத்தத்துக்கு போற மக்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அங்கே அவர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லோ, வயசான இளம் பிள்ளைகள் எல்லோரும் அப்பா அடிபட்டு நொந்து நொறுங்கி போயிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்கள் மேலும் அன்பை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே உமது அன்பை காட்டும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளால் அம்பிட்டு கொண்டார்களோ அவர்களை நீ பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் காயப்பட்டவர்களை நீதே உங்கள் காயத்தாலும் உதிரத்தாலும் தழும்புகளாலும் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே அவர்களை எழுப்பும் தகப்பனே. அப்பா அவர்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டலே இருந்தாலும் அவர்களை நீ தொடும் தகப்பனே. அப்பா அந்த தாதிமார்கள் அந்த மக்களே அவர்களை தொட்டு அவர்களை நல்ல முறையிலே பாதுகாத்து அவர்களுக்கு ஏற்ற மருந்த கொடுக்க உதவி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே அவர்களை நோக விடாமல் அப்பா விதாவே அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. ஆவியானவரே உமது தழும்புகளால் அவரை தொட்டு குணப்படுத்தும் தகப்பனே. ஆவியானவரே இத்தனையோ வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் இந்த யுத்த அபாயத்தில் இருந்து நொந்து போய் இருக்கிறார்கள் அப்பா, காயப்பட்டிருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களை தொடும் தகப்பனே. ஆவியானவரே இந்த கொஸ்பிட்டல் வழியே இருக்கும் போது

வரும் காலத்திலே வாழ்வ பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா, அப்பா தகப்பனே உமக்குரிய பிள்ளைகள் அப்பா, அவரை ஒருபோதும் நூக விடாத இந்த தகப்பனே, அப்பா தகப்பனே அவர்கள் எங்கு சென்றாலும் உமது நாமத்தை உச்சரித்து உமது தொழியை எங்கும் பரப்பக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே, ஆவியானவரே மாற்றும் தகப்பனே, அப்பா உமது உமது சத்தத்தை ஒலிக்க பண்ணும் தகப்பனே, உமது நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பனே, எல்லா வாலிப பிள்ளைகளும் உம்போ உமது பாதையில் நடக்க வழிகாட்டுகிறேன் தகப்பனே, இயேசுதான் எமது கடவுள் என்பது எல்லோருக்கும் ஒளி பரப்ப செய்தும் தகப்பனே, அப்பா தகப்பனே உமது நாபத்தை எங்கும் ஒரு நாளும் உச்சரிக்கப்படும் தகப்பனே, அவர்களை குற்று நோக்கும் தகப்பனே.

0: சொல்லிக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிசிரி அம்மா. கத்தர் உங்களோடும் கணவரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் அங்கு சுகபல ஆரோக்கியம் தந்து நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு
2: பிரைஸ் லார்ட் ஜனட்,
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் இந்த தீமைகள் பரவாதபடி இந்த வாலிப யுவதிகளுக்குள்ளே அந்த தீமைகளை பரப்புகிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் அதுக்கு காரணமாய் இருக்காதபடி, தீமை அவர்களை தொடாதபடி கத்ததாமே காத்துக்கொள்ள வேணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்.
2: அன்பம் இறக்க நிறைந்த எங்கள் அருமையான இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, பரம இயேசுவே, ராஜாதி ராஜாவையே, எங்களுடைய பரம தகப்பனே, தேவனே, சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ராஜாவே, மூன்றாம் நான்காம் தலைமுறை ஆண்டவரே சாபம் தொடரும் என்று அதையும் ஆண்டவரே உம்முடைய வேத சட்டம் சொல்லுகிறது ராஜா. இப்படியாக இந்த நாட்களில இருக்கிறதான வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் ஆண்டவரே தீமைக்கு ஆண்டவரே இடம் கொடுக்காதபடி, தீமையான காரியங்களை தீமையான ஆண்டவரே நச்சு தன்மையான காரியங்களை விட்டு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒருவரை ஒருவர் கெடுத்து ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் கர்த்தாவே வஞ்சனையான காரியங்கள் செய்கைகளை செய்து ஆண்டவரே பிரிவினை தீமைகளையும் கோபங்களையும் ஆண்டவரே அகங்காரங்களையும் உண்டாக்குகிற கொள்ளை வெறி யாவிகள் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ விதங்களிலே பலகி பெருகி ஆண்டவரே இன்றைக்கு உலகம் இந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிற இந்த நாட்களை கர்த்தாவே நாங்கள் காண்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன நடத்துகிறோம், எப்படி நாங்கள் நடக்கிறோம், என்னத்தை பேசுகிறோம் என்று அவர்களுடைய இருதயம் அவர்களுக்கு சொல்லும் ஆண்டவரே. பொய்யை பேசினார் அவர்களுடைய இருதயம், நாங்கள் பொய் பேசுகிறோம், எங்களுடைய பொய் நாவிலே வருகிறது, எங்களுடைய புழுகுகள், எங்களுடைய பித்தலாட்டமான காரியங்கள், மற்றவர்களுக்கு தீமை செய்யவும் தீங்கு செய்யவும் விரைந்தோடும் கால்கள், கைகள், பேச்சுக்கள், இருதயங்கள், சிந்தனைகள் யாவையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அழித்து போடுகிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய இருதய மனச்சாட்சி பேசுகிற பொழுது குத்தொண்டவர்களாக மன்னம் திரும்ப உதவி செய்யும் ஐயா. உள்ளதை உள்ளபடி பேசவும் உள்ளபடி வாழவும் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவர்களாக, பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவுள்ள தயவுள்ள பிள்ளைகளாக அந்த ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. யோசேப்புக்கு எவ்வளவு வந்த போதிலும் ஆண்டவரே அவன் உண்மை உள்ளவனாக, தாழ்மை உள்ளவனாக, ஆண்டவரே பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தபடியினாலே ராஜா இயேசுவே நீர் கர்த்தாவே அவர்களுடைய அவருடைய சகோதரங்களுக்கும் ஆண்டவரே எகிப்து தேசத்திலே இருந்த அந்த அவனை ஆண்டவரே நீர் கர்த்தாவே பெரியவன் ஆக்கி அவர்களுக்கும் ஆண்டவரே அந்த நாட்டுக்கும் ஆண்டவரே ஞானமாக நடந்து பஞ்ச காலத்திலே அந்த மக்களை போஷிக்க கூடிய கிருபையை அந்த நல்ல ஔஷதத்தை நீர் அவருக்கு கொடுத்தீரே அப்பா. அதே போல ராஜா இந்த வருங்காலங்களிலே இந்த சமுதாயங்கள் ஆண்டவரே நாடுகளிலே கண்டங்களிலே வாழுகிற இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவரே சமுதாயத்தை கெடுக்காதபடி, குடும்பங்களை கெடுக்காதபடி, சிநேகிதர்களை அன்புள்ளவர்களை கெடுக்காதபடி பொய்யலை பேசி ஆண்டவரே அவதூறுகளை கதைத்து ஆண்டவரே தாங்கள் நல்லவர்கள், ஆண்டவரே மற்றவர்கள் கூடாதவர்கள் என்று சொல்லி அவதூறும் தீமையையும் செய்கிற இந்த கெட்ட நயவஞ்சன ஆவியை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபித்து போடுகிறேன் ஆண்டவரே. அழிந்து போவதாக ராஜா. வீணான பெருமைகளுக்கும் புழுகளுக்கும் ஆண்டவரே மற்றவர்கள் ஆண்டவரே அடிபணிந்து ஆண்டவரே அதன் பின்னாலே போற பிள்ளைகளையும் தேவனே கர்த்தாவே இயேசுவே நீர் ஞானமுள்ள பிள்ளைகளாக நிறுத்தும் ஆண்டவரே. ஏனென்றால் அது தீமையான வழி, நஞ்சு நிறைந்த வழி ஆண்டவரே, பாவம் நிறைந்த வழி ஆண்டவரே, ஆத்துமாவை கொல்ல நினைக்கிற வழி என்று ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே தேவ ஆவி ஆவியை ஊகித்து நடக்கிற நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே தீமையை விட்டு விலகி ஆண்டவரே கர்த்தாவே நன்மையானதை தேடி ஓட, பரிசுத்தத்தை தேடி ஓட, உண்மையை தேடி ஓட, எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சிப்பு கிடைக்கிற அந்த சத்தியத்தையும் வேத வார்த்தையும் தேடி ஓட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பெற்றோர்களும் வல்லும் கவனமாக இருந்து கர்த்தாவே 128 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்பொழுது அந்த குடும்பம் ஆண்டவரே இஸ்ரவேலையும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஒளிவமர கன்றுகளைப் போலவும் ஆண்டவரே கனிதரும் திராட்சை செடிகளாகவும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்பா இயேசுவே, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்மை, ஆண்டவரே தெளிவு, ஆண்டவரே சத்தியம், தேவ ஆவியானவர் நிரப்பப்படுகிற காரியங்கள் இந்த நாட்களிலே குறைந்து கொண்டு போகிறது ராஜா. சபைகள் விழித்திருக்க வேண்டும். பிள்ளைகள் எங்கு நிற்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்று ஆண்டவரை கண்காணித்து சபையானது விழித்திருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்த காலம் அல்ல இயேசுவே, அநாகரிகம் வாழ்ந்த காலமும் டெக்னிக்கல் வளர்ந்த காலமும் ஆண்டவரே இவர்களுக்கு அறையிலும் கையிலும் ஆண்டவரே இவர்கள் உலகத்தையே வைத்து நடத்துகிற காரியங்கள் அப்பா. இதனாலே தான் ராஜா இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தாய் தகப்பன் கண்ணீர் வடித்து ஆண்டவரே கர்த்தாவே பாவம் பெருகி போகிறது இருக்கிறது மாத்திரமல்ல ராஜா, குடும்பத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளாக, பெற்றோருக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக இயேசுவே இவர்கள் வாழுகிறார்கள் அப்பா. நான் என்ற அகங்காரத்தை எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஒருபோதும் நான் என்று நின்றதில்லை ராஜாவே. பிதாவுக்கு எப்படி நீர் கீழ்ப்படிந்து பரிசுத்தாவிக்கு நீர் எப்படி கீழ்ப்படிந்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தீரோ அதே போல கர்த்தாவே கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கும் அந்த பயத்தையும் ஞானத்தையும் ஆண்டவரே கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் தாழ்மையையும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ரோட்டுகளிலே நின்று சுவிசேஷம் சொல்லுகிறார்கள் அப்பா, அதை அசட்டை பண்ணு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் மன்னித்து மறக்கிற தெய்வமாய் இருக்கிறீங்க ராஜா. தேவனே அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு மற்றவர்களையும் ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபையை அவர்களுக்கு நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வாழ்க்கையிலே கரடும் முரடும் கோணலானவைகளுமாக இருக்குது ராஜா, இவைகள் எல்லாவற்றையும் நீர் செவ்வியாக்கி நேர்த்தியாக்கி உம்முடைய பாதத்திலே பாதையிலே நடத்த தேவனே கர்த்தாவே நீர் உம்முடைய ஆண்டவரே ஞானத்தை அளவில்லாமல் பொழிந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். அன்பும் வெலனும் தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா, ஊகித்து நடக்கிற தேவ ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே, சுவைச்சாலைக்கு போற வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே, பயமும் திகிலும் நெருங்காதபடி அந்த சிறைச்சாலையிலே எத்தனையோ விதமான ஆண்டவரே கைதிகள் உண்டு ராஜா. இந்த மத்தியிலும் ஆண்டவரே இவர்கள் சென்று தங்களுடைய ஊழியங்களை செய்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஆஸ்பத்திரிக்கு செல்லுகிறார்கள் அப்பா, நோயாளிகளை சந்திக்கிறார்கள் அப்பா. இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்தை கொடுங்க ஆண்டவரே. அளவில்லாமல் உம்முடைய பிரசன்னமும் நீதியின் சூரியனும் இந்த பிள்ளைகள் மேலே வரட்டும் ஐயா. ஆண்டவரே யுத்தத்திலே நிக்கிற பிள்ளைகள் அப்பா, ஆண்டவரே மிதிலிஸ் நாடுகள், ஈரான் தேசம், இஸ்ரவேல் தேசம், அமெரிக்கா தேசம், உக்ரைன் தேசம், ரஷ்யா தேசம் ஆண்டவரே அப்பா, ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து என்று ஆண்டவரே எத்தனையோ நாடுகளிலே இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆயுதத்தை ஏந்தி நிற்கிறார்களே ராஜா. தேவனே அப்பா இயேசுவே ராஜா, இந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து வறுமையின் நிமித்தம் இந்த தொழிலுக்கு போயிருப்பார்கள் அப்பா. ஆனால் இப்பொழுதோ ராஜா யுத்தம் இவர்களை ஆளுகை செய்யுது ராஜா. அப்பா இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பாதையை காண்பித்து அப்பா இந்த ஆண்டவரே போரில் இருந்து இவர்களை நீர் விடுவித்து யுத்தத்தில் வல்லவராக இருக்கிற இயேசுவே, நீர் யூத சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற யூத ராஜ சிங்கமே, உம்முடைய சேனைகள் இந்த வாலிப பிள்ளைகள் மக்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா இவர்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட, சரீரம் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை வைத்து ராஜா இன்றைக்கு அரசாங்கங்கள் எத்தனையோ ஆண்டவரே அநியாயமான காரியங்களும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக நாட்டுக்கு நாடு விரோதமாக எழுப்புகிற காரியங்களையும் இந்த பிள்ளைகளை வைத்து நடத்துகிற அநியாயங்களை நீங்கள் பார்க்கிறீங்க ராஜா. நீர் கொடுத்த கற்பத்தின் கனிகள் அப்பா, மனுஷர்கள் இந்த பிள்ளைகளை வஞ்சித்து போடாதபடி ஆண்டவரே இந்த யுத்தத்தில் இருந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே இவர்கள் ரட்சித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாகவும் இவர்களுடைய பரம்பரைகள் ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் இந்த ஈரான் தேசத்தை மிதில் நாடுகளையும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்து ஆண்டவரே இந்த தேசத்தின் எல்லையெங்கும் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் செய்து முடிக்க வல்லவர் அப்பா. எங்களுடைய இலங்கை தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும் ஆண்டவரே இந்த தமிழர்கள் மத்தியிலே நடக்கிற அலங்கோலங்கள் அப்பா, அநியாயங்கள் ஆண்டவரே அப்பா ஏராளம் ஏராளம் அப்பா. இயேசுவாமே கர்த்தாவே இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையை ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளாகிய கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே வருங்கால சமுதாயமாகிய இந்த பிள்ளைகள் உம்முடைய சந்ததியையும் உம்முடைய ஆண்டவரே எழுப்புதலையும் உம்முடைய ரட்சிப்பையும் தேவனே இந்த உலகம் எங்கும் கண்டங்கள் எங்கும் பரவி செல்லும்படியாக இந்த பிள்ளைகளை பாவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பாவ சாபங்களை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை வருகிறதான இந்த கட்டாவே அநியாயங்கள் சாபங்கள் விக்கிரக கட்டுகள் ஆண்டவரே யாவும் இயேசுவின் நாமத்தினாலே இரத்தத்தினால் பூசி கழிவப்பட்டு மன்னிக்கப்படுவதாக ராஜா. மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா, அறியாமையினாலே செய்த பாவ சாபங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்பா. எங்களை தெரிந்தெடுத்தீங்களே, எங்களை வாலிப பிராயத்திலே கண்டுகொண்டீங்களே ராஜா. தகப்பனே கர்த்தாவே இயேசுவே இந்த பிள்ளைகளை நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு கண்டங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தான் ராஜா இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்த வழி நடத்த வேண்டும். உண்மை உள்ள பிள்ளைகளாக தீமையை விட்டு விலகி ஓட தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஒரு வாலிப பிள்ளையாகிய எஸ்தரை ஆண்டவரே சிறிய தகப்பனாகிய ஆண்டவரே அப்பா மொர்தெகாயோடு நின்று தன்னுடைய ஜனத்துக்காக நின்று வாதாடி வழக்காடி தன்னுடைய ஜூத ஜனத்தை பாதுகாத்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே யுவதிகள் எல்லாவற்றையும் விட்டு ராஜா தங்களுடைய தேசத்துக்காக இனத்துக்காக நின்று ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நிற்கிற பிள்ளைகளாக நீங்க ஆண்டவரே நிறைவான ஆவியை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய இருதயங்களும் கண்களும் ஆண்டவரே அப்பா திறந்திருப்பதாக இயேசுவே உம்முடைய பாதத்திலே கர்த்தாவே பெற்றோராகிய நாங்கள் மனதார பிள்ளைகளை ஆசி வதித்து செவிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை உங்கள் வீட்டிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.
1: டொனால் பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்க வாலிப பிள்ளைகளுக்கு நியாயக்கேடு செய்கிற வாலிப பிள்ளைகள் வழக்குகளுக்குள்ளே வாழுகிற வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி
3: நடத்தினார். பிதாவே தேவனே இந்த வேண்டுகோளை பாதத்திலே வைக்கணும். தேவனே கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா இந்த வேண்டுகோளுக்கு அப்பா நீங்கள் பதில் கொடுக்க போவதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா அந்த கரத்திலே ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவனே உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. பிதாவே சத்தியத்தை அறிவார்கள் சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா. பிதாவே உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா. கட்டுண்டிருக்கிற பிள்ளைகள் தேவனே கட்ட அவிழ்க்கப்படுவதாக, சிறையிலேருக்குள்ள சிறைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக, வெறுங்கின்றோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே நீங்கள் காயங்கட்டுங்கள் அப்பா. வார்த்தை அனுப்பிய ராஜாவே தேவனே எல்லா சோர்வின் ஆவியல் பலவீனத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, பயத்தின் ஆவியல் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். திருடையும் கொல்லையும் அழிக்க என்ற ஆவியல் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு ராஜா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஆவியை கடைசி நாட்கள் வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுவேர் என்ற வாக்கள் தன் தேவனே வாக்கு மாறாதவரே உம்முடைய ஆவியை ஊற்றி தேவனே ஆவியானவரே விடுதலை செய்யுங்க. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல பாபிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே அப்பா ஒவ்வொரு பாரிப பிள்ளைகளை மீட்டு ரச்சிங்கப்பா, ஓ ரச்சித்து கொள்ளுங்க, மீட்டு கொள்ளுங்கள் தேவனே பிதாவே. ஓ கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, எல்லா அடிமத்தின ஆவியல் தேவனே பிதாவே, போதை வசலுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அடிமத்தின ஆவியல் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், பயத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்களப்பா, உலகம் மாம்சம் பிசாசின் கிரியைகள் தேவனே இந்த வாழ்வை பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, ஆவியானவரே ஆளுக செய்யுங்க, இருதயத்தை ஆளுக செய்யுங்கப்பா, சிந்தி ஆளுக செய்யுங்க, கர்த்தராயேசு கிறிஸ்துவின் சிந்தியே தேவனே அப்பா இந்த பிள்ளைகள் இருக்கத்தக்கதாக, உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா இயேசு ராஜா, தேவனே கிருப செய்யுங்களப்பா பிதாவே, உம்முடைய வேத அறிவில்லாமல் சங்காரமாற தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே, தேவனே புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கன்னு சொன்னீங்க இயேசு ராஜாவே பிள்ளைகளுக்கு அப்பா பிதாவே, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கன்னு சொன்ன தேவனே விசுவாசமாய் ஒவ்வொரு தேசத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கப்பா உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட, தேவனே உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போய் தேவனே சுவிசேஷத்தை அறிவிக்க, தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே, கிருப செய்யுங்க தேவனே பிதாவே, சத்தியம் ஒன்றே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யும் தேவனே அப்பா, கிருப செய்யுங்க தேவனே, நீங்க சொல்லாகும், நீங்க கட்டளை நிற்கும் தேவனே, ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே, தேவனே கிருப செய்யுங்கப்பா, யுத்தத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை மட்டும் ரட்சியுங்களப்பா பிதாவே, எல்லா அழிவில் நின்று தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை மட்டும் ரட்சியுங்களையா இயேசு ராஜாவே தேவனே, ஓ நன்றி அப்பா பிதாவே, என் தேவனே ஆளுக செய்யுங்கப்பா, மாம்ச கிரியவனே விசேஷமாய் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக, ஓ தேவனே விபச்சார வேசத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, ஓ தேவனே புதிய இருதயத்தை செய்யுங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்களப்பா ஒரு வாலிப பிள்ளைகளுக்கும் அப்பா என் தேவனே, ஓ உம்முடைய ஆவிய அளவில்லாமல் இந்த வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா என் தேவனே, ஊற்றி விடுதலை செய்யுங்க, உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே தேவனே இந்த வாலிப பிள்ளைய நாமங்களை எழுதியுள்ளங்களையா இயேசு ராஜாவின் தேவனே, தேவனே நோயோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அந்த கருத்தில் ஒப்படைக்கிறேன், உம்முடைய வார்த்தை அனுப்பி அவனை சுகப்படுத்துங்களப்பா இந்த வாலிப பிள்ளைகளே இயேசு ராஜாவே, சகல நோய்கள் வியாதிகள் இந்த பிள்ளைகளை சரங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, தேவனே நோய்க்கு காரணமா இருக்கிற பாப சாப அக்கிரமங்கள் திருத்தப்படிகளை மன்னிங்க இயேசு ராஜாவே தேவனே, மன்னிங்க பாபிதாவே, உன்ன உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருக்க இடமில்லாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகளை எந்த உனே புறப்படுங்கள் ஐயா இயேசு ராஜா, தேவனே உன்ன உணவு கொடுங்கப்பா, இருக்கிற இடம் கொடுங்கப்பா பிதாவே, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே, தேவனே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய விசுவாசித்த ஞானத்தின் ஆவிய கொடுங்கப்பா, ஓ விசுவாசித்த ஆவிய கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே தேவனே, நன்றி அப்பா, தேவனே பலவீனத்திலே பலம் கொடுங்களப்பா, இந்த வாலிப பிள்ளையோட பலவீனத்திலே உம்முடைய கிருப உள்ள கரம் தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் அமர்ந்திருப்பதாக இயேசு ராஜா, உம்முடைய பலத்தினாலே இந்த பிள்ளை என்றப்பங்க, அன்பினாலே என்றப்பங்கப்பா, தெளிந்த புத்தியினாலே இந்த பிள்ளை என்றப்பங்கப்பா, அன்புக்கு ஏங்குற பிள்ளைகள் மீது உம்முடைய கல்வாரி அன்பை ஊற்றுங்க இயேசு ராஜா, உம்முடைய அன்பினாலும் பலத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் ஆவியானவரே நிரப்புங்கப்பா இயேசு ராஜா, உம்முடைய கனியினால் உம்முடைய வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு வாழ்வ பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா என் தேவனே, பச்சபாதம் இல்லாத தேவனே நிரப்புங்கப்பா, விடுதலை செய்யுங்க, ஓ நன்றி ராஜாபி, நன்றி அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா பிதா, ஓ நன்றி என் தேவனே, நீங்கள் தேவத்தை கேட்டப்பா நீங்கள் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி என் தேவனே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, இதுபோல் தேவனே இந்த லெஸ்ட் பிரதரை ஆசீர்வதியுங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா, தேவனே ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதா, உடைய தேவையை சந்தியுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க, நோய்களை சுகப்படுத்துங்கப்பா, விடுதலை கொடுங்க, ஆறுதல் கொடுங்கப்பா பிதாவே, ஓ நன்றி இந்த இணைந்திருக்கிற குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா, ஓ ஜீவ புத்தகத்தோட நாமங்கள் எழுதுங்க, அக்னி ஜுவாலைகளை மாற்றுங்க, வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா பிதாவே, எடுத்து பயன்படுத்துங்க, ஓ பலப்படுத்துங்கள் ஆவியானவரே, விடுதலை கொடுங்கப்பா, ஓ ஆறுதல் கொடுங்க என் தேவனே பிதாவே, ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே, ஜெனசிஸ் புறப்படுங்களப்பா, கணவனை புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படுங்கப்பா, கிருப உள்ள கரம் தேவனே விளை ஓ மூடிக்கொள்வதாக, பரிசுத்த இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்க. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. ஓ அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோஸ்ரம் ஐயா. யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு இருக்காளோ தேவனே பிதாவே, தேவனே முடிய வார்த்தை அனுப்பி கண்ணீரை துடையுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா, ஆறுதலை கொடுங்க என் தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன்,
3: ஆமீன். அப்படியே உங்களோடும் கூட இருந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் பிரைஸ் லார்ட். பிரதர் சேதப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வாலிப யுவதிகளை கர்த்தர்தானே தொட்டு குணமாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி
4: நடத்தினீங்க. அற்புதமான தேவரின் கத்தாவையும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர், வல்லவருமாயிருந்து தாராத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறீங்க. தாவே இந்த வேளையிலும் ஆண்டவர வாலிப பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் கத்தாவை. கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரே அப்பா தாயின் வயிற்றிலிருந்து ஆண்டவரை திரும்பிக் கொண்ட என் தேவனாகிய கர்த்தர் நீர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உடைய சமூகத்திலே ஆண்டவரை நிற்கும்படியாய் உண்மை தேடி வரும்படியாய் பிரயாசப்படுகிற தேவனாகிய கர்த்தர் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த பிள்ளைகளுக்கு வருகிறதான எல்லா விதமான பொல்லாப்புகளில் இருந்து இந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சுதைக்கிறோம் கர்த்தர் தாமே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணு என்று சொல்கிற வசனத்தின் படி இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கனம் பண்ணுகிறவர்களாக, அவள் பேச்சு கேட்கிறவர்களாக, அவள் சொல்கிற வழியில நடக்கிறவர்களாக இந்த பிள்ளைகளை எல்லாம் மாற்றி வழிநடத்தும்படி ஆயிச்சுதைக்கிறோங்க தாவே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன் கால் போன போக்கிலும் கண் போன போக்கிலும் மன போன போக்கிலும் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே நடந்து திரிகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. உத்தம மார்க்கத்தில் வருகிறவர்கள் ஒரு சிலர் ஆண்டவரே தீய ஆண்டவரே தீயமா தீமையான காரியங்களுக்கு தன் கால்களை விளைவித்து ஆண்டவரே தன்னுடைய பார்வைகளை அதற்கு அதன் மூலமாக ஆண்டவரே பிரயாசப்படுகிறவர்கள் அப்பா இந்த சித்தின் பாவங்களிலே ஆண்டவரே தன்னை அழித்துக் கொண்டு தன் வாழையை அழித்துக் கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை எடுத்துக்கொண்டு அப்பா இந்த சமுதாயத்திலே ஆண்டவரே கீர்த்தியுள்ள பேரை ஆண்டவரை கெடுத்துக்கொண்டு அந்த கீர்த்தி இல்லாமல் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பேர் கேட்கட்ட மார்க்கம் மாத்திரத்திலே ஓ அந்த பிள்ளைகளா அவர்கள் இப்படியாக துஷ்டர்கள் தீயவர்கள் என்று ஆண்டவரை சொல்லுகிறது போல அநேக ஜனங்கள் இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே. அச்சமுதாயத்திற்கும் ஆண்டவரை அவர்கள் மதிப்பு கொடுக்காமல் பெரியவர்களுக்கும் ஆண்டவரை மதிப்பு கொடுக்காமல் அவருடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே ஏளனமாய் ஆண்டவரே தீவிரிக்கிறதை பார்க்கிறோம். பெரியவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் படித்திருக்கிறோம் என்ற ஆண்டவரே அந்த மனபாவி நிலையிலே இவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பெரியவர்களையும் தன் வீட்டில் இருக்கிற தாய் தந்தையர்களையும் கத்தாவே தனக்கு ஆண்டவரும் மூத்தவர்களையும் பிடியாய் ஆண்டவரே ஏளனமாய் பேசுகிறதையும் அவர்கள் சொல்லுகிறதை காலையில் கேட்காதபடிக்கு தன் வழியிலே அவர்கள் நடந்து ஆண்டவரை திரிகிறவர்களாக பார்க்கிறோம் கர்த்தாவே. உத்தம மார்க்கத்தார் யார் உண்டு என்று ஆண்டவரே நீர் எண்ணிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில அப்பா இப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் சீர்கட்டு ஆண்டவரே தன் வாழ்வை கெடுத்துக்கொண்டு தன்னுடைய அப்பா எதிர்காலத்தை பாழாக்குகிற ஒரு சூழ்நிலை இந்த பிள்ளைகள் மத்தியில உருவாகுகிறபடியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பாவத்திலே விழுந்து பாவத்திலே ஆண்டவரே திளைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியா இந்த பிள்ளைகள் இல்லாதபடிக்கு அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவரே பரிசுத்த தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றும்படியாய் சிந்திக்கிறங்க தாவே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லது போல கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவருக்கு நல்ல ஞானமும் விவேகம்
5: விவேகமும் அறிவும் ஆண்டவரை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் மனமாறணப்பா, இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தன்னுடைய எதிர்காலத்தை எண்ணி ஆண்டவரே கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை எண்ணி அவருக்கு பயந்து ஆண்டவரே இந்த உலகத்திலே யாருக்கு பயந்தாலும் பயப்படாவிட்டாலும் தேவனுக்கு பயப்படும் பொழுது ஆண்டவரே அவளுக்கு நல்ல ஞானமும் நல்ல விவேகமும் தந்து யா பெரியவர்களுக்கும் ஒரு மரியாதையையும் அவர்கள் பேச்சுக்கு ஒரு ஆண்டவரே அந்த கேட்கிறவர்களாகவும் ஆண்டவரே இவர்கள் மாறுவார்கள். அப்படியாய் ஆண்டவரே இவர்களை எல்லாம் ஆண்டவரே கொள்ளை போகாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருகிறதான சூழ்நிலையில இவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு சத்துரு யாழை விழுங்கலாமோ என்று ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அநேகமான இவர்கள் வழி கெட்டு போவதற்காக அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா இந்த காலத்திலே கிடைத்திருக்கிறது கர்த்தாவே. போதை வஸ்தாகட்டும் மதுவாகட்டும் ஆண்டவரே வேசித்தனமாகட்டும் இவர்களுக்கு சர்வ சாதாரணமாக கிடைக்கிற இந்த சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் அதிலிருந்து விடுபட்டு உத்தம மார்க்கத்திலே நடக்கவும் உண்மையான தேவனை தேடவும் அவரிடத்திலிருந்து எல்லாவற்றின் நன்மைகளை பெற்றுக் கொள்கிறவர்களாகவே மாற்றி இந்த பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு மட்டும் அல்லவிட அவர்கள் வாழ்கிற சமுதாயத்திற்கு அவர்கள் நல்ல பிள்ளைகளாக ஆழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் வரும் பொழுது இவர்கள் வாழ்விலே ஒரு உன்னதமான வாழ்க்கையை காண கர்த்தர் நீர் வைத்திருக்க திட்டத்தின்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நீரே துணையாக இருந்து இவர்களுக்கும் அப்பா அப்படியாய் ஆண்டவரே அப்பா உன் தேவனாகி கர்த்தரை ஆண்டவரே ஆண்டவரே முது கர்த்தவை போல ஆண்டவரே உங்க சொன்ன இரட்சகராய் ஆண்டவரே இவர்கள் ஏற்றுக்கொண்ட கர்த்தரை செய்யும்படி ஆயிச்சுக்கிறோம். தேவனாகி கர்த்தர் இவருடைய சொந்த தகவலை போல் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுக்கிறோம். தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இந்நாளிலும் இந்த ஆண்டவரே அவை ஜீவிக்கிறத வார்த்தைகளா இருக்கிறபடியா அன்றே இதோ 2000 வருடத்துக்கு முன்பாக ஆண்டவர் வெளியிடப்பட்ட வசனம் இன்றையும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி ஆயிச்சையும் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு போதும் அது வீணுக்கும் விருதுக்கும் போவாத வார்த்தைகள் ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவரே கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையின் மூலமாய் நல்ல அறிவையை தந்து ஆண்டவரே நல்ல போதனையை தந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே வசனங்களையும் தங்களுடைய மனதில வைத்து தியானிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி இந்த சமுதாயத்திலே இந்த பிள்ளைகள் ஒரு நற்கீர்த்தி பெற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்து உமக்கேற்ற பரிசுத்த சந்ததியாய் உருவாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே சேர்ப்போவதற்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே உங்களோட கர்த்தாவை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அப்பா ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆண்டுகிறேன் நீர் அவளோடு கூட இடைப்பட்டு ஆண்டுகிறே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி ஆர்மையான ஜப வேலையை நடத்தி கொண்டு வருகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்து ஆசீர்வதித்து இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக ஒவ்வொரு படிக்கு நீரே அவருக்கு துணையா இருந்து வழிநடத்தும்படியாகிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் புதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்தன் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். கைவிட்டு செய்யும் காரியம் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன்.
1: நாங்க சர்மிளாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சர்மிளா
6: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
1: நீங்கள் படிக்கிற மாணவ செல்வங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இலங்கை தேசத்திலே இருக்கிற சகல வாலிப யுவதிகளும் அது எந்த இனமாயிருந்தாலும் எந்த காரிய மதமாயிருந்தாலும் எல்லா வாலிப ஜோதிகளையும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கற்றதாமே ஞானத்தையும் கொடுத்து அவர்களுக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்த.
6: அன்பு மிரக்க நிறந்த நான் ஆண்டவரே உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்துதிக்கிறேன். ஆண்டவரே இந்த தருணத்தை தந்து இந்த சகோதரி அவங்களுடைய சகோதரியின் சகோதரன் ரெண்டு பேரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே நல்ல விதி அவங்க விதைக்கிறாங்கள் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு. உலகத்தில் அநேக ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தென்படுகிறார்கள், சிலவர்கள் சந்தோஷத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே, அதனால இது செய்யறது நன்மையான காரியங்கள் ஆண்டவரே. உமக்கு கூடான கொஞ்சம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவங்களை இன்னமும் பலப்படுத்துங்க, வந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆவியானவரை உற்சாகத்தோடு வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா.

0: காத்திர நீரே காத்திர நீர் பார்த்திரே உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு யாருமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை பாத்திர நீ பாத்திர நீ பாத்திரே ஆமாண்டவரே நீங்க பாத்திரர் ஆண்டவரே நீங்க பாத்திரர் நிரம்பி வடிகிற பாத்திரர் கர்த்தாவே சகல மகிமையும் சகல துதியும் சகல மகிமை உமக்கு உண்டாவதாக நீங்க நல்லவர் வல்லவர் மாறாதவர் கர்த்தாவே சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைவே இருக்காது வானமும் பூமியும் ஒளிந்து போனால் உம்முடைய வார்த்தை ஒளிவாது ஆண்டவரே நீங்க ஜீவனுள்ள கர்த்தர் ஆண்டவரே என்றென்றும் மாறாதவர் ஆண்டவரே மறையாதவர் ஆண்டவரே உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே நாங்க சிதறடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் எங்களை வழி நடத்துகிற ஒரே தெய்வம் நீங்க ஆண்டவரே உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்காது கர்த்தாவே நீங்க எங்களை வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே இன்றைக்கு நான் உம்முடன் கேட்டுக்கொள்கிறேன் வாலிபர்களுக்காகவும் எங்களை நடித்து செல்கிற சிறு குழந்தைகளை நடத்தி செல்கிற தலைவர்களுக்காக வருகிற ஆண்டவரே மாணவர்களுக்காக வருகிற ஆண்டவரே இன்னைக்கு என்ன எடுக்க போனா நிறைய உலகத்துல உள்ள 12 வயசுல 20 வயசு பிள்ளைகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகிறாங்க ஆண்டவரே படிப்பு விட்டு போட்டு ஒவ்வொரு மதுரை ஒரு ட்ரக்ஸ் ஒவ்வொரு சில கெட்ட காரியங்களுக்கு ஈடுபட்டிருக்கிறாங்க ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே தருண பிள்ளைகளை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே ஒவ்வொருவரும் மேலும் கரம் வைக்க வேணும் தாய்மார்கள் அவர்களை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு கெட்ட வழியில போறதா இருந்தா அதுக்கும் பார்க்க மேலான வேதனை எங்குமே இல்ல ஆண்டவரே ஹாலேலூயா கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் கர்த்தாவே ஹாலேலூயா கர்த்தாவே துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே நீங்க எவ்வளவு அன்பு நிறைந்தவர் மாறாதவர் மறையாதவர் ஆண்டவரே இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைகள் அழிந்து போயிருக்கிறார் படிக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு வேறு வேறு கெட்ட விஷயங்கள இருக்கிறார்கள் ஆண்டவரே அதுக்கு பார்க்க மேலான வேதனையான காரியம் எங்கும் இல்ல ஆண்டவரே அவர்கள் படிக்க வச்சு ஆளாக்கி பிள்ளை என்று பாசத்தோடு வளர்த்து இன்னைக்கு அந்த பிள்ளைகளை படிக்க மாணவர்கிட்ட போட்டு இன்னைக்கு அவர்கள் நடக்கிற காரியம் வேறு விஷயம் கர்த்தாவே உம்முடைய கரங்கள் ஒவ்வொருவருக்கும் நீட்டப்பட வேணும் அவர்களோட படிப்புல இருந்து அவர்கள் உத்தியோகத்திலிருந்து நேர்மையாக நிலை நீக்க உதவி செய்யும் ஆண்டவரே பிழையான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விலகி தள்ளிவிட்டு கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரும் தொட வேண்டும் ஆண்டவரே அவர்கள் என் தெய்வத்துக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் கர்த்தாவே தாய் தகப்பன் கர்த்தருக்குள் இருக்கிறதா அந்த பிள்ளைகளை அதில வழி நடத்தத்தக்க நீங்க கிருபை அளிக்க வேண்டும் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் அவர்களை நிரப்பி வழி நடத்துங்க என் அன்பான வழி நடத்துங்க கர்த்தாவே உம்முடைய அன்பு கருத்துக்கு வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறேன் மாணவர்களை ஒப்புக் கொடுக்குறேன் கர்த்தாவே நீங்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க ஞானம் இருந்தால் சகலத்துக்கு செய்ய கூடுமாண்டவரே ஞானம் இல்லாத பிள்ளைகள் அவ்வளவு வேதனையான காரியமாக இருக்குது கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே சாலமோனு கொடுத்த ஞானத்தினால் ஒவ்வொருவரையும் வழி நடத்து ஒவ்வொரு பிள்ளைகள் முழு உலகத்தில் உள்ள ஜாதி மதம் மேதம் எதுவும் இல்லாம எல்லாம் பிள்ளைகள் நீங்க படைத்த ஒரே தெய்வம் ஆண்டவரே மனுஷன்களை படைத்த மனுஷ குமாரனே நீங்க ஒவ்வொருவர் மேலும் கரத்தை வைங்க ஒவ்வொரு குழந்தைகள் மேலும் வாலிப பிள்ளைகள் மேலும் கரத்தை வைங்க கெட்ட விஷயத்திலிருந்து விலகி தள்ளுங்க ஆண்டவர் விலகி காத்து கொள்ளுங்க கர்த்தாவே படிப்புல முன்னேறி உத்தியோகத்திலோட நல்லபடியாக பிள்ளைகள் நேர்மையாக வாழத்தக்க கிருபை அளிங்க நிறைய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள் அந்த எல்லாம் கண்ணீர்களும் ஆனந்த கழிப்பாக மாற வேண்டும் ஆண்டவரே வெற்றி கொடி ஏற்ற வேண்டும் ஆண்டவரே முழு உலகமே உமக்குள் நிலை நிக்க வேணும் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தேட வேணும் அனைவரும் ஒவ்வொரு வாலிப குழந்தைகளுக்கும் கரத்தை நீட்டுங்க பிள்ளையால வழியிலிருந்து அவர்களை மீட்டு காத்து கொள்ளுங்க கர்த்தாவே நீங்க சொன்னீங்க கர்த்தாவே மத்தேயுல சிறு பிள்ளைகள் என்னிடம் வர விடுங்கள் தடை பண்ணாதீர்கள் என்று அதே போல வாலிபர் பிள்ளைகளை ஒருவருமே தடை பண்ண அவர்கள் உத்தியோகத்துல முன்னேறி செல்லத்தக்க நீங்க கிருபை அளிங்க ஆண்டவரே. முதலாவது தாய் தகப்பனுகளை ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அவர்கள் அந்த பிள்ளைகள் சரியான விதத்தில் வளர்க்கும்படியாக நீங்க அவங்களுக்கு ஞானத்தை முதல் கொடுங்க. அப்பொழுது பிள்ளைகள் நேர்மையாக நடப்பார்கள். மாணவர் மார்களை ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளுக்கு சரியானதை படிச்சு கொடுக்க ஜாதி மதம் மேதம் இல்லாமல் எல்லா என் பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று படிச்சு கொடுக்கும்படியாக நீங்க அவங்களுக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனம் தாழ்மையோடு கர்த்தாவே உமக்கு பயந்தவர்களாக பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கும்படியாக கிருபையாளிங்க. மாம்சம் பிளவினம் தான், ஆனால் ஆவி உற்சாகம் இல்லாத ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் சரியில்லைங்கள். நீங்க மனம் இறங்கி உதவி செய்கிற தேவாதி தேவ குமாரன் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு வந்த மனுஷ குமாரனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொரு ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தாய்மாரோட கண்ணீர்கள் தொடப்பட வேண்டும். பிள்ளைகள் படிப்புல முன்னேறணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேணும், கெட்ட விஷயங்களிலிருந்து கலட்டிப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய வாலிபர் பிள்ளைகள் எடுக்க போனால் ஸ்கூல்ல இல்ல இருப்பார்கள், அவர் வேலையை வேற வேற இடங்களில் இருக்கிறார்கள். கர்த்தாவே அவர்களை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க. உங்களுடைய தேவ தூதனை அனுப்பி அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. யாருனாலும் குழந்தைகள் ஆண்டவரே, என் குழந்தை ஒன்று அவர்களுக்கு குழந்தை ஒன்று எல்லாம் தாய்மார்களுடைய வேதனை ஒரே வேதனை கர்த்தாவே. உங்களுடைய அன்பு கரத்தை நீட்டுங்க, உங்களுடைய பரிசுத்தமுள்ள கரத்தை நீட்டுங்க கர்த்தாவே. இன்னைக்கு என்னுடைய உபவாச நாள், நான் உம்முடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரே காரியம், இந்த வாலிப பிள்ளைகளை நிச்சயமாக நீங்க விடுதலை கொடுப்பீங்க, அவர்களை கலட்டி எடுப்பீங்க, சாத்தானுடைய வாழையிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீங்க. நான் விசுவாசிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், மாறாதவர், மறையாதவர். ஹல்லேலூயா சாரா. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உமக்கு துதி கணம் மகிமை சகலம் உமக்கே உண்டாவதாக. வாத்தாவரண கஷ்டமா இருந்தாலும் கர்த்தவே ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கும்படியாக சரியான நேரத்தை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல வாலிபர் பிள்ளைகளையும் மாணவர்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்குறோம். அதே பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஜெப பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கூட உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். பெலத்தை கொடுங்க, சக்தியை கொடுங்க, அவர்களோட நீங்க இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பான ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமுள்ள பாதத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைத்து தாழ்த்தி மண்டாடி வேண்டுக் கொள்கிறேன் என்ற நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு ஊழியங்களோடு குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். ஓகே, நான் ஜெபத்தோடு கூட லேசியா நாடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். மீதி காரியத்தை லேசியா நான் பொறுப்பேற்பார். அன்பான பிதாவே, நம்முடைய சங்கத்திலே ஜெபத்தை நீ தேட்டீரப்பா. தொடக்கத்தில் இந்த முத்தரை ஆவியான நடத்தி தட்டி இனி நடக்க போற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு புரோக்ராமே நீர் பொறுப்பேறும். உம்முடைய கரம் கூட இருப்பதாக தேசிய நான் குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகள் சந்ததியையும் ஊழியங்களையும் ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் அவர்களுடைய ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே,
3: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக விசேடமாக வாலிபர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து வழி நடத்தியிருக்கிறீர்கள். கத்திரதாமே இவ்வளவு ஒருவரிடம் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதிகாலை வேளையில இணைந்து காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையில இணைந்து ஜெபித்த ஒருவரையும் அதே வேளையில் இன்றைய நாளே புதிதாக இணைந்த சௌரி சாமிலா அவர்களையும் அதே வேளையிலே மதுரசன் அவர்களையும் வரவேற்கிறோம். நாங்கள் இந்த நேரத்திலும் சகோதரன் மதுரசன் செய்தி கொடுக்க போறாரா? செய்தி கொடுக்க போறாரு. ஓகே, நாங்கள் இவற்றை நிறைவு செய்து கொண்டு அவருடைய காரியத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் உலக நாடுகளுக்காக இலங்கைக்காக வாலிபர்களுக்காக விசேடமாக ஜெபங்கள் கூட கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்து வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். அந்த வகையில் இணைந்து ஜெபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க வீடத்தில் காணப்படுகின்ற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் நாங்கள் சௌரன் மதுரசன் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் இந்த வேளையிலும் செய்தியோடு வழி நடத்துவார். Praise the Lord, Brother Madhurashan. Praise the Lord.
4: Praise the Lord, Pa.
3: சங்கமம் வானொலி டீம் சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு தமிழ் நல்லா விளங்கும் தானே? ஆமீன். உங்களை நீங்கள் உங்களை பற்றி கூறிவிட்டு செய்தியோடு வழி நடத்துங்கள். என்ன இதுல தமிழ்லயா ஆங்கிலத்திலயா சிங்களத்திலயா செய்ய போறீங்கள்? சிங்களத்தில் செய்ய போறீங்களா? ஓகே, இந்த வேளையிலும் உங்களிடம் படைக்கிறோம். நீங்கள் தமிழிலே உங்களை பற்றி கூறிவிட்டு சிங்களத்தில் செய்தி எடுத்து பாருங்கள். இங்குள்ளவர்களுக்கு சிங்களம் தெரியாது, ஆனால் வானொலி கூடாக இணைந்து பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், மறுபடியும் கேட்க போகிறார்கள். அவர்களுக்கு அதெல்லாம் விளங்கும், நிச்சயமாக எனக்கும் விளங்கும். ஆனால் மறந்து விட்டேன், பல காலம் நான் இலங்கையை விட்டு வழிக்கிட்டு கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆகிவிட்டது. அதனாலே எனக்கு விளங்கும். ஆனால் நீங்கள் எடுத்து வாருங்கள், பைபிள் ரீடிங்கை சகோதரி சாமலா கூட நடத்த முடியும். அந்த வேலை இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். God bless you. We welcome in on behalf of Sangamam Radio and Sangamam Radio listeners and Sangamam Radio team from Canada, Ontario, our time 9:25 AM Friday, 17th of 4th 2026. I'm handing over to you, brother. Continue. God bless.
0: தொடர்
2: அனுகிரகரணுகொட்டகின சுவாமி மே சேவை தவ வர்தனை வேண்டான் மே அதி சேம் அடுபாடுக்கமும் ஒபகே அனுகிரக கருண கொட்டகின சம்பூர்ணம் வேண்டான் சுவாமி மே சேவை சுவாமினி பார சிட்டின ஏ பாஸ்ட சிஸ்டோ பார கருணோ சுவாமின் உங்க ஜீவித உபவாசிக அஸ்திர பார

அன்பான சகோதரனே, சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கிற சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று முதல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிருபம் என்பதனாலே அதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபிரியாருக்கு எழுதின நிருபத்திற்கு அடுத்ததாக வைக்கலாம். மற்ற எல்லா புத்தகங்களை காட்டிலும் அது உயர்ந்ததாக காணப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திற்கு தகுதியான ஒரு முன்னுரையை சொல்லுவது என்பது சற்று கடினமானதுதான். நான்கு வேத பண்டிதர்கள் எபிரேயர் நிருபத்திற்கு எழுதிய முன்னுரையை குறித்து முதலாவது நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் அவர்கள் நான்கு பேருமே முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். முதலாவதாக, கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த கடைசி வார்த்தை என்ற புத்தகத்திலே கேம்பல் மார்கன் என்பவர் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் சிறப்பான மதிப்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டை காட்டிலும் விரிவான கருத்தை இது தெரிவிக்கிறது. இதை விபரிப்பதற்காக தற்கால எழுத்தாளர் ஒருவர் கூறும் உதாரணம் ஒன்றை சற்றே கவனியுங்கள். மனித சுபாவத்தை குறித்து சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு குணநலன் ஒருவரின் பிரச்சினைக்கான சூழ்நிலையை மாற்ற மற்றும் ஒருவர் உயிர் பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் முந்தியோ சற்று பிந்தியோ ஒரு சாக்ரட்டிஸாக ஒரு கிறிஸ்துவாக தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்புக் கொடுக்க முன் வருவார் என்று கூறியிருக்கிறார். இதை குறித்து கேம்பல் மார்கன் கூறும்பொழுது இதமாக கிறிஸ்துவை கூறுவது தேவ தூஷணம் என்கிறார். ஒரு சாக்ரட்டிஸையோ அல்லது ஒரு கார்டியஸையோ அவ்விதமாக கூறலாம். ஆனால் கிறிஸ்துவை குறித்து கூறும்பொழுது அவரது தன்னிகரற்ற தன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே எபிரேயர் எழுதின நிறுவத்தின் ஆரம்பமாகும். டாக்டர் வில்லியம் என்பவர் எழுதிய பரிசுத்திற்குள் மற்றும் லகுவாக எபிரேயர் கற்கலாம் என்னும் ஆங்கில புத்தகங்களிலே வித்தியாசமான கருத்தை அவர் வற்புறுத்தி கூறுகிறார். ஆதாம் முதல் மோசே வரையிலான 2500 வருடங்களும் மோசே முதல் மல்கியா வரையிலுமான 1100 வருடங்களும் தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்காக மனிதர்களிடம் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த 3600 ஆண்டுகளின் முடிவிலே கர்த்தரின் வெளிப்பாடு மிகவும் குறைவாகவே இருந்தது. அதன் பின்பு சுமார் 400 வருடங்கள் மிக அமைதியான ஒரு காலமாயிருந்தது. காலம் நிறைவேறின போது தேவன் தமது சொந்த குமாரனையே இந்த உலகத்திலே அனுப்பினார். அந்த குமாரனிலே தேவன் தன்னை பரிபூர்ணமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது ஒரு முன்னுரையை பார்ப்போம். எபிரேயர் நிறுவத்தின் பாடங்கள் என்னும் புத்தகத்தை எழுதிய ஷைலர் இங்கிலீஷ் என்பவர் தனது முன்னுரையிலே இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், புதிய ஏற்பாட்டிலே முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகமான எபிரேயருக்கு எழுதின நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் முக்கியமான தத்துவங்களையும் முடிவில்லாத தர்க்க சாஸ்திரங்களையும் அழகாக கூறுகிறது. அதனை படிப்பது வானமண்டலத்தையே சுவாசிப்பது போன்றதாகும். ஆவிக்குரிய கொழுத்த மாம்சத்தை உண்பது போல அது இருக்கிறது. அதன் போதனைகளை கடைபிடிப்பது அறிவற்ற நிலையில் நின்று முதிர்ச்சி பெற்ற நிலைக்கு ஒரு மனிதனை வழிநடத்தும். கிறிஸ்தவ உண்மைகள் மற்றும் கிறிஸ்துவை குறித்தும் தெளிந்த அறிவை அடைய செய்கிறது இந்த புத்தகம். மேலும் எபிரேயர் நிருபத்தின் கருப்பொருள் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலேயே எபிரேயரில் மட்டுமே கிறிஸ்து உண்மையான மகிமையில் பிரதான ஆசாரியராகவும் தேவனுடைய குமாரனாகவும் மனுஷ குமாரனாகவும் காட்டப்பட்டிருக்கிறார். நான்காவதாக, சர் ராபர்ட் ஆண்டர்சன் என்ற வேத பண்டிதர் என்ன கூறுகிறார் என்று கவனியுங்கள். இவர் கூறுகிற கருத்தே வலியுறுத்தப்படுவதை நாம் எபிரேயர் நிருபத்தை படிக்கும் பொழுதும் உணரலாம். இந்த பூமியிலே வெளிப்படையாக காணப்படுகிற சபையே மெய்யான திராட்சை செடி. இது ஒரு பொய்யான வேத புரட்டு. உலகத்தில் இருக்கும் திருச்சபைதான் அந்த ஒலிவ மரம் என்று கூறுவதும் சீர்திருத்த திருச்சபையின் மாயையான கருத்தாகும். கிறிஸ்துவே திராட்சை செடி என்பதும் இஸ்ரவேல் ஒலிவ மரம் என்பதும் வேதாகமும் தெளிவாக கூறுகிற ஒரு சத்தியம். கர்த்தர் தாம் முன் குறித்திருக்கின்ற தமது ஜனங்களை புறம்பே தள்ளுவதில்லை. மேற்கு நாடுகளில் உள்ள சபைகள் நீண்ட காலமாக எபிரேயர் நிருபத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் இடத்தை சபை பகிரங்கமாக பிடுங்கிக் கொள்ள விரும்பியது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆவிக்குரிய அர்த்தத்திலே தங்களுக்கு உரியதாக்கி கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை குறித்த கர்த்தரின் திட்டங்களை அது புறக்கணித்தது. இதன் காரணமாகத்தான் ஆதியில் இருந்த சபைகள் யூத சமய எதிர்ப்பு கொள்கையை ஏற்படுத்தி யூதர்களை துன்புறுத்தினார்கள். எனவே கர்த்தர் யூதர்களை தள்ளிவிட்டார் என்ற தவறான கருத்து பரவியது. ஆனால் எபிரேயர் நிருபம் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. ஒரு எபிரேயன் கிறிஸ்தவனாக மாறினான் என்றாலும் அவன் இன்னமும் எபிரேயன் தான். ஒருவர் கர்த்தரின் பிள்ளையாக மாறும் பொழுது அது அவர்களை இன்ன தேசத்தான் என்ற நிலையிலிருந்து மாற்றுகிறதில்லை. அப்படி கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் சபை என்ற விசுவாசிகளின் ஐக்கியத்திற்குள்ளே வருகிறார்கள். இந்த கர்த்தர் யூதர்களின் என்றும் புரஜாதிகளின் என்றும் தமக்கென்று ஒரு கூட்டம் மக்களை கூட்டி சேர்க்கிறார். அது நிறைவேறும் பொழுது தனது சபையை இந்த உலகத்திலிருந்து அவரே எடுத்துக் கொள்வார். அதன் பின்னதாக இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். இஸ்ரவேலின் மூலமாக புரஜாதிகளின் மத்தியிலேயும் கர்த்தரின் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. இவரே நிருபத்தை எழுதிய ஆக்கியோன் யார் என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஒரு பழைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்போஸ்தலனாய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்றே கூறுகிறது. ஆனால் புதிய மொழிபெயர்ப்புகளிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்ற வார்த்தைகளை மட்டுமே நாம் பார்க்க முடியும். எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் பவுல் என்று வாதிடுபவர்களும் அதை எழுதியவர் அப்போஸ்தலனாய பவுல் அல்ல என்று வாதிடுகிறவர்களும் பல கருத்துக்களை கூறுகிறார்கள். ஜான் கல்வின் மற்றும் மார்ட்டின் லூத்தர் அவர்களும் அப்போஸ்தலனாய பவுல்தான் இந்த நிருபத்தை எழுதினார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பலர் அப்போஸ்தலனாய பவுலே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் எழுதியிருக்கிறார் என்பதை ஏற்றுக் கொள்கிறார்கள். மனித ஆக்கியோன் முக்கியமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபமும் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகள் என்பது மாத்திரமே முக்கியமானது. எபிரேயர் நிருபத்தை எழுதியதும் அப்போஸ்தலனாய பவுல்தான் என்பதற்கு பல வசனங்களை நாம் பார்க்கலாம். எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். பாருங்கள் எபிரேயர் 10:34, நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இத்தாலியிலிருந்து எழுதுகிறேன் என்று இந்த ஆக்கியோன் எழுதுகிறார். எபிரேயர் 13:24 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கவுனிங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 13:24, உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். மற்றொரு வசனத்தையும் இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டும். கவுனிங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 13:23, சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். அப்போஸ்தலனாய பவுலோடு தான் தீமோத்தேயு அதிகமாக இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார். எனவேதான் இது அப்போஸ்தலனாய பவுல் எழுதிய நிருபம் என்று சொல்லப்படுகிறது. எழுத்து நடை பவுல் எழுதுவது போல காணப்படுகிறது. இந்த காரணத்தினாலும் அநேகர் இது அப்போஸ்தலனாய பவுல் எழுதிய நிருபம் தான் என்று சொல்கிறார்கள். பேதுருவும் பவுலை இதன் ஆக்கியோனாக குறிப்பிடுகிறார். பாருங்கள் 2 பேதுரு 3:15-16 வாசிக்கிறேன். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் தன் பெயரை கடைசியிலே குறிப்பிடாமல் இருந்ததற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் காணப்படுவதால் எபிரேயர் நிருபம் எழுதப்பட்ட காலத்தை பற்றி அறிந்து கொள்வது அவசியமானதாகும். பல வேத அறிஞர்கள் எபிரேயர் நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு பின்னர் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்துவுக்கு பின் 85 அல்லது 96 என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்துவுக்கு பின் 90வது ஆண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். என்ற போதிலும் நாம் எபிரேயர் நிருபத்தை படிக்கும் பொழுது இந்த நிருபம் எழுதப்படுகின்ற வேளையில் எருசலேமின் தேவாலயம் இடிக்கப்படாமல் இருக்கின்றது என்ற முடிவிற்கு வருகிறோம். அப்படியானால் எபிரேயர் நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே தீத்துராயன் எருசலேம் தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டான். அதற்கு முன்பதாகவே பவுல் மரித்து தேவனோடு கூட இருக்கும்படியாக சென்று விட்டார். எனவே எபிரேயர் நிருபம் பவுல் அப்போஸ்தலனால் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. ரோமர் நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அவசியத்தையும் எபிரேயர் நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையையும் கூறுகிறது என்று கால்ரிட்ஜ் என்பவர் கூறுகிறார். அவர் ஏன் இவ்வாறு கூறுகிறார் என்றால், எபிரேயர் நிருபத்திலே காட்டிலும் என்ற வார்த்தை 13 முறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. எபிரேயர் நிருபம் கற்பனை சிறந்தது, கிறிஸ்துவின் கிருபை அதனை காட்டிலும் சிறந்தது, வரப்போகும் மகிமை இவைகள் எல்லாவற்றிலும் சிறந்தது என்று கூறுகிறது. எபிரேயர் கெழுத நிருபம் சிறந்தவைகளையே கூறுகிறது. அறைகூவல் விடுகின்ற புத்தகமாகவும் இந்த எபிரேயர் புத்தகம் காணப்படுகிறது. பரிபூரணம் மற்றும் பரிபூர்ணமற்ற அர்த்தமுடைய வார்த்தைகள் எபிரேயர் நிருபத்திலே 15 முறை வருகிறது. நாம் என்ற வார்த்தை 16 முறை கூறப்பட்டுள்ளது. சிறந்த வழி எது என்பதை எபிரேயர் நிருபத்தின் 2 வசனங்கள் தெளிவாக கூறுகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இதை எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 12 அதிகாரம் 3 வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. இவரே நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் இதனையே கடைபிடிக்கப் போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். ஆம், அது மிக முக்கியமானது. இதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, எபிரேயர் நிருபத்திலே மொத்தம் 13 அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 13 அதிகாரங்களிலேயும் 6 அபாய அறிவிப்புகளையும் நாம் குறிப்பாக கவனிக்கலாம். இந்த 13 அதிகாரங்களையும் சிறு சிறு பகுதிகளாக பிரித்தால் எப்படி அவைகளுக்கு தலைப்பு கொடுக்கலாம் என்பதை நான் கூறப்போகிறேன். ஒழுங்காக குறிப்பு எடுத்து வருகிற சகோதர சகோதரிகள் எழுதி கொள்ளும் வண்ணமாக இவைகளை நான் கூறுகிறேன். இந்த எபிரேயர் நிருபம் முதல் 10 அதிகாரத்திலேயும் பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து எப்படி சிறந்தவர் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 1-3 வசனங்களிலே கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக 1:4-2:18 வசனம் வரை உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் மேலானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது 1:4 வசனம் முதல் 14 வசனம் வரை உள்ள பகுதியிலே கிறிஸ்துவின் தெய்வீகம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக 2:1-18 வசனங்களிலே கிறிஸ்துவின் மனித தன்மையை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. 2:4 வசனத்திலே 1வது அபாய அறிவிப்பு வருகிறது. அதாவது மந்த புத்தியோடு இருப்பவர்களுக்கு வருகிற ஆபத்தை குறித்து சொல்கிறது. 3வது பிரிவை பார்ப்போம் என்றால் கிறிஸ்து மோசேயை காட்டிலும் மேலானவர் என்பதை 3 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இந்த மூன்றாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் முதல் நான்காவது அதிகாரம் இரண்டாம் வசனம் வரையிலேயும் இரண்டாவது அபாய அறிவிப்பு வருகிறது, அதாவது விபத்துகள். அது மட்டுமல்ல, நான்காவதாக கிறிஸ்து யோசுவாவை காட்டிலும் மேலானவர் என்பதை நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். குறித்துக் கொண்டீர்களா? ஐந்தாவதாக கிறிஸ்து லேவியரின் ஆசாரியத்துவத்தை காட்டிலும் மேலானவர், இதை நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இதை இன்னும் சிறு சிறு பகுதிகளாக நாம் பிரித்து பார்ப்போம் என்றால், அங்கே மூன்றாவது அபாய அறிவிப்பு முதலாவது வருகிறது. அது மந்த செவியின் அபாயம். அது ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை உள்ள பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது அபாய அறிவிப்பு விலகி செல்வதின் அபாயம் என்று சொல்லலாம். இதை ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். மெல்கி சிதேக்கின் முறையின்படி கிறிஸ்துவே மகா பிரதான ஆசாரியன் என்ற சத்தியம் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் முதல் இருபத்தி எட்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, கிறிஸ்து நிரந்தரமான ஆசாரியன். இது ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, கிறிஸ்து பரிபூரண ஆசாரியன். இது ஏழாவது அதிகாரம் நான்கு முதல் இருபத்தி இரண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, கிறிஸ்து மனுஷீகத்திலும் நிரந்தர பரிபூரண ஆசாரியன் என்பதை ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். எட்டாம் அதிகாரத்திற்கு நாம் செல்வோம் என்றால், எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரிலே ஸ்தாபிக்கப்பட்ட உன்னதமான ஆலயத்திலே கிறிஸ்து நமது மகா பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. இதையும் ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவதாக, எட்டாவது அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களிலே மெய்யான ஆசரிப்பு கூடாரம் என்பது விவரிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவது அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை பழைய உடன்படிக்கையை காட்டிலும் எப்படி இந்த புதிய உடன்படிக்கை சிறந்ததாயிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவது அதிகாரம் முதல் பத்து வசனங்களிலே பழையதை காட்டிலும் விசேஷித்த புதிய பரிசுத்த ஸ்தலம் விளக்கப்படுகிறது. நான்காவதாக, மேலான பலி, அதை குறித்து ஒன்பதாவது அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஐந்தாவதாக பத்தாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை உற்சாகப்படுத்துதலை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை வருகிற பகுதி ஐந்தாவது அபாய அறிவிப்பாக வருகிறது, அதாவது இகழ்வதினாலே ஏற்படும் ஆபத்து. இதுவரை நாம் எபிரேயர் முதல் பத்து அதிகாரங்கள் எவ்வாறாக விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தோம். இது முழுமைக்கும் தான் தலைப்பு பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து சிறந்தவர் என்பது. இரண்டாவது பகுதியாக பதினோராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது அதிகாரம் வருகிறது. இந்த அதிகாரங்களிலே கிறிஸ்து சிறந்த ஆசீர்வாதங்களையும் பணிகளையும் கொண்டு வருகிறார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. இதையும் மூன்று முக்கியமான பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, விசுவாசம். இது பதினோராவது அதிகாரம் ஒன்று முதல் நாற்பது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நம்பிக்கை. இது பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, அன்பு. இது பதிமூன்றாவது அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்று பகுதிகளையும் பார்ப்போம் என்றால், இரண்டாவது பகுதியான நம்பிக்கை மேலும் இரண்டு பிரிவுகளாக செயல்படுகிறது. முதலாவது, கிறிஸ்தவ ஓட்டத்தை குறித்து பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே வாசிக்கிறோம். தொடர்ந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்று முதல் பதினான்கு வரை உள்ள பகுதியிலே விசுவாசிகள் இப்பொழுது போட்டிகளிலும் போராட்டங்களிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வசனம் வரைக்கும் ஆறாவது அபாய அறிவிப்பு வருகிறது. அதாவது மறுதளித்தலின் ஆபத்து. அன்பு என்கிற பகுதியை, அதாவது எபிரேயர் 13 அதிகாரம் முதல் 25 வசனங்களை நாம் பிரித்து பார்ப்போம் என்றால், 13 அதிகாரம் 1-6 வசனங்களிலே விசுவாசிகளின் ரகசிய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். 7 வசனம் முதல் 14 வசனம் வரை விசுவாசிகளின் சமூக வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். 13 அதிகாரம் 15 வசனம் முதல் 19 வசனம் வரை விசுவாசிகளின் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். இறுதி பகுதியான எபிரேயர் 13 அதிகாரம் 20-25 வசனங்களிலே முடிவு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். எனவே எபிரேயர் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது இரண்டு பெரிய பிரிவுகள். ஒன்று, பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து சிறந்தவர் என்பது. இரண்டாவதாக, கிறிஸ்து சிறந்த ஆசீர்வாதங்களையும் பணிகளையும் கொண்டு வருகிறார் என்பது. மட்டுமல்ல, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 6 ஆபத்துகளை குறித்த எச்சரிப்பு நமக்கு வருகிறது. முதலாவது மந்த புத்தியின் ஆபத்து, இரண்டாவது அவிசுவாசத்தின் ஆபத்து, மூன்றாவது மந்த செவியின் ஆபத்து, நான்காவதாக விலகி செல்வதனாலே வருகிற ஆபத்து, ஐந்தாவதாக இகழ்வதனாலே ஏற்படும் ஆபத்து, ஆறாவதாக மறுதளித்தலினாலே வரும் ஆபத்து. இந்த உன்னதமான நிருபத்தை அடுத்த 42 நிகழ்ச்சிகளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நம் விசுவாசமாகிய நங்கூரம் கிறிஸ்து இயேசுவிலே ஆழமாக பதியவும், நாம் பரிபூரணத்தை நோக்கி கடந்து செல்லவும் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இன்றுதான் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க துவங்கியிருப்பீர்கள் என்றால், வேத புஸ்தகம் உங்களுக்கு இல்லை, ஆனால் இந்த எபிரேயரின் நிருபத்தை நானும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று விரும்புகிறீர்கள் என்றால், எங்களுக்கு எழுத உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். வேத புஸ்தகம் இல்லாதவர்கள் மட்டும் தயவு கூர்ந்து எழுதும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானொலி என்கிற இந்த அமைப்பு மூலமாக உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பெரிய இந்த சாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று முதல் நாங்கள் கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிற இந்த எபிரேயர் நிருபத்திலே எங்களுக்கும் தேவையான செய்தி உண்டு என்ற திறந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நாங்கள் அத்தனை பேரும் இந்த வானொலி பெட்டி அறையை வந்து இந்த உம்முடைய வசனங்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டு கற்று உமக்குள்ளே வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி: tamiltb@radio

கட்டுப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா 10 அதிகாரம். யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதேக் கேள்விப்பட்டபோது கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றைப் போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கிலும் பெரிதுமாயிருந்தபடியினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாயிருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதே எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மோத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையமிறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலிலிருந்து ரா முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேகா மட்டும் மக்கேதா மட்டும் முறிய அடித்தார்கள். அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசேகா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல் மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். அந்த 5 ராஜாக்களும் ஓடி போய் மக்கதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்து கொண்டார்கள். 5 ராஜாக்களும் மக்கதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி, அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின் படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள். அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்திற்கு திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகீசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று ஐந்து மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளித்து கொண்டிருந்த கெவியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெவியின் வாயிலே அடைத்தார்கள். அந்நாளிலே யோசுவா மக்கேதாவை பிடித்து அதை பட்டய கருக்கினால் அழித்து அதன் ராஜாவையும் அதில் உள்ள மனுஷராகிய சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கேதாவின் ராஜாவுக்கும் செய்தான். மக்கேதாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினான். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவையும் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டய கருக்கினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தான். லிப்னாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினான். கர்த்தர் லாகீசை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதை இரண்டாம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதில் உள்ள எல்லா நரஜீவன்களையும் பட்டய கருக்கினால் அழித்தான். அப்பொழுது கேசேரின் ராஜாவாகிய ஓராம் லாகீசுக்கு துணை செய்யும்படி வந்தான். யோசுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடி வெட்டி போட்டான். லாகீசிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டய கருக்கினால் அழித்தார்கள். லாகீசுக்கு செய்தது போல அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் அந்நாளிலே தானே சங்காரம் பண்ணினான். பின்பு எக்லோனிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவருமாய் எபிரோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டய கருக்கினால் அழித்தார்கள். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினான். பின்பு யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட தெபீருக்கு திரும்பி போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தான். அவைகளை பட்டய கருக்கினாய்த்துலாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எபிரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவைகளின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான். இப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும் தென் தேசத்தையும் சமபூமியையும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதேஸ் பர்னேயா துவக்கி காத்சா மட்டும் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தான். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட. ஏசாயா 14 அதிகாரம். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோட சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாறப்பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிட்டேன், கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார், உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான், பூமி முழுதும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள், தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சிதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல வலட்சியமானாயோ எங்களுக்கு சமமானாயோ என்று சொல்லுவார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலை மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகிப்போன கிளையைப் போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்பட்டாய். நீ அவர்களோட அடக்கம் பண்ணப்படுவதில்லை, நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொண்டு போட்டாய், தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் நீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை முள்ளம் பன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களுமாக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பைப்பினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய முகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆகாஸ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிராதே, பாம்பின் வேரிலிருந்து கட்டுவெறியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும், தரித்திரரின் தலைப்புள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள், உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்களை அவன் கொண்டு போடுவான், வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய், ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மாறுத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சியோனை அஸ்திவாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன்
1: ஒன்று தீமோத்தேயு 6 தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. ஒருவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணமும் உடுக்கமும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வலுவி போனார்கள். கிருபையானது

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63:4 வாசிக்கலாமா? என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நேற்றுக்கு பார்த்தோம் ஜீவனை பார்க்கிற உமது கிருபை நல்லதுன்னு பார்த்தோம்ல. இன்னைக்கு ஜீவனுள்ள மட்டும், ஆமேன். இந்த ஜீவனை குறிச்சுதான் இதத்துல அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவன் எதுல இருக்குங்க? ரத்தத்துல இருக்கு. கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை இழந்தாருங்க? தன்னுடைய சுய ரத்தத்தை இழந்து நம்மை மீட்டுக் கொண்டார் இல்லைங்களா? அதை இழந்துட்டார், அதை கொடுத்தார், அதை கொடுத்துதான் விளைக்கிறமா கொடுத்தது நம்மை மீட்டுக் கொண்டார். அப்ப அவர் ஜீவனையே கொடுத்தாரா? என்ன கொடுத்தார நமக்காக? ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். அந்த தெய்வத்திற்கு நீங்களும் நானும் என்ன திரும்ப கொடுக்க போகிறோம்? திரும்ப என்ன கொடுத்து அந்த நன்மைக்கு பதிலாக நன்றி சொல்ல போகிறோம்? நம்முடைய ஜீவன். ஆமேன். அவர் சொல்றாரு ஜீவனுள்ள மட்டும், நம்முடைய ஜீவனா நம்முடைய உயிரை கொடுப்பதில்லை, ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து. என்னவா துதிக்கணும்? அவ்வளவுதான், உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை துதிக்கிறது தான் நாம் அவருக்கு செய்கிற நன்றி பலி. அப்ப துதிக்கிறதுங்கிறது நார்மலான விஷயம் இல்ல. நாம் ஆழத்துல போய் துதிக்கணும். நார்மலா உதடுகள்னால துதிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் வராது. ஒரு பிராக்டிக்கலா எப்பொழுதும் நடக்கிற மாதிரி ஒரு ஜெபத்தை செய்யாதீங்க. ஆண்டவர் கேளுங்க, எனக்கு துதிக்க கற்றுக் கொடுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் என்ன செய்வாருங்க? துதிக்கவும் ஜெபிக்கவும் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. மாம்சத்துல பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஜெபிச்சுக்கிட்டும் துதிச்சுக்கிட்டும் இருக்க கூடாது. துதிக்கிறதுல உங்க ஆழம் இருக்கணும், உங்க அன்பு வெளிப்படணும், உங்க நன்றி வெளிப்படணும். அந்த துதித்ததுல ஒரு தெய்வ மகிமை வெளிப்படணும், அதான் துதி. அப்ப எது வரைக்கும் துதிக்கணுமா? நீங்களும் நானும் ஜீவனுள்ள மட்டும். தாவீது சொல்றாரு, என் ஜீவன் போகும் வரைக்கும் நம்ம துதிப்பையா. துதிக்கிறது மட்டுமல்லையா, அவர் சொல்றாரு துதித்து துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அவருடைய நாமம் என்ன? நமக்கு இப்ப தெரியும் இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு தெரியுமா? ஆமென். கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார் பாருங்க, கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார் அவருக்கு. உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அதுதாங்க, அவருடைய நாமத்தை சொல்லணும். எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களும் அவருடைய நாமத்தை நம்ம சொல்லணும். எல்லா ஒரு சுகமீனமா இயேசுவின் நாமத்தினாலே. இல்லை வேற வழியே கிடையாதுங்க. எந்த வழியாகவும் நம்ம பரலோகம் போக முடியாது, எந்த வழியாகவும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த வழியாகவும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய நாமம் மட்டும்தான். ஆமேன். அவருடைய நாமத்துல பெரிய பெரிய அதிசயங்கள் இருக்கிறது. அது அதிசயமானது தான். அதனால அந்த நாமத்தை சொல்லி கை எடுப்பேன் அப்படின்னு என்னங்க? கை எடுப்பேன், நான் ரெண்டு கையை உயர்த்தி நாம துதிப்பேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், கை எடுத்து உம்மை நான் துதிப்பேன். இது ரொம்ப விசேஷமான ஒரு காரியங்க. நீங்க சின்ன பிள்ளைங்க ஓடி வரும் பொழுது இப்படி கையை விரிச்சிட்டே ஓடி ஆரம்பிங்களேன், அப்படி ஓடி வருது, தூக்க சொல்லி ஓடி வருது அப்படின்னா அதுக்கு பேர் ஏடா. அந்த ஆராதனைக்கு பேர் என்னங்க? ஏடா. ரெண்டு கையும் சும்மா ஜஸ்ட் லைக் விரிச்சிட்டே ஓடி வரும் பாருங்க, அதுக்கு பேரு ஏடா. அந்த மாதிரி கையை எடுக்கிறது. ஆனா ரெண்டு கையை உயரமா வானத்துக்கு நேரம் தூக்கிடுறது, அதுக்கு பேரு தோடா. அதுக்கு பேரு என்னங்க? தூடா. தோடா என்கிற ஆராதனை. அது என்னன்னா, அப்பா எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சொல்லுகிற ஒரு ஆராதனை. எல்லாமே நீங்க தான்ப்பா, ஏன்னா கையெடுத்தல். ஆமீன். அந்த தோடாதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, கையெடுத்தல். ஆமீன். அப்ப உங்க கையை வானத்துக்கு நேரா நீங்க கையெடுத்து, அப்பா எல்லாமே நீங்க தான்ப்பா, நீங்க எல்லாமே என் வாழ்க்கையில எதுவுமே இல்லப்பா, நீங்க தான் என் ஆதாரம், நீங்க தான் என் அஸ்திபாரம், நீங்க தான் எனக்கு சகலமும், நீங்க என்னைக்கு சொல்லி துதிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ, துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களுடைய உங்ககிட்ட பிசாசு போட்ட அஸ்திபாரம் நொறுங்கி போயிடும். அந்த ஆராதனையில, அந்த துதியில அவன் உங்களுக்கு ஒரு ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கிறான் பாருங்க. நீங்க ஒண்ணுத்துக்கு உதவாதவங்க, நீங்க கஷ்டப்படுறவங்க, கடனாளி, வியாதிக்காரவங்க, உங்களை உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கிறான் பாருங்க. நீங்க கையை உயர்த்தி துதிக்க துதிக்க, நீங்க தோடா முறையில துதிக்க துதிக்க, அது என்ன செய்யுங்க? அப்படியே நொறுங்கி போயிடும். அந்த அஸ்திபாரம் நொறுங்கி ஒரு பலமான அஸ்திபாரம் உங்களுக்குள்ள இறங்கி வரும். ஆமேன். அதனால இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, உங்க ஜீவனுள்ள மட்டும், என் ஜீவனுள்ள மட்டும் அவரையே துதிப்போம், அவரையே நோக்கி கையெடுப்போம். இந்த நாள்ல கர்த்தர் விடுதலை தருவார் நம்ம விசுவாசிப்போம். சரிங்களா? ஜெபிக்கலாம. நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்களுடைய உயிருள்ள மட்டும் ஐயா நாங்க வாழும் வரைக்கும் உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை தேடி போகாம ஜீவனுள்ள தேவனை தேடி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க கையெடுத்தல் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். அதற்காய் நன்றி. இந்த ஜெபத்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 65 சங்கீதம் 7 வசனம். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் தம் சத்தத்தை துணிக்க பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் சில மகிமையான காரியங்களை காணும்படி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் கடக்க முடியாதபடியும் தாங்கிக் கொள்ள பலன் இல்லாமலும் மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன் என்கிறார். பலனை கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் எந்த சூழ்நிலைகள் உங்களின் சமாதானத்தை குலைத்து போட்டதோ அந்த சூழ்நிலைகளையே நன்மையாக மாற்றி சமாதானத்தின் காரணர் சமாதானத்தின் தேவன்தாமே தம்முடைய சமாதானத்தை அருளி செய்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்த தம் ஜனங்களுக்காய் தம் சத்தத்தை துணிக்க பண்ணி மகிமையான வெற்றியை தந்து வழி நடத்தி செல்ல விரும்புகின்றார். முதலாவதாக பார்க்கலாம், கர்த்தரின் சத்தம் வலிமையானவைகளை முறித்து போடுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 29 சங்கீதம் 5 வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று உள்ளது. கேதுரு மரங்கள் என்றாலே அவைகள் வலிமைக்கு அடையாளமாகவும் வேர்கள் உறுதி வாய்ந்தவைகளாகவும் எளிதில் முறிக்க உடைக்க முடியாதவைகளாகவும் உள்ளவைகள். அப்படிப்பட்ட கேதுரு மரங்களையே கத்த தம் சத்தத்தினால் முறித்து இருக்கிறார். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் தீமைகள் எவைகளாக இருந்தாலும் அவைகள் அசைக்க முடியாதபடி நீண்ட நாட்களாய் வேர் ஊன்றி காணப்படுகிறதா? அசைக்க கூடாதபடிக்கும் முறித்து போட முடியாதபடிக்கும் காணப்படுகிறவைகளை இன்றைக்கு கர்த்த தம் சத்தத்தினால் முறித்து போடுகிறார். மேலும் உங்களுடையவைகள் எவையெல்லாம் கடந்து வர முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவற்றை இன்றைக்கு உங்களுக்காய் திருப்பி கொடுக்கிறார். இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் கடினமானவைகளை உடைத்து உங்களுக்குரியவற்றை திருப்பி தருகிற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், கர்த்தருடைய சத்தம் மகிழ்ச்சியை தருகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 29 சங்கீதம் 6 வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் மகிழ்ச்சியில் துள்ள பண்ணுவதாய் இருக்கிறது என்று உள்ளது. எப்படி என்றால், சாலமோன் ஆலயம் கட்டுவதற்கு மரங்களை எடுத்து வருகையில் கடலில் கட்டி மிதக்க விட்டு எடுத்து வந்தான் என்று பார்க்கின்றோம். கடல் அலைகளினால் துள்ளி துள்ளி அவைகள் வந்து சேர்ந்தது என்று அறிகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29 சங்கீதம் 3 வசனத்தில் கர்த்தரின் சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது என்று உள்ளதின்படி தண்ணீர் ஆனந்த மகிழ்ச்சியினால் துள்ளுகிறது. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காணும்படி செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக பார்க்கலாம், கர்த்தரின் சத்தம் புதிய வழிகளை திறக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 29 சங்கீதம் 8 வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை காதீஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது என்று உள்ளது. இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் வனாந்தரம் போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் எங்கு செல்வதென்று வழி தெரியாமல் இருப்பீர்களானால் கர்த்தரின் சத்தம் இன்றைக்கு உங்களுக்காய் புதிய வழிகளை திறக்க செய்கிறது. கர்த்தர் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிய வழிகளையும் சில ராஜரீக பாதைகளையும் திறந்து கொடுத்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் சமுத்திரத்தின் மும்முரத்தை போலவும் அலைகளின் இறைச்சல்களைப் போலவும் அமளியாயும் பயப்படுகிறதாய் காணப்படுகிறதே என்று கலக்கத்துடன் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களின் பயங்களை கண்ணீரை விண்ணப்பத்தை கேட்டு கண்டு தம் சத்தத்தை துணிக்க பண்ணி சூழ்நிலைகளை மாற்றுகிறார், மகிழ்ச்சியை தருகிறார், சத்ருவின் தந்திரங்களை முறியடிக்கிறார், ராஜரீக பாதையில் உங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் பல நெருக்கடியான சூழ்நிலைகளின் மத்தியில் வழியே தெரியாமல் கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26:3. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் வெறுமையா இருக்கின்றேனே, ஆசீர்வாதங்களை இழந்து காணப்படுகிறேனே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேனே என்று துக்கத்தோடு இருக்கின்றீர்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கோடே கூட இருந்து அவரை ஆசீர்வதித்து விருத்தி அடைய பண்ணின தேவன் உங்களோட கூட இருந்து உங்களையும் சகல காரியங்களிலும் விருத்தி அடைய பண்ணுவாராக. அதற்கு நாமும் ஈசாக்கை போல பிதாவின் சித்தத்திற்கு ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக அர்ப்பணித்து வேதத்தை தியானிக்கிறவர்களாயும் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாயும் நமக்கு எதிராய் வருகின்ற சூழ்நிலைகளில் பொறுமையோடு இருப்பவர்களாயிருந்தால் நிச்சயமாக நாமும் ஈசாக்கை போல வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாகலாம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை சகல காரியங்களிலும் விருத்தி அடைய செய்வாராக. உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.
3: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 23 சனிக்கிழமை மே மாதம் 2026 கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை இந்த நாட்களிலும் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக நான் சந்திப்பதில் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்றும் அறிவும் புத்தியும் வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் இந்த வார்த்தையை இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, வேதத்திலே பார்ப்பீர்களா இருந்தால் தேவன் ஒரே ஒரு ராஜாவாகிய சாலமோனுக்கு தான் அந்த நாட்களில் அந்த ஞானத்தை கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அதற்கு ஒரு உறுதிமொழியாக இருக்கிறதை அங்கே காண்கிறோம். தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாய் ஜனங்களை ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் அந்த கிருபையை செய்தார். தாவீதின் நிமித்தமாக அப்படியாக செய்தார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அரும பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஞானத்தில் குறைவானவர்கள் கேட்கிற வேளையிலே ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாக ஞானத்தை கொடுக்கிறவருமாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் யாக்கோபு புஸ்தகத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானத்தை தேவன் தருகிறார் என்றும் அவர் வாயில் நின்றும் அறிவும் புத்தியும் பெறும் என்பதை முதலாவது இந்த மாமிச தேகம் உள்ள மனுஷர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவனும் தன்னுடைய சொந்த ஞானத்தினாலே ஒரு காரியத்தை இந்த நாட்களில் செய்து முடிக்க முடியாது. இன்றைக்கு உலகத்திலே பார்ப்பிலா இருந்தால் ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு தேசத்தை ஆளுகிறவர்களும் தங்களுடைய சொந்த ஞானத்திலே சொந்த தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுத்து ஜனங்களை போட்டு நெருக்கி ஒடுக்கி இந்த நாட்களில் இப்படியாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அதிகாரம் உள்ளவன் பலமுள்ளவன், அதாவது சிறியவனை இந்த நாட்களிலே தன்னுடைய கரங்களுக்குள்ளே அடக்கி ஆண்டு கொண்டு வருகிறான் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். சிலர் தங்களுடைய ஞானத்தின்படியே இந்த நாட்களிலே யுத்தங்களை தேசங்கள் மேலே மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தையோ கர்த்தருடைய காரியத்தையோ இந்த நாட்களிலே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதனாலே அவர்கள் தோல்வியை இந்த நாட்களிலே சந்திக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும், ஆண்டவரே நான் செய்கிற காரியம் சரியாக இருக்கிறதா, அது உம்முடைய வழிகளாக இருக்கிறதா, உமக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவனிடத்திலே கேட்கிற வேளையிலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிற ஞானத்தை இந்த நாட்களிலே நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, அவருடைய வாயிலே இருந்து அறிவும் புத்தியும் இந்த நாட்களிலே வரும். எப்படியாக இந்த நாட்களிலே அறிவாக காரியத்தை புத்தியாக செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே தானியேலுக்கு குறித்து பாருங்கள். தானியேலுக்கு தேவன் ஒரு விசேஷித்த ஆவியானவரை கொடுத்தார். ஏனென்றால் ஞானத்தினால் இந்த நாட்களிலே அந்த ராஜ்யத்தில் உள்ள காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் தானியேல் ஞானத்தினாலே இந்த நாட்களிலே பாபிலோன் ராஜ்யத்திலே இந்த நாட்களிலே அந்த நாட்களிலே செயல்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலே வாழுகிற மனுஷர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே யாராயிருந்தாலும் அவர்கள் இந்த நாட்களில் ஞானமற்ற செயல்களை இந்த நாட்களில் செய்கிறதன் நிமித்தம் தோல்வி அடைந்து போகிறார்கள். குடும்ப காரியங்களா இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்களா இருக்கலாம், அல்லது தேசத்தை ஆளுகிற காரியங்களா இருக்கலாம், அல்லது எந்த காரியங்களா இருக்கலாம், நாங்கள் முதலாவது தேவனிடத்திலே நாங்கள் அந்த ஞானத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய ஞானத்தின்படி இந்த ஞானத்தை தந்து இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று கேட்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தந்து இந்த நாட்களிலே செயல்படும்படியாக கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தின் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே ஞானத்தில் குறைவானவர்கள் கேளுங்கள், தேவன் இந்த உங்களுக்கு ஞானத்தை தந்து நடத்துவார் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே கேட்டு எல்லா காரியத்தையும் இந்த நாட்களிலே பெற்றுக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் சந்திக்கும்படியாக அந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே தேவன் அப்படியாக சந்தித்து இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனாலே தைரியமாக அவர் அண்டையிலே போய் இந்த நாட்களிலே கேளுங்கள், மனுஷனிடத்திலே கேட்காதீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

பார்த்தார்களே. கிறிஸ்தவ வானொலியாக ஒளிபரப்பாளர் ஒளிபரப்பாளர் சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு.

அடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் நிலவரப்பு ஆகிக்கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டுகளில் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தயவு செய்திருக்கிறார். நம்மளால் ஆராதிக்க முடியும் என்பதை

66

ஒருவரும்

ஆமேன் ஆமேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது.

நேர்ச்சிரல் 8 மணிக்கு ஆரம்ப ஜபம் பிரதர் மகேந்திரன், 8:00 துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் சுபா இளங்கோ, 8:20 துதி ஆராதனை சுவிசேகர் வானர், 8:40 துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் ஜெனட், ஜபம் சிஸ்டர் டோலி, ஜபம் சிஸ்டர் ஐர்னா ஸ்ரீலங்கா. இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொடுப்பவர் செல்வி ராமச்சந்திரன் யூகே, நிறைவு ஜபம் மகேந்திரன் ஜபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தாவுபரே சுவாமி, இந்த அதிகாலை உபவாச ஜபத்தை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜபிக்கேன் சுவாமி. ஐயா, நாங்கள் ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு கண்ணீரோடு நாங்கள் ஜபங்கள் ஏறெடுக்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சியை ஏறெடுக்கும் பொழுது சுவாமி, உமது பிரசன்னம் எங்களை மூட வேண்டுமாக ஜபிக்கேன் சுவாமி. இல்லை கலந்து கொண்ட பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னத்தை ஊற்றும், சங்கம வானொலியின் மீது பிரசன்னத்தை ஊற்றும். ஐயா, உமது நாமம் மகிழப்பட வேண்டுமாண்டவரே, இந்த துதி ஆராதனை ஜப நிகழ்ச்சியிலே சுவாமி பிரசன்னத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்துகின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ஊற்றும் ஊற்றும் ஐயா. இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சிய நாளாக, இந்த உவாச துதி ஆராதனை மக்கு சுகந்த வாசனையாக, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு சுகந்த வர நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்

ஒன்றிணைந்து செயல்பட தருவது ஒரு மனநிலை, ஒன்றிணைந்து செயல்பட தருவது ஒரு மனநிலை, ஒருமைப்பாடு ஆவியால் நிரந்திடும் ஜெபம், ஒருமைப்பாடு ஆவியால் நிரந்திடும் ஜெபம், உபவாச ஜெபம்.

0: ஒன்றிணைந்து செயல்பட தருவதொரு மனநிலை, ஒன்றிணைந்து செயல்பட தருவது ஒரு மனநிலை, ஒருமைப்பாட்டு ஆவியால் நிரந்திடும் ஜெபம், ஒருமைப்பாட்டு ஆவியால் நிரந்திடும் ஜெபம், உபவாச ஜெபம், அதிகால ஜெபம், ஒன்றிணைந்த ஜெபம், பதிலை தரும் ஜெபம். கர்த்தருக்கு ஒரு நாமம் உண்டு, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், உபவாச ஒன்று கூடலுக்கு அவர் செவிமடுக்கிறார், உபவாச ஒன்று கூடலுக்கு அவர் செவிமடுக்கிறார். உபவாச ஜெபம், அதிகால ஜெபம், ஒன்றிணைந்த ஜெபம், பதிலை தரும் ஜெபம். ஒரு மனதால் ஆவியில் ஜெபிக்க தொடங்கிட, ஒரு மனதின் ஆவியால் ஜெபிக்க தொடங்கிட, ஆவியானவன் அபிஷேகம் இறங்கிடும் நிலை, அபிஷேகம் இறங்கிட ஆவியில் அனல் கொண்டு அக்கினி அபிஷேகத்தால் நிரந்திடும் இவ்விடம். அபிஷேகம் இறங்கிட ஆவியில் அனல் கொண்டு அக்கினி அபிஷேகத்தால் நிரந்திடும் இவ்விடம். உபவாச ஜபம், அதிகால ஜபம், ஒன்றிணைந்த ஜபம், பதிலை தரும் ஜபம். ஆண்டவரே, இன்றைய நாளே துதி உபவாச ஜப ஒன்றிணைந்த ஜபத்திலே நீ எங்களோடு கூட இருக்கு அசவாடிக்கொண்டிருக்கிற சுவாமி. அந்த கிருபை காண்டி தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதித்து தந்திரமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து துதி ஆராதனை பாடலை எடுத்து வருகிறார் சிஸ்டர் சுபா இளங்கோ, பிரம்டன் கனடா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்,
0: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே உபவாச ஜெப துதி ஆராதனை நிகழ்ச்சியிலே ஒரு ஆராதனைக்கு அழைத்திருக்கிறேன். இப்பொழுது துதித்து ஆராதித்து பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்.
1: ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபையாய் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் கதாவே. தகப்பனே நீரே சர்வ வல்லவ சகல சிருஷ்டிக்கும் அப்பா எஜமானரே, உமை சோசரிக்கிறோம், சோசரிக்கும் சகலத்தையும் ஆள்பவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் கதாவே. நாங்கள் வேண்டிக் கொள்வட நினைப்பதோட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறோமிட கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நீ சமீபத்துக்கு மாத்திரமாது, நீ தூரத்துக்கும் தகப்பனாய் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாவற்றாலும் நீரப்புற நல்ல தெய்வமே உமை சோசரிக்கிறோம் அப்பா. அவியானவரே, அச்சாரமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கத்தரே உமை சோசரிக்கிறோம் தகப்பனே. யோசனையில் பெரியவரே, செயல மகத்துவம் உள்ளவரே, துயாதி தூயவரே, எங்கள் துணியாளரே உமை சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம். மறவாமல் நினைப்பவரே உமை சோசரிக்கிறோம் ஆண்டவர். மன்னிக்கிற தகப்பனே, மனதுருக்கம் உள்ளவரே, மாறாதவரே, மகிமே ராஜாவே உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் சுதந்தவர், நீ

வாழ் ஒரு நாளும் விலகிடாசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை நீதிப்போம் இயேசுவை

நாள் விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை

ஒரு நாளும் விலகிடா, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடாள். அப்பா, நீர் கைவிடாத தேவன், எங்களை கரம் பிடித்த தேவன், நான் உன்னை விட்டு விட உன்னை கைவிடுவதுமில்லை என்று அப்பா எங்களை கண்ணீர் மணி போல காத்து கொண்டிருக்கிறீர்கள். உள்ளங் கையில் எங்களை வரைந்தீரே, உமை சோஸ்தரிக்கும் தகப்பன். அப்பா, நீர் பெரியவர். அப்பா, இரக்கங்களின் தகப்பனே, உமை சோஸ்தரிக்கும் சகாயரே, உமை சோஸ்தரிக்கும் சோஸ்தரிக்கும் பலங்கொண்டு திட்டமனாய் என்று சொல்லி, ஓசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி, நை நடத்துறவரே, ஆராதனையில் பிரியமுள்ளவரே, துதியின் மத்தியில் வாசம் வந்தது துயாதி துயவரே, உமையத்தூரோமை நாமத்தினால் எங்கே இரவர் மூவர் கூடுகிற இடத்தில் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது. உமை நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம்.

ரூபத்தின் இதயத்தை தம்பீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே, மறு ரூபத்தின் இதயத்தை தம்பீரே, சோஸ்திரம்.

0: பாணி துதிக்கிறோம், வினாமத்தூயத் தூரம் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். நீரே பரிசுத்த, நீரே சர்வ வல்லவர். கிராமியங்கள் சேராமியங்கள் ஓய்வின்றி உமை துதிக்கிறார்கள். சர்வ சிருஷ்டிக்கு மெச்சமானரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆனா ஒரு நல்ல தாப்ப நீங்க தகப்பனே, நாள் வரைங்களை ஆதரித்த நல்ல தவறிய உமை நன்றியோடு சோதனைக்கு அன்று செலுத்துறோம். ஆண்டவர் அப்பா, நீரே சர்வ சிருஷ்டிக்கு விஜமானாயிருந்து சகலத்தையும் ஆண்டவர் நாங்கள் வேண்டிக் கொள்வதை விட அதிகமாக எங்களுக்கு கிருபியாய் அளிக்கிறீரே கத்தா. அந்த மகா பெரிய தயவுள்ளவரே சோஸ்ரமானவர் மாறாவை கூட மதுரமா.
1: இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

ஆமென் ஆமென் ஆமென். நித்திய வெளிச்சத்தை உலகமெங்கும் பிரசிக்க செய்கிற சங்கம வானொலி என்று

இருள் வாழும் மக்களுக்கும் இருள் வாழும் தேசங்களுக்கும் பின்வாங்கி போன தெய்வ பிள்ளைகளுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் நேரம் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி திறந்தோ நேரப்படி 6:45 மாலை திங்கள் முதல் வெள்ளி வியாழன் வெள்ளி நாட்களில் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன.

ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் துதி ஆறாவது ஜெப செய்திகள் நிகழ்ச்சி தொடர்ந்து நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. சங்க வாழி அன்புடன் தெரிவித்துக் கொள்வது ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் லட்சுபுரத்தில்

0: நிகழ்ச்சி நிரல் ஆரம்ப ஜபம் சிஸ்டர் டோலி, ஜபம் பாடல் சிஸ்டர் கர்ணா ஸ்காபரோன் டாரியோ, துதி ஆராதனை பாடலுடன் தியான பகுதியை நடத்தவர்கள் சிஸ்டர் கிரேஸ் காபரோன் டாரியோ, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியர்கள் ஜபம் சிஸ்டர் டோலி, கேட்டுக்கொண்டிருக்கிற ஜபம் சிஸ்டர் சாந்தி நோர்வே. இன்று செய்தி கொடுப்பவர்கள் சிஸ்டர் அருந்ததி உஷாவா டொரண்டோ, சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, சிஸ்டர் சிகிருதா லீன் அராலி சவுத் ஸ்ரீலங்கா, கடைசியாக பாஸ் ஆண்டன் தாஸ் நாயர். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். சிஸ்டர் டோலி, உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். நிகழ்ச்சியின் படி வழிநடத்துங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆமேன், நன்றி. சிறிய ஜபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, நீங்க ஆண்டவர் எங்கள் மத்தியில் வந்து நிற்கிற மகாபிரிதான கிருபைக்கும் அன்புக்கும் நன்றி செலுத்துறேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிற வார்த்தையின்படி, கத்தருடைய வார்த்தையின்படி யாவரும் நித்திய வெளிச்சத்துல வந்து அவர்களுக்குள்ள கத்தருக்குள்ள மகளை வைத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களுக்குரியவராக எழுந்து பிரகாசிப்பதற்கு ஆண்டவரே உங்களுடைய ஒளியை அனுப்பி உண்மையில் கத்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொன்ன வாக்கு தத்தின்படி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஒரு விதமான தடையும் இல்லாத வண்ணமாக ஆன்லைன்ல பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் மறைவில் நடத்துகிற ஊழியத்தை யாவற்றையும் பொருட்படுத்து யாவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க போற, உங்களை மகிமைப்படுத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் அன்போடு வரவழைத்து வாழ்த்தி யாவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலியின் நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல்

நன்றியப்பா, நன்றியோடு உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தகப்பனே, கனிமணி மௌலியம், இதுவரை பாதுகாத்தவரே, உமக்கு நன்றியப்பா. நன்றியோடு உண்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை தகப்பன் நீர் ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல எங்களை பாதுகாத்து வழி நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கட்டி ஆழ்கடலிலே நீங்கள் தூக்கி வீசுற அந்த மனப்பக்குவம் உள்ள ஒரு தகப்பனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறீங்க. எல்லாரையும் மன்னிக்க வேண்டுமாக நாங்கள் உம்முடைய பாதத்திலே ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை எப்போதும் தாங்க வேண்டுமாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும்படியா இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பாதத்தை வருகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே கொண்டு வந்து கர்த்தர் மக்காக ஒன்று சேர்ந்து கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுப்படியாய் அவர்களை நீங்க நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். சரண ஸ்ரீ பிரதருக்கு அவருடைய மனைவி எட்டா பிள்ளைகளுக்காகவும் ஜபிக்கிறோம். உம்முடைய கிருபை இதுவரை அந்த குடும்பத்தை தாங்கினது போல நீ வரும் காலங்களிலும் தாங்கி வளர்த்தும்படியாய் நாங்கள் கொடுக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும் அன்னவரே. குடும்ப காரியங்களுக்குள்ளே கடந்து போகட்டும் அன்னவரே. எல்லா சுகம் ஆரோக்கியம் பலன் கொடுக்கிறவர் நீர். எல்லா காலங்களிலும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினவர் காத்தவர் இமான மேல தொடர்ந்து பாதுகாக்க முடியாது நாங்கள் புரிஞ்சு ஜெபிக்கிறோம். அது போல மந்திரங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சாரி டோலிக்கா ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பொறுப்படுங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதித்தள்ளுங்க. இன்னும் கத்தாவே வரப்போற சௌரி கிரேசுக்கு ஆட்சேபிக்கிறோம். ரஞ்சினி அலங்கார மணிக்கு ஆட்சேபிக்கிறோம். இன்னும் சுபாலங்காக்கு ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்தும்படியாய் கத்தர் உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு சௌகரியம் மேலும் இருக்கும்படியாய் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அன்னவரே. இன்னும் கத்தாவே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும். அவர்கள் கொடுக்கிற வார்த்தை மூலமாய் நீ ஆத்துமாக்கள் ரட்சிப்பை காணும்படியாய் நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நீர் துணையாயிருந்து எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் வைக்கப்பட்டு போகாதபடி நீர் பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாலிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. குடும்பத்தோடு சேர்ந்து ஊழியத்தை கட்டும்படியாய் அவர்கள் இருந்து எங்களை பேசும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து சொல்லிக்கிறோம். அப்பா இன்னும் ஞான பிரசவங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த முதிர் வயதிலே தாங்கி சுமந்து நீர் இதுவரை வழி நடத்தி நீர் ஆண்டவரே. இனி வரும் காலங்களிலும் அவரை வழி நடத்துக சுகம் ஆரோக்கியம் பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். மீண்டும் இந்த இடத்துல வந்து தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் வாஞ்சிக்கிற அந்த தகப்பனாரை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த நகரத்தை ஆசீர்வதிக்கிறவர் நீர் கத்தாவே. அப்பா மன உருக்கமும் இறக்கமும் உடையவர் நீர். அவர்களை மன்னித்து இதுவரை வழி நடத்தின தேவன் இனி வரும் காலங்களிலும் வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா உம்முடைய சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. அவர் உண்மை மேசியாண்டு அறிய முடியாதபடி இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க. தொடர்ந்து உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிற ஆண்டவரே. இன்னும் கத்தாவே அயலுள்ள ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தேசத்துக்கு எதிராக தங்களுடைய விரல்களை நீட்டாதபடி உமக்கு பயப்படுகிறவர்களாய் அவர்களை நீரை மாற்ற வல்லமை உள்ளவராண்டவரே. அப்பா கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தங்களை நினைவு கூறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தண்டையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கண்ணீரை துடைத்தருளுங்க. இன்னும் கத்தாவ வெனிசுலா நாட்டுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நிலநடுக்கத்தினாலே தங்களுடைய இன்னுயிர்களை இழந்து போன குடும்பங்களுக்காக நாங்கள் பாதத்தண்டிலே வருகிறோம். அப்பா எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து கத்தாவே நீர் அந்த நாட்டை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் அப்பொழுது ஜெபிக்கிறோம். அவர்களையும் உம்முடைய ரட்சிப்பை காண கத்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் இலங்கை தேசத்துக்காக கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களை பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா கத்தர் நகரத்தை காவாராகில் காவலாளன் விழித்திருக்கிறது விருதா என்று வசனம் சொல்கிறது ஆண்டவரே. அப்பா நீ

இங்க காத்து கொள்ளும் போது எல்லா தேசங்களும் அப்பா சுகமாய் வாழ்ந்திருக்கும் ஆண்டவரே. அப்பா தேசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை இதுவரை வழிநடத்தினவர் நீர் கர்த்தாவே. எல்லா யுத்த காலங்களிலும் பஞ்சகாலத்திலும் நீர் எங்களை போஷித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுபோல எல்லா தேச மக்களையும் பாதுகாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் சுகவீனம் அடைந்தவர்களை அப்பா நீர் சந்திக்கும்படியாய் பரம வைத்தியன் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுகம் கொடுங்க, ஆரோக்கியம் கொடுங்க, ரட்சிப்பை காணட்டும். அது போல சிறை கதவுகளுக்கூட உம்முடைய சத்தியம் கடந்து போய் அந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்கி மீண்டும் குடும்பங்களோடு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தாவை விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக ரட்சிப்பை காணும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் போதைகளுக்கு அடிமையாகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா அந்த போதைகளினாலே குற்ற செயல்களில் ஈடுபடுகிற பிள்ளைகள் வாலிபர்கள் கர்த்தாவே, அவர்களை பிடிக்கிற எல்லா சத்துருவான திட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்பா பிள்ளைகள் வருங்கால சந்ததி ஆண்டவரே. அப்பா இந்த நாட்டின் தலைவர்கள் ஆண்டவரே, அப்பா அவர்களை குழப்பி போடாதபடி சிந்தைகளை தெளிந்த புத்தியை கர்த்தாவே நீர் கொடுக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. சந்தித்திருங்க பிள்ளைகளை, சந்திக்கும்படியாய் நாங்கள் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா காரியங்களையும் பொறுப்பிடுங்க, கருவிகளும் ஒன்றோடும் கூட இருங்க, எல்லாவற்றையும் நீத்தியாய் செய்யும்படியாய் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் ஒப்புக் கொடுத்த அன்பர் இயேசு கிறிஸ்துவினிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன்.

0: Sorry. Bracelet step. Bracelet sister Dolly.
1: பிரைஸ்லாட் பிரைஸ்லாட் சிஸ்டர் கர்ணா அருமையாக ஜபித்து இனிய குரலில் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் ஆவிக்குரிய காரியங்களை செய்யும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.
2: ஆமென் ஆமென். பிரைஸ்லாட் பிரைஸ்லாட் ஆமென். இனிமையான குரல்ல அதிக நாட்களுக்கு பிறகு பாடினீர்கள், லாஸ்ட் வீக்கும் பாடினீர்கள். இருந்தாலும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாக சிஸ்டர். மறுபடியாக இப்பொழுது நாங்கள் ஆமென் காட் பிளெஸ் யூ. மறுபடியாக காட் பிளெஸ் யூ. மறுபடியாக நாங்கள் ஜெயரஞ்சன் சிஸ்டர் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களை அவர்கள் வந்து துதி ஆராதனை பாடல்களை பாடி துதித்து தேவ ஞானத்தை எடுத்து வருவார்கள். நாங்கள் யாவரும் அவரை வரவழைப்போமாக. ஆமென். வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்துங்கள்.
3: நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்த ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்த, நித்திய பிதா, சமாதான பிரபு ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதிசயமானவர். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை இந்த இடத்துலயே உயர்த்துறோம். உம்முடைய நாமம் பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, இயேசு என்ற நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், உங்களை பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே, நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துறோம். எங்கள் பலத்தினால ஒண்ணுமில்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்தும்படி ஆழ்த்தத்துவம் உள்ள ஆவியானவர் எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி ஆண்டவரே. வானம் திறந்தே தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வா

என்னை முழுவதும் தருகிறேன், பிரசன்னம் தேவ பிரசன்னம், என் வாழ்விலெல்லாம் செய்யும் பிரசன்னம் தேவ பிரசன்னம், முடியாததை முடிய செய்யும் பிரசன்னம் தேவ பிரசன்னம், என் வாழ்வில் எல்லாம் செய்யும் பிரசன்னம் தேவ பிரசன்னம், முடியாததை முடிய செய்யும். உம்மாவியூட்டப்பட்ட

உம்மாவியூட்டப்பட்டால் தடைகளும் வழிவிடுமே. உம்மாவியூட்டப்பட்டால் தடைகளும் வழிவிடுமே. கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாத்திடும் பிரசன்னம். கண்ணீர் கவலை

சன்னம் முடியாததே முடிய செய்யும். உயிரோடு எழுந்தவரே உமக்கே என்று மாறாதனை மகிமையில் வாழ்பவரே உமக்கே என்று மாறாதனை உயிரோடு எழுந்தவரே.

சமயமே உமக்கே என்று மாறாதனை. கல்வாரியின் காருண்யமே உமக்கே.

நிரந்தரமாய் நான் உண்மை கண்டேன், மாறிடும் அன்பால் மூடியிருந்தேன். நிரந்தரமாய் நான் உண்மை கண்டேன், நிலையாய் என்னில் நிலைத்தவரே உமக்கே என்றும் மாறாதனை. நிலையாயில் நிலைத்தவரே.

உமக்கே எங்கள் ஆராதனை. கைவிடாமல் எங்களை காப்பவரே உமக்கே.

0: நன்றி தகப்பனே. இந்த நாள் ஆண்டவரே உமக்கே துதி ஆராதனையை செலுத்தும்படியாக இந்த இடத்திலே தந்த தன்னத்துக்காக நன்றி. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது ஆண்டவரே. ஆயிரம் காளைகளை பார்க்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலி துதித்தலே ஆண்டவரே உமக்குள்ளாக துதிக்க இந்த தேவனை உயர்த்த இந்த நேரம் ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி எல்லா துதிகனும் மகிமே உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதிய ஏறெடுக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நான் எடுத்துக்கொண்ட வசனம், தியானத்துல எடுத்துக்கொண்ட வசனம் வந்து ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனுக்கு நேராக எவ்வாறு நமது இருதயம் படிப்படியாக கடினப்படுகிறது என்று இந்த வேத பகுதி விவரித்து காட்டுகிறது. ஒருவர் எவ்வாறு தனது உணர்ச்சிகளை மறத்து போக பண்ணுகிறார் என்பதை இந்த வார்த்தை இது எடுத்து காட்டுகிறது. தேவனுக்கு நேராக எங்கள் இருதயத்தை கடினப்பட அனுமதித்து விட்டு இவருடைய நேராக கடினப்படுத்த இருதயத்தில் நாங்கள் கடினப்படுத்த இடம் கொடுக்கிறோம். இவரும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே முடியாது. கீழ் நோக்கி செல்லும் இந்த பயணத்தை நாம் தவிர்ப்பதற்கு இந்த வசனத்தின் அந்த இதுல வந்து நாங்கள் பாக்கைக்குள்ள பின்பற்றுவோமானால் தேவனுடைய வசனம் அவரை மகிமைப்படுது. தேவனுக்கு என்று கொடுக்கிற கனத்தை தேவனுக்கு நேராக உணர்வுள்ள இருதயத்தை காத்து கொள்ள வேணும். இவ்விதமாக உணர்ச்சிகளில் மறத்து போவதை நாங்கள் அந்த உணர்ச்சிகளால நாங்கள் தேவனுடைய அந்த உள்ள அன்பை நாங்கள் அந்த தேவனுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்றதை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருந்தார்கள் என இந்த வசனம் கூறுகிறது. மகிமை என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் மதிப்புக்குரியதாக பாவிக்க வேண்டும் அல்லது கனத்துக்குரியதாக விலையேற பெற்றதாக கருத வேண்டும். வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் அவர்கள் தேவனுடைய காரியங்களை விலையேற பெற்றதாக எண்ணவில்லை. அவ்வாறு எண்ணுவது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் மீது வைக்கும் நன்மதிப்பை பிசாசானவன் எப்பொழுதும் குறைக்கத்தான் பார்ப்பான். எதிர்பாராத விதமாக இந்த பாதையில் மக்களை வசி அவன் பார்ப்பான். பிசாசு கடினமாக எண்ணாத மாம்சிகமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு அடுத்த காரியங்களை பகிர்வதற்கு பதிலாக இவ்வுலகத்தின் கோட்பாடுகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கும் போது இறுதியம் கடினப்படுதல் தொடங்குகிறது. தேவனுடைய காரியங்கள் இவ்வுலக காரியங்களுக்கு முற்றிலும் முரணானது. அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இதை கூறுகிறார் என்னென்றால் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப அவிசுவாசிகள் தொலைக்காட்சியில் பார்க்கிற குப்பியான நிகழ்ச்சிகள், அந்த கிறிஸ்தவர்கள் அதை ஒரு நாளும் அதை நாங்கள் அந்த எங்களுடைய இருதயத்துக்குள்ள எடுக்கக்கூடாது. அவர்கள் கேட்கிற அதே தேவ இந்த இசைகள், அந்த தேவனுக்கு பிரியமில்லாத அந்த இசைகளோ அல்லது பாட்டுகளோ அல்லது என்ன எங்களை இதை கரப்படுத்தி போடும். நாங்கள் எப்பொழுதும் வந்து தேவனுடைய அந்த இருதயத்துல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த நாள்ல எவ்வளவு நேரம் நாங்கள் தேவனுக்கு இருதயம் நாங்கள் ஊன்றி அதுல இருக்க வேண்டும் என்று இல்லை. எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் அவருக்கு நேராக இருக்கும் போது அந்த இருதயம் வந்து கடினப்பட்டு போக நாங்கள் விட மாட்டோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டோம். ஏனென்றால் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு சமையல் வேலையோ அல்லது ஆபீஸ் வேலையோ இப்ப இதுல போயக்கையோ எங்க இருந்தாலும் எங்களுடைய இருதயம் அவரை நோக்கி இருக்கேக்குள்ள அந்த பிசாசானவனுக்கு இடம் விடக்கூடாது. ஏனென்றால் அது அவனுக்கு பெருமையா இருக்கிறத கண்டு அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு வந்துடும். அதுக்காக இருதயம் எப்பொழுதும் அவரை நோக்கி கொண்டிருக்கணும், ஒன்று துதிக்கணும் அல்லது வேக்கில் ஏதாவது ஒரு வசனம் சொல்லி கொண்டு போகணும், ஒரு பஸ்லயோ அல்லது டிராவல் பண்ணிக்கையோ காதுகளுக்குள்ள ஒரு வசனத்தை கேட்கணும். அப்படியாக இருக்கும் போது இருதயம் கடினப்படாதபடிக்கு தேவனை எப்பொழுதும் நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கும் போது ஆண்டவரங்களோட கூட இருக்கிறத நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் அதை உணரக்கூடியதா இருக்கிறது. இந்த நாட்கள்ல அது முக்கியம். என்னென்னா முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. அப்ப நாங்கள் எதுக்கு முதலிடம் கொடுக்கணும் என்றால், இப்ப பிள்ளைகளை பார்த்தால் இப்பவும் டிவியோட இருக்கிறது, மற்றது இந்த டாக்டர்ஸ் இந்த ஒரு ரிப்போர்ட் அப்படி வந்தாலும் உடனே இன்டர்நெட்டு போய் இது என்ன வருத்தமா இருக்கும், இது அப்படி இருக்கும் என்று நாங்கள் தேவனுடைய சத்தத்தை, தேவ ஆண்டவர் சொல்றாரு பரிபூர்ணமான சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கள், சர்வாங்க சுகம் என்றாலே எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுகம், தேவன் தந்த சுகம், அவருடைய தழும்பு எங்களை சுகப்படுத்தி விட்டதுன்னு சொல்லியக்குள்ள நாங்கள் அதை பார்க்காமல் அதை என்ன எழுதி இருக்குது, இந்த இந்த வருத்தத்துக்கான இது என்ன எழுதி இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப இதை நாங்கள் நம்புறோம் என்றது இது முக்கியமான இது. அதுக்காகத்தான் நாங்கள் இருதயத்தை பக்குவமா வச்சிருக்கணும் என்றதை இந்த வார்த்தை கூடாக என்னோட ஆண்டவர் பேசினத்தை இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டேன். நன்றி தகப்பனே, உம்மோடு இணைந்திருக்கிறது என்றால் எப்படி என்றதை ஆண்டவரே, எந்த நேரமும் எந்நேரமும் அவரோடு நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளை வச்சு தியானம் பண்ணும் போது, நாங்கள் சமைக்கிற போதோ அல்லது என்ன வேலை செய்தாலும் அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது பிரகாசமாயிருக்கலாம் என்றதை இந்த வார்த்தை எங்களை காண்பித்ததுக்காக நன்றி. இதை பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொருதற்கும் அது பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.
1: ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன் சிஸ்டர். அருமையான தேவ ஞானத்தை எங்களுக்கு அரு புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்க நீங்க பகிர்ந்து கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துறேன். ஆரம்ப அந்த அந்த உங்களுடைய பாட்டுகள் மூலமாகவும் துதி ஆராதனை செலுத்தி கத்துடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்துடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளெஸ் யூ சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. நன்றி. நன்றி, நன்றி. கர்த்தர் நல்லவர். எப்படி ஊழியக்காரரை கொண்டு வந்து எங்களுக்கு எங்களை கர்த்தர் ஆசீர்வதற்கு ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தருக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்த வேணும். இப்பொழுது மறுபடியாக நாங்கள் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஜபிக்க வருவார்கள். யாவரும் வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி.
1: God bless you. God bless you. வாருங்கள், வந்து ஜெபியுங்கள்.
2: Thank you, Lord, Father. We thank you, Lord, at this time, Lord, and as we gather, Lord, in your name, Lord, you inhabit the praises of your people. We have been ever so present, Lord, right from the beginning, Lord, right to the end, Lord. You have promised, Lord Jesus, according to your promises, Lord, that you would never leave us nor forsake us, Lord. And Lord, that you, Lord Jesus, is the one you said, Lord Jesus, that you are with us right to the ends of the earth, O God, even as the world cup, the games are going on and bringing the world together, Lord, at a time such as this too, Lord, even as many nations are gathering in many stadiums, Lord, especially in the North American continent, Lord, I pray, Lord, even as these people are gathering by the thousands, Lord, let the gospel also, Lord Jesus, be, Lord, somehow, Lord, through tracks or somehow, Lord, have an avenue, Lord, to get to them, Lord, that many are, Lord, coming and, Lord, having a time of, Lord, how they come and show forth, Lord, so much of support for the games that they love to play and hear, and Lord, come and enjoy it, Lord. All the more, Lord Jesus, let them see, Lord, there is a Savior, there is a God who sent forth the loving Savior, the Lord Jesus Christ. It is not in vain that they should, Lord Jesus, focus only on the things of this world, Lord. There is much more to their souls, Lord, that they would, Lord, focus on the Savior of the living God Almighty coming through in the name of the Lord Jesus Christ. That, Lord, that these nations, Lord Jesus, and the stadiums, Lord, that have been organized, Lord, especially, Lord, in the North American continent, Lord, I pray, Lord, that they, and all those of the rest of the European continent and all the rest of the parts of the world, however, Lord, that they would, Lord, enter in, Lord, and bring forth, Lord, the gospel of peace and salvation into the lives, Lord, thousands of them, Lord, many of the thousands and thousands of people that are gathering is such a great avenue, Lord, to reach them. Therefore, I pray, Lord Jesus, somehow you make entrance into the lives of these people that are gathering at this time, Lord, before the ends of these games, Lord, they, people will be touched and be saved and acknowledge you also, Lord, as their Lord and their Savior. And Lord, we thank you for that way in which, Lord, you can come through, Lord, and churches would also make Lord, use of this time and efforts, Lord, through the and also the evangelization be brought in at the same time, Father. We thank you for that, Lord. Now I also, Lord, pray, Lord, for the listeners, Lord, as they are coming and listening, Father, and joining, Lord, Nithya Velicham at this time, Lord, the entire different time zones in different parts of the nations, Lord, oh God, that, Lord, you would, Lord, come and minister to them as well, Father, and all the worship that has been going on, Lord, and even the devotional that has been passed on, Lord, oh God, and would be, Lord, becoming a blessing, Lord, and also, Lord, see the word, see the spirit in which that, Lord, been brought forth, Lord, through the wonderful anointing power of the Holy Spirit alone, Lord, has been ministering, and Lord, this is nothing but the work of how you would, Lord, come and touch and save them and deliver them, Lord Jesus, from all the distresses and calamities, whatever they might be, Lord. And also, Lord, insight and wisdom and knowledge and grace and understanding, Lord, come into their hearts and lives, Lord, even as you open their eyes of understanding, Father. Lord, even as the word that is going to be now prepared and gone forth, Lord, could have access, Lord, in, as they prepare the soils of their hearts, Lord, as the power of the Holy Spirit alone would, Lord, allow them, Lord Jesus, to open their eyes of understanding, the scales of their eyes being fallen off, Lord, and they will accept you as their Lord and their Savior as well, Father. The time is so short, Lord. Every avenue possible, every way possible, Lord. Lord, right from the all the networks that is going on from Sangamam Radio Gospel, Lord, oh God, that has been coming out, Lord, from morning till evening into Nithya Velicham, Father. And also, Lord, even as the weekend services are also pending, Lord, Saturday and Sunday, Lord, there is much more to go on, Lord, as they open the networks, oh God, to go and bless many lives by the thousands as well, Father. So we thank you for that, Lord. 210 nations, Lord, gathering into it, Lord. We pray, Lord, that even as they agree together, Lord, with the ones that are coming and joining in, oh God, that you would put that very burden upon the hearts of the people that are listening at this time, Father, that they would also, Lord, share that very message, Lord, that they have been blessed with, Father, that they would, Lord, pass it on among their friends and family and acquaintances and all the places that they work with and all the rest of the avenues, that they will open doors, Lord, in their communities and the places that they represent, oh God, that they would, Lord, take this very gospel of the networks, Lord, that are open, Lord Jesus, for them to share it and make them, Lord, join over through the weekend meetings as well, I pray, in the name of Jesus. Thank you, Lord, for the way, Lord, you are touching many, Lord, at this time, Father, even as the word has been prepared also, Lord, and the ministry that we, Lord, stand in the gap and we pray for them, Father, that you would take care of their needs, Lord, that they would not only come to a Savior to take care of their needs, but they would, Lord, grow in their hearts and their spirits, and they have been drawn by their hearts, Lord, unto yourself, Lord, and you would draw closer to them than to them that draw closer to you, Lord. That is your promise. And Lord, that is Lord, the way in which, Lord, you show forth your love and your grace and your mercy upon the ones that you seek, and they will find, Lord, knock and it shall be opened unto them, you said, Lord. That is your promise as well, Father. Therefore, Lord, you are, Lord, finding the way, Lord Jesus, even as they are coming and, Lord Jesus, looking up to you, the author and the finisher of their faith, Lord. You are taking care of their needs, Lord, monetarily, Lord, physically, mentally, emotionally, however they might be, Lord. There's nothing to, Lord Jesus, your hand is not too short that it cannot save and it cannot deliver. It cannot, Lord, fulfill all their requests, Lord, according to your promise, Lord, in Philippians 4:19, you have said, Lord, my God shall supply all your needs according to your riches in glory through Christ Jesus. And I thank you, Lord, for that. In Jesus' name I pray. Amen and amen.
1: ஏமே நேமே அருமையா ஜெபித்தீர்கள். நன்றி. கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. காட் பிளெஸ் யூ சிஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமேன். ஆமேன். மறுபடியாக இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழிய முதலாவது நான் சிஸ்டர் சாந்தி அவர்களை அழைக்க பார்க்கிறேன். வந்திருக்கிறார் மாதிரி தெரியல, இருந்தாலும் அழைத்து பார்க்கிறேன். சாந்தி நோவேல இருந்து நேற்று வார்த்தை வெளிச்சத்துக்கு வந்திருந்தார்கள், இப்பொழுது வந்த மாதிரி தெரியல, இருந்தாலும் பிந்தி வந்தாலும் வருவார்கள். அந்த சிஸ்டருக்கு அவனும் ஜபித்து யாரும் எல்லா ஊழியக்காரர்களும் ஜபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி எஸ்வே. நன்றி அப்பா. அப்பா நான் சாந்திய அவர்களே, சிஸ்டர் சாந்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நேற்று வார்த்தையின் வெளிச்சத்தில் வந்து ஜபித்து பாடி உங்களோட நாம உயர்த்திய சிஸ்டர் ஆண்டவரே, அவரோட தேவைகளை சந்திங்க. அவங்களோட அப்பா எத்தனை விதமான இடுக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா நீங்கள் அழைத்தவர் உண்மையிலவர், அழைத்தவர் உண்மையில் அவர் பரிசுத்தமாக்கிடுவார். அவங்களுடைய ஆவி சரீரம் ஆத்மா சரீரம் குற்றம் என்று காண்பதற்காண்டவரே, நீங்கள் பேர் சொல்லி அழைத்த அந்த சிஸ்டரை மறுபடியும் எங்கள் மத்தியில் கொண்டு நிறுத்தி அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான ஜபங்களுக்கு பதில் கொடுத்து சாட்சிக்காரராக எங்கள் மத்தியில் வந்து சாட்சியாக நிலை நிறுத்தி வைக்கும்படியாக ஜபிக்கிறேன். அவங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். வரும்படியாக ஆண்டவரே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களே இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஆண்டவரே நீங்க நல்லவர், நீர் போதுமானவர் என்று கூறத்தக்கதாக உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி. 136 சங்கீதம் கூறுகிறது, கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது, அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களுக்கு உள்ளது என்று நான் நன்றி செலுத்தேன். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் அப்பா. உங்களுடைய கிருபை மூலமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ரட்சிப்பை கொடுத்து நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. தேவ பயத்தோட நடுக்கத்தோடு தாழ்மையான ஆவியவர்களை கொடுத்து உங்களோட நாமத்தை உயர்த்த வருகிற ஒவ்வொருத்தரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி உங்களுடைய அன்பின் அப்பா உங்களுடைய அன்பு உங்களுடைய அன்பில் நிலைத்திருந்து அவங்க உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லிஸ் சிஸ்டர் ரீட்டா மைந்திரன் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்க அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்க அவருக்கு கூட இருந்த எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா ஊழியக்காரங்களையும் உங்களுக்கு ஏற்றவர்களாக இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்புல நிலைத்திருப்பதற்கு அவர்களை இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது என்று கூறியபடி யாவரும் உங்களுக்கு நாங்கள் மகிழ்ந்து உங்களுடைய பரிசுத்தமான ஆவியங்களுக்கு அனுப்பி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம்.
3: நன்றி.
4: அறாலை தேசத்திலிருந்து முதலாவது செய்த கொடுக்க வந்திருக்கிற சிஸ்டர், இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் எந்த வார்த்தை எங்களுக்கு தர இருந்தாலும் அந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்கள், கேட்கிறோம். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நல்ல தருணத்தை கொடுத்ததான ஐயா அவர்களுக்கும் சங்கமம் வானொலி நடத்தினர்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தேவனுடைய வார்த்தையில் சுருக்கமான சிறிய காரியங்களை நாம் எங்களுடைய வாழ்க்கையின் அப்பியாசத்திற்கென பயன்படுத்தும்படி அவர் இந்த நாளில் எங்களோடு பேசும்படி நாங்கள் தேவனுடைய கரத்துக்கு நேராக எங்களை அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. உடமெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். உங்களோட நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதைகளுக்கூடாக நடத்தி செல்வாராக. இந்த நாளில் உடைய சத்தம் கேட்டு உடைய சித்தம் செய்ய எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உடைய பலனை எங்களுக்கு தாங்க. நீங்க நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட விசேஷமாய் ஒரு அழகான சத்தியத்தை இந்த நாட்களில் நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட எங்க ஐயா அவர்கள் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் எதை பேச சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை நாங்கள் கேட்கிற பொழுது எங்களோட வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தையும் மிகுந்த பலனையும் நாங்கள் அடையும்படி ஆண்டவர் எங்கள் மத்தியிலே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிற கடவுளாய் இருக்கிறார். எனவே இந்த சத்திய வசனம் என்னையும் உங்களையும் நித்திய வெளிச்சத்திற்குள்ளும் நிரந்தரமான அந்த ராஜ்யத்திற்குள்ளும் வழிநடத்தி கொண்டு அவருடைய மகா பிரசன்னத்தை உன்னதமான கிருபைகளை அனுபவிக்கும்படி தேவன் நம்மளுக்கு அனுகிரகம் செய்து நம்மளை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு வேதத்தில் ஆரம்பமான ஒரு சத்தியம் உண்டு. இதிலே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களை குறித்து அவருடைய செயல் திறன் அவர் வினைத்திறன் மிக்க செயல்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எனவே இந்த வார்த்தையின் அந்த வல்லமையை நாங்கள் இந்த நாட்களில் அதிகமாய் அனுபவிக்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயங்களிலும், எத்தனை தேசத்தாராய் எத்தனை மக்களாய் நாங்கள் இருந்தாலும், எத்தனை இனத்தவராய் இருந்தாலும், தேவனுடைய வசனம் நம்மளுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் இந்த வார்த்தையை கேட்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 1:2 சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகினார் என்று சொல்லப்படுகிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், அசைவாடி ஆளுகை செய்து கொண்டிருந்தார். என்னுடைய வார்த்தையின் தலைப்பு சிருஷ்டிகர் என்கிறதான அந்த தலைப்போடு கூட ஆவியானவர் நமக்குள்ளு ஈந்தளித்த அந்த சிருஷ்டித்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கினார், மண்ணினால் உருவாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு முன்பதாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு வேண்டிய அத்தனையையும் தெய்வம் மனம் இறங்கி மனதுருகி மனிதன் வாழ்க்கை நடத்துவதற்கும் அவன் வாழ்வதற்கும் வேண்டிய அத்தனை வழிமுறைகளையும் அத்தனை தேவைகளையும் அத்தனை காரியங்களையும் தெய்வம் சிருஷ்டித்தார். தெய்வம் சிருஷ்டித்தார். இந்த ஆவியானவர் எப்படி சீரமைக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையாயிருந்தது, இன்னொன்று வெறுமையாயிருந்தது. தேவன் அந்த வெறுமையையும் ஒழுங்கின்மையையும் அவர் சீர் செய்து சரிப்படுத்தி அவர் நேர்த்தியாக்கி மனித வாழ்விற்கு உகந்ததாய் மாற்றி கொடுத்ததில் மிக முக்கியமான பங்கு திருத்துவத்தில் 3வது இடத்தை கொண்டு வந்த அங்கே பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த இன்றைக்கு படிப்பினைகள் குறைந்து போகிறது. ஆவியானவர் இந்த வேதத்தை உருவாக்கத்தில் இருந்து, மனிதனின் சிருஷ்டிப்பில் இருந்து, மனிதனுக்கு வேண்டியதை சீரமைத்து கொடுப்பதில் இருந்து சகல விதத்திலும் ஆவியானவரின் பங்கு அளப்பரியதாய் இருக்கிறதை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு வேண்டிய அத்தனை வழிகளிலும் தேவன் ஒழுங்கமைத்து கொடுக்கிறார். சீரற்று கிடந்தவைகளை, நிறைந்தவரி கிடந்தவைகளை, முறைந்தவரி இருந்தவைகளை தேவன் ஒழுங்கமைத்து சரிப்படுத்தி அதற்குள் மனிதன் வாழ்க்கை நடத்துவதற்கு ஏற்ற வண்ணமாய் ஆவியானவர் அதை ஒழுங்குபடுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அதை ஒழுங்காக்கி மனித வாழ்வுக்கு ஏற்றதாய் அவர் ஆக்கி கொடுத்தது மட்டுமல்ல, ஆதியாகமம் 2:7 சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியில் ஊதினான், மனுஷன் ஜீவாத்மா ஆனான் என்று வேதம் சொல்கிறது. ரெண்டு என்ன சொல்லுகிறது என்றால், பாருங்கள், பூமியானது ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருந்த பொழுது தேவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கினார். மண்ணினால் உருவாக்கி அந்த சுவாசமாய் ஜீவனாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வண்ணமான ஆவியானவரின் அனுக்கிரகமான செயலை பார்க்கலாம். தேவன் ஜீவ சுவாசமாய் மனிதனுக்குள் உட்பிரவேசித்தார். அந்த உட்பிரவேசித்ததன் நிமித்தம் அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்படுகிறது. தேவன் ஒழுங்கமைத்து கொடுத்தவர் மட்டுமல்ல, வடிவமைத்து கொடுத்தவர் அல்ல, மண்ணான மனிதனுக்குள் அவர் ஜீவ சுவாசமானார். மண்ணுக்குள் அந்த ஜீவன் அந்த சுவாசம் ஆவியானவர் இருந்தபடியினால் அவன் அங்கே வெறுமனே மண்ணாக அல்ல, அவன் ஒரு ஆத்மாவாக ஜீவன் கொடுக்கிறவனாக ஜீவன் உள்ளதாய் அவன் உருவாக்கப்படுகிறான். எப்பொழுது அந்த ஆவி விட்டு போகிறதோ அது வெறும் மண்ணாக தூசியாய் மாறிவிடுவான். ஒரு நல்ல படிப்பினை மனிதனுக்குள், மண்ணான மனிதனுக்குள் ஜீவ சுவாசம் ஆகிய அந்த ஆவியானவருடைய சுவாசம் மனிதனுக்குள் வந்தபடியினால் அவன் ஜீவ ஆத்மாவானான், அவன் உயிர் அடைந்தான், அவன் ஒரு மனிதனாய் மாறினான். எப்பொழுது அந்த ஜீவ சுவாசம், அந்த ஆவியானவர் மனித சுவாசம் அவனை விட்டு விலகிறதோ, அப்பொழுது வெறும் மண்ணாக அவன் மாறிவிடுவான். இதுதான் சத்தியம். அதுதான் சொல்கிறது பிரசங்கி சொல்கிற பொழுது, மண்ணானது மண்ணிடத்திற்கும் ஜீவனானது தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறதா. இந்த மண்ணான சரீரம் எப்பொழுது பெறுமதி கொள்கிறது, எப்பொழுது அது ஆசீர்வாதம் உள்ளதாய், ஒரு பலன் உள்ளதாய், ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது என்றால், அவனுக்குள் ஆவி உட்பிரவேசித்த பொழுது. வெறும் மண்ணினால் உருவாக்கப்பட்ட மண்பாண்டம் ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவியினாலே நடத்தப்படுகிற பொழுது அது பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாறுகிறது. இந்த ஆவியினால் அவர் உருவாக்கி மண்ணினால் அவர் அந்த உருவாக்கப்பட்டதை ஆவியினால் அதை உட்பிரவேசிக்க வைத்து அதை உயிர்ப்பித்தது மட்டுமல்ல, அதன் சகல செயல்திறன்களிலும் செயல்பாடுகளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இருந்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நல்ல நாளில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நல்ல விடயம், இந்த ஆவி எப்படி ஒரு மனிதனுக்குள் மகிமையாய் கிரியை செய்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோபுவின் புஸ்தகத்தில் இன்னும் தெளிவாக சொல்லப்படுகிறது, யோபு 33:4, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்குள் உயிர் கொடுத்தது. அழகாய் யோபு சொல்லுகிறார், பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. எத்தனை ஒரு அருமையான வாக்கியம். ஒரு மண்பாண்டம் உயிர் பெறுகிறதா, ஒரு மண்பாண்டம் பலனடைகிறதா, ஒரு மண்பாண்டம் நடமாடுகிறது எப்பொழுது, அந்த ஜீவ சுவாசம் வருகிற பொழுது, அந்த ஜீவன் வருகிற பொழுது. இன்றைக்கு இந்த மட்பாண்டங்களில் அங்கே பவுலடிகள் சொல்கிறது போல, மட்பாண்டங்களில் நாங்கள் தேவனுடைய மகிமையை சுமக்கிறோம். தேவ ஜனங்களாகிய நாங்கள் சிந்திக்க வேண்டியது, இந்த மகிமையின் மண்பாண்டம் மகிமையாய் கொடுத்த இந்த சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது, இது மண்ணிடத்திலே திரும்புகிறது, மண்ணிடத்தில் திரும்பும் ஒரு நாள். இந்த திரும்புகிறதற்கு முன்பதாக, நமக்குள் இருக்கிற ஜீவன் நம்மை விட்டு பிரிவதற்கு முன்பதாக, நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் வாழ வேண்டும் என்பதை தேவன் இந்த நாளில் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதனை அவர் நிர்த்துளியாக்கி, சங்கீதக்காரன் 90:3 பார்க்கலாம், மனுஷனை நிர்த்துளியாக்குகிறான். நான் சொன்னது போல, ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள் இருக்கிற அந்த ஜீவன் பிரிந்து விட்டால், அந்த சுவாசம் பிரிந்து விட்டால், அது வெறும் மண்ணாக விடும், அது தூசியாய் மாறிவிடும், மண்ணாய் மறுபடியும் மாறிவிடும். எப்பொழுது அந்த மண்ணான சரீரத்துக்குள் ஜீவன் இருக்கிறதோ, அப்பொழுதுதான் அதுக்கு பெருமதி கூடிக்கொண்டே போகும். இந்த மண்ணான மனுஷன் ஆவியை பெற்றிருக்கிறவன், அந்த ஆவியை அவித்து விடாதபடி, ஆவியை இழந்து விடாதபடி, தேவ சமூகத்தில் அந்த ஆவியை அங்கே தேவ மகிமைக்கு ஏதுவாக பாவிக்கத்தக்கதாய் நாங்கள் பாவ அதை பக்குவப்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பாயிருக்கிறது. ஆதி மனிதன் என்ன செய்தான், அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை இழந்ததாக நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், 3:3 ஆதியாகமும் 3:6 6 படித்து பார்த்தால் தெரியும், அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சத்தின் புசித்து, அந்த விருட்சத்தின் கனி புசிப்புக்கு நல்லதும், அது எப்படி பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அவள் என்ன செய்தாள், அந்த கனியை பறித்து புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தால், அவனுக்கு அவர்கள் அவனும் புசித்தான் என்று சொல்லப்படுகிறது. இதன் நிமித்தமாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? பாவத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் எப்படி கண்டார்கள்? இது பார்வைக்கு நல்லதா இருக்கிறது, புசிப்புக்கு நல்லதா இருக்கும். அவன் நல்லது, என்னுடைய புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமாயிருக்கிறது, அது புத்தியை தெளிவிக்கும் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்துக்கு உரிய வண்ணமாகவே சரீர பிரகாரமாய் இச்சித்ததன் நிமித்தம் அவர்களுக்கு வந்த விளைவு, அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இது அழகிய ஒரு சத்தியம். சிருஷ்டிப்பிலே வெறுமையாயிருந்த உலகத்தை, சிருஷ்டிகளை எல்லாம் அதை பரிசுத்த ஆவியினால் சீர்படுத்தி ஒரு மனிதனை மண்ணினாலே தேவன் உருவாக்கி அந்த ஜீவ சுவாசமாகி அந்த பரிசுத்த ஆவியை அவர் கொடுத்து, அந்த ஆவியை கொடுத்து உயிர்ப்பித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார், அவருக்கு வேண்டிய விதிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அந்த மனிதனோ, அந்த உருவாக்கப்பட்டவனோ என்ன செய்தான்? அவன் தேவனை விட்டு பிரிந்து போனான், மனிதனை விட்டு தூரம் போனான், அவரை விட்டு அவர் என்ன அவன் விலகி போக நினைத்தான். உலகத்தில் காண்கிறது எல்லாம் அவனுக்கு இன்பமாய் தெரிந்தது, நல்லதாய் தெரிந்தது, அது மிக தெளிவிக்கிறதாய் கண்டான். அதன் நிமித்தமாய் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு அந்த மகிழ்ச்சியான மகிமையான குளிர்ச்சியான நேரத்தில் தெய்வத்தோடு பேசிக் கொண்டிருக்கிற குடும்பம், அந்த இஸ்திரியானவள் அந்த புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் என்று சொல்லி அவள் புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்து ரெண்டு பேரும் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். மீறினதன் விளைவென்ன? தேவன் அவர்களுக்கு நீதி செய்ய வேண்டும். அவருடைய நீதித்தன்மை, அவர் சொல் தவறாதவர். அந்த சொல் தவறாத தேவன் அவர்களை துரத்த வேண்டி நீதி செய்ய வேண்டியிருந்தது. அந்த நீதியின் நிமித்தம் அவர்களை துரத்தினாலும் அவருடைய இரக்கம் அவர்களுக்கு பின்பதாக தொடர்ந்தது. அந்த இடத்திலேயே ஒரு பரிகாரம் உண்டாக்கப்படுகிறது. தேவன் அன்றைக்கு அந்த தவறை செய்தவர்களை தண்டித்து அப்படியே விட்டுவிடவில்லை. அவர்களுக்கு வேண்டிய நீதியை செய்ய பொழுதும் அவர்களுக்கான ஒரு இரக்கம், அன்பு, அவருடைய இருதயம் ஏக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த மக்கள் அந்த ஆதாம் ஏவாளை தேடி போனார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தெய்வம் தேடி போய் கேட்கிறார். ஆதாம் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பாவம் செய்து நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் ஐயா, உம்மை பார்க்க முடியாதவனாய் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பாவம் செய்து அத்தி இலையினால் தன்னை மூடிக்கொண்ட பொழுது இது நிரந்தரம் இல்லாதது, இது உனக்கு வேண்டாம், நான் உன்னை காக்கும்படி உனக்காக ஒரு பரிகாரத்தை உண்டாக்குறேன், உனக்கு வெட்கம் இல்லாதபடி உனக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டு தோளுடை அங்கே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஆடு அன்றைக்கு அடிக்கப்பட்டு அவனுடைய அந்த நிர்வாணத்தை மறைக்கும்படியாக தோளுடை கொடுக்கப்பட்டது, அவன் அணிந்து கொண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய விடயம், அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் எங்களுக்காக எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்தவர், எங்களை உருவாக்கி அதை ஆளுகை செய்யும்படி அதிகாரத்தை கொடுத்த கடவுள் எங்களுக்கு வாழும் விதிமுறைகளை சொல்லி கொடுத்தார். ஆனால் நாங்களோ வழிதப்பி திரிந்தோம். அதன் வழிதப்பி திரிந்த ஆடுகளைப் போல, சிதறி போனவர்களைப் போல அலைந்து திரிந்த எங்களை மறுபடியும் அந்த தெய்வம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தேடி வந்தார். ஆதாம் ஏவாளுக்கு எப்படி தோளுடை கொடுக்கப்பட்டதோ அதே போல எங்களுக்கு பரிகாரத்தை உண்டாக்குவதற்காய் தேவன் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிடவில்லை, எங்களை தேடி வந்தார், என்னை தேடி வந்தார், உங்களை தேடி வந்தார். எத்தனை இரக்கம், எத்தனை ஒரு நன்மை பாருங்கள். இன்றைக்கு உழைக்கிற நாம் உழைக்கிற உழைப்புகள் யாருக்காக உழைக்கிறோம்? சொல்லுவோம், என் பிள்ளையும் நன்றாய் வாழ வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நான் சுகத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்க வேண்டும், என் பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டும். அநேக பெற்றார் சொல்லுகிற ஒரு விடயம், நான் கஷ்டப்பட்டது போல என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, நான் வாழ்ந்த கஷ்டமான வாழ்க்கையை என் பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது, அதற்காக நான் கடினமாய் உழைக்கிறேன், கடினமாய் வேலை செய்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுகிறேன். சில பெற்றார்கள் காலை எழுந்தால் மாலை வரையும் உழைப்பு, சரீர களைப்பு, அங்கே மிகவும் வருத்தப்படுகிறார்கள், மிகவும் வருத்தப்படுகிறார்கள். காரணம், தன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படி, தன் பிள்ளைகளை காப்பாற்றும்படி, தன் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி, தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கப்படும் அதிக கடின உழைப்பாளிகளாய் பெற்றார்கள் இருக்கிறார்கள். காரணம், தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லாய் சிறப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. இதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு சிந்தனை செய்து பார்க்கலாம். நம்மளை படைத்த கடவுள் ஒரு அழகிய உலகத்தை, அங்கு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததை உருவாக்கி கொடுத்த தெய்வம், மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காய் தம் சுவாசத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியை அவரை கொடுத்து அவர்களை உயிர்ப்பித்தார். அந்த மனிதன் தான் தவறி போனான், அந்த மனிதன் தான் விலகி போனான், ஆனால் ஆண்டவரோ விடவில்லை, மறுபடி அவனை பின்தொடர்ந்தான், அவருக்கு பரிகாரத்தை உண்டாக்கி கொடுத்தான். ஆதி மனிதன் தவறின பொழுது அவனுக்கு தோளுடை கொடுக்கப்படுவதற்காய் அன்றைக்கு ஒரு ஆடடிக்கப்பட்டது போல, அதை தொடர்ந்து வந்த சாபத்தையும் ரோகத்தையும் அதற்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்குவதற்காக எங்களுக்காக ஒரு ஆடு ஆட்டை போல அடிக்கப்பட்ட உத்தம தெய்வம், திருத்துவத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியாக்கப்பட்டார். இது ஒரு பெரிய ஆழ்ந்த சத்தியம், அதை சுருங்க பேசுகிறேன். அன்பானவர்களே, நானும் நீங்களும் அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கட்டளையை விதித்தார், நீங்கள் இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை மீறினார்கள். தேவனோ மறுபடியும் அவர்களிடத்தில் தேடி சென்றார், அவர்களிடத்தில் கடந்து போய் நின்றார், அவரிடத்தில் காரியத்தை உணர்த்தி காட்டுகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அந்த தெய்வம்தான் மறுபடியும் இன்று வரையும் மனுக்குலத்தை தேடி கடந்து சென்று காரியங்களை அவர் கேட்டுக்கொண்டு இன்றைக்கும் இருக்கிறார். எனக்கன்பானவர்களே, நான் அழகான ஒரு காரியத்தை இன்னும் ஞாபகப்படுத்துகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம் அழகிய ஒரு வார்த்தை இருக்கிறது, கவனிக்கலாம். நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? இந்த வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? தாவீதை பார்த்து தேவன் அனுப்பின தீர்க்கதரிசி நாத்தான்வேல் கேட்கிற கேள்வி, அவன் தாவீது ராஜா தேவனை பாடி ஆராதித்து தேவனோடு அதிக உறவு வைத்திருந்த ஒரு மனிதன், அதிகமாக தேவனை புகழ்ந்து பாடினவர், எல்லா பாடுகளிலும் கர்த்தரை சார்ந்து கொண்டவர், கர்த்தருக்காக தன்னுடைய ஜீவியத்தை அர்ப்பணித்தவர், விட்டு விலகாத ஒரு பாசம் நிறைந்த ஒரு மனிதன், ஒரு பெண்ணை அனுபவிப்பதற்காய் தன் கணவனை கொலை செய்தார். உரியாவை பட்டயத்தால் கொல்லும்படி அனுமதி கொடுத்தார், பட்சைவாளோடு பாவம் செய்தார். அப்பொழுதுதான் ஆண்டவர் கேட்கிறார் இந்த காரியத்தை, இந்த பொல்லாத காரியத்தை நடப்பித்தது என்ன? தேவன் துரத்தி கொண்டு போகிறார், அந்த மனிதனை தேடி தேடி போகிறார், மனிதனும் வழி விலகி கொண்டே போகிறார், மனிதனும் தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறான். நான் ஆதி சிருஷ்டிப்பிலிருந்து வந்தேன், ஆதி ஆகமத்திலிருந்து வந்தேன். 6வது அதிகாரத்தில் வருகிற பொழுது அங்கே நோவாவுடைய காரியத்தை பாருங்கள். தேவன் சொன்னான், இந்த ஜனத்தை நான் உண்டாக்கினது நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறேன், இவர்களை அடிக்க வருகிறேன், ஆனால் என்னுடைய ஆவி இவர்களோடு போராடுவதில்லை, நான் மண் என்று நினைவு கூறுகிறேன். சொன்னது போல இந்த மண் அந்த சுவாசம் இல்லாவிட்டால் வெறும் தூசியாய் போய்விடும், ஆனால் இந்த தூசிக்குள் ஆவி வந்தால் அது பெருமதியாகிவிடும், அது ஜீவனாய் மாறிவிடும், ஒரு உயிர் உள்ளதாய் மாறிவிடும். ஆனால் மனிதனோ இந்த பரிசுத்த ஆவியை தனக்குள் பெற்றவன், அந்த தன்னுடைய ஆவியோடு இணைந்திருக்கும்படி தூய ஆவியை பெற்ற மனிதன்
5: தேவ கட்டளைகளை மீறி தூரமாய் போனான் ஆதிமன்.

ஏன் இப்படி செய்தாய்? தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தின் பகுதிகளிலே தேவனிடத்தில் மகிமையாய் பாவிக்கப்பட்ட பாத்திரங்கள், மகிமைக்கென சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பாத்திரங்களை தவறுகிற பொழுதும், தூரம் போகிற பொழுதும், விட்டு விலகிற பொழுதும், அவர்களுக்குள் அந்த ஆவியை கெடுத்துக் கொள்கிற பொழுதும் அவர் மறுபடியும் மறுபடியும் தேடி உணர்த்தி கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனங்களினாலும் சங்கீதங்களினாலும் மறுபடி மறுபடி தெய்வம் பேசிக் கொண்டிருக்கிறார். தூரமாய் போனவர்களையும் துரத்துண்டவர்களையும் தேடி போகிறார். அவர் விட்டாரா? மீட்பை உண்டாக்குவதற்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாய பிரமாணங்கள் உணர்த்தி காட்டினது, நீ பாவி, நீ மனம் திரும்ப வேண்டியவன், நீ விட்டு விலக வேண்டிய காரியங்கள் உண்டு என்று. பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு ஒவ்வொரு பகுதிகளிலும் உணர்த்தப்படுகிறது. காரணம் என்ன? தேவன் தேடி வருகிறார், அந்த மனுக்குலத்தை தேடி வருகிறார். அவர்களுக்கு விமோசனத்தை உண்டாக்குவதற்கு, மீட்பை அளிப்பதற்கு, அவர்களுக்கு மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுத்து அந்த மரித்து போன மனிதனை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதற்கு அந்த ஜீவனை அவர் அங்கேயும் கொடுத்து அவனை வாழ்வடிய வைப்பதற்கு அவர் மறுபடியும் பின்தொடர்கிறவராயிருக்கிறார். இனக்கண்பானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய ரட்சிப்பின் அந்த மேன்மையை, அந்த விடுவிக்கிற அந்த வல்லமையை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3:24 அழகாய் வேதம் சொல்கிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாயிருக்கிறது. ஒரு வாத்தியாரை போல நியாயப்பிரமாணம் நடத்தி கொண்டு போறதாம். யாரிடத்தில்? கிறிஸ்துவனிடத்தில். தேவன் கிரியை செய்து பார்க்கிறார், மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நியமங்களை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார், நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். இந்த மனிதனை எப்படி ஆகிலும் நான் மீட்க வேண்டும், மீட்க வேண்டும், மீட்க வேண்டும் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 3:24 சொல்கிறது, இந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்தில் நம்மை சேர்ப்பதற்கு உபாத்தியாய், ஒரு வாத்தியாரை போல, ஒரு ஆசிரியரை போல அது அழகாய் நடத்துகிறதா? தேவன் இப்படி எல்லாம் நடத்தி பார்த்தார். அப்பவும் அந்த மனிதன் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை, விட்டு விலகவில்லை. தேவனுடைய மகிமையை அற்பம் என துச்சம் என மதித்தான். ஆனால் தெய்வமோ இரக்கமுள்ளவராய், கருணை உள்ளவராய், மறுபடியும் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் நமக்கு மீட்பை கொடுப்பதற்காய் ஒரு மீட்பர் தேவை என்று உணர்த்தியதோடு விடாமல் மீட்பரையே நமக்கு கொடுத்தது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நாள் அந்த மீட்பரை நமக்கு கொடுத்தது என்று பார்க்கிறோம். அதிக வேத பகுதிகள் இருக்கிறது. நான் முதலில் இருந்து அங்கே முடியும் வரை முடிந்தளவு காரியத்தை சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒரு மீட்பர் தேவை என்று நியாயப்பிரமாணம் எங்களுக்கு உணர்த்தியது. தேவன் மனச்சாட்சி மூலமாய், நியாயப்பிரமாணம் மூலமாய், சங்கீதங்கள் மூலமாய், தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் உணர்த்தி உணர்த்தி பார்த்தார். அந்த மனிதனோ கேட்கவில்லை, அந்த மனிதனோ கீழ்ப்படியவில்லை, அந்த மனிதனோ விட்டு விலகவில்லை. அதனாலே மத்தேயு 1:18 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னேமே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்படுகிறது. அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்ட ஒரு மீட்பர் இந்த பூமிக்கு உதயமானார், உதயமானார். இந்த ஆவியானவர் மனிதனை விடவில்லை. அவன் பாவத்தில் வீழ்ந்து அழிந்து போக அவருக்கு விருப்பம் இல்லை. இவனை மீட்க வேண்டும், இவனை விடுவிக்க வேண்டும் என்று உணர்த்தி கொண்டு கூறிக்கொண்டு இருக்கவில்லை. அந்த மீட்பரையே கொடுத்து விட்டார். அந்த மீட்பரை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று மத்தேயு 1:18 சொல்கிறது. ஏசாயா 61:1 சொல்கிறது, அவரை அபிஷேகம் பண்ணினாராம். எதற்காய்? சிறுமப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் அந்த மீட்பு

பர்வைக்குள் மீட்பரை உருவாக்கி விடவில்லை, அப்படியே விட்டு விலகவில்லை. அந்த ஆவியானவர் மீட்பருக்கு வேண்டிய அபிஷேகத்தை கொடுத்தார். அவருடைய வாழ்நாளை 33.5 வருஷ காலத்தையும் மனுக்குலத்திற்காக கொடுத்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நசர்நாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அவர் வியாதி உள்ளவர்களை சுகப்படுத்தினார், பிசாசின் கட்டுக்களில் இருக்கிறவர்களை விடுவித்து நன்மை செய்கிறவராய் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்தார், சுற்றி நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. மீட்பரை கொடுத்து விடவில்லை. மீட்பரை கொடுப்பதாக வாக்களித்தவர் மீட்பரை கொடுத்தார். மீட்பரை கொடுத்து அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்து இருதயம் நொறுங்கொண்டு போயிருந்தவர்களுடைய காயங்களை கட்டுவதற்கும், கட்டப்பட்ட சத்துருவின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கும், அவர்களுக்கு மீட்பின் பாதைக்கு நேராய் நடத்துவதற்காக அவரை கொடுத்து அபிஷேகித்து, அதோடு கூட அவர் முடிந்து போகவில்லை. அங்கே சிலுவை மரணம் வரையும், சிலுவை மரணத்தின் வேதனையின் உச்சக்கட்டம் எபிரேயர் 9:14 நாங்கள் பார்த்தால் தெரியும். அவ்வளவு கொடூரமான பாடுகள், அவ்வளவு வேதனை நிறைந்த காரியங்கள், அவ்வளவத்தையும் அவர் சகித்தது எதற்காக? நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியில் செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? அப்படி என்றால் அந்த நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக மீட்பர் தன்னை பலியாக கல்வரி சிலுவையில் இங்கே பலியாக்கினார் என்று பார்க்கும். பழுதற்ற பலி, நித்திய பலியாய் மனிதனுக்கு விமோசனத்தை உண்டாக்குவதற்காய் மீட்பர் வந்தார். அவர் வந்தது அபிஷேகிக்கப்பட்டு அபிஷேகத்தோடு காரியங்களை செய்தார். அங்கே பார்க்கிறோம் அடுத்ததாக அவர் பலியாக்கப்படுகிறார். பழுதற்ற பலியாய், பழுதான எங்களுக்காக, உடைந்த எங்களுக்காக, சீரற்ற எங்களுக்காக, சகலவற்றையும் சீரமைத்து கொடுத்தவர் அந்த மனிதனுக்காகவே மறுபடியும் ஒரு பலியை உண்டாக்கி பரிகாரத்தை உண்டாக்குறதை நாங்கள் இந்த அழகிய வேத சத்தியத்தில் பார்க்கிறோம். கல்வரி சிலுவையில் பழுதற்ற பலியாக பரிசுத்த ஆவியினால் அந்த மீட்பர் பலியாக்கப்படுகிறார். பலியாக்கப்பட்ட நேரம் மிகவும் எனக்கு நெருங்கி கொண்டிருக்கிறபடினால் நான் முடிவு கண்வித்து வருகிறேன். அன்றைக்கு பலியாக்கப்பட்டவர் மறுபடியும் அவர் உயிரோடு எழுந்தார். பரிசுத்தாவியின் வல்லமையினாலே அவர் உயிரோடு எழுந்து அவர் பிதாவிடத்தில் கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். இவ்வளவு சத்தியத்தையும் ஏன் நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்றால், எங்களுக்கு ஒரு மீட்பை உண்டாக்குவதற்கு மீட்பர் வாக்களித்தது மட்டுமல்ல, வாக்களிக்கப்பட்டவர் அவர் என்ன செய்தார்? அந்த வாக்களித்த தேவன் தன்னை பரிகார பலியாய் கொடுத்து அபிஷேகிக்கப்பட்டவராய் காரியங்களை செய்தது மட்டுமல்ல, நித்திய பலியாய் பழுதற்ற பலியாய் நமக்காக பலியாக்கப்பட்டார். பலியாக்கப்பட்டதோடு அவர் விடவில்லை, அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய சிருஷ்டிப்பின் மேன்மையை பார்த்தோம் அல்லவா? எவ்வளவு மகிமையான ஒரு சத்தியம், எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றின அந்த மகத்துவமான செயல்கள் எத்தகைய மேன்மையானது! ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த நிலத்தை, சூழ்நிலையை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி ஒரு புதிய சிருஷ்டிப்பாய் மாற்றின ஆண்டவர் மனிதனை படைத்து மனிதனுக்குள் ஆவியை கொடுத்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து உருவாக்கின தெய்வம் அவன் இழந்து போனான் என்று சொல்லி அப்படியே விட்டுவிடவில்லை. உணர்த்தி கொண்டு அவர் நின்று விடவில்லை, பேசிக்கொண்டு இருக்கவில்லை. அவர் அங்கே திருத்துவத்தில் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஒரு மீட்பரை கொடுத்து மீட்பருக்குள் இருந்து கிரியை செய்து இன்றைக்கு கடைசி நாள் வரையிலும் எங்களுக்காக பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிற இந்த ஆவியானவரின் செயலை நாம் எப்படி மறப்பது? எங்கள வாழ்க்கையை மிகவும் சரியாக சீரமைத்து கொண்டு இருக்கிறவருக்கு நேராக, நம்மளை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறவருக்கு நேராக எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமையான காரியங்களை